0: 3 அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஏன்னா கர்த்தர் என்னை நடத்தி செல்கிறவர், அதனால என்னுடைய வழிகள் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம அதில் பார்க்குறோம், மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா அவருக்கு கோல், அவருக்கு தடி என்னை தேற்றும், அவர் என் வழியில கரெக்டாக என்னை நடத்தி கொண்டு போவார்ன்னு சொல்லி தாவியது மிக அருமையாக கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். அப்போ இந்த 4 காரியங்கள் தாவியது சாட்சியாக சொல்றாரு. எந்தெந்த காரியத்தை வைத்து கர்த்தர் என்னை அந்த சேனைக்குள் பாய கிருபை செய்தார் என்று சொன்னால், எந்தெந்த காரியத்தை வைத்து கர்த்தர் மதிலை தாண்ட செய்தார் என்று சொல்லி அவர் சாட்சியாக சொல்றான்னு பார்த்தா, முதலாவது பலத்தால் இடை கட்டினார். அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் மூலம் தாவீதை பலத்தால் இடை கட்டினார். ரெண்டாவது கால்களை மான்கால்களை போல பலப்படுத்தினார். கர்த்தருடைய வசனத்தை வைத்து தாவீது பலப்படுத்தப்பட்டார். அது மட்டுமல்ல, தன்னுடைய கைகளை போருக்கு பழக்குவித்தார். எப்படி என்று சொன்னால், போதித்து நீ இப்படி யுத்தம் பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதன்னு சொல்லி தேவன் அவரே தாவீதை ட்ரெயின் பண்ணார். அடுத்து 4வதா பார்க்கிற பொழுது அந்த வழியை அவர் அகலமாக்கி கொடுத்தார், கோணலானுகள் எல்லாம் செவ்வையாக்கி கொடுத்தார். ஏன்னா தாவீது கர்த்தரை மேய்ப்பராக முன்பாக வைத்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வந்து கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்டி, நம்முடைய கால்களை மான்கால்களை போல அவருடைய வசனத்தின் மூலம் பலப்படுத்தி, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போதித்து வழி நடத்தி, நமக்கு முன்பதாக நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை வழி நடத்துவார்னு சொன்னா, நிச்சயமாக தாவீதை போல நாமும் அந்த நமக்கு முன்பதாக எவ்வளவு சேனைகள் வந்தாலும் அதற்குள் பாய்ந்து தேவன் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மதில்களையும் தாண்ட நிச்சயமாக நிச்சயமாக கிருபை செய்வார். பாருங்க, நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது எபேசியர் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் ஆறாம் அதிகாரம் அதின் 11 அதிகாரம் அதின் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றைக்கு தாவீதுக்கு விரோதமாக அநேக மனிதர்கள் வந்தார்கள். ஆனால் நமக்கு இன்றைய தினத்துல நமக்கு விரோதமாக பலவித பிசாசன் உபாய தந்திரங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில விசேஷமாக யார்கிட்ட இருந்து போராட்டம்னு சொன்னா, இந்த பொல்லாத வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் பிசாசின் உபாய தந்திரங்களோடும் தான் நமக்கு போராட்டம். அப்போ இப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் எதிர்த்து தைரியமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்டுவார், நம்முடைய கால்களை மான்கால்களை போலாக்குவார், நிச்சயமாக நம்மை போதித்து வழி நடத்துவார், நிச்சயமாக நமக்கு வந்து நமக்கு நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வை பண்ணுவார். ஆனா அதற்கும் மேலாக இந்த கடைசி நாட்கள்ல இந்த நாட்களை நாம் எப்படி அந்த பிசாசின் சேனைகளோடு போராடி ஜெயிக்க முடியும்னு சொன்னா, அதன் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த கடைசி காலத்துல விசேஷமாக இன்னும் ஒரு படி அதிகமாக அந்த சேனைகளை ஜெயிக்கணும்னு சொன்னா, மதிலை தாண்டணும்னா, விசேஷமாக இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏன்னா பிசாசு யாரை வஞ்சிக்கலாம், யாருடைய வாழ்க்கையை அழிக்கலாம், எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், யாருடைய அந்த தொழிலை கெடுக்கலாம் சொல்லி அவன் சேனையாக நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலவித சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்துறதுக்கு மட்டும் இல்ல, விசேஷமாக ஜெபம் என்னும் ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதுமே விழித்திருந்து நமக்கு விரோதமாக வருகிற சேனைகள் நம்மை அழித்து விடாதபடி, எதிர்த்து நிற்கிற தடை கற்கள் நம்மை தாண்டி செல்ல விடாதபடி, தடுக்காதபடி, அந்த மதில்களை தாண்டி செல்ல இந்த கடைசி நாட்கள்ல நாம் விழித்திருந்து நாம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்போம் சொன்னா, நிச்சயமாக நாமும் தாவீதை போல ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம். கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தர் மூலமாக நாமும் ஒரு மதிலை கடந்து செல்வோம். ஹலலுயா. தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் கூட பேசுவாராக. ஆமே. இப்போதும் ஒரு சின்ன ஜபத்தை செய்து முடிக்கலாம்னு சொல்லி ஜபி நினைக்கிறேன். எல்லாரும் ஜபிக்கலாமா? ஸ்தோத்திரம் இசப்பா அன்பிலே சுவாமி. அப்பா இந்த அருமையான வேலையில மிசப்பா, அப்பா சப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க நீங்க கிருபை செய்தீங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்க வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு விளக்கி கொடுத்தீங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் இந்த வசனத்தின்படி அப்பா ஒருவேளை நாங்கள் சப்பா எங்களுக்கு விரோதமாக அப்பா சேனைகள் அப்பா பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறான், மதுர்கற்கள் இருக்கலாம் அப்பா, ஆனாலும் அன்றைக்கு தாவீதுக்கு விரோதமாக சேனைகள் எழும்பின போது அப்பா தடை கற்கள் நின்ற போது தாவீது சொன்னார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதுரை தாண்டுவேன் என்று சொன்ன அந்த ஒரு தைரியமான அந்த நம்பிக்கையின் வார்த்தையை போல நாங்களும் இன்றைக்கு அப்ப தைரியமாக அப்பா நாங்கள் உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லவும், உம்மாலே மதுரை தாண்டி செல்லவும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பல இடைக்கட்ட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரங்களை பலப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமாக எங்கள் கால்களை நீங்க பலப்படுத்த போறீங்க அப்பா. இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் மூலமாக எங்களை போதித்து நீங்க வழி நடத்த போறீங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஒருவேளை நாங்கள் கடந்து முன்னேறி செல்லக்கூடாதபடி எங்கள் பாதைகள் கோணலாக இருக்குன்னு சொன்னா, அந்த கோணலா பாதைகள் எல்லாவற்றையும் நீங்க செவ்வையாக்கி அப்ப எங்களை நீங்க சப்ப மதில்களை தாண்டி வரசிய கிருபை செய்ய போறீங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப விசேஷமாக எங்க ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நல்ல ஜப ஆவியை கட்டளையிடுங்க. பிசாசு எங்கள் குடும்பங்களை எங்கள் வேலையில அப்பா இசப்பா எதிர்த்து நின்று ஜெயிக்காதபடி நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் இசப்பா ஆவியோடும் உண்மையோடு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஜப ஆவியை எங்க ஒருவருக்கு ஊற்றும்படியா கெஞ்சுகிறோம். அப்படியே நீங்க சேப்பர கிருபைக்காக ஸ்தோத்திரம் பாப்பா. தொடர்ந்து இசப்பா அந்த ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவதாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் அப்பா தடையில்லாமல் நடக்க நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே நீங்க
1: சங்கமா வானொலியின் வார்த்தையின் வெளிச்சத்திலே செய்து கொடுத்தீர்கள். உங்களுடைய செய்தியின் அம்சம் பிறத்தால் இடக்கட்டி மான் காற்போராக்கி போருக்கு பழக்கி அகலமான வழியை இந்த அம்சங்கள் அடங்கி இருக்கின்றது. நீங்கள் சங்கீதம் 18:29 கொண்டு வந்து சங்கீதம் 46 தொடுத்து அதை கொண்டு வந்து சங்கீதம் 18 தொடுத்து நியாயபதியில வந்து முடித்தீர்கள். மிகவும் ஆச்சரியமா இருந்தது. இங்கே ஒன்று சொல்லுவோம், மான் கால் போலாக்கி பிறனுள்ள காலம். இங்கே நீங்கள் வந்து மருத்துவத்தின் மூலம் மருந்த கொடுத்து சோப்படுத்துறீங்க, ஆனா தேவன் வசனத்தின் மூலம் எங்களை
0: பிழைப்படுத்த.
1: வழியை அகலமாக்கினார் என்று வரி இருக்கு. ஆனால் வேதத்திலே நாங்கள் செல்லும் வழி இடுக்கமான வழி, இடுக்கமான வழியத்தான் நாம் செல்லுகிறோம். இந்த வழியை அகலமாக்கினார் என்ற வசனம் இருக்கு, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. நல்ல கோலியாத்தை பற்றி சொன்னீங்க, மிகவும் ஒரு ஆசீர்வாதமான செய்தி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் மருத்துவ பணியும் அவர்களும் ஆசிரிப்பாராக. உங்களுடைய 2012 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், 97 ரேடியோ கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் சொல்றோம், உங்களுடைய தோணி உலகமெங்கும் உங்கள் தோணி போய்கொண்டிருக்கிறது. அநேகர் கேட்டு ஆசிரியர் பெற்றுக் கொள்வார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் மருத்துவ பணி அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து டாக்டர் ஏஞ்சலின் இதுதான் முதல் தடவையாக வந்து வார்த்தையை கொடுத்தார். அவர் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு வசந்த கொடுக்க. ஆமே. நாங்கள் தொடர்ந்து அழைக்க போறோம்.
2: இரண்டாவது
1: செய்தி நடக்கலாம். சுவிசேகிதான் எல்லாரும் சுவிசேஷம், சுவிசேஷம் மூன்று பேரும் சுவிசேஷம் வார்த்தை கொடுக்க போறீங்கள். நீங்க இரண்டாவது உங்களோட ஒப்பு கொடுக்க 30 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க சிஸ்டருக்கு மேலே எடுத்துக்கலாமே.
2: ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியிலே இணைந்து தேவனுடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே எந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக அப்படியே நம்ம கண்களை மூடி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய பிரசன்னத்துல பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இந்த நாளில என்னோடு கூட தனிப்பட்ட வகையில என்னோடு கூட பர்சனலா பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக என்று சொல்லி அப்படியே அன்றைய சமூகத்திலே நம்ம ஜெபித்தவர்களா தேவ பிரசன்னத்திலே நம்ம அமர்ந்திருப்போம். நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவாராக. எங்களை கிருபியாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் காலை வேளிலும் நம்முடைய பிரசன்னத்துல நின்று நம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய், நல்ல தருணத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய கிருபைக்குள்ளா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்க தயவு எங்களை தாங்கி நடத்தி ஆளுகை செய்வதாக. உங்க வல்லமையினால கத்திரங்களை நிரப்பும். கத்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீ எங்களோடு கூட பேசி எங்களோடு கூட நீர் இடைப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திவ்ய சத்தம் எங்கள் செவிகளிலே துணிப்பதாக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் நன்மை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதனாலும் இந்த காலை வேளையில மறுபடியுமா இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருக்குள் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. எரேமியா எழுதினதான தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 17வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மரத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மரத்தை குறித்து, மரத்தோடு கூட இது ஒப்பனையே சொல்லப்பட்டு இருந்தாலும் மனுஷனை குறித்து இது சொல்லப்பட்டு இருக்குது. எப்பொழுது ஒரு மனிதன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல ஒரு மனுஷன் எப்ப இருப்பான்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுதுன்னா, அவன் சொல்லுகிறது ஒரு மனுஷன், எந்த ஒரு மனிதன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டவனா இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யப்படும் என்று சொன்னால் காணப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதுங்க. கனி நிறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஒரு வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஒரு சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து கர்த்தர் நம்ம நடத்துவார். முதலாவது வார்த்தை, ஒரு மனிதன் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருக்கணும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே முதல் ஒரு சில காரியங்களிலே முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் வாய்க்கால் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். வாய்க்காலின் ஓரமாய், கால்வாய் ஓரமாய், கால்வாய் மீன்ஸ் வாய்க்கால், தண்ணி உள்ள இடங்களிலே நம்முடைய வேர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விட வேண்டும். இன்னைக்கு வேர்கள் என்று சொன்னால் நான் எதை குறிக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, கர்த்தரை சார்ந்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் குறிப்பிடுகிறது என்று சொன்னால் வேர்கள். நம்முடைய முழு விசுவாசமும் நம்முடைய முழு பிரயாசமும் எல்லாமே யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், யாரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை மாத்திரம் பத்திரமே நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும், பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த வேர் என்ன செய்கிறது, ஒரு மரத்தினுடைய வேர் என்ன செய்கிறது, பூமியை பற்றி கொண்டிருக்கிறது. பூமியினுடைய மண்ணை என்ன செஞ்சிருக்குதுங்க, அது பற்றி கொண்டிருக்கு, நல்ல டைட்டா அது பிடிச்சிருக்கிறதுனாலதான் மரம் என்ன செய்யறது கிடையாதுங்க, கீழே விழுகிறது கிடையாது, மரம் அசையறது இல்லை. அது போல எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை முழுவதுமாய் தன் வேராகிய விசுவாசத்தை கர்த்தருக்குள் வைக்கிறார்களோ, வேறாகிய விசுவாசத்தை கர்த்தருக்குள் விடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் ஒரு அசைவு என்ன செய்யாதுன்னா வரவே வராதுங்க. எந்த விதத்தையும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பரிசுத்துல இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி, அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசமாகிய வேர்களை கால்வாய் ஓரமாய் விட்டு நம்முடைய வேர்களை பூமியாகிய இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்ம 100% நம்மளை அர்ப்பணிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்குள் தன் வேர்களை விடுகிறாரோ, கர்த்தருக்குள் தன் வேர்களை விட்டு அதை இறுக பிடித்து கொண்டு இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது காரியம் அவன் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் காணப்படும். கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கும்படியாய்தான் கத்த உங்களையும் என்னையும் கத்த தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. நம்ம கனி கொடுக்கணும். நம்மளுடைய கனி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய கனி அநேகருடைய பசியை ஆற்றணும். நம்முடைய கனிகள் அநேகரை போஷிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கத்த நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கத்தருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும், காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா நம்ம கர்த்தருக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன பண்ணுவாருங்க, செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கால்வாய் ஓரமாய் நம்ம வேர்களை விட்டுட்டோம்னா அது ரொம்ப என்னவா இருக்கும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டாவது காரியம் வசனம் சொல்லுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு எந்த ஒரு மரம் தண்ணியில இருக்கிறதோ அந்த மரம் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த இலைய பாக்குறதுக்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப செழிப்புள்ளதா, ரொம்ப செழிப்பு, அப்படியே நல்ல தல தல தலன்னு ரொம்ப நல்லா இருக்கும். அது போல எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்குள் தன் வேர்களை விடுகிறானோ அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள், எவ்வளவு பெரிய சோர்வுகள், நிந்தைகள், அவமானங்கள் எவை வந்தாலும் சொல்லுகிறேன், நம்மை கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மளை என்ன செய்ய முடியாதுங்க, பிரிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பை விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் முதலாவது வாசித்தது போல நம்ம வேர்களை எதற்குள்ள விட்டு இருக்கிறோம், கால்வாய் ஓரத்துல விட்டு இருக்கிறது மொத்தமா நல்ல ஸ்ட்ராங்கா போய் எப்படி மரம் பூமியில் இருக்கிற மண்ணை பிடிச்சுக்கிட்டு இருக்குதோ அது போல நம்முடைய விசுவாசம் கத்தரை பற்றி கொண்டு இருக்குமேனால், நம்முடைய விசுவாசம் கத்தருக்குள் நம்ம வேர்களை விடுவோமே ஆனால் ரெண்டாவது காரியம் நடைபெறுகிறது என்னவென்று சொன்னால், மழை உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்படி இருக்குமா, பச்சையா இருக்கும், நல்ல செழிப்பா இருக்கும். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தெய்வ பிரசன்னத்துல நிற்கிறானோ, அந்த மனுஷர்களுடைய வாழ்க்கையில உஷ்ணம் வருகிறது. உஷ்ணம் என்று சொன்னால் நிறைய உபத்திரவங்கள் என்ன செய்யுங்க இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்துல எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே உலகத்துல உபத்திரவம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணவே கிடையாதுங்க, சொல்லவே கிடையாது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை இந்த பூமியில இருக்கிற வேளையில கர்த்தருடைய ஊழியத்தை மனிதகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கிற வேளையில தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை எங்க அனுப்புறாங்கம்மா, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போலதான் நான் உங்களை என்ன செய்யற அனுப்புகிற, அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டியை பார்த்தா ஓனா அப்படியே பீறி கொன்று போடுகிற நிலைமையில தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, அப்படி அனுப்புகிற வேளையில அததான் போராட்டம் என்று சொல்லி, உஷ்ணம் என்று சொல்லி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதுதான் உஷ்ணம். ஆட்டுக்குட்டியா இருக்கிற நாம ஓநாய்களுக்குள்ள போறோம் பத்திகளா, அதுதான் என்னது உஷ்ணம். அந்த உஷ்ணம் வருகிறத காணாம இலை எப்படி இருக்குங்களாமா, ரொம்ப பச்சையா இருக்குமா. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வேர்களை கால்வாய் ஓரமாய் விடுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தன் வேர்களை கர்த்தருக்குள் விடுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தன் வேர்களை கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் உருக பிடித்து கொள்ளுகிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உஷ்ணம் வரலாங்க. உஷ்ணம் வரலாம். அவனுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எது வேணாலும் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், வரலாம். எவை வந்தாலும் வசனம் சொல்லுகிறதுங்க, அவன் உஷ்ணம் வருகிறத காணாம இலை எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப பச்சையா ரொம்ப செழிப்புள்ளதா அது என்ன செய்யப்படுங்க காணப்படும். ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்காதுங்க, பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை அவனை என்ன செய்யாது, மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. ஏன் என்று சொன்னால் வசனம் அதுதான் சொல்லுகிறது, அவன் உஷ்ணம் வருகிறதை காணாம இலை எப்படி இருக்குமாம், அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப பச்சையா இருக்கும், ரொம்ப பசுமையா இருக்கிறது போல அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும். மூன்றாவது காரியம் இந்த இடத்துல சொல்லுகிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் என்ன செய்வான், அவன் கனி கொடுப்பான் என்று சொல்லி. எந்த ஒரு மரம் வேர்கள் ஆழமா இருக்கிறதோ, எந்த ஒரு மரத்திற்கு தண்ணீர் அதிகமா இருக்கிறதோ, எந்த ஒரு மரத்திற்கு பிரச்சனை உபத்திரவம் இருக்கிறதோ, எந்த ஒரு மரத்திற்கு வேர்களை ஆழத்துக்குள்ள விட்டு ஊன்ற தன்னுடைய, எத்தனை பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், மழை வந்தாலும், காற்றடித்தாலும், புயல் வந்தாலும், தன் வேர்களை உள்ளுக்குள்ள நல்ல ஆழத்துல விட்டுடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு மரம் மிகவும் செழிப்புள்ளதாய் கனி கொடுக்கறத போல கத்தருடைய வார்த்தைக்குள் விசுவாசத்துக்குள் நிலைத்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கால்வாய் ஓரமாய் நம்முடைய வேர்களை விட வேண்டும். இரண்டாவது காரியம், உஷ்ணம் வருகிறதே காணாமல் இலை நம்முடைய வாழ்க்கையிலே பச்சையா இருக்கும். மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலோ வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல அவன் என்ன செய்வான் இருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறாங்க. அதற்கு வசனம், நம்ம எப்படி நம்ம அந்த இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில வாய் கால்வாய் ஓரமா நம்ம வேர்களை விடணும், மழை தாழ்ச்சியான வருஷத்துல தப்பாம கடி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வசனம் சொல்லுகிறதுங்க சங்கீத புஸ்தகம் அவருடைய முதலாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் முதலாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று சொல்லி. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வேர்கள் ஆழத்துக்குள்ள போக வேண்டும் என்ன, வேர்கள் நம்ம இறுக பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்ன, நம்ம எதுல நிலைத்திருக்க வேண்டுமாமா, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம விரும்புகிறாருங்க. எந்த ஒரு மனுஷன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறானோ, அவனாலதான் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று சொல்லி வசனம் சொல்லுகுதுங்க. மனுஷன் கர்த்தருடைய வேதத்துல நம்ம நிலைச்சு நிக்கணுங்க. நம்ம நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மரமாயிருக்கிற நம்முடைய மனுஷனாகிய நாம நம்முடைய வேர்களை ஆழத்துக்குள்ள விடணும்னு சொன்னா எப்ப விட முடியும் என்று சொன்னால், வேதத்துல நம்ம நிலைச்சு நிற்கணும், வேதத்துல நம்ம பிரியப்படணும், வேதம்தான் நம்முடைய மன மகிழ்ச்சி. சங்கீதக்காரனாகிய தாவீது அதுதான் சொல்லி இருக்கிறார், உம்முடைய வசனம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். 127 தேசங்களுக்கும் இந்த தாவீது யாராய் இருந்தார் என்று சொன்னால் ராஜாவாய் இருந்தார். இந்த 127 தேசங்களிலும் அவன் சொல்லுகிறான், எதுவுமே என் மன மகிழ்ச்சி அல்ல, எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, எதுவுமே என் வாழ்க்கையில நிம்மதிய கொடுக்காது, எதுவுமே என் வாழ்க்கைய மாற்றாதுன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரிந்திருந்தது. அதனால்தான் சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தா நான் துக்கத்துல என்ன செய்திருப்பேன், அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய வாய்க்கால் தன்னுடைய வேர்களை கால்வாய் ஓரமா என்ன செய்வார்கள், விடுவார்கள். மூன்றாவது வசனம் அதேதான் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்று சொல்லி. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் வசனம் சொல்லுகிறது தன் காலத்துல என்ன செய்யுங்களாமா, தனி கொடுக்கும். தான் காலத்துல அது ஆட்டோமேட்டிக்ல என்ன செஞ்சுட்டே இருக்கும், எத்தனை புயல்கள் வரலாம், எத்தனை சூறாவளிகள் வரலாம், எத்தனை காற்றுகள் வரலாம், என்ன போராட்டம் வந்தாலும் அது என்ன செய்யும், வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 1:3 சொல்லுகிறது தன் காலத்திலே தன் கனியை அது என்ன செய்யுங்களாமா கொடுக்கும். அதனுடைய அந்த சீசன்ல அதுக்கு அது சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லாம் அந்த மரத்துல என்ன செஞ்சுட்டே இருக்குங்களாமா, கனி கொடுக்கிறது போல. நம்ம கர்த்தருக்குள் வேதத்திலே நம்ம நாட்டப்பட்டு இருப்போமே, ஆனா கர்த்தருடைய வேதத்திலே நாட்ட வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு வேணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கனியுள்ள ஜீவியம் வர வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறவைகளை நாம கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகளை நம்ம கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்துல நம்ம என்ன செய்யணும், முதலாவது காரியம் கர்த்தருடைய வேதத்துல நம்ம எப்படி இருக்கணுங்களாமா, பிரியமா இருக்கணும். ஏதோ நம்ம வாசிச்சோம், கடமைக்கு என்ன செய்யவே கூடாதுங்க, நம்ம வேதத்தை வாசிக்கவே கூடாது. ஏதோ எந்திரிச்சோமா பைபிளை படிக்கணும், இன்னைக்கு இன்னைக்குரிய சாப்டர் நம்ம என்ன செய்யணும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யவே கூடாது, வேதத்தை படிக்க கூடாது. நம்ம வேதத்தை படிச்சோமா என்று சொன்னால் அதுக்குள்ள ஆழத்துக்குள் கடந்து சென்று இதுல ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தையை எனக்கு வச்சிருக்கிறாரு, இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறாரு, இந்த வார்த்தையில நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, இந்த வார்த்தையின் மூலியமாய் ஆண்டவர் நான் எதுல நான் ஸ்திரப்படணும், எதை நான் சரி செய்யணும், எதுல நான் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து பார்த்து அந்த வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ள சென்று நம்ம வேதத்துல நம்ம தியானமா இருப்போமே. ஆனால் அதுதாங்க சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் என்று சொல்லி. அதுக்காக நம்ம 24 hours நம்ம வந்து பைபிளும் கையுமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அல்ல. நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்குள் நம்முடைய இருதயம் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில நம்முடைய இருதயம் அப்படியே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு வேலை, எங்கு வேலைக்கு போனாலும், என்ன வேலை செஞ்சாலும், என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த வசனம் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த வசனம் காலையில படித்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துல என்ன செஞ்சுட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ்ல நம்ம கேட்ட வசனங்கள் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த வாரம் முழுசு என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அப்படியே கிரியை செய்து கொண்டே இருக்கும். இருக்கிற வேலையில தான் நம்ம எப்படி இருப்போமே என்று சொன்னால், செழிப்புள்ளவர்களை நம்முடைய காலத்துல நம்முடைய கனி தருகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுங்க. நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கறதுக்கு முதலாவது காரியம் நான் சொன்னேன், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல என்ன செய்யணும், நம்ம தியானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன், யோவான் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 15th வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 15th வசனம் இப்படியா சொல்லுகிறதுங்க, 15 அதனுடைய 5th வசனத்திலே நான் வாசிக்கிறேன், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு இரண்டாவது காரியம், நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருக்குள் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும். அதுதான் 5th வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் எப்படியாமா கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனா கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு நம்ம என்ன செய்யணுங்க, யோசித்து பார்க்க வேண்டும். நாம நினைக்கிற ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவருக்கு நான் ஆண்டவரை நான் தான் நான் துதிக்கிறேன், ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், நடையிலையும் பைபிள் படிக்கிறேன், நடையிலையும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நினைத்துட்டு இருப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம்ம மட்டும் அவருக்குள்ள இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, அவர் நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், மிகவும் முக்கியமாய் நம்ம அறிந்திருக்கணும். அவர் நமக்குள்ள நிலைச்சிருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியுங்க, தனி கொடுக்க முடியும். நிறைய பேர் நான் சொன்னது போல அவர் நான் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாவத்தை என்ன பண்ணிட்டே இருப்போம், செய்து கொண்டே இருப்போம். தெய்வனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்ன பண்ணிட்டே இருப்போம், செய்துட்டே இருப்போம். அது நம்மளுடைய வாழ்க்கையில அல்ல. வசனம் சொல்லுகிறது நாம எப்படி இருக்கணும்னா அவருக்குள்ளும் இருக்கணும், அது போல அவரும் நமக்குள்ள என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும். அவரும் நமக்குள்ள இருக்கிறதான வேலையிலே நம்மால் கனி கொடுக்க முடியும். ஹலேலூயா, ஹலேலூயா. சவுல நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, கத்தர் சவுல விட்டு போனத சவுல என்ன செய்யாதிருந்தான், அறியாதிருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. இன்றைக்கு அவன் நினைச்சிட்டு இருந்தான், கத்தர் என் கூட தான் என்ன செய்யறாரு, இருக்கிறார், தேவன் என் கூட தான் இருக்கிறாருன்னு சவுல் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் சவுளை கத்தர் என்ன செஞ்சுட்டாருங்களாமா, விட்டுட்டு அவர் கத்தர் சவுளை விட்டு போனதை கூட அவன் என்ன செய்யல, அறியாது இருந்தது போல. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைமைகள் நம்மள வாழ்க்கையில வராதபடிக்கு நாமும் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அது போல அவரும் நமக்குள் இருந்தால் மாத்திரமே நம்மால் என்ன செய்யப்பட முடியும் என்று சொன்னால் கனி கொடுக்க முடியும். ஹலேலூயா. இரண்டாவது காரியம், நம்ம கத்தருக்குள் என்ன செய்யப்பட வேண்டும், திராட்சை செடியாகிய அவரோடு கொடியா என்ன செய்யணும், இணைஞ்சு இருக்கணும். ஒரு ஒரு கொடியுள்ள ஒரு ஒரு காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு பக்கம் இருக்கும்,
3: சொந்தமாய் மாற்றிடு
2: அதோட கொடி, நிறைய கொடி எனது. இப்ப திராட்சை கொடி இருக்குதுன்னா வேறு ஒரு பக்கம் இருக்கும், அதனுடைய கொடிகள் எங்க இருக்கும், படர்ந்து இருக்கும். அந்த படர்ந்து இருந்தாலும் எந்த ஒரு கொடி செடியோடு கூட இணைஞ்சிருக்குதோ அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு கொடி செடியை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் அதனால என்ன செய்யப்பட முடியுங்க, கனி கொடுக்க முடியும். ஆனாலும் பக்கத்திலே இருந்து இருந்தாலும் இணைஞ்சு இருக்கல அப்படின்னா, ஒரு கொடியோடு செடியோடு கூட கொடி இணைஞ்சு இருக்கல அப்படின்னா என்ன செய்ய முடியாதுங்க, கனி கொடுக்க முடியாது. அது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், செடியோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டு இருக்க வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும். திராட்சை செடியாக இயேசுவோடு நம்ம இணைஞ்சு இருக்கிற வேலையில நம்மால் மிகுந்த கனிகளை என்ன செய்யப்பட முடியுங்களாமா, கொடுக்க முடியும். ஹலேலூயா, ஆமென். இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் அவருடைய வேதத்துல எப்படி இருக்கணுமா, தியானமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில அதினதின் காலத்துல தன் காலத்துல என்ன செய்ய முடியுங்க, கனி கொடுக்க முடியும். இரண்டாவது காரியம், அவருக்குள் நம்ம நிலைத்திருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியுங்க, கனி கொடுக்க முடியும். செடியாகி அவரோடு கூட கொடியா நம்ம நிலைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியுங்க, கனி கொடுக்க முடியும். மூன்றாவது காரியம், அதே எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே நம்ம வாசித்தது போல, எரேமியா 18வது அதிகாரத்துல நம்ம அப்படியே வாசிச்சது போல வசனம் இப்படியாய் சொல்லுகிறதுங்க, எந்த ஒரு மனுஷன் கனி கொடுக்க முடியும், எந்த ஒரு மனுஷன் வாய்க்கால் ஓரமாய் வேர்களை விட முடியும் என்று சொன்னால், எரேமியா 17வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்று சொல்லி வசனம் சொல்லுது. எந்த ஒரு மனிதன் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் கர்த்தர் தான் எனக்கு 100%, நான் அவரை மாத்திரமே சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி நினை இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே என்ன செய்யுங்களாமா, காணப்படும். ஹலேலூயா. கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், ரெண்டாவது கர்த்தர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவரையே சார்ந்திருக்கிற வேலையில நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்து கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அதை நம்மளால ஃபேஸ் பண்ணி கர்த்தருக்காக நம்மளால என்ன செய்ய முடியுங்க, ஓட முடியும். நம்ம பேதுருவை எடுத்துக்கொள்ளுவோமே ஆனால் பேதுருவும் சீஷர்களும் கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்துல இயேசு வருகிறார். இயேசு வந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீரே இருந்தா நானும் என்ன செய்யணும், கடலில கடல் மேல் நடந்து எனக்கு உத்தரவு கொடு என்று சொன்ன வேலையில ஆண்டவர் வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் கடல் கொந்தளிப்பை பார்க்கல, கடலுடைய சீற்றத்தை பார்க்கவில்லை, அலைகள் இருக்குது, நம்ம கடலுக்குள்ள இருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் பேதர் என்ன செய்யலீங்க பார்க்கல. அவனுடைய எண்ணம் ஒரே ஒரு ஃபோக்கஸ் எங்க இருந்துச்சுன்னா கத்தரை மாத்திரம் தான் என்ன செஞ்சுட்டு இருந்தான், பார்த்து கொண்டே இருந்தான். கத்தரை மாத்திரம் அவன் பார்த்து கொண்டே போனதின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில அவனை சுற்றி இருந்த சூழ்நிலைகள், கடல் கொந்தளிப்புகள், சீற்றங்கள், அவனை அமிழ்த்தக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் என்ன செய்து விடவில்லை, மூழ்கி போகல. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை கத்தர் மேல இருந்துச்சு. கத்தர் கடலின் மேல நிற்கிறார், நான் அவரை பின்தொடர்வேனா ஆனால் அவரை அவரோடு கூட நான் செல்வேயானால் எவ்வளவு பெரிய கடல்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சூறாவளிகள் வந்தாலும் நான் அமிழ்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை அவனை என்ன செய்தது, பாதுகாத்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு அப்புறமாக அவன் கடல் கொந்தளிப்பை பார்த்தான், சூறாவளியை பார்த்தான், சூழ்நிலைகளை பார்த்தான், அவன் மூழ்கி போகிற நிலைமை என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சுங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை யாரா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கத்தரை மாத்திரமே இருக்கணுங்க. எந்த மனுஷன் மேலும் நம்ம நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. நம்முடைய உறவுகள், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளை, ஐயோ இவங்க என்ன கடைசி வரைக்கும் என்ன என்ன செஞ்சுக்குவாங்க பாத்துக்குவாங்க, இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனுஷங்க மேல என்ன செஞ்சிடவே கூடாது. ஒரு நாட்களிலுங்க வச்சு விடவே கூடாது. நம்ம மனுஷனை நம்புனா யாரு நம்மளை கடைசி வரைக்கும் பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கதான் ஃபர்ஸ்டா நம்மளை என்ன செய்வாங்க, குழியில தள்ளுவதற்கு அவங்கள்தான் ரொம்ப மெயினானவங்களா இருப்பாங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவன் நினைச்சுவேன், நீ என் மகனே மகளே நீ என்ன நம்பாம உன்னுடைய நம்பிக்கை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கையை ஆண்டவரே என்ன செஞ்சிருவாருங்க, அற்று போக பண்ணிடுவார். ஆனா நம்ம எந்த மனுஷனையும் சாராதபடிக்கு, எந்த உறவுகளையும் சார்ந்து நிற்காம எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். நம்ம நேசிக்க கூடாதுன்னு வசனம் சொல்லுலுங்க, வசனம் சொல்லுகிறது எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். ஆனா நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல் இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு எதன் மீது நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம கத்தரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கோம், கத்தரை மாத்திரம் நம்ம உருக பற்றி கொண்டு இருக்கிற வேலையில கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன், கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாய். அவன் பாக்கியவான் என்று சொன்னால் என்னென்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய் இருக்க இருப்பதற்கு அந்த மூன்று காரியங்களையும் கத்தர் நம்மிடத்துல இன்றைக்கு கத்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். முதலாவது காரியம், நம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரவும் பகலும் அவர் மேல் என்ன செய்யணுங்க, அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது காரியம், அவருடைய திராட்சை செடியாகி அவரோடு குடிகளாய் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிற வேளையில நம்மால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். மூன்றாவது காரியம், கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்ம நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்போமே. ஆனால் அதற்கு கீழ்வசனத்தை தான் நம்ம வாசித்தோம், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்குது, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல கத்தர் உங்களை மாற்றுவார் என்பதுல எந்த விதத்திலையும் சந்தேகமே கிடையாது. ஹலேலூயா. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட அனுபவங்கள் ஒரு கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனா கத்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய வருகை வரைக்கும் கத்தர் தம்மை தம்முடைய நம்மை தம்முடைய கரத்துல ஏந்தி சுமந்து, ஒரு தாய் தன் தகப் தன் தாயும் தன் பிள்ளையை எப்படி சுமக்கிறதோ அதே போல கத்தர் நம்மை சுமந்து கத்தர் நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு இணற நித்தியத்திற்குள்ளாய் கத்தர் நம்மளை அழைத்து செல்லுவதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹலேலூயா ஹலேலூயா. நம்முடைய கனி கொடுப்போமே ஆனால் வசனம் சொல்கிறது உங்கள் கனி அது நிலைத்து இருக்கணும், அது நிறைவா இருக்கணும், அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார், கத்தர் விரும்புகிறார். அதன்படி நாம் செய்வோமே ஆனால் நிச்சயமாய் கத்தர் நம்மளை ஆசீர்வதித்து பாக்கியவானும் பாக்கியவதிகளுமாய் கத்தர் நம்மளை மாற்றி கத்தர் நம்மளை நிலைநிறுத்துவாராக. அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டுடைய பிரசன்னத்தில் நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபியா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க தியானிக்க தேவீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வசனம் சொல்லுகிறதின் பார்த்தியா நாங்கள் உமக்காய் கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படணும். நாங்கள் கனி கொடுக்கறது மாத்திரம் அல்ல, எங்களுடைய கனி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதான், எங்களுடைய கனி அநேகருடைய பசியை ஆற்றுகிறதாய், அநேகரை ஆண்டவரே அப்பா நீதிக்கு உட்படுத்துகிறதாய் காணப்பட என் தேவனின் உதவி செய்வீராக தகப்பட. ஒரு நாளும் எங்களுடைய கனியற்ற ஜீவியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுப்பா. கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆவிக்குரிய கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் கத்தருக்காக கொடுக்கிறவர்களா, கத்தர் நீர் எங்களை கத்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா மத்தையிலே மார்க்கில எல்லாம் நாங்க வாசிக்கிறோம், சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கனி தேடி வருகிற வேலையில கனியற்றவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை மாறிடக்கூடாதுப்பா. அன்றைக்கு நீரும் சீஷர்களும் ஆண்டவரே அப்பா வருகிற வேலையில ஆண்டவரே அத்திமரத்தை பார்த்து இதுல கறிகள் ஏதாயிலும் உண்டா என்று சொல்லி பார்க்கும்படி நீங்க போனீங்க. அந்த இடத்துல கனி இல்லாம இருந்த மரத்தை பார்த்து நீங்க சபித்தீங்களே ஆண்டவரே, இதுல இனி ஒரு நாளும் ஒரு காலம் இதுல கனி உண்டாகாது என்று சொல்லி சபித்தீர். அது போல எங்களுடைய வாழ்க்கை கனியற்ற ஜீவியமா மாறிவிடக்கூடாதுப்பா. நல்ல கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே கனி கொடுக்கிற மரத்துக்கு ஒருவேளை கல்லடிகள் இருக்கலாம் ஆண்டவரே, அந்த கல்லடிகள் வந்தாலும் உம்முடைய உமக்குள் நாங்கள் வேர்களை விடுவோமையானா, ஆண்டவரே உமக்குள் நாங்கள் நிலைத்திருப்போமையானா, எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் உமக்குள்ள நாங்கள் வைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கலாத்தியர் 5 ஆண்டவரே 22-23 எல்லாம் நாங்கள் வாசிக்கிற அந்த கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட பரிசுத்தாவியானவர் நீர் எங்களுக்கு கிருபைய பெலன அபிஷேகத்தை சத்துவத்தை கர்த்தர்களுக்கு பெருக பண்ணும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் உதவி செய்ய அந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் எப்பா அப்படி இருதயங்களுக்குள்ள கர்த்தர் நம்முடைய வார்த்தை கிரியை செய்து அவர்கள் வரக்கூடிய நாட்களில இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்க, கனி கொடுக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கவும், ஒருவேளை கனியற்றவர்களா இருப்பார்களே ஆனால் கர்த்தருக்கென்று வரக்கூடிய நாட்களில கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை மாற்றுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே உடைய ஊழியக்கார மகனுக்காக செபிக்கிறப்பா. ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு மகேந்திரநாயாவை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி உடைய மகனுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற கனிகள் அநேகரை ஆண்டவரே சென்றடைந்து அநேகரை போஷிக்கட்டும், அநேகரை ஆண்டவரே காயம் கட்டட்டும், அநேகருடைய இருதயங்களுக்குள்ள அது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பிரயோஜனமுள்ளதான் இருக்க கத்தருடைய மகனை மகேந்திரநாயாவை கத்தர் இன்னும் கத்தர் பயன்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு உடைய மகனை கத்தர் ஆசீர்வாதமாய் கத்தர் வைக்கிற காய் நன்றி. மிகுந்த பிரயாசத்தோடு கூட இந்த காரியங்களை நம்முடைய பிள்ளை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அதற்கு ஏற்ற பிரதிபலனை தேவனாகிய கர்த்தரே தந்து நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், நன்மை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென். நன்றி பாஸ்டர் சிபா. இன்றைய நாள் எரேமியா 18 சங்கீதம் 3 தொடுத்து கடைசியாக யோவான் 15 முடித்து போட்டீர்கள். கனி கொடுக்கிற வாழ்க்கை உஷ்ணம் வரும்போதெல்லாம் உபத்திரம் வரும்போதும் செழிப்பா இருக்கணும்னா வார்த்தையை சங்கீதம் 3 அந்த 4 கடைப்பிடிக்கும் பொழுதுதான் கனி கொடுக்கும் வாழ்க்கை பச்சையான இலையாக தப்பாமல் கனி கொடுக்க முடியும். அருமையான வார்த்தையை கொடுத்தீர்கள், மிகவும் ஆச்சரியமா இருந்தது. இந்த உங்களுடைய நிகழ்ச்சியை 97 ரேடியோவில் 2018 கேட்டுக்கொண்டிருக்கார்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்,
2: ஆமென். தேங்க் யூ ஐயா, தேங்க் யூ.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் ரெவரன்ஸ் எஸ் சிபா. தொடர்ந்து நாங்கள் கலக்க போறோம் சிஸ்டர் ஜஸ்டினா வளைக்க போறோம். பிரைஸ் லோ சிஸ்டர், கலக்கிற ஜஸ்டினா.
4: பிரைஸ் லோ, பிரைஸ் லோ பிரதர், எப்படி இருக்கிறீங்க?
1: வந்தாலே ஒரு கலக்கம் தான். முதலே எனக்கு விளங்கிட்டு இருக்க உங்களோட வார்த்தையில ஒரு கலக்கிற வார்த்தை. அநேகர் வந்து கலக்குறா அந்த அம்மா தான் சொல்றாரு உங்களை. அப்படியா கத்துற ஆசை உங்களோட ஒப்பு, நீங்க 30 எடுங்க சிஸ்டர். இப்ப உங்களோட ஒப்பு கொடுக்கிட்டு பண்ணி எடுத்துக்கலாமே.
4: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ கூடாக என்னோடு இணைந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமே, கர்த்தருக்குள்ள எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, அப்படியே கர்த்தர் நடத்துவாராக. இன்றைக்கும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்ற அந்த அனுபவங்களை குறித்து நான் வேதத்தில் இருந்து பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது எத்தனை காரியங்கள் நடக்குதுன்னு நிறைய காரியங்கள் பைபிளே நடந்திருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு தியானத்துக்கு சில காரியங்களை நான் எடுக்க போகிறேன். தேவ சித்தமும் தேவனுடைய மகிமையும் தேவனை தரிசிக்கிற காரியங்களையும் நாங்கள் ஊழியத்திலே தைரியமாய் வசனத்தை பிரசங்கிக்கிறதற்கும் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஆமே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த வேளையிலும் எடுத்துக் கொள்வோமாக. எபேசியர் 5:18. ஆமே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே வசனத்திலே, நாங்கள் வசனத்துக்கு போகிறோம் முன்பதாக ஒரு ஜெபம் செய்துவிட்டு நாங்கள் தியானம் பண்ணுவோமாக. நன்றி பிதாவே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அசைவாடுங்க. வல்லமையா எழும்பி ஊழியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் தீர்க்கதரிசிகளாய் அவர்களை மாற்றி பயன்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆமென். அங்கே பார்க்கிறோம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ள. அவங்களுக்கு தெரியும் துன்மார்க்கம் என்று சொன்னா மதுவான வெறி கொண்டு அங்க துன்மார்க்கம் நிறைந்து வழிகிறது தான் இங்க பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். ஆமேன். அதிலே நிறையாதபடி ஆவியினால் நிறைந்து. ஆமேன். ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு நாங்கள் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன். ஆவியினால் நிரப்பப்படும் போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் வேதத்தில் பார்ப்போமாக. ஆமேன். இப்பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மற்றவர்களுக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். மற்றவர்களை தேற்றுகிறவர்களாய், மற்றவருடைய சித்தத்தை, அவர்களுக்கு தேவன் வைத்திருக்க திட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமேன். இப்பொழுது வேதத்திலே நான் எடுத்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க போறேன். லூக்கா எழுதின அதிகாரம் 1:40, 41 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஆமேன். நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அங்கே சகரியாவின் மனைவியாகி எலிசபெத்து கற்பம் தரித்திருந்தால் ஆண்டவருடைய வரியையை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை நடத்துகிறதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு மகனாக அங்கே ஜோவான் சானன் பிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். வழியை ஆயத்தப்படும்படியாய் அவர் பிறக்கிறதை நாங்கள் முதலாக பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் மரியாள் அங்கே உள்ளுக்குள்ளே போன போது அங்கே வாழ்த்தும் போது அவருடைய வயிற்றில இருந்த பிள்ளை துள்ளிட்டு அப்பொழுது எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அவருடைய வாழ்க்கையை அப்படியே சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆமேன். அங்கே மரியாதை பார்த்து தாயார், ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர நான் பாக்கியம் பெற்றேன் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாய் வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆமேன். தேவடைய திட்டத்தையும் தேவடைய சித்தத்தையும் அவர்கள் அங்கே வரும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த பிள்ளை துள்ளின உடனே. ஆமேன். அங்கே எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்ப. அன்பு சகோதர சகோதரர், நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு செயல்பட வேண்டும். ஆமேன். மற்றவருடைய காரியங்கள், மற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறவராய் காணப்பட வேண்டும். அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆமேன். அப்பொழுது மரியா தேவனை பற்றி புகழ்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதை இன்று அன்பு சகோதர சகோதரி, நாங்கள் துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி, பரிசுத்த ஆவியான நிரப்பப்படும் போது உங்களுக்கு முன்பாக வருகிற மனிதர்களை, உங்களோடு அனுதினமும் நடக்கிற மனிதர்களின் சூழ்நிலைகளை அறிய தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். அவர்களுக்குள்ள இருக்கிற கலக்கங்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற தயக்கங்கள், அவர்கள் போகிற பாதைகள், அவர்கள் போகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறியத்தக்க கிருபையை தேவன் வைப்பார். ஆமேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும். அப்பொழுது நாங்கள் நிந்தாமும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் போது நாங்கள் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டும். ஆமேன். ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதர சகோதரிகளை, நாங்கள் எலிசபெத்தை போல நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட கர்த்தர் தாமே இன்றைய வேளையில் நடத்துவாராக. இதை நான் உதாரணத்துக்காகத்தான் எடுத்த இந்த வசனத்தை ஆவியானவர் எங்களுக்கு
5: உள்ளே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகலவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். சகலவற்றையும் அறிந்தவர் அவர். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் தைரியமா செயற்படுவோம். ஆமேன். இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 4:31 வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. அதிலே பார்க்கிறோம் தேவ ஆவியான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள் துன்பப்படும் போது அங்கே சுவிசேஷங்கள் அறிவிக்க முடியாதபடி அவர்கள் கலங்கும் போது அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜபிக்கும் போது அங்கே நடக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஜபத்திலே நாங்கள் நிறைந்து ஜபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது நாங்கள் அங்கே தைரியமாய் தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறவர்களை காணப்படுகிறோம். ஆமேன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த அசைந்து அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமேன். அங்கே தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதற்கு ஒரு தடை

சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நிச்சயமாய் நீங்கள் தைரியமாய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவீர்கள். ஆமென். எவ்வளவு கடினமான பாதையாய் இருந்தாலும் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. ஆமேன். பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படுகிற அனுபவம். ஆமேன். அங்கே உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஆவியான அந்த இடம் முழுவதும் அசைந்தது என்று பார்க்கிறோம். ஆமேன். அங்கே நாங்கள் அப்போஸ்தலர்களே பார்க்கிறோம், முதலாவது அபிஷேகம் தேவ அக்னினா நாவுகளை போல இறங்கினதை பார்க்கிறோம். ஆமேன். இங்கே பார்க்கிற ஒரு கூடி ஜபிக்கும் போது அங்கே அவர்களை துன்பப்படுத்தினார்கள், சுவிசேஷத்து நிமித்தமா பயப்பட்டார்கள், அவர்களை பயமுறுத்தினார்கள். ஆமேன். அங்கே தான் கூடி செபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார், தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமேன். ஊழியத்திலே தைரியத்தை கொடுக்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஆமேன். அதற்காகத்தான் தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிறார், துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவி நான் நிரப்பி. ஆமேன். பரிசுத்த ஆவி நான் வல்லமை நான் நிரப்பப்படுகிற வாழ்க்கையின் அனுபவத்துக்களை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி, ஒவ்வொருவரை இன்றைக்கு தேவ ஆவியானவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லா சத்துருவும் கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதாய், சகல் அதிகாரங்களை மேற்கொள்ளத்தக்கதாய், பரிசுத்த ஆவியானவர் தாமே தன்னுடைய சித்தத்தை செய்கிறதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டும் உங்கள் சந்ததிகளை கொண்டும் உங்களுக்கூடாக தேவன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாங்கள் ஒவ்வொரு எழும்படியாய் தேவ ஆவியானவரை நாங்கள் அணிந்து நாம் பிடித்துக் கொண்டு ஓட வேண்டும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் அவரை தைரியமாக்க, அவரை தேவனை பற்றி கொண்டு நீங்க அவருடைய நாமத்தினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்கள் செயற்படும்படியாய் இன்றைக்கு தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அங்கே பார்க்கிறோம் எலிசபெத் மரியாள் வந்து வாக்குகள் சொன்ன போதும் பிள்ளை துள்ளிட்டு, ஆனாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை தேவனுடைய ஆண்டவருடைய தாயினிடத்தில் வர கிருபை பெற்றார் என்று சொல்லி வாழ்த்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவர்களுக்கு எவ்வளவு அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் போது அங்கே மரியாதை குறித்த வெளிப்பாடு வருகிறது. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபித்து அவரிடத்தில் பெற்றுக் கொள்ளும் போது உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் ஆதாயப்படுத்தும்படியாய், ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியாய், அவர்களை விடுவிக்கும்படியாய். ஆமேன். எந்த இடத்துல இந்த சூழ்நிலைகளால் அவர் போகிறார்களோ அந்த இடத்தை பற்றிக்களாய் தேவன் காண்பிப்பார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி, விசேஷித்த கிருபை பரிசுத்த ஆவியானவர் வல்லமை. ஆமேன். அவர் எங்களுக்குள்ளே வரும்போது தேவ ஆவியானவர் தாமே அசைவாடுவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்பட மற்றவர்களை கட்டி எழுப்பத்தக்கதாய், மற்றவர்களை உற்சாகப்படுத்தத்தக்கதாய், தேவனுடைய உறவிலே வளர அவர்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதாய், அவர்களை வழி நடத்தும்படியாய் ஆவியானவர் தாமே உங்களை ஆவி நிரப்படும்படியாய் விரும்புகிறார். ஆமேன். அனல் கொண்டு எழும்பும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமேன். வேதத்தில் சொல்லப்பட்ட அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கவே வேண்டாம் என்று சொல்லி, ஆமேன், ஒன்று அனலாய் இருந்தால் குளிராய் இரண்டிலேயும் இருக்காதே என்று சொல்லி, தேவனுக்காய் அனலாய் எழும்பும்படி. ஆமேன். ரவசன நன்றியான தேவனுக்கு அனலாய் எழும்பும்படியாய். ஆமேன். அவருக்காய் எழும்பும்படியாய் தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொள், உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திலே ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி, எத்தனை தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். தேவன் தாமே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் வரும்போது வெறுமையான எல்லாம் நிறைவாயிருக்கும். ஆமேன். வனாந்திரம் எல்லாம் செழிப்பாயிருக்கும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 7 அதிகாரத்திலே அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 55 வசனம் 56 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இங்க சேவான் சாணகனை கல்லறிந்து கொல்லும் போது தேவனுடைய மகிமை, பரலோகத்தின் மகிமையை சேவான் சாணகன் காணுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். தேவனுடைய மகிமையை காணும்படியாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதை பார்க்கிறோம். ஆமேன். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய

0: மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமேன். கர்த்தரை காண்கிற கண்கள், ஆமேன். அவருடைய மகிமையை காண்கிற கண்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நிச்சயமாய் வருகிற எதிர்காலத்தை தேவன் காண்பிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். தேவன் தாமே மகிமை அங்கே பார்க்கிறோம். சேவன் அங்கே மரணத்துக்கு ஏதுவாய் நியமிக்கப்பட்டு அவர்கள் அங்கே கல்லினால் எறிகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த மரண தருவாயிலும் தேவனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியான வரும்போது சகலவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து வானம் திறக்கப்படுவதை, இயேசு கிறிஸ்து பிதாவின் பக்கத்தில் வலது பக்கத்தில் நிற்கிறதையும் காண்பிக்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரி, உங்கள் வாழ்க்கையில இன்று உங்கள் வாழ்க்கையில எதிலே விடுதலை வேண்டும் என்று தேவன் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் பரிசுத்த ஆவியான ஊடாக உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கையில எங்கே கட்டுக்கள் இருக்கிறதோ அந்த இடங்களை பற்றிக்களாய் தேவன் உங்களுக்கு காண்பித்து அதிலே ஜெபிக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். வசனத்தை தைரியமாய் சொல்லுகிற ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் போது சகலவற்றையும் செய்ய அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பார்க்கிறோம் துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வரிகளார். உங்களுக்கு தெரியும் துர்மார்க்கம் என்று சொன்னால் தேவனை விட்டு பிரிக்கிற சகல பாவங்களும். ஆமேன். ஒரு மனிதன் அந்த மதுவை குடித்தால் அந்த மனிதன் அந்த மனிதனாய் இருக்க மாட்டான். ஆமேன். துர்மார்க்கமாய் செயல்படுகிற காரியங்களே நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன். சாதாரணமா இருக்க மாட்டார்கள் அவர்கள். உங்களுக்கு அநேகர் நீங்க பார்த்திருப்பீர்கள், மது கருந்துகிறவர்கள் எப்படி இருப்பார்கள். ஆமேன். அது சாதாரணமா இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் நடக்கிற விதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். ஆமேன். அவர்கள் பாவத்துக்குள்ளே போயிருப்பார்கள். ஆனா அவர்கள் அந்த சுய நினைவு இழந்திருப்பார்கள். ஆமேன். ஆனால் தேவ ஆவியான நிரப்பப்படும் போது அவருடைய சித்தத்தை செய்யும்படியா, அவருடைய வார்த்தை வயிறாய் பிரசங்கிக்கும்படியாய், அவருடைய மகிமையை காணும்படியாய் தேவன் வெளிப்படுகிறவராயிருக்கிறார். ஆமேன். அதுதான் எங்களுடைய பலனாய் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, உங்கள் வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும்படியாய் விரும்புகிறார். ஆமேன். ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு அனித நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அநேக காரியங்கள். அங்கே ஊழியங்களுக்கெல்லாம் பிரித்து பவுல் பர்னபாவெல்லாம் பிரிக்கும் போது அவர்கள் கைகளை வைத்து பரிசுத்த நிரப்பப்பட்டு அவர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமேன். அநேகரை நாங்கள் அப்போ சில நாட்கள் அநேகரை பார்க்கிறோம். அவர்கள் பந்தி விசாரிப்புக்கு அவர்களை பிரிக்கும் போது, அவர்கள் கைகளை வைக்கும் போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவர்களை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவர்கள் எல்லாரும் கத்தருக்காய் எழும்பினார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயம் நடக்கும். ஆமேன். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். தேவ ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் மத்தியில செய்வாடி கொண்டுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு முன்னோடி. இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளைத்தான் நாங்கள் பற்றி நடக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். அவருடைய வார்த்தையும் அவரையும் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பற்றி கொண்டு நடக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியான இயேசு கிறிஸ்து சோர்ந்து போன போதெல்லாம் அவரை வந்து பலப்படுத்தி நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி, சோர்ந்து போகாதீர்கள். ஜெபத்திலே தரித்திருந்து பரிசுத்தாவியின் வல்லமையிலே பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்படும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமேன். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பரிசுத்தா சிம்சோனிலே எல்லாம் வந்து இறங்கும் போது எப்படியே செயல்பட்டார் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் வைத்து அநேகரை அப்படியான வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்களுக்குள்ளே வந்து இறங்க வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமேன். கர்த்தர் சத்தியத்திலும் நீதியிலும் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். அந்த பரிசுத்த ஆவியான வரும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் விலகி போகும். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி, பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த நீங்கள் அவருக்கு இடம் கொடுங்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போவேன் ஆகில் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமேன். நான் போவது தான் உங்களுக்கு நலமானது என்று சொல்கிறார். ஆமேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவர். இன்றும் எங்கள் துணையாளராய் எங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானது ஆமே பெருமூச்சோடு எங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமே. நாங்கள் ஜெபிப்பது இன்னதென்று தெரியாத போது அவர் தாமே எங்களுக்காய் பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து ஒரு மனிதன் பரிசுத்தாவியால் நிரப்பப்படும் போது சகலவற்றையும் மேற்கொள்ள அவர் அதிகாரம் கொடுக்கிறார். ஆமேன். ஆவியானவர் தாமே உங்கள் மத்தியில் அதைத்தான் பவுல் ஒப்பிடுகிறார். மது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவானவரை கொள்ளாமல் ஆமேன் அந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பரிசுத்தாவியானவரை நிரப்பும்படியாய் நிறைந்து அங்கே பார்க்கிறோம். ஞான பாட்டினால் சங்கீதத்தினால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று நாங்கள் கீழே வசனத்தில் பார்க்கிறோம். ஆமேன். அவர் தாமே நடத்துகிறவர் இருக்கிற வாழ்க்கையில அன்பு சகோதர சகோதரிய பரிசுத்தாவியானவரை பிடித்துக் கொள்ளும் போது உங்கள் இருதயத்திலே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் மற்றவர் ஊழியங்களே அடுத்தபடி போக கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமேன். அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமேன். அதான் தீக்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொல்லி ஒருவரை பார்த்து நாங்கள் தீக்க தரிசனம் சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில நடக்கும் போது நிச்சயமாய் அவர்கள் கர்த்தரிடத்தில் இழுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆமேன். விசேஷித்த கிருபை வரங்களை நாங்கள் நாடி செயல்பட வேண்டும். ஆமேன். கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரிகளே தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து நான் சொல்லுகிறேன், மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிரப்ப அவருக்குள்ளே நிறைந்து வாழுகிற வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைந்திருக்கும்படியாய் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராய். எப்படி ஒரு மரியாள் போய் வார்த்தை சொல்லும் போது அங்கே அவருடைய பிள்ளை வயிற்றுல இருந்த பிள்ளை துள்ளிச்சுது. ஆமேன். உங்களுக்கு தெரியுமா, ஆறாவது மாதத்தில் அந்த பிள்ளை துள்ளிச்சுது. ஆமேன். அந்த பிள்ளை துள்ளும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது பார்க்கிறோம். இந்த கர்ப்பம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அந்த கர்ப்பத்தின் கனி அங்கே துள்ளும் போது எலிசபெத் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அப்படி உங்களை நிரப்பி வழிந்து ஓடுகிற பாத்திரமாய் வழி நிரம்பும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் கரம் பிடித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், வார்த்தை கூடாக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் நான் நிரப்பப்பட்டு அவர் சகலவற்றை செய்யும்படியாய் அன்பு சகோதரனே சகோதரிய எந்த தேசத்திலே நீங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இறங்கும்படியாய் வாசம் பண்ணும்படியாய் நிற்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய். ஆமேன். அநேகருக்கு சாட்சியாய். ஆமேன். தேவனுடைய பரலோக மகிமே காணும்படியாய். ஆமேன். தரிசனத்தை காணும்படியாய், எதிர்காலத்தை காணும்படியாய். ஆமேன். இந்த பார்த்த வசனங்கள் எல்லாவற்றிலும் எதிர்காலத்தை பார்த்திருக்கிறோம். தேவ வசனத்தை தைரியமாய் அவர்கள் பிரசங்கிதர்களை பார்க்கிறோம். மற்றவர்கள் குறித்த கர்சனையோடு அவர்களுக்கு தைரியமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அவருடைய வாழ்க்கையில நடக்க போகிறதை சொல்லி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி என்னையும் உங்களையும் தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும்படியாய் இன்றைக்கும் தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய். ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் செம்மையான வழியிலே நடத்த விரும்புகிறார். ஆமேன். ஒவ்வொருவரை நிரப்பி நடத்த விரும்புகிறார். ஆமேன். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் செயல்படும்படியாய் விரும்புகிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நிரப்பி நடத்தும்படியாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் தாமே நிரப்பி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஜெபம் பண்ணும் போது இடம் அசைந்து அவர்கள் தைரியமாய் வசனத்தை போதித்தார்கள் போல் நீங்களும் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியின் வல்லமையால் நிரப்பப்படும் போது தைரியமாய் தேவ வசனத்தை நீங்கள் பிரசங்கிப்பீர்கள். ஆமென். அவர் எங்களை மறைத்து தேவன் வெளிப்படுவார். ஆமேன். எங்களை மறைத்து அவர் மகிமைப்படுவார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது பரலோகத்தின் தரிசனங்களை காண தேவ கிருபையை கொடுப்பார். ஆமேன். அதை எல்லாவற்றையும் எதற்காக கொடுக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய சித்தம் செய்யப்பட. ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் தேவனுடைய ஆவியானவர் சாமி உங்கள் மத்தியில் அசைவாடி கூட எந்த இடத்திலே உங்களுக்கு விடுதலை வேணுமோ அந்த இடத்திலே தேவன் விடுதலை ஆக்க விரும்புகிறார். ஆமென். நாங்கள் பார்த்ததை போல ஒவ்வொரு வசனத்தின் ஊடாக தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். வறண்டதும் தாழ்த்தமான நிலங்களை தேவ ஆவியானவர் உயிர்ப்பித்து அதிலே வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். துன்பத்தின் மத்தியில கண்ணீரோடு இருக்கிற அன்று சகோதர சகோதரிகளை கண்ணீரை மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறார். ஆமேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாம் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக நீங்கள் அவருடைய ஆவியினால் வெறி கொள்ளத்தக்கதாய் நாங்கள் நிரப்பப்பட அனைத்தினம் நிரம்பி நிரம்பி வடிகிற பாத்திரமாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். அனைத்தினமும் அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி நிரம்பி வழியும் போது அது வழிந்து ஓடி அதை ஆறுகளைப் போல மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஆமேன். மற்றவர்களுக்கு வழி அது வழிகாட்டுறதா இருக்கும். ஆமேன். கர்த்தர் அப்படித்தான் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். அவர் தன் கரத்திலே எடுத்து ஒவ்வொருவரையும் அழகு பார்த்து ஒவ்வொருவரையும் தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியாய் தேவையான ஞானத்தை கொடுத்து தேவையான வரங்களை கொடுத்து அவர் செயலாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். அது ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்று பூமியில எங்களோடு உலாவி கொண்டிருக்கிறார். உங்களை திக்கற்றவளாய் விட்டேன் என்று சொல்லி சகலவற்றை மீட்டுக் கொள்ளும்படியா பயத்தோடு அன்பு சகோதர சகோதரிகள் அநேக நீங்க பயத்தோடு இருக்கிறீர்கள். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிற ஏதோ ஒரு காரியத்துல பயத்தோடு இருக்கிறீர்கள். பயத்தின் ஆவிய தேவ ஆவியானவர் எடுத்து போடுகிறார். ஆமேன். பயத்தை பிசாசு உண்டாக்குறான், மாம்சம் உண்டாக்குறது. ஆவியானவர் பயத்தை கொடுக்கவில்லை. ஆமேன். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமேன். தேவ ஆவியானவர் தாமே உங்கள் மத்தியில உங்கள் இருதயத்துல இருக்கிற பயத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது எடுத்து போடுகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எந்த காரியத்திலும் அவர் செயற்பட வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. அவருடைய செவிகள் உங்கள் ஜெபங்களை கேட்கப்படாதபடி அவர் மந்தமாகவும் இல்லை. ஆமேன். கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை தேவன் தாமே மகிமையாய் வெளிப்படுத்தினபடியால் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தைரியமாய் பிரசங்கிக்கவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட. ஆமேன். பரிசுத்த ஆவியினால் வெறி கொண்டு நீங்கள் ஒன்றே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியின் அதை ரெண்டையும் நீங்கள் வைத்து பாருங்கள். ஒரு துன்மார்க்கத்துக்கு மதுவானத்துக்கு அடிமையா இருக்கிறவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறான்னு வேதத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. உலகத்திலே நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். அதையெல்லாம் வெளியாக வெளியரங்கமாய் வருகிறதை போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது எல்லா ஆவி வாழ்க்கையிலும் வெளியரங்கம் வரும். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்கள் செவிப்போமாக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி பிதாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. துன்மாக்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தகப்பனே, ஆவியிலே நிரப்பப்பட்ட ஆண்டவரே, நடத்தக்கூடிய கிருபை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காய் நன்றி ராஜா. உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு எப்படி எலிசபெத்து மரியாளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னதை போல ராஜா, ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர கண்டதை என்ன என்று சொல்லி அந்த வெளிப்பாடை பெற்றதை போல இந்த பிள்ளைகளெல்லாம் வெளிப்பாடை பெறட்டும் தகப்பனே. எப்படி யோவான் சானன் பரலோகம் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்த்து நிற்கிறதை அந்த மகிமையை கண்டதை போல வானம் திறக்கப்பட்டதை போல இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆவியானவரை உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் அவர்களுக்காய் திறக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்காய் நன்றி சொல்கிறோம். எப்படி ஜெபிக்கும் போது துன்பத்தின் மத்தியின் நெருக்கத்தின் மத்தியின் இடுக்கன் மத்தியின் ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியா நிரப்பப்பட்டு அவர்கள் தைரியமாய் வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அதே போல ராஜா நீங்க மகிமை பெறதற்காய் நன்றி சொல்கிறோம். தகவல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க மகிமை அடைகிறதற்காய் நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவரே, நீர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர் தகப்பனே. அந்த வார்த்தைகள் இவர்களுக்குள்ளே கனமாய் கடந்து வந்ததற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வயல் வழிகளை ஆண்டவரே உண்டாக்குற தேவன், வனாந்திரத்திலே ஆண்டவரே ஆவியானவரே ஆறுகளையும் ஆண்டவரே வழிகளையும் உண்டாக்குற தேவன் நீங்க தகப்பனே, செழிப்பாய் மாற்றுகிற தேவன் நீங்க ராஜா. இவர் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளையும் தடைகளையும் உடைத்து ஆவியானவரை நீங்க செயல்படுறதுக்காய் நன்றி சொல்லுற ரபசத்தக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற தேசங்கள்ல இருக்கிற பிள்ளைகளை விசேஷ கிருபையினால் பரிசுத்த ஆவியானவர் நதி போல பாய கடுவீராக, நதி போல பாய கடுவீராக ராஜா, நதி போல பாய கடுவீராக தகப்பனே. பரலோகத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டதே தகப்பனே. ஆவியானவரை இவர்களுக்குள் அந்த நதி புறப்பட்டு இவர்கள் சாட்சியாய் நிற்க, இவர்கள் வாழ்க்கை கட்டப்பட, இவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க, ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, இலையுதிராத மரத்தை போல செழிப்பாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க ஆசீர்வதிக்கிற தகப்பனே. எல்லா பயங்களை எடுத்து போடுங்க, இந்த பிள்ளைகளை நிறைவாய் நடத்துங்க தகப்பனே. நீங்க நடத்துறதுக்காய் நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஆவியிலே ஆண்டவரே வெறிகொள்ளத்தக்கதாய் இவர்களை நிரப்பி நடத்துங்க தகப்பனே. ஊழியத்தின் வல்லமைகள் ஆண்டவரே வரங்கள் எல்லாம் செயல்படத்தக்கதாய் நீங்க கிருபை பாராட்டுறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் ராஜா ஆவியானவரே சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோக்காய் வருகிறோம், நடத்துகிற லெஸ்லி பிரதருக்காய், அவருடைய குடும்பத்துக்காய், மகேந்திரன் ஐயாவுக்காய் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்துக்காய் இணைந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே காலையிலிருந்து மாலை வரைக்கும் நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள், அந்தந்த நேரத்துக்கு வந்து செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் தகப்பனே. அரசுத்த ஆவியானவரே அவர் தேவைகளை சந்திங்க, நதியாய் பாயுங்க தகப்பனே. உம்முடைய நதி ஆண்டவரே ஜீவ நதி கடந்து வர்றதுக்காய் நன்றி சொல்லுவோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் வெற்றிடமா இருக்கிற எல்லா இடங்களையும் நிரப்பி தகப்பனே. ஆவியானவரோட பாத்திரம் நிரம்பி வழித்து ஓடும்படியாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி ஸ்ரீசை ஜெஸ்டினா. இன்றைய நாளில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது என்ன நடக்கும், வேதாம் என்ன சொல்லுது, அருமையான வெளிப்பாடு. இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் தேவசனத்தை தைரியமாக சொன்னார்களாம். இன்று நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க, பரிசுத்தாவி நிரப்பப்பட்டப்பட்ட பிள்ளைங்க வசனத்தை கொடுக்குறீங்க, அது நாங்கள் கேட்குறோம். அடுத்தது எலிசபெத் மரியாதை சொன்னீங்கள், ஸ்தேவான் கத்திரை கண்டான், பரிசுத்த ஆவினா நிரம்பும் பொழுது அநேக காரியங்களை காணலாம். இந்த பரிசுத்த ஆவி எங்களுக்குள் இருக்கிறார். இப்போ நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம் எங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த அபிஷேகத்தை நாங்கள் பற்றி எறிய விட வேண்டும். அதுக்கு கூட பரிசுத்தமான வாழ்க்கை தேவை. அதுதாங்க மிக முக்கியம். நாங்கள் என்னதான் ஆட்டமாடினாலும் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் இந்த பரிசுத்த ஆவியான எங்களுக்கு கிரியை செய்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சபைக்கு போறோம், எல்லாம் நல்லது. ஆனால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், அதாவது பரிசுத்த அபிஷேகம் தான் வெளிப்பாட்டை தருவார். இப்ப டானியலுக்கு விசேஷித்த ஆவி, அதில் மூன்று காரியங்கள் இருக்கு அவனுக்கு கிடைக்கப்பட்ட விசேஷித்த ஆவி. அப்ப அந்த அபிஷேகம் ஒரு பக்கம், பரிசுத்த ஆவின அபிஷேகத்தினால நடக்கிற அற்புதங்கள், பரிசுத்த ஆவியின் வலிமையான அற்புதம் நடக்குது, அருமையான செய்தி. அப்போ அநேக சபைகளிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய விளக்கத்தை விட்டு விலகி போகிறதான் வேதனை. இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நிரம்பது இல்லை. அங்கே தப்லா மிருதங்கம் அடிய நட்டிக்க எடும்பி ஆடுங்கள், அது நின்றோன்னே முடிச்சு போயிடும். அப்படி இல்லை, பரிசுத்த ஆவினால் நிரம்பு ஆடணும். அநேக சபையில் இந்த பரிசுத்தான அபிஷேகம் இல்லை. சில விசுவாசமே இந்த பரிசுத்த அபிஷேகத்தை தினமும் எடுத்துக்கொள்வதில்லை. வேதம் வாசிக்கிறார்கள், முழங்கால வாசிக்கிறார்கள், ஆனால் பரிசுத்தான அபிஷேகம் மிக மிக முக்கியம். பரிசுத்தான அபிஷேகம் இருந்தால்தான் உங்களை மாதிரி நாங்கள் உலகத்தை கிளக்கிறோம். நல்ல நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க சிஸ்டர், சாரி சிசை ஜஸ்டினா. கத்தர் உங்களையும் உங்கள் உறுதியங்களையும் தேவன் ஆசிரியப்பாராக. மற்றொன்று அடுத்த செவ்வாய்க்கிழமை பிரதர் பந்துஜன் தான் செய்து கொடுக்கணும், வேறு ஒருதும் செய்து கொடுக்க முடியாது. அடுத்த செவ்வாய்க்கிழமை பிரதர் பந்துஜன் செய்து கொடுக்கிறேன்னா ஏற்பேன், வேறு யாரையும் ஏற்க மாட்டேன். வராட்டி அது கேன்சல். எனவே ஜெபிச்சு கொள்ளுங்கள். உங்களோட ஆவியின் அபிஷேகம் இப்ப அவர்ல இறங்கி இருக்கு. கேட்டுக்கொண்டிருந்தவர் அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க அப்ப தைரியமா வசனம் சொல்லுவார். இப்ப அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரம் வேறு எவரே நான் இருக்க மாட்டேன், கட்ட சிறை எடுக்க மாட்டேன். இது வந்து கத்தருக்கு முன்னால சொல்றேன், நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை பிரதர் பஞ்சுதன் செய்தவர்களுக்கு நீங்க வந்து கேட்டுக்கொண்டிருக்கணும். உங்களோட ஆவியில் நம்பிட்டார் இப்ப வசனத்தை கொடுக்க போற கத்திருந்த மகனை ஆசிரியப்பாங்க. சொல்லி ஜெபிங்க அவருக்கு கத்தவங்களை உங்களை மாற்றி வைப்பார்கள். ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியிலே வார்த்தை வெளிச்சத்திலே நான் ஜெபம் பண்ண சுவிசை மாதிரிதான் ஜெபம் பண்ண வேண்டும், வார்த்தையை கொடுக்க வேண்டும். மூன்று பேரை தேர்ந்தெடுத்தேன், சிஸ்டர் எம் சிவா, சிஸ்டர் ஏஞ்சலும், சிஸ்டர் ஜஸ்டின். என்றால் சங்கம வானொலியிலே சுவிசேஷி எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொடுத்த வார்த்தை இன்றைக்குத்தான் சங்கம வானொலியிலே வார்த்தை மூன்று சுவிசேஷையும் வந்து செய்து கொடுத்திருக்கிறான். அப்படி கத்தர் அற்புதம் ஜபம் அப்படி செய்திருக்கிறார். அதுக்காக அந்த நான் சொல்வேன், கத்தர் உங்களையும் ஊழியர்களையும் குடும்பங்களையும் அவரிடம் ஆசிரிப்பாக அடுத்த செவ்வாய்க்கிழமை பாச ஜெயந்தன் செய்தி கொடுப்ப நீங்கள் வந்து கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமே. நாங்கள் முடிவு ஜபத்தை நாங்கள் எழுதுப்போம். உண்மையிலே இன்றைய நாளில் இந்த வார்த்தை வெளிச்சத்தில் உண்மையில ஒவ்வொருவருடைய வார்த்தையிலும் ஆழமான சத்தியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வேதாகமத்துக்குள்ளே இவ்வளவான பொக்கிஷங்கள் இருக்கின்றதா என்பதை அறிய முடிகின்றது. அப்படியாக இந்த சுவிசேஷி மார் வந்து ஜபிச்சு துதித்து ஆராதித்து அவள் வந்து வார்த்தை கொடுக்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு அதே மாதிரி சுவிசேஷம் இன்னும் ஆசீர்வதித்தார்கள், மகேந்திர ஐயா ஆசீர்வதிக்க வேண்டும், எபிசியா ஏஞ்சினெல்லாம் சொன்னாங்கன்னா அவர்கள் ஆசீர்வாதம் நான் அவரை தட்டி எழுப்ப வேண்டும். அதனால அவைகளுக்கு ஆசீர்வாதம் அஞ்சு அரை கூட கொடுத்து ஒன் மணி இருக்கலாம், பத்து நிமிஷம் இருக்குது, அஞ்சு நிமிஷம் இருக்குது, தட்டி தட்டி எழுப்பி அவர்களை நான் கொண்டு வரேன், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் முடியும். ஆமீன் ஆமீன். முடி ஜோதி எழுப்புமா? ஆமீன். சிஸ்டர் டோலி, டோலி இல்லை. சிஸ்டர் ரஜினி இல்லை.
2: ஹலோ பிரதர் மகேந்திரன்.
1: ஓகே, நீங்க தான் தொடக்கம் எடுத்து க்ளோசிங் ப்ரேயர் எடுங்கம்மா.
2: ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். வாட் எ வண்டர்ஃபுல் வே லார்ட் யூ ஹேவ் கமிங் அண்ட் பிளெஸிங் அஸ் லார்ட் with so much going on, Lord, in your presence, by your word, by the way you have been emanating, Lord, through the power of your Holy Spirit, Lord, with the very verse, last word even came out, Lord, how through the power and the anointing power of the Holy Spirit comes through, Lord, in emanating, Lord, with your wonder-working power, O God, of the power of salvation, Lord, only through the preaching of the word, the power of gospel, Lord, only through the preaching of the word, Lord. So, Lord, we thank you, Lord, for the way you have been, Lord, right from the beginning to the end, Lord Jesus, have been coming, Lord, with the wonder-working power of that very anointing power of the Holy Spirit, Lord, coming and blessing us, Lord, and being present, Lord, with us, Lord. We are two or three are gathered in your name, Lord. You have promised, Lord, to be with us. We are 200 nations have gathered together, 97 stations have gathered together with Lord Sangamam Radio Gospel, Lord, all the way from Canada, Toronto, Canada to Victoria, Lord, where Brother Mahendran has been hosting, and Lord, from also Lord Vancouver and Calgary and all the rest of all Scarborough, Ontario and Toronto, Canada, Lord, everywhere, Lord, where they have been coming, Lord, and ministering to you, Lord, and India, Lord, all the way, Lord, from the ministers of the gospel, Lord. So we thank you, Lord, for each and every one of them, Father. Lord, even at this time, Lord, even as Brother Mahendran has been hosting and being with him, Lord, thank you for that, Lord Jesus, and leading him and guiding him right from the beginning to the end, Lord, how he has been, Lord, not only, Lord, hosting it, Lord, but coming in and giving his feedback, how the word has been going, how the word has been blessing him, how the word has been, Lord Jesus, enlightening him, Lord, and, Lord, therefore, Lord, being able to share forth, Lord, the word of the Lord that has been coming forth, not only through the preaching, Lord, has been going through, but bringing forth, Lord, much of the delight in which he shares the very input, Lord, into it, Lord. So we thank you, Lord, every one of them, Lord, sharing, Lord, and Lord, right from Lord Sister Karuna coming and Lord Jesus also, Lord, singing after Lord opening up in prayer as well, Father, and singing and blessing us, Lord, and Sister grace also coming in, Lord, doing leading the worship, Lord, and also sharing the devotional, Lord. Thank you, Lord, for every one of them, Lord, that have been sharing and, Lord, bringing forth, Lord Jesus, what you have, Lord, bestowed upon their lives, Lord, with the way in which your Holy Spirit has been coming and blessing, Lord Jesus, through your anointing. Also, thank you for Sister Dolly, who has been coming and praying for the workers, Lord. Even as you have been, Lord, using her, Lord, many years, Lord, with that gospel, Lord, of the burden for the souls, Lord, coming into her own life, Lord, to pray and standing in the gap and also singing, Lord, and worshiping and praising you, Lord, oh God. Thank you, Lord, for that way in which you have separated her unto yourself, Lord, for ministry. Also, thank you, Father, for the way, Lord, you stand in the gap and prayed for the nations of the world and the many listeners, Lord Jesus, that I've been able to pray, Lord. And I thank you, Lord, for the way you have been also giving me, Lord, the way you have separated me, Lord, unto yourself, Lord, with the way, Lord, you have been, Lord Jesus, coming through, Lord, with the credentials for pastoral calling, Lord. And I thank you for that, Lord, oh God. I do not take this light. I do not take this for granted. This is my utmost calling, Lord, upon my own heart and life, Lord, through your anointing power of the Holy Spirit, separating unto yourself in the end days of ministry, Lord, coming to you, Lord, through the way you have, Lord, done it through your Spirit and your work alone, Lord. Lord, therefore, Lord, we thank you, Lord, from the very bottom of our hearts, Lord. Lord, I thank you, Master, the way, Lord, you have been, Lord Jesus, working through the workers, Lord, that have been coming, Lord, the handmaidens of the Lord, the evangelistic call that are upon their own lives, Lord Jesus, from Dr. Angeline, who has been, or Angeline, who has been coming and, Lord, bringing forth, Lord, such a wonderful word, Lord. Oh, Father, right from the word of God, my Lord, I thank you, Lord, for that wonderful, challenging word that came through, Lord, 3 to 4 different ways that she had been, Lord, showing forth, Lord, for a believer, Lord, how to stand upon the word of God, how you have been coming in, Lord Jesus, showing forth, Lord, oh God, sharing, Lord, from the very gospel of salvation, that, Lord, we can stand upon the foundation of our gospel, the coming through the power of God, emanating through the word of God. Lord, I thank you for that word, Lord, even as the deer's feet are, Lord, so strong, Lord, to be able to climb up the mountains, Lord, against the predator, Lord, oh God. Lord, how you would, Lord, give them such a way, Lord, that the psalmist has been calling upon, Lord. You have given us, Lord, such a powerful, Lord Jesus, feet in which we can tread upon the mountains of the Lord. And cry out to God, and he would give us such favor and authority and power in our own lives and in the ways, Lord, you open doors no man can shut, Lord. And the way that you would, Lord Jesus, the narrow is the way, Lord, that leads to, Lord Jesus, everlasting life, but wide is the way that leads to destruction. Therefore, Lord, help us to, Lord, keep our feet, Lord, on the narrow path, Lord, that you have called us to, Lord, and, Lord, the straight and narrow path, Lord, which is the way, Lord, the way of salvation and the way of the truth, that we will pursue and, Lord, go right to the end, Lord, how she has been sharing those 4 ways, Lord, in which we can come to you. Lord, I thank you for that word. Also, thank you, Lord, for Evangelist Hepzibah, Lord, who came from India as well, sharing again, Lord Jesus, sharing and powerfully, Lord Jesus, bringing forth her word, Lord, upon the word of Lord God Almighty. Thank you for sharing that also, Lord Jesus. The word is the lamp unto our feet, Lord, and Lord Jesus, light unto our path, and Lord Jesus, lamp unto our feet and a light unto our path. And Lord, again, Lord Jesus, it's the word, Lord, the word. Lord, you have been coming and sharing, Lord, oh God. Lord, I thank you, Father, for the way she has been challenging our hearts and swell, Father. Lord, in the way, Lord, only, Lord Jesus, that when we, Lord, share, Lord, and know, Lord, the way in which you are leading and guiding us, Lord, through the anointing power of the Holy Spirit, when we are open to you, Lord, that you would enlarge our borders, you would, Lord, keep our calling, Lord, faithful and true to you, Lord, only through your word. And also, Lord, the challenging message that came through, oh God, for the way in which you, Lord, had been challenging our hearts, Lord, through the power of the Holy Spirit, the anointing power of the Holy Spirit, from Evangelist Justina, Lord, who came and shared the final word, Lord. A message, Lord, that comes through, Lord, for every believer, Lord, to challenge our hearts, Lord, and to those that do not have been filled with the power of the Holy Spirit, Lord, to challenge their hearts and know, Lord, this is the only way, Lord, that we can have a closer walk with our Lord and our Savior. The knowledge of salvation alone is is the way to bar of salvation to enter heaven. But Lord, there's more to it, Lord. When you have called us, when you have sealed us, when you have stamped us by the power of your Holy Spirit, Lord, that you have also, Lord, sealed us, Lord, and given us, Lord, the authority and the power that comes through the anointing power of the Holy Spirit, Lord, that the power of salvation will go through with might and power and strength and hope and glory and witness with the authority that goes upon it, Lord. Thank you for that powerful message that she came and shared. And many would, Lord, thirst after it and want more and more of it, Lord, and be filled by it, Lord, in the name of Jesus. So I thank you for that word as well, Father, from Evangelist Justina. And we pray, Lord, that many who have not received, Lord Jesus, the infilling of the Holy Spirit would also be receiving it, Lord, upon the word that has been going forth, Lord, and filling them, Lord, even this very hour, oh God, that you have been working upon them, I pray in Jesus' name. Also, thank you for Brother Leslie and Sister Rita who have been working alongside, Lord. It might seem, Lord Jesus, these are things that are going on in the background without which this is not possible. Lord, we thank you, Lord, for the dedicated time and service that they give, Lord, hour to hour, Lord, 24/7, Lord, coming out, Lord Jesus, from the background work that is going on, Lord, with the recordings and the production and all that, and the coordination of the programs, Lord, between, especially with Brother Leslie, that is going on with it, Lord, morning till evening, Father. This is not an easy task, Lord, but you would give them, Lord, much grace and strength, Lord, to carry on with your wisdom and knowledge and understanding alone and guidance of the Holy Spirit, Lord, each step of the way, I pray. Also, thank you, Lord, for this being able to go into YouTube and Facebook and the media networks, Lord, all the rest of the 97 stations that have joined and doing the same, Lord. So I thank you for every one of them that have joined us also, Lord. Bless them, Father, and thank you for the countries that they, Lord, represent and doing this work, Lord, with the 97 stations that you have given, Lord, working along with Brother Leslie. So we thank you, Lord, for each and every one of them. And most of all, Lord, for the listeners that have been listening, Father, from 200 nations, 2018 people at one sitting, Lord, that have been going on, Lord, for the last almost 3 hours, Lord. We thank you. We thank you, Master. We, Lord, we do not take this granted. This is your holy work. This is your holy will for the end days of ministry that is going on. I will do a quick work on earth in the last days, you said, Lord. That is the working of the Holy Spirit that is going on and working and moving and accomplishing the task, Lord. The word has been accomplishing and all the handmaidens of the Lord that have been going on and the working that is going on in the background for the production of this and the recordings of this to go on into the networks, Lord, media networks. So we thank you. We thank you. In Jesus' name we pray. Amen and amen.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் என்னுடைய தகப்பனாரும் மிராக்கிள் பிரேயர் டபர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் திருவள்ளூர் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமாய் இருக்கிற ரெவரன் ஜே செல்லதுரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
2: தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு இருக்கிறவரும் உயிர்த்தெழுந்தவரும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவிற்காக ஜெபிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் ஆராதிக்கப்படுகிற உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஆராதிக்கிற வீடுகளில், ஆராதிக்கிற சபைகளில், ஆராதிக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் அவர்கள் யுத்தம் பண்ண கூடி வந்தபோது அவன் பயந்து கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு 2 நாளாகமும் 20:22-23 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு புறதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. யோசபாத் யுத்தத்திற்கு ஆயுததாரிகளை அவன் கூட்டிக் கொண்டு தன் படைபலத்தை காண்பிக்க புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பாடலின் மூலமாய் துதியின் மூலமாய் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீங்களும் இந்த சீடியின் மூலமாக ஒளி நாடாவின் மூலமாக பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25 நாம் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்ட நிலவும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையாகவே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையில் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து பாடினார்கள். உண்மையாகவே ஆண்டவரை எந்த நேரத்திலும் நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மத்தியான வேளையிலோ எந்த நேரத்திலும் அவரை பாடி நாம் துதித்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உங்களையும் கட்டி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படி கலன்று போகும்படி திறக்கப்படும்படி ஆண்டவர் செய்வது நிச்சயம் பிரியமானவளே. ஆகையால் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவோடு நீங்களும் இணைந்து தேவனை பாடி துதித்து ஜெபித்து அவரை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும் சூனிய கட்டுகளும் மந்திர கட்டுகளும் ஏவலின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை தேவன் ஆராதனையின் அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்டு மகிழுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உங்களுக்கு வெளிப்படும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இப்பொழுது இறங்கும்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஒளிநாடாவை ஆசீர்வதிக்கும்படி அவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் யூத ராஜ சிங்கமுமாகிய எங்கள் இயேசு ராஜாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்க சமூகத்தில் இந்த ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற ஒளி நாடாவை சமர்ப்பித்து உம்முடைய ஊழியக்காரனாய அடிமை மிகுந்த பாரத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிற அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டனை உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து தேவனை உயிர் உள்ள மட்டும் துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உன்னதத்தின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. உங்க உன்னத பிரசன்னம் உம்முடைய மகனையும் ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஊழியத்தையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த சபைகளில் தொனிக்கிறதோ அங்கே எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். யோசபாத்தின் நாட்களில் யுத்தம் எழுமின போது அவன் எப்படி பாடி துதி செய்தாரோ உடனே விரோதமாய் எழுமினவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நாலாம் நாளில் பெராக்காவில் கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினது போல நன்றி செலுத்த உதவி செய்யும். அப்படியே உம்முடைய பரிசுத்தவனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அன்று நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அதே அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும் இந்த பாடல் தொனிக்கும் போது உடைக்கப்படும்படி அவிழ்க்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்து அதிசயத்தை காணப்படும். இப்போதும் உம்மால் அபிஷேகம் எனப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்க நாமம் மட்டும் இதில் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு இந்த ஆண்டவரே ஒளி நாடா மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய்யும். இதற்கு உதவி செய்த இசை மீட்டின ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களை கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ

com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாக்கியம் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

வந்திருக்கோம். உடைய பாதத்தில் சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு, உம்முடைய பாதத்தில் ஜீவன் உண்டு தகப்பனே. உம்முடைய பாதம் எங்களை பலப்படுத்துகிற பாதம், எங்களுக்கு சுகத்தை அளிக்கிற பாதம் இருக்கிறதுக்காக.

0: கிருபையை பலமாய் நேசிக்கிறேன். உண்மையெல்லாம் எனக்கு யார் என்று தகப்பனே.
1: ஹalleluya
0: ஏசுவே ஏசுவே ஏ நம்மேசுவே

உம்முடைய பாதத்துல எல்லா கஷ்டமும் எல்லா பாரமும் எல்லா வியாதிகளும் நீங்கும் அல்லவா தகப்பனே. இப்போதும் என்னோடு கூட உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனைகளும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் அவர்களை நெருக்குகிற எல்லா அந்தகாரமும் மாறட்டும் ஐயா. கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுதே துடைப்பீராக. ஆணிகள் பாய்ந்து உம்முடைய

போதே தள்ளாடுகிற ஒவ்வொரு விலங்கால்களையும் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். நெறிந்த நாடலை முறியாதவரே, இருதயத்தில் நொறுங்கொண்டு இருக்கிற சோர்வாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி திடப்படுத்துவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் தகப்பனே. எல்லா பாரங்களும் எல்லா அந்தகாரங்களும் இப்பொழுது மாறட்டும் ஐயா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, எண்ணாகம் 31 இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு உட்படுத்தின மீதியானியரை முறியடிக்க மோசே படை வீரர்களை அனுப்புகிறார். அந்த படை வீரர்களை தலைமையேற்று நடத்தியது ஆசாரியன் பினேகாஸ். அந்த பினேகாஸ் கையிலே பரிசுத்த பாத்திரங்களும் எக்காலமும் இருந்தன. இக்காலத்தை துணிக்க செய்து மீதியானியரை முற்றிலும் முறியடித்தார். இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற விக்கிரக வேசித்தன ஆவிகளை முறியடிக்க கர்த்தர் நம்மையும் பினேகாசாக அழைக்கிறார். வாருங்கள், பரிசுத்தத்தோடு துதியை ஏறெடுப்போம், துதி முழக்கமிடுவோம், எதிரியை முற்றிலும் முறியடிப்போம், ஜெயமிடும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறல்களையும் உம்மேல் சுமந்தீர் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசிர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்கிறாக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளினி மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும். இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமேன். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும், அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்தில் என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை செய்து தம்முடைய வல்லமை விளங்கப்படுவான்.

ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும், அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும், அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், சபைகளின் கட்டிடங்களை கட்டவும், ஏராளமான பணத்தை தாராளமாக அருளிச் செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் பொருத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும், போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகவும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும், கர்த்தாவே அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியல்ல, இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர்கள். விசேஷமாக உம்முடைய கரம் இதோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலி

24 மணி நேரமும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை, மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பாடலாம், நிரப்புங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம்.

மகிமை. இப்பொழுது உன் படுக்கை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு கிறிஸ்து

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாராவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர். அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்கப் போகிறோம். ஹலல்லேலூயா.

என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம் உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியா இருந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கூடாக உங்களுடன் பேசுவாராக. கர்த்தரே நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல முன்னதாக அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதே வேளையில் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், மாலை இரவு வேளையில் எங்களுடன் பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் வதுலை இந்திய இலங்கையிலிருந்தும், சௌரி சுஜாதா ஆனந்தராஜா கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் ஊழியரை வரவேற்போம். ஆமேன். உங்களுக்கும் காலை வணக்கங்களுக்கு ஒரு உறவும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. குட் நைட்.
1: ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட என்னுடைய தியானத்திலே ரோமர்கள் நிருபம் 4 அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் படித்து அதற்கு பிற்பாடு நாங்கள் துதிகளுக்குள்ளே கடந்து செல்வோம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பார்த்தால் நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருக்கிறது. ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான். ஆண்டவர் வேறு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கலாமே. ஆனால் தேவன் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்கு தத்தத்தை தான் எப்பொழுதும் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன சூழ்நிலை? அவனுக்கு பிள்ளைகள் வேண்டும், அவனுடைய சந்ததி முழுவதும் பெருக்கமாக வேண்டும். அவனுக்கு சொல்லியிருந்திருக்கலாம், உனக்கு நீடித்த நாட்களை தருவேன், அல்லது சரீரத்தில் நல்ல சுகத்தை தருவேன், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கமடைவாய், இப்படி எல்லாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் சரியான பாயிண்டான ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும், இவ்வளவாயிருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற விதத்திலே பேசுகிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட அன்புக்குரியவர்களே, தேவன் அடிக்கடி நம்மோடும் அவர் பேசுகிறார். ஒரு வாக்கு தத்தம் அங்கே பேசுகின்ற வேளையிலே, ஒருவேளை உங்களுக்கு வெளியிலிருந்து வர முடியாவிட்டாலும் கூட உங்கள் ஆழத்தில், இருதயத்தில் ஆழத்திலிருந்து வார்த்தைகள் பேசும். என்னோட ஆவியானவர் அப்படித்தான் பேசுவது வழக்கம். என்னுடைய இருதயத்திலிருந்து ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. அநேக வசனங்களை இந்த வருஷத்தில் எத்தனையோ தடவை பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் கூட எத்தனையோ வார்த்தைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் நெருக்கப்பட்டு நிற்கின்ற வேளையிலே உங்களுக்கு சூழ்நிலைக்கேற்ற வார்த்தை உங்கள் அடி இருதயத்திலிருந்து வெளியிலே வரும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆனபடினால் பாருங்கள், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் பிறக்கலாம் என்கிற சூழ்நிலை இல்லை, ஆனால் தேவன் சொன்னார் என்கிற வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தார். ஆனபடினா தான் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவனுடைய தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த வேளையிலே சூழ்நிலைகளை அவன் மறந்து விட்டார். சூழ்நிலையை மறந்து விட்டான்னு சொல்லுவதற்கு முன்னாக அந்த எண்ணங்களிலே சிந்தனைகளிலே அந்த குறைவு அவனுடைய சிந்தனைகளிலே வருகின்ற ஒவ்வொரு வேளையிலும் அதனை அவன் எண்ணவில்லை, அதை தட்டி கழித்தான், அதை ஸ்கிப் பண்ணான். ஹல்லேலூயா. ஆனபடினா தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அங்கே சரீரத்தை குறித்து அவன் சந்தேகப்படலாம், ஆனால் வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படவில்லை. சூழ்நிலையை குறித்து சந்தேகப்படலாம், ஆனால் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் சந்தேகப்படவில்லை. அதுபோல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து நாங்கள் அவிசுவாசமாய் யோசிக்க முடியாது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகின்ற வழியில, தடுமாறுகின்ற வழியில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹலிலூயா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே,

துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் மனுஷர் பார்க்குற பிரகாரம் பார்க்கிற ஆண்டவர் அல்ல, தேவன் உண்மை உள்ளவர், தேவன் அன்புள்ளவர். ஹாலேலூயா. நாங்கள் அவருடைய வாக்குத்தத்தை விசுவாசித்து அவருக்கு மகிமையை செலுத்துகின்ற விலையிலே ஆண்டவரே நீர் நல்லவர். எங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே கூட ஆண்டவர் நீர் நல்லவர். நீர் எனக்கு நல்லதான் செய்வீர் ஆண்டவரே, எனக்கு நன்மைதான் செய்வீர் ஆண்டவரே. நான் கேட்டது நீர் எனக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவன் அப்பா. நான் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் நீர் மாற்றக்கூடியவர் நீர் ஒருவர் தான். ஹாலேலூயா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் அடிக்கடி ஹாலேலூயா சொல்லுவேன், அடிக்கடி சோத்திரம்னு சொல்லுவேன். அநேகர் இதை குறித்து என்னிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஹாலேலூயா, சில பேருக்கு அது விகற்பமாக கூட காணப்படும். ஹாலேலூயா சொல்லுகின்ற வழியில ஏன் இப்படி தடவை இத்தனையோ தடவை இந்த ரேடியோவில் கேட்கவில்லை, இன்னொரு ரேடியோவில் கூட்டார்கள், ஏன் நீங்கள் அடிக்கடி ஹாலேலூயா? இது நானாய் சிருஷ்டித்து சொல்லுவதில்ல, என் வாயிலே நிருதயத்திலிருந்து வருவது. ஹாலேலூயா, அடுத்த ஸ்தோத்திரம். நீங்களும் சொல்லி பாருங்கள், ஹாலேலூயா ஸ்தோத்திரம். அதே அதை அதை உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிவரட்டும். ஹாலேலூயான்றால் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். அடுத்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹாலேலூயா, இந்த வேளையில நாங்கள் தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு. ஹாலேலூயா. மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே. உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும், உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. ஜெபா, மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. இயேசப்பா, உம்மிடத்தில் வருகிறோம் ராஜா. தகப்பன் ஆகிய தேவனே, உம்மிடத்தில் தான் ஆண்டவரே. அப்பா, கிருபை உண்டப்பா, உம்மிடத்தில் உண்டு. உம்மிடத்தில் மட்டும்தான் அப்பா விடுதலை உண்டு, வெற்றி உண்டு ஐயா. ஆண்டவரே தேவனே, நாங்கள் விரும்புகிற காரியம் ஆண்டவரே அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறதே ராஜா. நாங்கள் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களப்பா, உம்முடைய கிருபையினால் நாங்கள் அழைக்கப்பட்டவர்களப்பா. ஆண்டவரே, தகப்பனாகிய தேவனே அப்பா, நாங்கள் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களப்பா. நீதிமான்கள் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? ஆண்டவரே, சபைக்காக கையெடுக்கிறோம், சபையின் பிள்ளைகளுக்காக கையெடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளுக்காக கையெடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களுக்காக கையெடுக்கிறோம், எங்கள் வருமானங்களுக்காக கையெடுக்கிறோம், எங்கள் சரீர சுகத்துக்காக கையெடுக்கிறோம். ஆண்டவர் ஆகிய தேவனை உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. ஹாலேலூயா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்துக்காய் கதறணுமே, அழியும் உலகத்துக்காய் கதறணுமே. அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. ஜெப, மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா, விண்டர் காலங்கள் ஆரம்பமாக போகிறதப்பா என் தகப்பனே. இந்த மாறி காலத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே எந்த ஒரு தேசங்களுக்கும் கீடு வராதபடி ஆண்டவரே தேவனே, இந்த தேசங்களுக்கும் இயற்கை அனர்த்தங்கள் வராதபடி தேசங்களை காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம். ஆண்டவர் ஆகிய தேவனே, ஜோபுவை அவனை சுற்றி ஆண்டவரே அப்பா நீர் வேலி போட்டீர். அதை ஆண்டவரே அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டப்பா. ஆண்டவரே நீர் சிருஷித்த ஆண்டவரே பூமி முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தகப்பினியமுக்கு சோத்திரம் ஐயா ராஜா. நீர் பிறக்கும் பொழுது தேவ தூதர்கள் ஆண்டவரே தேவனே அறிக்கையிட்டார்கள் ஐயா, பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மத்தியிலே. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா,
மனுஷர்கள் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அப்பா ஆண்டவரே பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மத்தியிலே ஆண்டவரே தேவனே இரக்கம் அன்பு நீதி கிருபை ஆண்டவரே வெளிப்படுவதாக ராஜா. என் தகப்பனே மக்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உன் குரல் கேட்கணும் நாள் முழுதும், உன் குரல் கேட்கணும் நாள் முழுதும், மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும், மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. ஆண்டவராகி தேவனே அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்ய கிருபதாரும் ஐயா. ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிய, ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க, ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆண்டவர் நடக்கவும், ஆண்டவரே தேவனே உம்முடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லவும், ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாரும், உம்மை நாள் முழுவதும் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. எங்கள் சிந்தனைகள் எங்கள் எண்ணங்கள் அடிக்கடி அலைக்கழிக்கிறதப்பா, இந்த அகப்பனாகிய தேவனே எங்கள் எண்ணங்களிலே சிந்தனைகளிலே தெளிவு உண்டாக்கும். ஆண்டவரே பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறீங்கள் ஐயா. விசுவாசத்திலே உறுதிப்பட, விசுவாசத்திலே ஆண்டவரே தேவனே பலமாய் நீக்க எங்களுக்கு கிருபதாரும். என் ஆவியானவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா, ஆவியானவர் வரும் பொழுது ஜூதேயாவிலும் எருசலேமிலும் ஜூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீங்கள சொன்னீங்கள் ஐயா. அந்த ரங்கத்திலே சாட்சி, வெளியான வாழ்க்கையிலே சாட்சி, சமூகத்திலே சாட்சி, சபையிலே சாட்சி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாட்சி, ஆண்டவரே வியாபார தலங்களிலே சாட்சி ஐயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவரே தேவனே என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உண்மையாய் நடக்க கிருபையாயிரும் ஐயா. ஆண்டவரே தானியல் ஆண்டவரே எங்கு உண்மையுள்ளவனாயிருந்தானப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சிங்கத்தின் கெபீர் போட்டாலும் கூட அவன் ஆண்டவரே உண்மை பின்பற்றின அந்த உண்மை, உண்மை நேசித்த அந்த உண்மை அவனை வெளியிலே கொண்டு வந்ததப்பா. ஆண்டவராகி தேவனே உண்மை உள்ளவர்களாயிருக்க எப்பொழுதும் கிருபதாரும் அப்பா. உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபதாரும். உண்மை நேசிக்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவரே வாயில் வைத்துள்ள வார்த்தைகளும் எங்கள் மேலூற்றப்பட்ட ஆவியானவரும் எங்கள் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் என்றென்றைக்கு நீங்குவதில்லை என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீரையா ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடப்பட்டிருக்கிற எங்களுடையவர்கள், எங்கள் தேசத்தை, எங்கள் ஜனங்களை, எங்கள் சொந்த உறவுகளை, எங்கள் சகோதரங்களை, எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே தேவனே அப்பா, தண்ணீர் இல்லாத குழியில் அடப்பட்டிருக்கிற அவர்களை ஆண்டவரே தேவனே ஆண்டவரே அப்பா, எங்களின் உடன்பிடிக்கை ரத்தத்தினால் நீர் விட்டுக் கொள்ளுகிற தேவன் அப்பா. அற்புதமான ஆண்டவர், ஆறுதலின் ஆண்டவர் ஆண்டவரே தேவனே முக்கு சூத்திரம். கிருபையின் ஆண்டவர், தகப்பனாகிய ஆண்டவர், பிதாவாகிய ஆண்டவர், ஆண்டவராகிய தேவனே முக்கு சூத்திரம். நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நல்லவரே நன்றி ஐயா, அவ்விடுதலே நன்றி ஐயா, விண்ணப்பங்களை கேட்கிறவரே நன்றி ஐயா, விரும்புகிறதை எங்களுக்கு கொடுக்கிறவரே நன்றி ஐயா, சமாதானத்தோடு இருக்க வைக்கிறவரே நன்றி ஐயா, எங்களை பெருக வைக்கிறவரே நன்றி ஐயா. ஆண்டவரே தேவனே பிலமுள்ள ஆவியானவரே மக்கு நன்றி ஐயா, சத்தியத்திலே எங்களை நடக்க பண்ணுகிறவரே மக்கு நன்றி ஐயா, மகிமையின்மேன் மகிமையாடைய பண்ணுகிறவரே மக்கு நன்றி ஐயா, உம்முடைய சாயலாய் எங்களை உருவாக்குறவரே நன்றி ஐயா. அற்புதமான ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர், ஹாலேலூயா. ஞானத்தை போதித்து
அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும், ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும், வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும். மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உம் குரல் கேட்கணும் நாள் முழுது, உம் குரல் கேட்கணும் நாள் முழுது, மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. அப்பா முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, என் தகப்பனாகிய தேவனே முக்கு சூத்திரமையா, அன்பான தேவனே முக்கு சூத்திரமையா. ஹாலேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்த, என் உடல் உமக்கு சொந்த, அதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல்

0: அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஹல்லேலூயா. நாங்களும் கர்த்தருங்களுக்கு கொடுத்த எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் அப்பா, எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே, இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறதப்பா. இதோ எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் எங்களுக்கு வந்த சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் எங்களுக்கு கிடைத்த பலன். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் எங்கள் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போன்றிருக்கிறார்கள். எங்கள் சந்ததியின் மேலும் உடைய ஆவியும், எங்கள் சந்தானத்தின் மேலும் உடைய ஆசீர்வாதங்களும் ஊற்றப்படும். அதனால் அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல் வளருவார்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவீர். எங்கள் சந்தானத்தின் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீர். எங்கள் சந்தானங்கள், எங்கள் சந்ததிகள் ஆண்டவரே அப்பா, தாங்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி கையெழுத்து போட்டு உம்மை தொழுது கொள்வார்கள் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. நீர்தானே என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். நீர்தானே என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறேர். முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? என்னுள்ளத்தின் பெலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கும் பங்கும் நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழுகிறேர். உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றேர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? ஆண்டவராய தேவனே, அப்பா பிதாவே, ராஜா, இந்த வேளையிலும் ஐயா ராஜா, உலக தேசங்களிலே இருக்கிற பொருளாதார காரியங்களை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பொருட்களின் விலைகளிலே, குரோசரிகளிலே விலைகள் மாற்றங்கள் வரவேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராய தேவனே, எண்ணெயின் விலை ஆண்டவரே, கேஸ் விலை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் குறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உலக தேசங்களிலே நடக்கிற யுத்தங்களை நீர் அமர பண்ணுகிற தேவனப்பா. நானே தேவன் என்று அமர்ந்திருந்து பாருங்கள் சொன்ன தேவனே அப்பா, நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவராய தேவனே, சாலமோன் காலத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே, தேசம் அமெரிக்கா இருந்ததப்பா ராஜா, முற்றிலும் சமாதானம் இருந்ததப்பா ராஜா தகப்பனே. அதே போல ஐயா ராஜா, இந்த ஆண்டவரே அப்பா, இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளிலே ஐயா ராஜா, அப்படி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேசங்களுக்கு இடையிலே ஆண்டவர் உறவுகளையும் ஆண்டவரே நட்புணர்வுகளையும் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, தேசங்களிலே ஐயா ராஜா, அப்படி ரத்தத்தை தெளிக்கிறோம். இஸ்ரவேல் தேசங்கள், ஈரான் தேசங்கள், பக்கத்து தேசங்கள் எல்லாவற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதே போல உக்ரைன் தேசத்திலும் ரஷ்யாவிலும் ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, தகப்பனே, ட்ரம்ப் எடுக்கின்ற ஆண்டவரே, இந்த பொருளாதார போரை நிறுத்த வேணுமா செவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின நிறுத்துமே ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஓசையாவிலே சொல்லப்படுகிறது ஐயா ராஜா, ஆண்டவரே நிறுத்துமே என்று சொல்லி ஆண்டவரே ஓசையா சொல்லுகிறார் ஐயா ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேல் சிரமப்பட்டு போனான், நிறுத்துமே என்று சொல்லி கேட்கிறீர் ஐயா. அப்படி ஆவதில்லை என்று நீர் ஓசையாவுக்கு சொன்னீரே ஐயா ராஜா. அதே போல ஆண்டவர் நிறுத்துமே ஆண்டவரே, இந்த யுத்தங்களை நிறுத்துமே ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த பொருளாதார யுத்தங்களை நிறுத்துமே ஆண்டவரே. அப்பா பிதாவே, நமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, இந்த யூரோப் தேசங்கள், இந்த கனடா தேசங்கள், ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களும் தன்னிறைவை காணட்டும் ஐயா. மற்ற தேசங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா, கரங்களை நீட்டாதபடி, உதவிக்கரம் நீட்டாதபடி, தங்கள் தேசங்களிலே தன்னிறைவு காண உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் இருக்கின்ற இந்த தேசங்களிலே ஐயா ஆண்டவரே, தொழில்கள் உருவாகட்டும் ஐயா, கைத்தொழில்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் அதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுமா, ஐடியாக்களை கொடுமா ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனாகிய தேவனே, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே நல்லுறவு உண்டு பண்ணும் ஐயா. ஆண்டவரே, தேசங்களுக்கு இடையில இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினீரே என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, இந்த மோர்கேஜ் காரியங்கள் ஐயா ராஜா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக ஐயா, மூன்றுக்கு கீழே வருவதாக தகப்பனே. ஆண்டவரே, முக்கு சோத்திரம். நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிற தேவன், அற்புதங்களை காண செய்கிற தேவன், எங்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவன், கீழாக்காமல் மேலாக்குற தேவனப்பா. ஆண்டவரே, உமக்கு அபயமிடுகிறோம் தகப்பனே. நாங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய ஆண்டவரே, மேப்பனின் ஆடுகளாயிருக்கிறோம் அப்பா, மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். அதற்காக சோத்திரம் ஐயா. இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை எங்கள் கரங்களில் ஏந்தி கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் நின்று இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யாழ்ப்பாண பிரதேசங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. வன்னி பகுதிகள், முல்லைத்தீவு பகுதிகள் ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, புத்தள பகுதிகள், மாத்தள பகுதிகள், வவனியா பகுதிகள், அன்றாத பகுதிகள் ஐயா, நாங்கள் தெரிந்த தெரியாத பகுதிகள் எல்லாவற்றையும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். மட்டக்களப்பு, திருகோடமான பகுதிகள், மேல் மாகாணம், கீழ் மாகாணம், மத்திய மாகாணம், கண்டி பிரதேசங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். மலைநாட்டு பகுதிகளிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். மலை சார்ந்த பகுதிகளிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வாலிபர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்களிலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்களிலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஒவ்வொரு போலீஸ்காரர்கள் மேல், ஒவ்வொரு ஆமிகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு புத்தபிக்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. உம்முடைய சத்தத்துக்கு மேலாக ஒருவர் கூட ஆண்டவரே, அப்பா தகப்பனே ராஜா, தாங்கள் அசையாதபடி நீர் காத்துக்கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்திலே ஆண்டவரே, தேசத்திலே ஐயா ராஜா, உம்மை குறித்து அறிவு வரவிடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, உம்மை குறித்து அறிவு வரவிடமா செவிக்கிறோம். உம்மை குறித்து ஞானம் வரவிடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே ராஜா, மீண்டும் எங்கள் ஊழியங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. உமக்காக ஊழியம் செய்ய எங்களை பிளப்படுத்தும். சரத்துல நல்ல சுகமிடன், ஆரோக்கியத்தை கட்டளவிடும். கால்களிலே நல்ல பிளனத்தாரும் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்காரனுக்காக செவிக்கிறோம் கர்த்தாவே. அவருக்கு நல்ல பிளத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். இந்த கால வேளையிலும் சடமாக இலங்கைக்காக, கனடாவுக்காக, அமெரிக்காக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். வார்த்தைகளை பகிர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் மென்மேலும் ஞானத்தை தந்து வழி நடத்தத்தக்கதாக கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே சகோதரம் மேனுவேலையும் ஒப்புவிக்கிறோம், உங்களையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும் ஒப்புவிக்கிறோம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் சத்திய திருச்சபை தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, அபிஷேக ஆராதனை வழிநடத்தி, பாடல்களுக்கூடாக வழிநடத்தி அவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி 9ஆம் மாதம், 30ஆம் தேதி ஐப்பசி மாதம், 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்தோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ ரேடியோவோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த மாத பூராவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தினார். அதே வழியிலே நாளைய நாளில் புதிய மாதத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்நாளிலே எங்களுடன் சேவ ஊழியர் சுசேஷரே பின்வாணர் அவர்கள் அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்தை கேட்போம். அருமையான வாக்கு தத்துவம் ரோமர் 15:21, நான் மற்றொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ஆமேன், ஆமேன். ஒருவன் கட்டிய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடி புது புது இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. பவுல் கூறியது போல ரோமர் 15:21, நான் மற்றொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிருக்காத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ஆமேன். கர்த்தர் தாளந்துகளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு தாளந்தையும் நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். வெவ்வேறு ஊழியங்களிலே, ஒவ்வொரு காரியங்களிலே, ஊழியங்களிலே நீங்கள் கர்த்தரை அறிவிக்க வேண்டும். அதுதான் மற்றொருவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடி உங்களுடைய அஸ்திவாரத்தை நீங்கள் நிலை நிறுத்த வேண்டும். ஆமேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், நான் வானத்தை நிலப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன். ஆமேன். கர்த்தர் தனது வார்த்தையை எங்களுடைய வாயிலே அருளியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கரத்தினாலே எங்களை மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். அருமையான வார்த்தைக்குள்ளாக நன்றி செலுத்துவோம். ஏசாயா 51:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாளாகமம் 13:14, எசேக்கியேல் 26, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலும் லூக்கா 23 அதிகாரம். இவற்றை நாங்கள் நீட்டை நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, தேவனுடன் 1 நிமிடம், இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெப வேளைக்காக எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளை மாலை வேளையில் எங்களுடன் சௌரி செலியா மால் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுலை இந்தியாவிலிருந்தும், பதுலை இலங்கையிலிருந்தும், சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்களில் ஒரையும் வரவேற்று கொண்டு சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மாலை வேளையில் ஜெர்மன் தேசத்திலிருந்து வழி நடத்துவார். சிஸ்டர் டாலி இணைந்திருக்கிறார்கள், அவருக்கு கொடுங்கள், அவர் வேலைக்கு செல்லவன் நினைக்கிறேன். ஆனால் இணைந்திருக்கிறார் அன்றைய நாளிலே விளங்கலையம்மா, நீங்கள் வேலை நிற்கிறீங்களா வீட்டில் நிற்கிறீங்களா? தொடர்ந்து வழி நடத்துவார்கள். அவரிடம் ஒப்படைப்போம்.
0: உங்களிடம்
1: ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள்.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கல்லிடுவாராக. இந்த மாதம் முழுக்க எங்களை நடத்தின தேவனுக்கும், எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேசத்திலே விடுதலை கொடுத்த தேவனுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆகவே தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். முதலாவது நாங்கள் தேவனை பின்பற்றவள், எங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே நிலைக்கும் போது அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே எப்பொழுதும் நிலைக்கும். அன்பு இருந்தால் நாங்கள் எதையும் செய்வோம், எதையும் பின்பற்ற நாங்கள் பின்வாங்கி நிற்க மாட்டோம். ஏனென்றால் கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்தது போல நாங்களும் அன்பிலே வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. அதனாலே அவருடைய வார்த்தை நாங்கள் அன்பினாலே அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது அங்கு பெரிய காரியத்தை அந்த வார்த்தை ஊடாக வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ரெண்டாவது நாங்கள் ஞானமான வாழ்க்கை வாழ வேணும் என்று சொல்லி தேவ ஆண்டவர் விரும்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஞானமாகிய கிறிஸ்துவை நாங்கள் தகப்பனாய் கொண்டிருக்கிறோம். அவர் எங்கள் தகப்பனாய் இருந்தால் நாங்களும் தேவனுடைய அந்த பிள்ளைகளும் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஏனென்றால் காலத்தை தருணங்களை எல்லாம் நாங்கள் தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாங்கள் கண்டு அறிந்து தூய ஆவியினால் நாங்கள் தகப்பி எங்கள் ஊழியத்திலே ஒரு மகிமை மகத்துவம் காணக்கூடியதாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஞானமான அந்த வார்த்தைகள் ஞானமான வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய ஞானம், கிறிஸ்துவனுடைய ஞானம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் ஞானமான வாழ்க்கையை வாழ முடியும். மூன்றாவது காரியம், எங்களுக்கு குடும்ப உறவு முறைகள் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஏனென்றால் அங்கு திருச்சரீரமாகிய எங்கள் தேவனுடைய திருச்சபையிலே நாங்கள் கணவனாய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாய் இருக்கலாம். அங்கு என்னத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் இந்த அன்பைத்தான் பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு அன்புக்குள்ளே அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாய் பிள்ளைகளாய் இருக்கும் போது அங்கு குடும்ப உறவிலே ஒரு மாற்றங்கள் வராதபடி தேவன் காத்து கொள்வார். குடும்ப உறவு முக்கியம் என்பதையும், ஏனென்றால் அந்த குடும்ப உறவுக்குள்ளே இருக்கிறது என்ன, இரத்தம் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், தகப்பனுடைய இரத்தம் எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த இரத்தத்திலே தான் பாவம் அங்கு குடிகொண்டிருந்தது. அந்த பாவத்தை ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நோய் வரும்போது பிளட்டை தான் டெஸ்ட் பண்ணுவார்கள், இரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவார்கள். ஏனென்றால் அதிலே இருக்கிறது என்ன என்பதை கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவத்தை செய்வார்கள். ஆகவே இந்த இரத்தம் எவ்வளவா முக்கியமாக இருக்கிறதோ, இரத்த உறவுகளும் எங்கள் உறவு முறையும் முக்கியமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத குடும்பங்கள், பிள்ளைகள் இருக்கும்போது அவர்களையும் தேவ சமூகத்திலே வைக்க வேண்டும். ஏனென்றால் கடைசி நிமிஷத்தில் என்றாலும் அவர்கள் ரட்சிப்பை அங்கு பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் தவிக்க வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்கள் நாங்கள் நிச்சயமாகவே தவித்து கொள்ள வேண்டும். அதாவது வேசித்தனங்கள், அசுத்தங்கள், பேராசைகள், வீண் பேச்சுகள், இப்படிப்பட்ட செயல்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட செயல்கள் எங்களுக்குள்ளே, எங்கள் சுபாவங்களுக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பெற முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் பங்கடைய முடியாது என்பதை வேதம் எங்களுக்கு ஆணியுத்தரமாய் அங்கு விளங்கி நிற்கிறது, திஷ்டாந்தமாய் விளங்கி நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாட்கள்ல இருளிலிருந்து நாங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளின் நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஜபத்தை கத்ததாமே பொறுப்பேற்று எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பாராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினவர் அடுத்த மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு அந்த மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜெனட். பிரைஸ் தி லார்ட் எவரிபடி.
0: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அன்பிலே கட்டப்பட தேவனுடைய அன்பு ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பிரதிபலிக்க கூடியதாய் மற்றவர்களோடும் அன்பிலே நடக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஏனென்றால் உணர்வுள்ள ஜனங்களாய் உணர்வுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திருச்சபை மக்கள் அங்கே இருக்கிறவர் சுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக அந்த அன்பை பிரதிபலிக்கணும் என்று சொல்லி ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இந்த உலகத்துக்கு அறிக்கை இடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக அந்த சிலுவையில உயிரியை கொடுத்து எங்களை மகனாக மகளாக பிள்ளைகளாக ஏற்றுக் கொண்டீரே. உம்முடைய அன்பு பெரியது. உம்முடைய கட்டளை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது. ஆண்டவரே, இந்த சபைகளில் வாழுகிற ஒவ்வொருவரும் நாங்கள் அந்த அன்பில நிறைந்திருக்க, என்னில் இயேசு சொல்லும் பொழுது என்னில் அன்பாயிருந்தால் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அந்த அன்பில அந்த முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கிற அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு, அந்த அன்பில நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்காதபடி உம்மை போல அன்புள்ளவர்களாக நற்கிரிகைகளை செய்கிறவர்களாக நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ, வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினீர், அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய அன்பில வாழ்ந்து ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் ராட்சியத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் உழுத்துக் கொள்வீராக. உம்முடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் எங்களுக்கு தந்த இந்த ஊழியத்தை ஒவ்வொருவரும் செய்து முடிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக, உம்முடைய சுவிசேஷ பணிக்காக அவர்களோடு கூட இருந்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரோடு நீர் கூட இருந்து இன்னும் பெரிய காரியங்களை ஒவ்வொரு ஐந்து கண்டங்கள் உள்ள தமிழ் மக்களும் விசேடமாக உண்மை அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாக உண்மையில அன்பு கூற நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் குடும்பமாக, நீர் எங்களுடைய அப்பாவாக, நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளாக, உம்முடைய அவயவங்களாக நாங்கள் இணைந்து இயேசுவின் குடும்பமாக, தினித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோ குடும்பமாக நாங்கள் ஒவ்வொருவர் ஒருவரில் எப்பொழுதும் அன்புள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் அன்புள்ள அன்பில வாழ விசேடமாக இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். டோலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காக உம்முடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறதற்காக இன்னும் தாளந்துகளை கருத்தான பைபிள் வசனங்களை கொடுத்து மகளை எடுத்து இன்னும் அதிகமான ஊழியத்தில் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஐரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். இந்த சிஸ்டர் செய்யற ஊழியங்களுக்காக அந்த மகள் உமக்கீட்ட ஜபங்களை ஏறெடுக்கிறதுக்காக அந்த மகளோடு கூட இருந்து இன்னும் அன்பாக நாங்கள் எல்லாரும் இணைந்து செய்ய நீ கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பதுளையில் இருந்து வாழ்ந்திருக்கிற தனசேகரன் பாசனுக்காக ஜபிக்கிறேன். அந்த இடங்களில் அவர் கஷ்டத்தோடு துன்பத்தோடு அந்த ஊழியத்தை செய்தாலும் நீர் கூட இருக்கிறீர் என்ற உணர்வோடு அவர் செய்ய நீர் அந்த மகனோடு அன்பை அந்த தேசத்தில் அறிவிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். சிசிலியா அம்மாவுக்காக ஜபிக்கிறேன். அந்த முதல் வயதிலும் நீர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வில நடந்து கழுகளை போல சிறகடித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் உழைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவர்களோடு கூட இருந்தவருடைய குடும்பங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நிர்மலா மரியா சார்ஸ் பிரதருக்காக ஜபிக்கிறேன். உம்முடைய அவர்கள் இந்திய தேசத்தில் இருந்தாலும் எல்லா மக்களுக்காக ஜபிக்கிற அந்த குடும்பத்தை நீர் கூட இருந்து

0: குடும்பமாக எளிய காரியங்களை செய்வீராக. இந்த குணா பிரதருக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் செய்கிற அந்த வியாபாரத்தில அந்த தொழிலில நீர் உம்மை மகிமைப்படுத்துகிற மகனுக்கு உம்மை உம்முடைய நாமத்தை அந்த குடும்பத்தோடு கூட இருந்து இயேசுவின் குடும்பமாக எங்களோடு இணைந்து இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவில் இணைந்து செயற்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய அன்பில எங்களை இணைத்துக் கொள்ளும். நாங்கள் வாழ்க்கை வேறு, இயேசு வேறு என்று வாழாமல் இயேசுவின் குடும்பமாக உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இந்த ஊழியத்தை செய்து முடிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு எல்லாரும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, நரகம் எங்களுடைய இடமல்ல. இயேசு எல்லாரையும் பரலோகத்துக்கு அழைக்கிற தேவன். நரகம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து கொண்டு இயேசு இடத்துல வருவார்களாக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமே,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்க பாஸ்டர் தனசேகரம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். பாஸ்டர்
2: பிரைஸ் லார்ட். ஆமா சிஸ்டர், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட். நீங்க எல்லா ஜனங்களும் ஞானமான வாழ்க்கை நாட்கள் வாழக்கூடியவர்களாய் அவர்களுக்கு சத்தியத்தை அறிய சத்தியம் அவர்களை விடுதலையாக்க கூடிய ஒரு ஞான வாழ்க்கை வாழ கத்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. ஓவாயிருக்கம்மா, ஓவாயிருக்கு பாஸ்டர்.
3: சோத்ரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, சாமி கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இதோ இந்த மாதத்தில் ஆண்டவரே கடைசி நாளிலேயே வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அன்பாக நடத்தி வந்து உங்க தேவக்கரம் கூட இருந்து ஆண்டவரே ஜீவ பலத்தை கொடுத்து என்னை நடத்துறதற்காக உமக்கு நன்றி செலுத்தி, விசேஷமாக ஆண்டவரே இந்த சங்கம ஊழியத்திலிருந்து நான் செபிப்பதற்கு இந்த நாளிலே எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற எல்லாவற்றையும் உமது சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை உத்தமமாக இருந்து இன்னும் ஞானத்தோட வளர்வதற்கு ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை பரிசுத்த வேதத்தை நாங்கள் நன்றாக கற்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தேசத்திலே உலகத்திலே வாழ்வதென்றால் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கற்று உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம் ஆண்டவரே ஒரு பரலோகத்தில் நல்லதோ ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும், உண்மையும் உத்தமமாக இந்த பூமியிலே வாழ முடியும் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் உண்மையும் உத்தமமாக உள்ளவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை சரியான முறையில் போதித்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த பூமியிலே வாழும் மட்டுமாய் உமக்கள் உமக்கென்று பயந்து கீழ்ப்படிந்து வாழத்தக்கதென ஒரு கிருபையை நீங்கள் கொடுக்க வேண்டும்படியாக இந்த நாளிலே செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதத்தில் இந்த நாள் மட்டுமாய் 30 நாட்கள் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து ஜீவ பலத்தை கொடுத்து ஆண்டவரே உமக்கென்று ஓடுவதற்கு பலத்தை கொடுத்து ஆண்டவரே இதோ இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி. மீண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே, இதோ ஒரு புதிய மாதத்தை காண போகிறோம். புதிய மாதத்தை சுவாமி கிருபையோடு ஆண்டவரே உமக்குள்ளே ஓடுவதற்கு உண்மையும் உத்தமமாக இந்த மாதம் முழுவதும் எப்படி நடத்தினீரோ அப்படியாக கிருபையாக இந்த 10ஆம் மாதத்தை 1ஆம் திகதியிலிருந்து மாதம் முடிவு மட்டுமாய் நீங்கள் எங்களுக்கு நடத்த வேண்டும்படியாக நடத்தி செபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேல உமது சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாக இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக செபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேல இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே இந்த குடுகையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்தத்தை கேட்பதற்கு நாங்கள் நேருக்கு நேர் முகத்தை பார்க்காவிட்டாலும் ஆண்டவரே அந்த நாவுகளிலிருந்து ஒரு சத்தத்தை எங்களுக்காக செபிப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் ஒன்று சேர்த்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இசிதமாக இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தாசனுக்காக செபிக்கிறேன். அவருக்கு நல்ல நீடி ஆயுசு நாட்களை கொடுங்க. அவருடைய ஊழியங்கள் வளர அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர் செய்கின்ற எல்லா வேலையிலும் கைவிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும்படியாகும். இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபையோடு புதிய திட்டத்தோடு புதிய ஆசீர்வாதங்களோடு நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் நன்மையான ஈவையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவார். ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். தேங்க் யூ, தேங்க் யூ.
1: நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: காணவில்லை அதிக நாள் உங்கள் சத்தத்தையும் கேட்கவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமாய் உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் குடும்ப உறவுகளுக்காக, குடும்ப உறவுகளின் சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசப்பா, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் புதிதான கிருபையிலோடு அப்பா ஒவ்வொரு ஊழிய கரைகளையும் கொண்டு வந்து நிறுத்தி உங்களோட நாமத்தின் மூலமாக நாங்கள் ஜெபிப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் தட்டி தட்டி எழுப்பி ஐயா புது புது கிருபையினால் நிரப்பி இந்த நான் இந்த மாதம் முழுக்க காத்து வந்தீர்கள். இனிமேலும் நீங்கள் காக்க போகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. குடும்பங்களுக்காண்டி வருகிறேன் அப்பா. இலங்கை தேசத்தில் மட்டுமில்லை, எல்லா நாடுகளும், இலங்கை, இந்தியா, ஜெர்மனி, இந்த வந்திருக்கிற ஊழியக்காரர்களுடைய நாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த காலை நேரம் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அப்பா புதிதான சமாதானத்தை வீடுகளில் அப்பா அவர்களை அவர்களுடைய ஃபேமிலியிலே ஆண்டவரே அந்த குடும்பங்களில் உங்களோட சித்தத்தை நடப்பதற்கு அவர்களுக்குள்ள ஒரு புதிதான அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் இயேசுவே அப்பா. ஆமே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவர்களில் அன்பே பெரியதப்பா. அப்பா இந்த அன்பை அப்பா இன்னும் அதிகமாக மக்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட ஆதி அன்பை அப்பா இன்னும் ஊற்றி அதனால ஹார்ட் ஆஃப் கோல்டாக இருக்காத வண்ணமாக அவர்களை அப்பா நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட ஆதி அன்பை ஆண்டவரே இவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து அன்பு தணிந்து கொண்டு போகிறது ஆண்டவரே. ஆனப்படியால் குடும்பங்களில் ஆண்டவரே பெற்றோர்களே அப்பா அவர்கள் ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நடத்துவதற்கு ஒரு புதிதான அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற அந்த குடும்பங்கள்ல அப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவங்களுக்கு ஊற்றி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று அவருடைய மகிமையை அவர்கள் காணக்கூடியதாக உங்களோட மகிமையை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே எல்லா குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே அவர்கள் ஏனோ தானோ ஜீவிக்கிற குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே உடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை ஊற்றி அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார், அஞ்சாதே என் மகளே மகனே என்று கூறிய அந்த பாட்டில் இருந்த அந்த அந்த வார்த்தையில் அவர் எங்களுக்கு பைபிளில் இருக்க வார்த்தையின் மூலமாக மட்டுமில்லை அவர் எங்களுக்கு கொடுக்குற பாட்டுகள் மூலமாக அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிற தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் கேட்கறது அதிகமாக நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவ தகப்பனா இருக்கப்படியா நன்றி அன்பது. இந்த கடைசி காலத்துல தனியாத வண்ணமாக ஒரு புதிதான கிருபையும் அன்பையும் வல்லமையும் கொடுத்து குடும்பங்களை சமாதானத்தோடு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவளை இடுக்கங்களில் எல்லாம் நீக்கி விலகி ரட்சிப்பை கொடுத்து காத்து வர கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இனிமேலும் குடும்பங்களே உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அற்புதம் செய்கிற தகப்பனை எங்கள் மத்தியிலும் இந்த காலை நேரங்களும் ஒவ்வொருத்தரையும் தட்டி தட்டி எழுப்பி உங்களுடைய கிருபையினால முடிசுற்ற தகப்பனே எமக்கு நன்றி அப்பா. இந்த கடைசி நேரத்துல சபையில் எல்லாம் தூய்மையாக்கி அந்த குடும்பங்களுக்குள்ள சாட்சியாக உங்களுக்கு முன்பாக நின்று வாழ்வதற்கு கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, சிஸ்டர் பாஸ்டர் ஜெனட், அவங்க யாவருக்குள்ள பாஸ்டர் நயோமி லோகன், அவங்க யாவருக்குள்ள மகேந்திரன் ஐயா அவர்கள் நடத்துற இந்த ஊழியத்துல அப்பா நீங்க தலைவராக இருந்து அப்பா நீங்க வாக்கு தத்தங்களை அவங்க மூலமாக நிறைவேற்றி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டான திடன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னபடி அந்த உங்களோட வாக்கு தத்தத்தின் படி யாவருக்கும் புதிதான கிருபை. புதிதாக அவர்கள் அனுபவிப்பதற்கு இந்த புதிதான மாதத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறீங்க அப்பா, அதுக்கு நன்றி செலுத்துறேன். நாங்க லெட் த லார்ட்ஸ் பிரசன்ஸ் கோ பிஃபோர் அஸ், உங்களோட சமூகங்களுக்கு முன்பாக போய் வரப்போற மாதத்தை எங்களுக்கு உங்களுடைய கிருபினாலின் அதிகமாக முடிசூட்டி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்க போறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆமேன். கிருஷ்ணன் நியோமி காவனி வருகிறார்கள். ஊழியத்தை நடத்தி துதி ஆராதை செய்வதற்கு புதிதான கிருபையின் மூலமாக இதாக முடிந்து சுட்டும்படியே அப்பா தேசம் அங்கு உங்களோட நாமத்தை அறியக்கூடியதா.

0: ஆசீர்வதியின் தகப்பனே அப்பா, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கின் நேரிடாத வண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே, ஆன தகப்பனே, இந்த யுத்தங்களை கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஆயுதங்கள் உண்டும் அவர்களுக்கு இயங்காத வண்ணம் அப்பா நீர் காத்து கொள்ளும் தகப்பனே. அப்ப இதெல்லாம் அநியாயமாக இருந்து போறார்
1: தகப்பன். பாதையில்
0: கூவி அழைக்கிறோம் தகப்பனே, எங்கள் ஜெவத் பலன் கொடுக்கும் கூவி அழைக்கிறோம்
1: தகப்பனே.
0: போர்வுகளால் மூடிக்கொள்ள அவர்களுக்கு உண்ண உணவு உடுக்கம் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த சண்டைகள் எத்தனை காலம் துவக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது தகப்பனே. அப்பா எல்லாவற்றையும் நிப்பா முடியும் அப்பா. தகப்பனே, கடைசி காலம் என்று சொன்னீரே யுத்தங்கள் அழிவுகள் நடக்கும் என்று, அதே போல
1: எல்லாவற்றையும்
0: அப்பா அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்த கப்பனே, ஒரு சமாதானத்தை கொடுத்து அப்பா அந்த
1: யுத்தங்களை
0: நாங்கள் இந்த ஜெபிக்கிறோம். விடிய எழும்பினாலும் உமது சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா அங்கிட்டு
1: ஜெபத்துக்கு
0: இந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுத்த தகப்பனே. அப்பா உமை கூட அன்பான
1: தகப்பின்
0: ஆசிர்வதியின் தகப்பனே, அவங்களோடு சேர்ந்து அப்பா இந்த குடும்பத்திலே ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கொண்ட தகப்பனே. ஆவியான கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா அலேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அவரை பிலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் உறுதிப்படுத்தும் அப்பா, அவர்கள் தேள்விகளை சந்தியும் தகப்பன் அப்பா. இந்த சங்கம வானொலியை நடத்தி தந்ததுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, கனாசிஸ்டர் குடும்பத்தின் ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்கள் தேள்விகளை சந்தியின் தகப்பனே, அவர்களை தேள்விகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியில் அப்பா ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும் அப்பா. உம்மால் முடியும் தகப்பனே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்வரு. உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
2: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி அம்மா. கர்த்தாமே உங்கள் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக, ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர்
3: சிஸ்டர்,
2: எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை தேசம் ரட்சிப்படையோ, இலங்கை தேசத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு அகல வேணும் என்று சொல்லி நீங்க வழி நடத்துங்க.
4: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா? இந்த அற்புதமான ஜப வேலைக்காய் உங்களுக்கு நன்றிகளை எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாய் இருந்து மாறாத தெய்வமாய் இருந்து மட்டுமாய் காத்து வழி நடத்தினே தேவன், இனியும் கூட கர்த்தாவை காத்து வழி நடத்துகிறேன் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காய் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கப்பா. கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய காரியம் நடத்தும் வைக்க வைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசம் முழுமையும் ஆண்டவரே என் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீரையே ஆண்டவரே அந்த தேசத்தை ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கர்த்தர் அந்த இடத்தில் இருக்கிற இமையான கையை அகற்றி போட்டு கர்த்தராகிய தேவன் அந்த தேசத்திற்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து ஆண்டவரே செழுமையும் வளமையும் தந்து கர்த்தரின் ஆசீர்வாதம்

ஒப்புவித்திருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அழைத்து வந்து ஜீவனுள்ள தேசத்தை காணும்படியாகவும் ஜீவிக்கிற தேவனை பார்க்கும்படியாகவும் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வசனத்தின்படி அப்ப அறிந்தோம் உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாயிருக்கிறோம். கர்த்தரா தேவன் அப்பா அங்கு வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அறியாத ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞானேக ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வாசனங்களை

0: அப்பா இயேசு சாத்தானுடைய
1: உடைந்த உள்ளத்தை அறிவீரலோ, உள்ளத்தின் பாரத்தை
0: இந்த பிள்ளைகளை விடுவித்து ஆண்டவரே, அப்பா நீர் வைத்த சமாதானத்தை வைத்து விட்டு சென்றீரே அல்லவா, அந்த சமாதானத்தை பெற்று ஆண்டவரே அந்த பிள்ளைகளும் சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நானே தேவன் என்னை தேவ ஆண்டவரே என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த தேவன் என்ற வாசகத்தை ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐ எம் தி லார்ட் என்று சொன்னீரே கர்த்தாவே, தேவன் என்று சொன்னீரே ஆண்டவரே,
1: உடைந்த உள்ளத்தை அறிவீரலோ.
0: அந்த தேவனை ஆண்டவரே, அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது பார்வோன் அறிந்து கொண்ட தேவன், இந்த வேளையில் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். அவர் என்பது

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம்
1: தேவன் மகனோடு கூட இருங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க.
0: சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இவர்கள் வாழ்கிறதானா ஜெர்மன் தேசத்துல, இவர்களுக்காக ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே திறப்பில் இருக்கும்படியாய் சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவனாகிய கர்த்த, இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உமக்காக ஓடுகிற ஓட்டத்தையும் என் தேவன் அறிந்து இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து இந்த பிள்ளைகளும் சுகபத்திரமா இந்த இடத்துல வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நேற்றும் இன்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர் கர்த்தர். நீங்க கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: எங்கள்
1: உலக தேசம் முழுக்க அங்கு பொருளாதாரம் சீர்குலைந்து இருக்கிறது. ஆகவே இதற்கு காரணமா இருக்கிற பாவமா இருக்கலாம், அல்லது சத்ருவின் கிரியா இருக்கலாம். ஆகவே இதிலிருந்து இந்த தேசங்கள், உலக தேசங்கள் அனைத்தும் விடுதலை காண தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே வர நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அப்பா வந்து நிற்கிற எங்களை தாமே தேவனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த வருடத்திலே 9 மாதத்தை கடக்க செய்த கிருபைக்காய் நன்றி. வருகின்ற மாதத்திலும் உமது கரத்தினாலே எங்களை தாங்குவீராக, தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா உமது திரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலே கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, உலகத்தின் எல்லா தேசங்களின் மீது இருக்கிற அந்த பொருளாதார குலைச்சலை அந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக தேசங்களிலே பஞ்சங்கள், பட்டினி, பசி போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறது. உண்ண உணவு இல்லாதபடிக்கு மக்கள் படுகிற வேதனைகளை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா ஸ்தோத்திரம். அவர்களுடைய நிலைமைகளை எல்லாவற்றையும் தேவரீர் நீர் மாற்றி போடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. அப்படியாக பொருளாதார நிலைகளை எல்லாம் சீர்படுத்துவீராக. அது உமது கோபாக்கினையோ நாளிலோ அல்லது அவர்கள் செய்த பாவமோ நாங்கள் அறியோம் கர்த்தர். நீ சகலத்தை அறிந்த தேவன், நீர் தாமே அப்பா அந்த மக்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடிங்க. பாவ சாபங்களை எல்லாம் மன்னித்தப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான் அவைகளை, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி அவர்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் அவர்கள் அறிக்கை செய்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளவும் உண்மை அறியவும் ரட்சிக்கப்படவும் தேவன் நீங்க கிருபை செய்து அந்த தேசங்களுக்கு எல்லாம், எந்தெந்த தேசங்களின் மீது பொருளாதார குலைச்சல் இருக்கிறதோ அந்த மக்களை எல்லாம் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து பெருக செய்யுங்க. முன்மாறி பின்மாறி தேசங்களிலே ஊற்றப்படட்டும். விளைச்சல்களை எல்லாம் நல்லபடியாக அறுவடை செய்ய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். செய்கிறதான எல்லா தொழிற்சாலை வேலைகள் யாவற்றிலுமா தேவனுடைய கரம் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்தந்த தேசங்களிலே இருக்கிறதான எல்லா விவசாயங்கள், மீன் பிடிதல் போன்ற எல்லா கப்பல் கட்டுதல் போன்ற எல்லா வேலைகளிலும் ஆண்டவருடைய கரம் இருந்து அவர்களுடைய பொருளாதார நிலைகளை எல்லாவற்றையும் அப்பா நீர் உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா விதமான பஞ்சங்களை விலக்கி போட்டு தேவன் அவர்கள் சுகமாய் சமாதானமாய் செழிப்பாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களையும் அறிக்கை செய்யாமல் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டும் அறிக்கை செய்யாமல் வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளை கூட ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அவர்களும் தங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் அறிக்கை செய்து உமது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்கள் தேசங்களுக்கு வரவேண்டிய ஆசிர்வாதங்களுக்கு தடையாயில்லாதபடிக்கு அவர்கள் தங்களை தாழ்த்தி அப்பா உங்கள் சமூகத்திலே வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் தாமே உலக தேசங்களிலேயே இருக்கிறதான எல்லா பொருளாதார குலைச்சல்களை எல்லாம் விலக்கி போட்டு எல்லா பாவத்திலிருந்து அந்த மக்களை விடுதலையாக்கி தேவனுடைய கோபாக்கினைக்கு விலக்கி தேவன் அவர்களை ஆசிர்வதித்து பெருக செய்து வழி நடத்துகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கூட ஒரு விசை இந்த சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த ஊடகம் அடுத்த பரிமாணத்திற்குள் கடந்து செல்லும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா, உமக்கு சூத்திரம். அதே வேளையிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க, பெருக செய்யுங்க. அவங்க உமக்கு செய்யற ஊழியத்தை எல்லாவற்றையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்கியிருந்தான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவனையும், மகனையும், மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் ஊழிய பாதையிலே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்குறான்ப்பா. அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் தொடர்ந்து தேவரீர் நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே தேவன் ஜபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக, உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
3: நீதிமான் நான்.
1: பிரைஸ் லார்ட்.
4: பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். நீங்க நாடுகளுக்காக மண்ணுங்கள் நூத்த நாடுகளிலே இருக்கிற அங்க சீரழிவுகள், யுத்த வீரர்கள்,
3: நீதிமான் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீ
1: அடி, அந்த அந்த நாடுகளுக்காக, அந்த தலைவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
4: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய உஸ்தாத்தியம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிறவரும் நேற்று மின்று மன்றும் மாறாதவராய் இருக்கிற சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதியே, உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக நாங்க வருகிறோம் ஆண்டவரே. வானங்களை சிருஷ்டி ஆண்டவரே, அதை இல்லாம கிடந்த பூமிய ஆண்டவரே அசைவாடி ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு மனுஷர் இருப்பதற்காக தந்த இந்த பூமி ஆண்டவரே, மனுக்குலமாகிய நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சுய விருப்பத்தினாலும் சுய எண்ணத்தினாலும் சுய இச்சைகளினாலும் பிசாசின் ஏவுதலுக்கு இடங்களையும் கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்தும் பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீங்க தங்களிடத்துல இருக்கிறது வண்ணமை உள்ளது என்று சொல்லி நாட்டுக்கு நாடு யுத்தங்களை துவங்கி இப்பொழுதும் அழிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமி அழிவின் பாதையில கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே இந்த மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அதிகாரிகளா இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களும் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்துல செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயோ ஆண்டவரே. இவ்வளவு ஜனங்கள் மடிகிற பொழுது தங்களுடைய உறவுகளும் ஆண்டவரே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த அழிவு காரணம் தாங்கள் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த அழிவுகளை நிறுத்தத்தக்கதான நல்ல ஞானங்களையும் பொறுமைகளையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்தி இருக்கிறவர்கள், சுத்தி அவர்களோடு கூட பயணிக்கிறவர்கள் நல்ல ஆலோசனைக்காரர்களா இருந்து ஆண்டவரே நாட்டை காப்பாற்றவும், நாட்டில் இருக்கிறதான சூழல்களை ஆண்டவரே ஒழுங்குபடுத்தவும், இந்த ஜனங்களுடைய வாழ்க்கைகளையும் வாழ்க்கத்தக்கதாக, வறுமைகளை ஒழிக்கத்தக்கதாக தேசத்துல அவர்கள் பாடுபட்டு அந்த தேசத்தின் வளர்ச்சிகளையும் பொருளாதாரங்களையும் கவனத்தில் கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அழிவை விரும்பாதபடிக்கு, ரத்த களஞ்சியை விரும்பாதபடிக்கு எத்தனையோ மக்கள் அழிந்து போயிட்டார்கள், எத்தனையோ மக்கள் காயங்களுடனே அவயங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு தகப்பனே இவர்கள் ஆண்டவரே கொஞ்சம் மனமிறங்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராஜாக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே அவர்களுடைய

0: தங்கள் பிறக்கப்பட துணிகரம் காட்டுகிற பொல்லாத ஏவல் பிசாச்சுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டும் அவர்கள் தேசங்களை விட்டும் விலகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு இயேசுவானவர் பிசாசை பார்த்து எனக்கு பின்னால போல் சாத்தான் என்று கடிந்து கொண்டது போல, இதோ அந்த மக்களுக்கு முன்பாக நிற்கிறதும் பின்பாக நிற்கிறதுமான ஆண்டவரே எல்லா ஏவல் பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு ஒளியேறட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய இருதயங்கள் இழக கத்தர் உதவி செய்வீராக என்று செவிக்கிறோம். தேசத்தின் அவலத்தை பார்த்து கத்தாவே இவர்கள் மனம் திரும்ப உதவி செய்வீராக. ஆவியங்கள் இல்லாத ஜனங்கள், ஆண்டவரே தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள், குழந்தைகள் இல்லாத தாய் தகப்பர்கள் வேதனைகளையும் கண்ணீர்களையும் பார்க்கிற பொழுது இவர்கள் மனம் திரும்பி கத்தாவே ஆண்டவரே யுத்தங்களில் இருந்து ஆண்டவரே தங்களை விலக்கி கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவே இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. உம்முடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, உம்முடைய கிருபையை ஆண்டவரே தகப்பனே அவமதிக்காதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்ப கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் தேவ கிருபைகள் காணப்படட்டும். கத்தர் கொடுத்திருக்கிற கிருபையை பயன்படுத்த உதவி செய்யுங்க. அந்த தேசங்களின் நல்ல சூழல்கள் உருவாக கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற நீதி உள்ள நியாயாதிபதியான தேவனே, இதோ அவர்களை கத்தர் காத்துக் கொள்ளும்படியாக நீங்க காக்குறீங்க என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கத்தர் தாமே காத்துக் கொள்வீராக. அந்த தேசங்களில் பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ள நோய்கள் வராதபடிக்கு ஆண்டவரே அந்த தேசங்களை காத்துக் கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தேசங்களில் செய்யப்படுகிறதான பயிர் வகைகள், தானிய வகைகள், விலங்கின வகைகள், காய்கறி வகைகள், பல வகைகள் யாவும் அந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையத்தக்கதாக கத்தர் தாமே அந்த தேசங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய தேசம் நீர் தெரிந்து கொண்ட தேசம், நீர் உமக்கண்ட இந்த பூமியில ஜனங்களை ஆண்டவரே நடத்துவதற்காக ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட தேசமும் நீங்க இறங்கி வந்த தேசமா இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்காக செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதாக, கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் இருப்பதாக, இஸ்ரவேலே நான் உன்னை மறந்தால் என் வலது கை இழந்திருப்பேன் என்று சொன்னது போல கர்த்தாவே நீங்க அந்த தேசத்தை காத்துக் கொண்டிருக்கிறீங்க. இஸ்ரவேலின் கத்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொன்னீங்க. இதோ இந்த தேசத்தை தொடர்ந்து கத்தர் பாதுகாக்கிறதற்காக இம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே அங்கு இருக்கிற மக்களுடைய கண்கள் திறக்கப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாகவும் அவர்கள் கண்டு கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இவர் தான் என்பதை புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துல நல்ல சூழல்கள் உண்டாகட்டும். அங்க இருக்கிற மக்கள் தைரியமா இருக்க கத்தர் உதவி செய்யுங்க. அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நச்சரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செவிக்கிறது ஐயா. சத்ருவானவன் அந்த தேசத்தை ஆண்டவரே தான் ஆட்கொள்ள முடியாதனால சுத்தி இருக்கிற தேசங்களை எழுப்பி விட்டு கத்தாவே அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழுப்பி விட்டிருக்கிறான். இந்த வேளையிலும் அந்த எழும்பி நிற்கிற தேசங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த தேசத்துல தேவன் இருக்கிறான், தேவனுடைய யுத்தம் பண்ணுகிறது ஆண்டவரே அவர்களுக்கு ஆகாத காரியம் என்பதை புரிந்து கொண்டு தங்களை மாற்றிக் கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் சுகபல ஆரோக்கியத்தோடு இருப்பார்களாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆசீர்வதிப்பீராக. அதன்
1: ஊடகம் போல் வளர்ந்து
0: செய்யப்படுகிறது மூலம் கர்த்தருடைய நாமம் என்ன மகிமைப்படுவதாக. நானே என்னை தவிர வேறே தேவனில்லை என்று சொல்லுகிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் பிரவோசிப்பதாக செவிக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொன்ன உடைய சத்தம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே பிரவோசித்து ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு தட்டி எழுப்பப்பட்டு இதோ அவர்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தருக்கு சாட்சியாக தொடர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறோம். பல ஆரோக்கியங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் காணப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னுடைய அரங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்கிற சத்தம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உண்டாயிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. லட்சுமி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்கள் குடும்பங்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் இந்த ஊடகத்தின் ஊடாக அவர்களால் செய்யக்கூடியவைகளை கர்த்தர் செய்து ஆண்டவரே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இணைந்து பயணிக்கிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் ஒருமனப்பட்டவர்களாகவும் தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து வந்தவர்களும் ஆண்டவரே வந்திருக்கிறவர்கள போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுப்பீராக ஆண்டவரே, நல்ல சமாதானத்தை கொடுப்பீராக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தந்திருக்கிறேன் என்று சொன்னவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் உங்களுடைய சமாதானம் நிறைவாயிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்ட போகாதபடிக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறேன், நீங்களின் ஜனங்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்திலும் ஆண்டவரே தகப்பனே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஜேன சிஸ்டருக்காக அவங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் எண்ணம் வழி நடத்துவீராக ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மீது நீர் வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் எந்த விதத்திலும் தடைபடாதபடிக்கு கர்த்தர் தாமே அவர்களை நேர்வழியாய் நடத்தி செல்வீராக. அன்னைக்கு எலியேசரை ஆண்டவரே நேர்வழியாய் நடத்தி ரெபேக்கா வீட்டுல கொண்டே விட்டது போல இதோ அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தர்சனங்களும் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஊழியங்களிலும் அவர்கள் நேர்வழியாய் நடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிராகரிக்கப்பட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. என் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நண்பத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளை நீர் பொறுப்பெரும் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தினீரப்பா ஆண்டவரே. கர்த்தாவே அவருடைய தேவைகள் வாஞ்சகள் சந்தித்து கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி எங்கள் ஜபங்களை அங்கீகரித்து தேசங்களிலே ஒரு விடுதலையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சங்கமா வானொலிக்காய் லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்,
3: ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்த ஒருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகாலையிலே இணைந்த சௌரி டோலி அவர்கள், இரவு வேளையிலே காலை வேளையிலே இணைந்த பாஸ்டர் அன்றன் ராசனயம் சௌரன் குணபாலன் காலை வேளையில் இணைந்தார்கள். அதே வேளையிலே மாலை இரவு வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர்கள் சவரன் பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் இணைந்தார்கள். இந்தியாவிலிருந்து சவரி நிர்மலா மரியா, சவரன் சார்ல்ஸ் அவர்களும் கூட இணைந்தார்கள். சவரி சிசிலியாம்மா லண்டன் யூகேலிருந்தும் மாலை வேளையில் இணைந்தார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்கிய சவரி ஜெனட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. இலங்கைக்கான ஜெபங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்களுடனே வந்து சுவாசிக்கிறோம். அவருக்கு காத்திருப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக அவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.

0: ஆமை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்லிருக்கிறோம். விசேடமாக இலங்கைக்காக ஜபிப்பதற்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்தும் சகோதரி சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவர்களையும் வரவேற்போம். எங்களுடன் சௌரன் பாலன் கூட இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விசேடமாக இலங்கைக்காக ஜெயிப்பதற்காக இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு அவர்களுக்கும் காலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். தொகுத்து வழங்குவார் சகோதரி சுபாசனியையும் வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட் வழி நடத்துங்களேமா. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். நாங்கள் இப்போ இந்த வேளையிலே சுபா அவர்கள் பாடல் ஒன்றை பாடி ஜபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனே, திரும்பவும் ஆக நாங்கள் இந்த இடத்திலே ஒருமனப்பட நீங்க தந்த தருணத்துக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்து நாங்கள் வீடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உடைய கரத்துக்குள் தருகிறோம். இந்த தொடக்க வேளை தொடங்கி முடிய பரியந்தம் இந்த நேரத்திலே நீரங்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. தடைகள் அனைத்தையும் நீக்கி போடுங்க கர்த்தாவே. பொறுப்படுங்க என் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, உங்களுடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை,

கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை.

தொடருவான், நிழல் போல நம் வாழ்வை தொடருவான், கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை.

0: കളിപ്പോടു തുതി പാടി പോറ്റുവോ. ആമേൻ.
1: ആമേൻ ആമേൻ. நாங்கள் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவது ஜெபத்தை கர்த்தாமே பொறுப்பேற்று எங்கள் ஜெபத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கும். நாங்கள் ஜெபத்திலே வழிநடத்தப்படுவோம். கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எங்களோடு கூட வாலா சிவா அவர்கள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் பாலா அவர்கள் பிரைஸ் தி லார்ட். பிரதர் மைக்கை எடுத்து விடுங்க. இணைந்து கொள்ளுகிறீர்களா? ஓகே, நான் முதலாவதாக ஜெபித்துக் கொள்ளுகிறேன். இந்திய நாட்கள்லேயே எங்கள் தேசத்திலே வானமண்டலங்க தரமாக்கம் கடல் பிராந்தியங்க இந்த இடங்கள்லே இருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ளே கண்களின் இச்சை அதிகமாக இருக்கிறது, மாமிசத்தின் இச்சை அதிகமாக இருக்கிறது, எங்கள் மக்கள் மத்தியிலே ஜீவனத்தின் பெருமை அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதுக்காக நான் செபித்து கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்கள் இலங்கை தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மேலே. ஆண்டவரே, மன்னன் திரும்பி கர்த்தாவே, ஆண்டவரே ரட்சிப்பை காண கர்த்தாவே, உண்மை அறிகிற அறிவு உண்டாக என் தேவனே கண்களில் இருக்கிற இச்சையினால் ஆண்டவரே கொலைகள் கொள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே மாமிசத்தின் இச்சையினால் கர்த்தாவே மனுஷனை மனுஷன் கர்த்தாவே ஆண்டவரே மதிக்காத தன்மைகள் கர்த்தாவே ஆண்டவரே ஜீவனத்தின் பெருமையினால் கர்த்தாவே தாழ்ந்தவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே நினைத்து பார்க்காத ஒரு உலகமாய் கர்த்தாவே இன்றைய நாடு எங்களை தேசம் ஆண்டவரே தேவ கட்டளையை மீறி நிற்கிறதே கர்த்தாவே, மனிதாபிமானத்தை நீறி நிற்கிறதே கர்த்தாவே. அன்றைக்கு ஆண்டவரே ஆதாம் ஏவாள் ஆண்டவரே உம்முடைய தேவ கட்டளையை மீறினபடியா பாவம் மேற்கொண்டதே கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பாவம் மேற்கொள்ளாதபடி சத்துருவின் கிரிகள் மேற்கொள்ளாதபடி கர்த்தாவே நீங்கள் எங்களை காக்கும்படி எங்கள் தேசத்தை மக்களையும் காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் தேசத்தில் இருக்கிற குழ கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பத்திலே வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகளை கர்த்தாவே உம்மிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னவரே அவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அந்த வாலிப ஜோதிகள் கர்த்தாவே மனம் போன போக்கிலே போய்விடாதபடி கர்த்தாவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஐயா தக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல் அவருடைய இருதயங்கள் உம்முடைய பக்கமாய் நீதியின் பக்கமாய் திசை திருப்பப்பட கர்த்தாவே உதவி செய்யும். அப்பா, இளம் குடும்பங்கள் சமாதானமற்று உறவுகள் சேதப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே, இதில் இருந்து இவர்களை விடுதலையாக்க உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். முதியோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, முதியோர் இல்லங்களில் இருக்கிற முதியோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இவர்களுக்குள்ளே இந்த கடைசி நாட்களிலே ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளின் அன்பினால் அரவணைக்க கர்த்தாவே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே, நீர் வழி நடத்தும்படி ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களை வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமேன். சுபா கத்தாமே, நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். இன்றைய நாட்களிலே தேவ ராஜ்யத்திலே வசனத்தை கேட்டு அல்லது திருச்சபையிலே வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது அங்கு பொல்லாங்கன் வந்து அவருடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட விதைகளை பறித்து கொள்ளுகிறார். அந்த அப்படிப்பட்ட மக்களுக்காக திருச்சபையில இருக்கிறவளுக்காக இந்த இருதயத்தில் இருந்து வசனத்தை பொறுக்கி போடுற சத்ருவின் கிரியையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட விடுதலையாக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே எங்கள் தேசம் எங்கிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. அதுபோல உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற உம்முடைய வசனத்தை சத்துருவான் வந்து ஆண்டவரே பறித்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தங்கள் இருதயங்களிலே வைத்து வைத்திருக்க நீங்க கிருபை செய்யும்படியா உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, வார்த்தையிலே நிலை நிற்கவும் ஆண்டவரே, வார்த்தையிலே பெலப்படவும் நீங்க ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் நேசரே, எங்கள் மகிமுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே வார்த்தையை ஆண்டவரே சத்துருவானவன் இதயத்தில் இருந்து திருநாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்துக்குள் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. நித்தவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை கர்த்தாவே, வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவன் ஆண்டவரே உமக்குள்ளே தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுவான் கர்த்தாவே. என் தகப்பனே, அந்த கிருபையை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நடத்தும்படியாக, என் ஆண்டவரே நீர் தடைகளை நீக்கி போடும்படியாக, என் ஆண்டவரே உம்முடைய அற்புத கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தெய்வமே பொறுப்படுங்கள் கர்த்தாவே, வார்த்தையை விட்டு விலகாத இருதயத்தை நீர் கொடுத்து நடத்தும்படியாக ஆண்டவரே, உம்முடைய அற்புத கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சுமா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அடுத்த ஜெபத்துக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை தேசத்து மக்களை சோதிக்கிறதுக்கு அங்கு சத்துரு அங்கு சுளகிலே போட்டு பிடைக்கிறதை போல அங்கு பிடைத்து கொண்டிருக்கிறான். அதனால் அங்கு அந்த மக்கள் அங்கு சீர்குலைந்து போகிறார்கள். அதற்காக நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசுக்குவின் நாமத்தினால் அப்பா, அந்த ஆண்டவரே சோதிக்கப்படுகிறவனும் ஆண்டவரே கர்த்தாவே, இச்சையினால் தோசிக்கப்படாதபடி கர்த்தாவே காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேச மக்களை கர்த்தாவே மாற்றி அமைக்க வல்ல
3: முதிர்வயதிலும் நான் தனி தருவேன் நீதிமான் நான்.
1: நீவரே உமக்கு ஸ்தோத்தி, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சந்ததிக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசம் அழிந்து போகாதபடி கத்தாவே, தேசத்து ஜனங்கள் அழிந்து போகாதபடி கத்தாவே, என் தேவனே சத்ருவின் கிரிகள் எல்லாம் அற்று போக அகன்று போக கத்தாவே, தேசத்தை மாற்றியமைக்க வல்லவர் ஐயா ஆண்டவரே, தேசத்திலே விடுதலை கொடுக்க வல்லவர் ஐயா ஆண்டவரே, நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இன்று என்னால் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கத்தாவே, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேன்றுகள் ஆண்டவரே, எல்லா இனவாதங்களும் மதவாதங்களும் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறி கத்தாவே, ஒரு சமாதான ஆவி ஆட்கொள்ள வர கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபா, நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். தேவனுக்கு ஏற்றவைகளை இன்றைக்கு சிந்திக்க விடாதபடி, அங்கு அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அங்கு திருடி கொண்டிருக்கிற சத்ருவை நீங்கள் கடிந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லாய் இருக்கிறாய் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சத்ருவின் கிரிகள் இந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளேயோ அல்லது எல்லாருக்குள்ளும் இல்லாதபடி கத்ததாமே அவர்களை காத்து நடத்த வேணும். அவருடைய இருதயங்கள் காக்கப்படணும், சிந்தைகள் காக்கப்படணும். ஏனென்றால் புத்தியிலே அந்தகாரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனிகேசப்பா, நம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே கத்தாவே, கத்தாவே அப்பா, உம்முடைய கத்தாவே பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை விட்டு விலகி அந்நிய ஆண்டவரே காரியங்களுக்கு உள்பட்டு போகாதபடிக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஞான இருதயத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் அருளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மோடு இசைந்திருக்கிற அந்த கிருபையை கொடுங்க கத்தாவே, உண்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுங்க கத்தாவே ஆண்டவரே. நித்தமன் தங்களை ஆராய்ந்து பார்த்து கத்தாவே அப்பா, என் தகப்பனே உமக்குரியபடி நாங்கள் வாழ்கிறோமா, அந்நிய காரியங்களே நாங்கள் இணைக்கப்பட்டு போகிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தேன் ஆண்டவரே அப்பா. உலகத்துக்கு உத்தவேஷங்கள் தெரியாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே, உலக காரியங்களிலிருந்து ஞானமாய் விடுபட நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே இப்படி எதிராக இருந்தாலும் கத்தாவே, அந்த காரியங்களில் இருந்து தங்களை உமாக்குள்ளே காத்து கொள்ளுகிற அந்த ஆண்டவரே ஞானத்தையும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நீர் கொடுக்கும்படியா உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே உம்மிடம் தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படும், பரிசுத்தரே பொறுப்படும், அன்பின் தகப்பனே பொறுப்படும், ஆவியானவரே பொறுப்படும். இரக்கமுள்ள தேவனே, எல்லா தடைகளையும் உடைத்து கத்தாவே என் ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்த, நீரே வழி நடத்தி, உமக்குள்ளே தங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஸ்திரப்பட்டு கர்த்தாவே உம்மோடு இணைந்திருக்க, உமக்கு பிரியவன் ஆனபடி வாழ நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் யாவையும் விளக்குங்க கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: அமேன் அமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடுத்ததான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் வியாதியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. அதனால் அங்கு வாலிப பிள்ளைகளின் படிப்பிலே சோர்வு, அங்கு எல்லாவற்றிலும் அங்கு மரணத்துக்கு உட்படுகிறார்கள். அதனால் பூத வஸ்துக்களே புதைந்து கொள்ளுகிறார்கள். அதுக்காக நான் அந்த சத்ரு இவைகளை கட்டி வைத்திருக்கிற சத்ருக்களை கடிந்து போடும்படி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, இன்றைய நாட்களில் வியாதியின் ஆதிக்கம் பெருவியாதியாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் குணமாக்க வல்லவராயிருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வியாதிக்குள்ளே புதைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த படிக்கிற வயதிலே ஆண்டவரே படிப்பே ஆண்டவரே குலைக்கிற பொல்லாத சத்துரு, ஞான குறைவுகளை கொடுக்கிற சத்துரு ஆண்டவரே, வேண்டாத பகுதிகளுக்கு கொண்டு செல்ற சத்துரு ஆண்டவரே, மனச்சோர்வை போட்டு ஆண்டவரே செயல்படுகிற மரணத்தை உருவாக்க ஆண்டவரே செயல்படுற எல்லா சத்துருக்களில் இருந்தும் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் விடுதலையாக்கணும். இந்த தேசம், எங்களுடைய தேசம் விடுதலையாகணும் கர்த்தாவே. இயக்கு அழிவில் இருந்து எங்கள் தேசத்தை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அப்பா, அது எதுவாய் இருந்தாலும், பாவ செயலாய் இருந்தால், அதை பாவ செயலில் இருந்து அந்த மக்கள் விடுதலை அடைய வேணும் கர்த்தாவே. சத்துருவின் கிரியா இருந்தால் அந்த சத்துருவின் கிரியலை மாற்றி அமைக்க வல்ல அவர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே கர்த்தாவே. இவர்கள் பேதியாய் இருந்து நெடுக போய் ஆண்டவரே ஆபத்துக்குள்ளாகாதபடி கர்த்தாவே, ஞானமாகிய கிறிஸ்துவுக்குள் வந்து ஞானத்தை கற்றுக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே நல்ல வழியிலும் நல்ல ஆலோசனையிலும் அவர்கள் நடக்க கர்த்தாவே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்.
3: ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், ரத்தத்தால் கழுவப்பட்ட
1: கண்கள் மேலுக்கு மேலாக உடைய ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே கடலிடும் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்கும்படி செபிக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். இன்றைய நாட்களே ராஜாக்கள் அதிகாரிக தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எல்லா மக்களுக்குள்ள இருதயத்துக்குள்ளும் சத்துரு பாவத்தை செய்யும்படி தூண்டிவித்து அங்கு அழிவை ஏற்படுத்த நினைக்கிற காரியங்களில் இருந்து எங்கள் தேசம் விடுதலை அடைய சும்மா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சப்பா பரிசுத்தரே ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய இதயங்களை குழப்பி கர்த்தாவே, இந்த ஜனங்களை பாவம் செய்ய தூண்டி ஆண்டவரே ஆசைகள் இச்சைகளை இதயங்களிலே போட்டு இந்த ஜனங்களை வழிவிலக பண்ணுகிற சத்துருவின் தடைகளை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அன்பான தகப்பனே சப்பா, என் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களை நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. தெய்வமே, நீதியற்ற காரியங்களுக்கு உடன்படாத படிக்கும் ஆண்டவரே, அசுத்தமான காரியங்களுக்குள் இழுபட்டு போகாத படிக்கும் ஆண்டவரே, பாவ பழக்கங்களில் இருந்து விலகி இருக்கவும் ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. என் தகப்பனே கர்த்தாவே, நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே, பொறுப்படுங்க ராஜாதி ராஜாவே, உம்முடைய ஆளுகை கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, தெய்வமே, விடுவித்தருளுங்கப்பா, விடுவித்தருளுங்கப்பா. பாவ கட்டுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே, உண்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்பா, பாவங்கள் பூரணப்படாதபடிக்கு கர்த்தாவே, இந்த பாவ கட்டிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே. பாவத்தை மன்னிக்கிற இயேசு தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பாவத்துக்காகவும் தான் நீங்கள் மறித்து ரத்தம் சிந்தினீங்கள் ஆண்டவரே. அந்த ரத்தத்தினால் ஒவ்வொருதனும் கழுவப்பட என் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஒவ்வொரு ஜனங்களும் விடுவிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த பாவ கட்டிலிருந்து வெளியில வர என் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக பரிசுத்தரே, உங்கள் மகிமையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை ஆக்குங்க இயேசப்பா, விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இலங்கை தேசம் முழுவதுக்குமாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். சும்மா அவர்கள் நீங்கள் அடுத்ததாய் சங்கம வானொலிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா ஆண்டவரே, கர்த்தாவே, இலங்கை தேசம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். 9 மாகாணம், 25 மாவட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த தேவனே, இவர்களுக்குள்ளே ஞானம் அறிவு புத்தி கட்டித்தனம் விவேகம் வரட்டும் ஐயா. ஒதரியோதர் மதித்து ஒதரியோருக்கு கனம் கொடுத்து கர்த்தாவே, இந்த இச்சைகளை போடுற ஆவிகள் கர்த்தாவே, காணி இச்சைகள் கர்த்தாவே, ஆண்டவரே பண்ண இச்சைகள் இந்த ஆண்டவரே, இப்படியா ஆண்டவரே சேதப்படுகிற மக்கள் சேதப்படுகிற ஆண்டவரே, ஒவ்வொருக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் ஆண்டவரே, அவருடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் கர்த்தாவே. மத குருமார்கள் ஆண்டவரே கர்த்தாவே, தேசத்திலே மக்கள் மத்தியிலே எழும்புற எரிச்சல்கள் புறாமைகள் புறஞ்சொல்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் தேவன் நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர். பெரிய மாறுதல் மாற்றம் என் தேசத்திலே என் மக்கள் மத்தியில வரட்டும் ஐயா ஆண்டவரே கர்த்தாவே. இந்த மருத்துவமனைகள் ஆண்டவரே, பாடசாலைகள் ஆண்டவரே கர்த்தாவே, பொது ஸ்தாபனங்கள் பொது இடங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே ஐயா. உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் பிரதிபலிக்க கூடியதாய் ஆண்டவரே, அவர்களுடைய வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க சோதித்து அறிகிற தேவன் அல்லவா கர்த்தாவே. ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்கள் விடுதலை அடையட்டும் போய் ஆண்டவரே, விடுவிக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே. இயேசு எங்களை விடுவித்தார் என்று குடும்பங்கள் சொல்லட்டும் ஐயா, சந்ததிகள் சொல்லட்டும் ஐயா ஆண்டவரே, வாலிப உலகம் சொல்லட்டும் ஆண்டவரே, பொல்லாங்கனை ஆண்டவரே ஜெயிக்கிற வாலிப உலகம் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், என் தேசத்தை மக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா ஆண்டவரே. நீ பொறுப்பெறும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே. லைன்ல நிக்கிற மாலா அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, அவருடைய குடும்பம் வீடு பிள்ளைகள் ஊழியங்கள் ஆண்டவரே ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா சுபா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா ஆண்டவரே. சுபாவை ஆசீர்வதித்தவரே சோத்திரம் ஆண்டவரே. இன்னுமா ஆண்டவரே கணவனோட வேலையோடு கர்த்தாவே அந்த ஆண்டவரே விஸ்னஸோடு கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ரெண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஞானத்தை உணர்வை மறலும் ஆவியும், ஆலோசனை வெளனை மறலும் ஆவியும், அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் ஆண்டவரே கொடுத்து கர்த்தாவே பிள்ளைகளை நல் வழிப்படுத்தி நடத்தும்படியா அவர்களுடைய கண்கள் மேல் உங்களுடைய கண்களை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவரே நடத்தும்படி குறைவுகளை நிறைவாக்கும் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதால் ஆமேன்.
2: கிருவோள நல்ல ஆண்டவரே, அப்பா அருமையான இந்த சங்கம பாடு நிலையத்தை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஆண்டவரே இணைப்பிலே இணைந்து கர்த்தாவே ஆண்டவரே செயல்படுகிற ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பிலே இணைந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த இணைப்போடு கூட இருந்து கர்த்தாவே அப்பா இந்த காரியங்களில் செயல்படுகிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, பொறுப்படும் வார்த்தைகளை கொடுக்கிறவர்கள், தியானங்கள் செய்கிறவர்கள் ஆண்டவரே, பாடுகிறவர்கள் ஆண்டவரே, இப்படி ஒவ்வொரு காரியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கூடவே இருங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவருடைய குடும்பங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் தடைகளையும் நீங்கள் உடைத்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் பாதுகாத்து தொடர்ந்தும் நட படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா பிதாவே. அதே போதுலாவை உடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களோடு கூட இருங்கள், அவர்களை பொறுப்படுங்கள். இந்த ஊழியத்திலே இன்னும் உற்சாகமாய் பயன்படுத்துங்கள். இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்தியுங்க, அவர்களுடைய குடும்ப தேவைகளையும் சந்தித்து பாதுகாத்து பராமரித்து நடத்துங்க கர்த்தாவே. கட்டளைட்டு நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல டிபிலாக்கா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சகோதரியோடும் உடைய கணவனோடும் நீர் கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. உம்முடைய நல்ல வேதத்தின் ஞானத்தினாலும் ஆவியானவரே உம்முடைய வரங்களினாலும் நீங்கள் சகோதரியை நிறைத்து ஆண்டவரே வழி நடத்துங்கள் அப்பா. இன்னும் உம்முடைய ஊழியத்தில் என்னை உற்சாகமாய் பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கணவனோடு கூட இருந்து கர்த்தாவே அவரையும் பாதுகாத்து அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வைத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. பிள்ளைகள் இருவரையும் உம்முடைய இரத்த கூட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருங்க. ஞானத்தை பலத்தை சுகத்தை கொடுத்து கர்த்தாவே இன்னும் தங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் வளர நீர் அவர்களை ஆசீர்வதித்துள்ளபடியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சுத்தரே பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்துக்காக முற்றுமுழுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சுமா அவர்கள் ஒரு பல்லவியோடு முடித்துக் கொள்ளும்.
0: நம்மை காக்கும் தேவனே,

0: கலங்கித்தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கித்தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வான்.
1: ஆமேன். நன்றி கர்த்தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். இதுவரை நேரமும் காலையில 8 மணி தொடக்கம், இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத் அவர்கள்.

0: எல்லா நாடுகளுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாம் எங்களையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையில் இரவு வேளையில் இணைந்த சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்தும் இலங்கைக்காக விசேடமாக ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் பிஸ்னஸையும் உங்கள் கணவனாரையும் பிள்ளைகளையும் ஒப்புவிக்கிறோம். அவருடைய படிப்பு காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜனத்தையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். கணவனார் பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். அவருடைய வேலை காரியங்கள், படிப்பு காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பவுமாக ஜப வேளையிலே இணைவோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you, Sister Subhasini. God bless you, Sister Janet. Amen. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: Recording stopped.
0: சௌரன் ஜெனட், சௌரன் பாலன், நீங்கள் இணைந்திருங்கள். இன்னும் ஒரு அரை மணி தியாகத்தாலே நீங்கள் இணைய முடியும். 10:30 அப்படியே இணைந்திருங்கள். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ்ஸா கனடாவிலிருந்து ஜப வேளையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். புதன்கிழமைகளிலே 10:30 இணையுங்கள். பாலன் வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். பிரேசலோட்டம்மா, ஒப்படைக்கிறோம். இவங்களுக்கு ஊடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அந்த காலை வேலைக்காக, எவ வேலைக்காக ஐயா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். துதிகளின் மத்தியில் வாசம் செய்றவரே ஸ்தோத்திரம். சேராபிங்கள், கேராபிங்கள் மத்தியில் வாசம் செய்றவரே ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரர், பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். ஸ்தோத்தரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. உங்களை தாழ மட்டும் தாழ்த்தி ஆண்டோரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. அவங்க துதிக்கிறோம் நாங்கள் மாத்திரம் சுவாமி, மாத்திரம் அப்பா. உங்களை தாழ்த்துறோம் சுவாமி, உங்களை தாழ்த்துறோம். உங்களை பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, உங்களை பாதபடியில் வந்திருக்கிறோம். ஜபங்களுக்காக, விண்ணப்பங்களுக்காக உங்களை சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, சமந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் சீரோகத்தை உங்களை பரிசுத்தப்படுத்தி உணர்த்தாரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. எங்கட பலன் அல்ல ஐயா, எங்கட வழிகள் அல்ல, எல்லாம் உங்களோட சித்தமும் உங்களோட கிருபையும் தானப்பா. எங்களை தாங்குறதே வழி நடத்துற சுவாமி ஐயா, நன்றி, நன்றி. இந்த காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக சபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களும் சூழ்நிலங்களும் பிள்ளைங்களுக்குள் இருக்கிறோம் சுவாமி ஐயா. நடக்கிற காலங்களும் ஒவ்வொன்றும் பிள்ளாங்க பிள்ளாங்கன்னதான் இருக்கிறோம் சுவாமி. எங்கப்பாங்க மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும். அண்மையான வாழை கண்டு வாழ வேணும், வார்த்தைகளுக்கு கீழ்படி வேணும், சத்தியத்தை கை கொள்ள வேணும். தகப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ள
3: சர்வதேச
2: விடுதலை
3: அவர்கள் உற்றுமாக அதனை மறுத்து மறுதளித்து அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று இருப்பார்களாக இருந்தால், மகிந்த ராஜபக்ச சொன்னதை போல அந்த அறிக்கை அங்கே ஜெனிவாவிலே ஒரு அறையிலே இருக்கும். அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்க.
2: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடைகளை எல்லாம் நீக்கிக்கப்படும், தடைகளை நீக்கிற கர்த்தர் சொல்லுவாங்க.

0: வந்து அந்த ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு டெலிவிஷன்ல ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யுத்தங்களே பண்ணுறவர் நீங்க, யுத்தத்துக்கு பணம் கொடுக்கிறவர் நீங்க சுவாமி, நீங்க சுவாமி. ஜனங்களுக்காக தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி தகப்பனே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா, பாதுகாப்பை பெற்றுக் கொள்வார்களா தகப்பனே. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஜனங்களுக்கு எங்கெல்லாம் கண்ணீரோடு அலைகிறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்க, பழக்கம் செய்யுங்க. யுத்தங்களையோ எப்பணுறதேவன் சுவாமி, ஈட்டிகளை முறைக்கிறதேவன் நீங்க சுவாமி. அதனாலின் காலத்துக்கெல்லாம் நீங்க நீத்தியாக செய்கிறதேவன் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்வோம். கிருபை செய்யுங்க பாப்பா, இறக்கம் செய்யுங்க பாப்பா. வியாதி வியாதிப்படுக்கள் இருக்க ஜனங்கள் ஆண்டவர் இறைக்கொண்டே சுவாமி சொல்ல முடியாத வியாதிய பாவங்களும் சாபங்களும் அப்பா வாழ்க்கைக்கு காரணமா இருக்கிற சகல காரியங்களும் ஜனங்களை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்கள் தங்களை தாத்தி உங்களுடைய முகத்தை தேடி நல்ல வழிகளை செல்வார்கள். ஆனால் ஆண்டவரு சாபத்தையும் பாவத்தையும் முறித்து சுவத்தை கொடுக்கிறது நீங்க ஆண்டவர், நீங்க ஆண்டவர் தகப்பனே. இந்த ஜனங்கள் தங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் எங்களை நோக்கி கீழ்படிவார்களால் கீழ்படிவார்கள். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்களுக்கு இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கூப்பிடுற ஜனங்களுக்காக வேண்டிக்க சுவத்தை கொடுங்க சுவாமி. உங்களுக்கு வந்த அந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொரு பெருமையாக போனதில்லை சுவாமி. அதே தான் நின்றும் இருக்கிறீங்க நீங்க மாறுவது. யாரெல்லாம் இடத்தில் வருகிறார்கள் சுவாமி, தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை தேடி உங்களோட சமூகத்தில் வருகிறார் அத்தனை பேருக்கு சுவத்தை கொடுத்த தேவன் என்றும் இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்க. எப்படியாவது ஜனங்கள் உங்களை நோக்கி கூப்பிட்டு சுவத்தை பெறட்டும் சுவாமி. யாரெல்லாம் வியாதி பெருக்கையிலும் வியாதி கொடுமையிலும் அல்லவோ சுவாமி, இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் நீங்க செய்து கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. அப்பா முதியோர்கள், அப்பா அனாதை அண்டவராக கிடக்கிற முதியோர், வைத்தியசாலைகள் நிரம்பி கிடக்கிற முடியோ தகப்பனே, இவர்களையெல்லாம் தாங்கி ஆறுதல் படுத்துங்க சுவாமி, ஆறுதல் படுத்துங்க. சோத்தை கொடுங்க சுவாமி. மரணத்தோடு இருப்பவர்களான அதங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. எப்படி யாரையாதிஸ்தவர்களுக்காக எங்கெல்லாம் இந்த மொழியிலோ இந்த இடங்களிலோ வியாதிஸ்தர்களெல்லாம் ஆண்டவரே கதவுகிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்க, பழக்கம் செய்யுங்க. அவர்களை சுகத்தை கொடுக்கட்டும் சுவாமி, கொடுக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக தேசத்தை ஆண்டவரே ஆண்டு கொண்ட தலைவர்களுக்காக வேண்டிக்கிறோம். தலைவர்கள் மத்திய நீதியும் உண்மையும் பயமும் இருக்கட்டும் சுவாமி. ஆளுகை எல்லாம் நீங்க கொடுத்து நன்மைக்கு எதுவான ஆளுகை ஆண்டவரே. ஐயா அந்த தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற ஆண்டவர குழப்பங்கள் ஆண்டவரே அவர்களுடையெல்லாம் மாறுவதாகும், மாறுவதாகும். உங்களுடைய கண்டவர்கள் வேறமே உங்களுடைய ஆண்டவர்கள் கரங்கத்தில் உள்ள வார்த்தையின்படி ஆண்டவர தேசங்களை ஆளுகிறவளாய் கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும். இந்த தலைவர்கள் மத்தியில ஆண்டவரே உண்மையும் ஆண்டவரே உண்டாவதாக சகப்பனே, இவர்களுக்காக வேண்டி கும்பிடியாக தேசங்களை ஆண்டு கொண்டு தலைவர் ஒவ்வொருவருக்காகவும் அதிகாரத்திற்கு ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அதிகாரங்களெல்லாம் நன்மைக்கு இதுவாக நீங்க கொடுத்த சோவன், நன்மைக்கு இதுவாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா தேசங்கள் நீதிகள் புரட்டப்பட்டு நீதி ஸ்தலங்களிலும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைகளிலும் தனிப்பட்ட முறையிலும் எத்தனையோ மக்கள் கண்ணீரப்பா, கண்ணீரப்பா, கண்ணீரப்பா ஒடுக்கப்படுகிற யாருக்கும் நீங்க கண்ணீரை துடிக்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஒரு நீதியும் ஒரு நியாயம் ஜனங்களை ஆளுக்கிற ஞானமும் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அகப்பனே தேசங்கள் எல்லாம் பஞ்சம் அப்பா, கூக்குரல் அப்பா, ஹேலையில்லையப்பா, அரைச்சி அப்பா, அப்பா தகப்பனே. இவர்களெல்லாம் தங்களை சாத்தி உங்களை முகத்தை தேர்வானாலும் சமத்தை கொடுப்பேன் என்று சொன்னதே நீங்க ஆண்டவரு.
1: സഭയിൽ
0: கொடுத்த தியாகம் விலை அதிகமாண்டவரே. அப்பா அந்த சபைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்கள் நாளைக்கு நாலு நிமிஷத்துக்கு நிமிஷம் தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆழத்தமிழோ எப்பொழுதும் கூட வருகையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கட்டும் சுவாமி. சபை எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா வர்றீங்க, அதுதான் அப்பா உங்களை சம்பத்து உங்களை சொத்துன்னு சொல்லியிருக்கிறீங்க சகப்பனே. சபைகளில் இருக்கிற ஆண்டவரே குழப்பங்கள் சபைகளில் இருக்கிற கீழ்படியாமைய ஆண்டவர் ஆசீனமான காரியங்கள் எல்லாம் சபைகளை விட்டு நீங்கி தேவ பாவமும் தேவ அன்பும் தேவ நீதியும் ஆண்டவரே இவர்களை ஆய்வு செய்யட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாத்தோடு நிற்கட்டும் சுவாமி. சபைகளுக்காக நிற்கிறதுக்கும் சபைகள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் ஆகிறதானு சொல்லுறீங்க சுவாமி. அதற்கு தக்க நீங்கள் சபையாக ஒரு சபையும் இருக்கட்டும் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் உள்ள சபைகள் அப்படியாக இருக்கட்டும். அன்றும் நீதியும் உள்ளவர்கள் ஆவியோடு உண்மையுள்ளவங்களை ஆதரிக்கிறவர்களாய் ஆண்டவர் சபைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க சபையில நிற்கிற போதும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாருங்க சுவாமி. உண்மையோடு சபையை ஆண்டவரை நடத்துகிறவர்களால் வாழ்த்துவோடு சபையை நடத்துகிறவர்களாய் மக்களின் வழி நடத்துகிறவர்களாய் எப்பொழுதும் கீழ்ப்படி உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு போதும் மாறும் கொடுத்த சபையை கட்டிக்குள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க, பகுதியை செய்யுங்க, பகுதியை சுக பலத்தை கொடுங்கப்பா, அவர் குடும்பங்களில் சாட்சியை கொடுங்கப்பா. அவப்பனே ஒரு போதும் மறக்காமடிங்க ஐயா. அந்த நாட்களில் தங்களுடைய சுயத்தின்படி சபைக்கு வார்த்தைகளை கொடுக்காதபடி என் தகப்பனே தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று ஆண்டவரை கொடுக்கக்கூடியவர்களாய் ஒவ்வொரு போதர் மாறை வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்துங்க. கத்தாவே நன்றி ஆண்டவரே. அப்பா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சலுகாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேணும் என்பதே எங்கள் சித்தம் ஆண்டவரே. அப்பொழுது நான் முடிவு வரும் என்று சொல்லியிருக்கேன். கத்தாவே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். நாட்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாரும் அறிவிக்கப்படுகிறோம். நான் நன்றி இரண்ட தேசங்கள் இரண்ட பட்டணங்கள் திறக்கப்படுகிறோம். நான் நன்றி சொல்ல அதற்குரிய காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. டெக்னாலஜி இல்லாமல் வந்து மீடியா ரேடியோக்கள் ஆண்டவர்கள் டெலிவிஷன் தங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமிகளுக்காக வேண்டிக் கொள்வோம். நடத்துகிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா தங்களுடைய சுயத்தின்படியும் அல்ல, தங்களுக்கு ஒன்றும் இல்லையா ஆண்டவரே, தேவனுக்காக செய்கிறோம் என்று சொல்லி எப்பொழுதும் ஆண்டவர் உற்சாகத்தோடு இந்த ஊழியங்களை செய்யக்கிற விஷயங்கள் இவருடைய தேவைகள் குடும்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. சகப்பனேகர்களுக்காக வேண்டிக்கு இன்னுமாய் ஆண்டவரே அறுவடை மீறி ஆக்களோ குறைவு அந்த நாட்களை சொன்ன தேவனே இன்றும் ஆண்டவரே அதே நிலைமை இருக்கிற சுவாமி. அறுவடையோ அதிகம் ஆக்களோ குறைவாயிருக்கிறவங்க சுவாமி. அப்பா ரசிக்கப்பட்டு தேவனே உங்களுடைய அன்பை பெற்ற ஒவ்வொரு பிள்ளையும் உங்களுடைய வார்த்தையை சொல்லுற மகனாக மகளாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும். அவர்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க சுவாமி. தாழ் மனப்பால் எடுத்து எங்கென்றாலும் ஆண்டவரே அவர்கள் காங்கிற மக்களுக்கு தப்பனே உங்களுடைய ஆண்டவரை வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாய் அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. பாடசாலைகளும் வேலைத்தளங்களிலும் ஒருவருக்காக தப்பனே உங்களுடைய அன்பை சொல்லக்கூடியவர்களால் அவர்கள் ஒவ்வொருவரையே நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கொள்ள அப்படியாக அந்த காலங்களுக்காக வேண்டிக்கொள்வோம் சுவாமி. ஆண்டவரே இந்த இடங்களில் எல்லாம் நிற்கிற எத்தனையோ இடங்களில் இருந்த தேசங்கள் ஆண்டவரே எல்லாம் திறக்கப்படுவதா வெளிச்சம் உண்டாகும். அந்த ஆடங்கள் எல்லாம் நீங்க ஆச்சரியமான ஒளி இந்த தேசங்களை மூடுவதாக மூடுவதாக மூடுவதாக ஆண்டவரே இந்த இடங்களில் நிற்கிற ஊழியக்காரர்கள் நிறனர்களுக்காக வேண்டிக்கொள்வோம். அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்ட தாங்குற பலத்தை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, நிறைவுபடுத்துங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி அவர்களை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழாதாரத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி. எத்தனையோ உலகக்காரர்கள் வரமையில் இருக்கிறார் சுவாமி. ஆண்டவர் சுவாமி உங்களோட வார்த்தை சொல்லுகிறது சுவாமி. பூமியின் சுகமெல்லாம் பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் வேண்டியதான் இருக்கிறது. அந்த பிரகாரம் இவர்களுக்கு சேரட்டும் சுவாமி, சேரட்டும் சுவாமி. உதாரத்துவமுள்ள மக்கள் கொடுக்கிற மக்கள் எழும்பட்டும் சுவாமி, சாதிக்கிற மக்கள் எழும்பட்டு. பூமிக்காக அல்ல ஆண்டவர், நலவத்துக்காக அல்ல ஆண்டவர், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேணும் என்று சொல்லி கொடுக்கிற மக்களா, கொடுக்கிற மக்களா, உதாரத்துவமுள்ள மக்களா எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பிங்க. தேவைகள் சந்திக்கப்பட்டு அந்த இடத்தில் உள்ள போக்குவரத்து வசதிகள் ஆண்டவர், ஆலயங்கள் பாடசாலைகள் ஆண்டவர், வீடுகள் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு அப்பனே அந்த இடத்து மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இருக்கிற மக்கள் உரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்ன பிரகாரம் அந்த காலத்தை ஆண்டவரை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. அதை நடந்த காலத்தில் நேர்த்தியா செய்யறது அவன் சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம். நன்றி கோடி நாள்கள் போதாதப்பா. எவ்வளவு அன்புள்ளதவனப்பா, எவ்வளவு இரக்கம் உள்ளதவனப்பா, அவ்வளவு கிருபை உள்ளத்தவன், அவ்வளவு உயரமில்லாத ஆண்டவரை கிருபை அன்பு நிறைந்ததவனப்பா. நாங்க உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை மயமைப்படுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சகப்பனே எங்களை தலை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட நன்மைகளுக்காக கோடி நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. சகப்பனே இந்த நாட்கள் வாழ்வு ஞானங்களுக்காக அன்பு கணிந்து போன காலம் ஆண்டவர். அப்பா சகலத்திலும் அன்புதான் மேன்மையானதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எது செய்தாலும் அன்புக்கு இடாவாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த அன்பு இந்த நாட்களில் வேணும் சுவாமி, வேணும். அப்பா அன்பு இல்லாமே நான் அந்தவரே இந்த நாட்களில் ஜனங்கள் மத்தியில் இருக்கிற கொடுமைகள் இறக்கமற்ற செயல்கள் ஆண்டவரே கீழ்படியாத காரியம் பாவம் தகப்பனே ஜனங்கள் மேல அன்பு அன்பு அன்பு ஊற்றப்படும்படியாய் ஒன்றிக்கும். கடைசி நாட்களில் உங்களுடைய வருங்காலத்தில் நிற்கிற மக்களைப்பா, மக்களைப்பா மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, இறக்கம் செய்யப்பா, இவட அன்பு ஒரு விஷயம் ஊற்றுங்கப்பா. மாறியாக ஐயா இங்க சொல்லுவருக்கு மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, அது அன்பி நாவியாக ஒரு மேலும் ஊற்றப்படட்டும் சுவாமி, ஊற்றப்படட்டும் சுவாமி, ஊற்றப்படட்டும் சுவாமி. பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவர் இறக்கமில்லை ஆண்டவர், கணவன் மனைவி ஆண்டவரே, கொடுமை நிறைந்தவர்களாய் வன் கண்ணர்களாய் ஆண்டவரே இருக்கிற காலம் ஆண்டவர், குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாமும் ஆண்டவர் இறக்கமற்று ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. சகப்பனே இந்த குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்கள் ஆண்டவர் இந்த நாட்கள் பெற்றோர்களை துன்புறுத்த மக்களப்பா, ஆண்டவரை துச்சமென மதித்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் எத்தனையோ காரியங்களில் கொடுமைப்படுத்துகிற மக்கள் அப்பாப்பனி உங்களோட அன்பு வேணும் சாம், உங்களோட அன்பு வேணும் சாம். ஒரு விசை உங்களோட அன்பினால் ஆண்டவரே உங்களோட வருகைக்கும் அன்பா, உங்களோட வருகைக்கும் ஒருவரை ஒருவர் நேசித்து முத்தம் செய்து அன்போடு நடத்தக்கூடிய உங்களோட அன்பின் ஆவி ஆண்டவரே எவ்வளவு ஊற்றுங்கப்பா. அன்புதானப்பா பிரதானம், எல்லாவற்றிலும் பிரதானம், அன்பே பிரதானம் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே இவர்களுக்கு அன்பு வேணும் சுவாமி. இருக்கும் செய்யுங்கப்பா வாழ்க பிள்ளைகள் அப்பா. அப்பா அந்த பாலிக வயதில் ஆண்டவரே எங்கெல்லாம் விழுந்து கிடந்தது ஆண்டவரே தவிக்கிறார்கள் சுவாமி, எழும்ப முடியாத நிலை ஆண்டவர் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. தூக்கி விடுங்கப்பா, பலவான் கையில் இருந்து விடுதலை ஆக்கி விடுங்கப்பா. தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டி வாலிப பிள்ளைகளுக்கு வயதில் ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டிய பிள்ளைகள் அப்பா, பிள்ளைகளப்பா கண்ணீரோடு பாவத்தோடு ஆண்டவரை அழைகிற பிள்ளைகளாம் விடுதலை பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பெற்றோர்களுக்காக வேண்டிக் குடமாய் பெற்றோர்கள் தங்களை தாழ்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். பெற்றோரும் கண்ணீருக்கு 11 சுவாமி, 11 சுவாமி, 11 சுவர்களுக்காக வண்டிக் கொள்வோம் சுவாமி. சகப்பனே சகப்பன தேசங்களுக்காக வேண்டி நடந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை திறக்கப்பட்டு பெரிய வெளிச்சத்தை காணட்டு காணட்டு காணும். சகப்பனே கடாதசத்துக்காக வேண்டிக் கொள்ளும்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து கர்த்தரின் ஜபங்களை ஒப்புவித்தவங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாயினால் அறிக்கை பண்ணும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஜபங்களை அவருடைய எங்களுடைய ஜபங்கள் அவருக்கு தெரியும். ஆனாலும் வாயினால் அறிக்கை பண்ணுங்கள் என்று சொன்னபடி அறிக்கை பண்ணி ஜபித்தவங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு நாளை காலை வேளையில் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாரா. காட் பிளஸ் யூ அம்மா.
2: ஆமென். ஆமென். கத்தர் உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.
1: ஆமென். ஆமென். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
1: நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் சவரன் சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜபங்களோடும் பாடல்களோடும் இணைய லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மாதத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் வழி நடத்த இணைந்திருக்கிற சவரன் பாலனிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஐயா
4: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். வழி நடத்துங்க.
5: ஆமென்.
4: கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மன தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே எமது சங்கமம் பாலியை நடத்துகின்ற அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் என்னுடைய ஊழியர் குடும்பங்கள் தற்று எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அணுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிருஷ்ணனுடைய ஜெயவிண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, அநேக ஆண்டுகளாக குழந்தை செல்லமில்லாமல் கண்ணீரோடு அவமானங்களோடு நிந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க சகோதரிகளோட கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனே, கண்ணின் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துடையங்க ராஜா. கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ராஜா. கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. குடும்பம் ஒவ்வொருடைய சகோதரின் குடும்பங்களையும் விரித்தி பண்ணுங்க ராஜா, விரித்தி பண்ணுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இதாவை ஆமே. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு முன்னின் சோத்திரம். என்னை ஆட்கொண்ட

தூற்றும் போது உம்மில் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட மேலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட மேலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே என்றும் தயவாய் அணைப்பவரே என்னையா.

வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வார்த்தையின் திருமுனவால் வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருமுனவால் தும்மை வளமாய் காப்பவரே, தும்மை வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட

0: என்றென்றும் நன்மைகள் செய்பவரே, என்றென்றும் நன்மைகள் செய்பவரே.
1: ஆமீன் பிரதர்.
2: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக, அருமையான ஜபங்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களோடும் கூட இருந்து உங்கள் ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து மனைவி ஜீவாவோடும் பிள்ளைகளோடும் பிற பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு கத்தரண்டை ஒப்புவிப்போம். கத்தர் இச்சித்தமானால் நாளைய நாளிலே சந்திப்போம், நாளைய நாளிலே நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ பிரதர். ஆமேன். இவங்களோடு பாடலோடு வழி நடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து செய்திக்குழாக ஊழியர் அனைவாரின் சுவாசிக்கிறோம். அதற்கு முன்னதாக

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:34 வாசிக்கலாமா? தேவனுடைய வல்லமை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும், அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது, வாழ்ந்தது, வளர்வது எல்லாமே யாருக்காகனா இயேசு கிறிஸ்துவாக தான். எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுதான் நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நாம் நம்ம பெயரை பிரஸ்தாப்படுத்திக்கொள்ள, நம்ம பெரியாளன் காமிச்சிக்க, நம்ம செய்கிற காரியங்களாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்வதற்காக அல்ல, அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துவதற்காக. ஆமீன். ஹல்லேலூயா. வல்லமை என்றால் என்ன நம்ம தெரியும்ல? பவர். அந்த வல்லமை எப்படி இருக்கும்? அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவங்க யார்? அந்த வல்லமை எப்படி இந்த உலகத்தில் பிரசித்தமாயிற்று? அன்றைய வல்லமை எப்படி உணர்ந்தாங்க? ஆதி நாட்டில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவருடைய வல்லமை எப்படி உணர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜபத்து நிமித்தம் உணர்ந்தாங்க. எலியா ஜபிக்கிறாரு, எல்லா பாகால் தீர்க்க தரிசிகளையும் ஓரமாக போக சொல்லிட்டு அவர் கற்களை அடுக்கி, 12 கற்களை அடுக்கி 12 கூட தண்ணீரை ஊற்றி அவர் வந்து முழங்கால் படியிட்டு, என் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு வானத்தை நோக்கி கர்த்தாவே கேட்டருளும், கர்த்தாவை கேட்டருளும் அப்படின்னு செபித்த மாத்திரத்துடைய வல்லமை இறங்கி வந்தது. அக்கினியாய் ஒரு வல்லமை இறங்கி வந்தது. வல்லமை இறங்கி வந்து என்ன செய்துங்க, அவருடைய அவர் வச்சிருந்த அந்த தகன பலிகளை அப்படியே பட்சித்து போட்டது, அந்த பலிகளை பட்சித்துடுச்சு. அப்போ எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வச்சுது. அதுதான் வல்லமை. ஆமேன். அதாவது பார்க்கிற எல்லா ஜனங்களையும், கேள்விப்படுகிற எல்லா ஜனங்களையும் அவர் தான் தெய்வம்னு சொல்ல வைப்பது தான் வல்லமை. ஆமேன். அல்லேலூயா. செங்கடலை பிளந்த போது அது வல்லமை வெளிப்பட்டது. எரிகோ விழுந்த போது வல்லமை வெளிப்பட்டதில்ல, இஸ்ரவேலர்கள் ஜெயித்த போதெல்லாம் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. சரி, இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வல்லமை வெளிப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவே மனுஷனாக இந்த பூமிக்கு வந்துட்டார் இல்லைங்களா? அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டில் வேறு யாருக்கிட்டே இருந்தோம்ல, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அது என்ன செஞ்சதுங்க? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீன் வியாதியை சுகமாக்குச்சு, 38 வருஷம் படுக்கையை மாத்துச்சு, மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பச்சு, மறித்து போன 12 வயது பெண்ணை உயிரோடு எழுப்பச்சு, ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பச்சு. அந்த வல்லமை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வல்லமைங்க. அந்த வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. அதை பிரசித்தப்படுத்தணும் ஆண்டு விரும்புகிறார். பிரசித்தப்படுத்துதுன்னா உங்க மூலமாக அது செயல்படணும், அது பிரசாபமாகணும். அன்னைக்கு நடந்துருச்சு, அதை சொல்லிக்கிட்டே இருக்கனால இல்லை, சொல்லுவதை காட்டிலே மீண்டும் அதை போலவே நம்ம என்ன செய்யணுங்க, செய்து ஆண்டவருடைய வல்லமை பிரசித்தப்படுத்தி காமிக்கணும் இல்லையா? அது நம்மால் முடியாது, ஆனால் தேவன் உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமையை பிரசித்தப்படுத்த நீங்களும் நானும் அர்ப்பணித்தா போதும், ஒப்பு கொடுத்தா போதும். கர்த்தாவே, என்னிலே உங்கள் வல்லமை விளங்குவதாக, என்னிலே உங்கள் வல்லமை செயல்படுவதாக. சரிங்க, சீஷர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தா நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. ஆனால் அவங்க போயிட்டு ஊழியம் செய்த போது வந்து சொன்னாங்க, இப்போ சாசு நடுங்கச்சு, பேய் ஓடிச்சு, எல்லாம் சொன்னாங்க. அவர் சொன்னார், இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்கப்பா, பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து பிசாசு உபவாசத்தினாலும் செபத்தினாலுமே அன்று அது என்ன செய்யாதுங்க, ஓடி போகாதுங்கிறார். அப்ப வல்லமையை பெற்றுக்கொள்ள என்ன வேணுங்க? அவருடைய அனுக்கிரகம் வேணும். ஒன்று. ரெண்டாவது, உபவாசமும் ஜெபமும், ஜெபமும் உபவாசமும். இது இருந்தது அப்படின்னா தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் அந்த வல்லமையை அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தந்து அதை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறார். பேதுரு போன போது வெள்ளியும் என்னிடத்துல பொண்ணும் இல்லை, நீ எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினால் அவன் எழுந்துட்டான். அந்த வல்லமை அந்த வாயிலிருந்து புறப்பட்டு போய் அவனை சுகப்படுத்தினது. இன்றைக்கும் அது கிரீசையை காத்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, தெய்வதாசர்களே, தெய்வ மனுஷர்களே, தெய்வ மனுஷர்களே, அப்பா அவருடைய வல்லமைக்காக நம் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு செயல்படுத்த நம்ம வாஞ்சிப்போம், செயல்படுவோம், ஜெபிப்போம். நல்ல தெய்வம் இந்த நாளில் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்க ஐயா. உங்கள் வல்லமையை பிரசித்தப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் அன்றுவரே உண்மை தொழுது கொள்ள நாங்கள் அன்றுவரே பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆனால் உங்கள் வல்லமையை யாருப்பா பிரசித்தப்படுத்துவா? அதை எங்களை கொண்டு கர்த்தர் செய்யுங்க அன்றுவரே. அப்பா நீங்கள் செய்த அந்த காரியங்களை என்னை விட நீங்கள் அதிகமாக செய்வீங்கன்னு சொல்லிட்டு போனீங்களே, அதே மாதிரி உங்களை காட்டில் அங்கே அதிகமாக செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டப்பா. கேட்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். God bless you all.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2. பிரியமானவர்களே, தேவன் பேசும்போது நாம் எப்படி உணர்கிறோம்? சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களிடம் நேரடியாக பேசிய அனுபவத்தை பெற்றிருந்தால் நீங்கள் சரீர பிரகாரமாக நடுங்கியிருக்கலாம். தேவன் யோகானோடு பேசும்போது அவன் சரீர பலம் அனைத்தையும் இழந்தான். தமஸ்துவுக்கு போகும் சாலையில் கிறிஸ்து சவுலோடு இடைப்பட்ட போது அவன் தரையில் விழுந்தான். தேவன் மோசேயோடு பேசிய போது அவன் நடுங்கினான். கடற்கரையில் நின்றவர் இயேசு என்பதை அறிந்தபோது இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீங்கள் சத்திய வேதத்தை வாசிக்க முற்படும் போது இந்த நாளில் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வசனங்களை தேவன் எனக்காக தரப்போகிறார் என்ற உறுதியான எதிர்பார்ப்போடு வேதத்தை கையில் எடுக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரின் அறிவே அறிவு என்று வேதம் கூறுகிறது. தேவனின் மேல் கொண்ட கனம், அவருடைய வார்த்தைகளை குறித்த பயபக்தியும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள் உணர்வீர்கள். இவ்வாறு பெறும் தெய்வீக அனுபவத்தை வேறு யாரிடமோ வேறு எந்த வழிகளிலுமோ பெற முடியாது. நீங்கள் சத்திய வேதத்தை வாசிக்கும் போது வசனங்களின் மூலம் தேவன் சில காரியங்களை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்ற உணர்வை நீங்கள் பெறுவீர்கள். தனது வார்த்தைகளால் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அதே தேவன் இப்போதும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற ஆச்சரியமான உண்மையை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுதே அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய வாக்குத்தத்தோடு இந்த மாசத்தினுடைய கடைசி நாளில் உங்கள் சமூகத்திலே வர தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் 30 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 2026 கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேத தியானத்தில் ரோமருக்கு நிறுவம் 15:21 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். இருந்தால் நான் மற்றவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று இங்கே பவுலடிகள் ரோமா நிருபத்திலே இந்த நாட்களில் எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் செய்கிற தவறு, யார் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை கட்டியிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த இடங்களிலே போய் அந்த ஆடுகளை இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், மறுபடியுமாக இந்த நாட்களிலே நம்முடைய பக்கமாக இந்த நாட்களை இழுத்து வருகிறோம். ஆனாலும் பவுலடிகள் இந்த இடத்திலே அப்படியாக இந்த நாட்களிலே சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொல்லுகிறார், மேலும் அவருடைய செய்தியை அறியாதவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வார்த்தை துவங்குகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே ஆண்டவருடைய செய்தியை இந்த நாட்களில் அறியாதவர்களாக இருந்தாலும் அங்கே அவர்கள் காண்பார்களா காண்பார்கள், அதே வேளையிலே அவர்கள் கேள்விப்படாதவர்களா இருந்தாலும் அவர் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அதனாலே புதிய புதிய இடங்களிலே சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஆண்டவருடைய வருகையையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மற்றவர்களுக்கு சொல்லி விவரித்து அவர்களை தேவனுடைய பக்கமாக அந்த நாட்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் மற்றவர்கள் கட்டி இருக்கிற இடங்களிலே போய் ஆண்டவர் ராஜ்யத்தை சொல்லியிருக்கிற இடங்களிலே போய் மறுபடியுமா இந்த நாட்களிலே அவர்களுக்கு சொல்லி ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து இந்த நாட்களில் அந்த ஜனங்களை தேவனை விட்டு பின்மாற்றமாய் போகும்படியாக ஒரு சிலர் இந்த நாட்களில் செய்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களில் தவறு என்று சொல்லுகிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், நான் மற்றவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு. இன்றைக்கு மற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே ஏதோ நான் தான் செய்தேன் என்று அந்த இடங்களிலே போய் சிசகங்களை சொல்லி இந்த நாட்களிலே கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களில் குழப்பத்தை ஏற்படாதபடிக்கு நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த கடைசி காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாத புதிய இடங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் சென்று அங்கே என்ன செய்ய வேண்டும், அவருடைய வருகையை குறித்தும் அவருடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படும்படியாகவும் பாவத்தை விட்டு இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அன்னி செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அறிவிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சத்தியத்திலே இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்ற பிரகாரம் இந்த நாட்களிலே அந்த அறியப்படாத இடங்களுக்கு நாங்கள் போய் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவர்கள் தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களை திருப்பப்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அதனாலே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் நாங்கள் கேட்கிற வேளையிலே எந்தெந்த இடங்களிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல் இருக்கிறதோ, தேவனுடைய நாமம் இந்த நாட்களில் அறியப்படாமல் இருக்கிறதோ, அந்தந்த இடங்களிலே உள்ள ஜனங்களுக்கு போய் இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களிலே எப்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுத்தருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படிப்பட்ட தவறுகளை இந்த நாட்களில் நாங்கள் மறுபடியும் செய்த இந்த நாட்களிலே சொல்லப்பட்ட இடங்களிலே நாங்கள் அந்த காரியத்தை குறித்து சொல்லி இந்த நாட்களிலே ஒரு குழப்பத்தை ஏற்படாதபடி புதிய ஆத்மாக்களை சந்தித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே திருப்பும்படியாக இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படியாக சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எந்த இடங்களிலே சொல்ல வேண்டும் என்பதை வேதத்தினூடாக இந்த நாட்களிலே ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய காரியத்தை செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். ஆமென்.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 28/9/2026க்கான ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் இஸ்ரேல். இஸ்ரேல் தேசத்தின் ஜனத்தொகை சுமார் 10.178 மில்லியன். மக்களையும் கர்த்தர் இரக்கத்தோடும் சமாதானத்தோடும் காத்தரளி ஜெபிப்போம். இஸ்ரேல் மக்களின் ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவே மெசியா என்பது அறிந்து அவரை தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் கருவை உண்டாக ஜெபிப்போம். பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஞானம், விவேகம், நீதியான ஆலோசனை மற்றும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க தேவன் வழி நடத்த ஜெபிப்போம். ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கிற்காக நாட்டின் பல்வேறு சமூகங்களுக்கிடையே சமாதானத்தையும் பொறுப்பான தலைமைத்துவத்தையும் வளர்க்க தேவன் ஞானம் கொடுக்க ஜெபிப்போம். அரசு அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களுக்காக நாட்டின் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளில் ஞானமும் நேர்மையும் இருக்க ஜெபிப்போம். இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளுக்காக ராணுவ வீரர்கள், காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருப்பவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். யுத்தங்கள், வன்முறைகள் முடிவடைய அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு வீண் இரத்தம் சிந்துதல் முடிந்து நீடித்த சமாதானத்திற்கான வழி திறக்கப்பட ஜெபிப்போம். யுத்தத்தில் காயமடைந்தவர்களுக்காக உடல் மற்றும் மனவேதனையில் இருந்து தேவன் அவர்களை தேற்றவும் குணமாக்கவும் ஜெபிப்போம். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களுக்காக அவர்கள் பாதுகாப்பாக தங்கள் குடும்பங்களிடம் திரும்புவதற்கான வழியை தேவன் திறக்க ஜெபிப்போம். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நம்பிக்கை இழக்காமல் தேவனுடைய ஆறுதலையும் பலனையும் பெற ஜெபிப்போம். யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்காக பாதுகாப்பான வீடு, உணவு, மருத்துவ உதவி மற்றும் தேவையான அனைத்து ஆதரவும் கிடைக்க ஜெபிப்போம். குழந்தைகளுக்காக யுத்தத்தின் பயமும் அதிர்ச்சியும் அவர்களின் வாழ்க்கையை ஆட்கொள்ளாமல் தேவனுடைய சமாதானம் அவர்களை காக்க ஜெபிப்போம். இஸ்ரேலின் வாலிபர்களுக்காக உலகத்தின் தீய பாதைகளில் இருந்து விலகி சத்தியத்தை தேடி இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். வாலிபர்களுக்கான கிறிஸ்தவ ஊழியங்களுக்காக பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் சமூகங்களில் சுவிசேஷம் சென்றடைய ஜெபிப்போம். இஸ்ரேலில் வாழும் கிறிஸ்தவர்களுக்காக சுமார் 184,200 கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் உறுதியாகவும் சாட்சியாகவும் வாழ ஜெபிப்போம். அரபு கிறிஸ்தவர்களுக்காக அவர்களுடைய குடும்பங்கள், சபைகள் மற்றும் ஊழியங்கள் பாதுகாக்கப்பட்டு வளர ஜெபிப்போம். இஸ்ரேல் நகரத்திற்காக, எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்ற வாசனத்தின்படி சமாதானம் நிலைக்க ஜெபிப்போம். நாசரேத் நகரத்திற்காக அங்கு வாழும் கிறிஸ்தவர்கள் மற்றும் சபைகள் மூலம் இயேசுவின் நற்செய்தி வல்லமையாக அறிவிக்கப்பட நாசரேத்தில் சுமார் 18,900 கிறிஸ்தவர்கள் இருப்பதாக சமீபத்திய தகவல் தெரிவிக்கிறது. அங்கு இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஹைபா நகரத்திற்காக அங்குள்ள கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் பாதுகாப்பும் ஆவிக்குரிய எழுப்புதலும் உண்டாக ஜெபிப்போம். எருசலேமில் உள்ள சபைகளுக்காக பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளை சேர்ந்த சபைகள் ஒற்றுமையுடன் இயேசுவை உயர்த்த ஜெபிப்போம். கத்தோலிக்க, ஆர்த்தடாக்ஸ், புரொட்டஸ்டன்ட், எவாஞ்சலிக்கல் மற்றும் பிற கிறிஸ்தவ சபைகளுக்காக பரிசுத்த ஆவியின் வல்லமை, அன்பு மற்றும் சத்தியத்தில் நிலைத்திருக்க ஜெபிப்போம். சபை போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக தேவனுடைய வார்த்தையை உண்மையுடன் போதிக்கவும், ஆபத்தான காலங்களில் விசுவாசிகளை உறுதிப்படுத்தவும் கீழே பெற ஜெபிப்போம். இஸ்ரேலில் நடைபெறும் சுவிசேஷ ஊழியங்களுக்காக யூதர்கள், அரபுகள் மற்றும் பிற மக்கள்

மூலமாக அவர்களுடைய குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்காக தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இருக்க செபிப்போம். இனங்களுக்கிடையே ஒற்றுமைக்காக யூதர்கள், அரபுகள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இத்ரோஸ் மற்றும் பிற சமூகங்களுக்கிடையே வெறுப்பும் பழிவாங்குதலும் குறைந்து சமாதானம் வளர செபிப்போம். கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புக்காக சபைகள், குடும்பங்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள் மற்றும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட செபிப்போம். மருத்துவர்களுக்காக யுத்தம் மற்றும் அவசர நிலைகளில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு ஞானமும் பலனும் கிடைக்க ஜெபிப்போம். யுத்தத்தால் மன உளைச்சலுக்கு உள்ளான மக்களுக்காக பயம், துக்கம் மற்றும் நம்பிக்கையின்மையிலிருந்து தேவன் அவர்களுக்கு ஆறுதலும் புதிய நம்பிக்கையும் கொடுக்க ஜெபிப்போம். இஸ்ரேலின் பொருளாதாரத்திற்காக யுத்தத்தின் தாக்கங்களால் பாதிக்கப்பட்ட தொழில்கள், குடும்பங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் மீண்டும் நிலை பெற ஜெபிப்போம். சமாதானத்திற்காக உழைக்கும் மக்களுக்காக மனித உயிர்களின் மதிப்பை முன்னிறுத்தி நீதியுடனும் பொறுப்புடனும் சமாதானத்தை தேடும் முயற்சிகளுக்கு தேவன் வழிகாட்ட ஜெபிப்போம். இஸ்ரேலில் உள்ள கிறிஸ்தவ தலைவர்களின் ஒற்றுமைக்காக பல்வேறு சபை பிரிவுகளை சேர்ந்த தலைவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து ஒன்றிணைந்து சுவிசேஷ பணியை முன்னெடுக்க செபிப்போம். அடுத்த தலைமுறைக்காக இஸ்ரேலின் குழந்தைகள் மற்றும் வாலிபர்கள் வெறுப்பையும் வன்முறையையும் விட அன்பு, சத்தியம், மன்னிப்பு மற்றும் சமாதானத்தை தேர்ந்தெடுக்கும் தலைமுறையாக வளர செபிப்போம். இஸ்ரேல் தேசத்தின் முழுமையான ரட்சிப்புக்காக இஸ்ரேல் ரட்சிக்கப்படும் என்ற வேதாகம வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து யூதர், அரபர் மற்றும் இஸ்ரவேலில் வாழும் அனைத்து மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்படவும் தேசத்தில் நீதியும் சமாதானமும் நிலைக்கவும் ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 29/9/2026 ஜெப விண்ணப்பம், தினமொரு தேசம், மலேசியா. மலேசியாவின் 3.439 கோடி மக்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து சமாதானத்தோடும் சுகத்தோடும் வாழ கிருபை செய்ய ஜெபிப்போம். பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்காக தேசத்தை ஆளும் பொறுப்பில் ஞானம், விவேகம், நீதியான ஆலோசனை கிடைக்க ஜெபிப்போம். அரசாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில தலைவர்களுக்காக மக்களின் நலனை முன்னிட்டு நல்ல தீர்மானங்களை எடுக்க செபிப்போம். மலையாள மக்களுக்காக சுமார் 1.81 கோடி மக்களிடையே தேவனுடைய கிருபை செயல்பட்டு சத்தியத்தை அறியும் வாய்ப்புகள் திறக்கப்பட செபிப்போம். சீன மக்களுக்காக சுமார் 68.3 லட்சம் சீன மக்களின் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க செபிப்போம். இந்திய மக்களுக்காக சுமார் 20 லட்சம் இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் சென்றடைந்து அநேகர் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். சரவாக்கில் உள்ள மக்களுக்காக மற்றும் பிற சமூகங்களில் கிறிஸ்தவ சாட்சி மேலும் வளர ஜெபிப்போம். மலேசியாவின் அனைத்து இனங்களுக்கிடையிலும் ஒற்றுமைக்காக இன, மொழி, மத வேறுபாடுகள் பிரிவினைக்கு காரணமாகாமல் அன்பு, சமாதானமும் வளர ஜெபிப்போம். கணக்கெடுப்பில் சுமார் 2.06 கோடி முஸ்லிம் மக்களுக்காக செபிப்போம். விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலைக்காக புத்தம், இந்து சமயம் மற்றும் பாரம்பரிய மத நம்பிக்கைகளில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்தவின் சத்தியத்தை அறியும் வாய்ப்பு கிடைக்க செபிப்போம். ஆய்க்குரிய இருளுக்கு எதிராக மலேசியாவின் ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் தேவனுடைய வெளிச்சமும் சத்தியமும் பிரகாசிக்க செபிப்போம். மலேசிய கிறிஸ்தவர்களுக்காக 2020 கணக்கெடுப்பில் சுமார் 29.4 லட்சம் கிறிஸ்தவர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க ஜெபிப்போம். அனைத்து கிறிஸ்தவ சபைகளுக்காக கத்தோலிக்க, ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், லூத்ரன், பெந்தகோஸ்தே, எவாஞ்சலிக்கல் மற்றும் பிற சபைகள் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்க ஜெபிப்போம். சபைகளின் ஒற்றுமைக்காக பிரிவினைகளை தாண்டி கிறிஸ்துவின் சரீரமாக சபைகள் ஒன்றிணைந்து ஊழியம் செய்ய ஜெபிப்போம். போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக பரிசுத்த

ஆவியின் அபிஷேகம், ஞானம், பரிசுத்தம் மற்றும் தைரியம் அவர்களுக்கு வழங்கப்பட ஜெபிப்போம். சபைகளின் எண்ணிக்கை மற்றும் வளர்ச்சிக்காக புதிய சபைகள் உருவாகவும், இருக்கும் சபைகள் ஆவிக்குரிய வகையில் கட்டி எழுப்பப்படவும் ஜெபிப்போம். மலேசியாவில் உள்ள கிறிஸ்தவ வாலிபர்களுக்காக உலகத்தின் தீய தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம். இரட்சிக்கப்படாத வாலிபர்களுக்காக பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் வேலை தலங்களில் சுவிசேஷம் சென்றடைய ஜெபிப்போம். குழந்தைகளுக்காக சிறுவயதிலேயே தேவனுடைய வார்த்தையை அறிந்து நல்ல விசுவாச தலைமுறையாக வளர ஜெபிப்போம். குடும்பங்களுக்காக கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒன்றுபட்டு தேவனை தேடும் குடும்பங்களாக மாற ஜெபிப்போம். சுவிசேஷ ஊழியங்களுக்காக மலேசியாவின் நகரங்களிலும் தொலைதூர கிராமங்களிலும் இயேசுவின் நற்செய்தி சென்றடைய ஜெபிப்போம். மொழி ஊழியங்களுக்காக மலாய், தமிழ், சீனம், ஆங்கிலம் மற்றும் உள்ளூர் மொழிகளில் வேதாகமும் சுவிசேஷமும் மக்களுக்கு எளிதாக சென்றடைய ஜெபிப்போம். சபாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்காக அங்குள்ள கிறிஸ்தவ சாட்சியும் ஊழியங்களும் பலப்படுத்தப்பட்டு புதிய மக்கள் கிறிஸ்துவிடம் வர ஜெபிப்போம். கிறிஸ்தவர்களின் சுதந்திரமான ஆராதனைக்காக சபைகள் பயமின்றி தேவனை ஆராதித்து தங்கள் விசுவாசத்தை அன்புடன் பகிர்ந்து கொள்ள தேவன் வழி செய்ய ஜெபிப்போம். மதங்களுக்கு இடையிலான சமாதானத்திற்காக முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தினர், இந்துக்கள் மற்றும் பிற சமூகங்களிடையே பரஸ்பர மரியாதையும் அமைதியும் நிலைக்க ஜெபிப்போம். வறுமையில் உள்ள குடும்பங்களுக்காக வேலைவாய்ப்பு, உணவு, கல்வி மற்றும் தேவையான உதவிகள் கிடைத்து வாழ்க்கை மேம்பட ஜெபிப்போம். பொருளாதாரத்திற்காக நாட்டின் தொழில்கள், வணிகங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் வளர்ந்து மக்களின் வாழ்வாதாரம் நிலை பெற ஜெபிப்போம். நாட்டின் பாதுகாப்புக்காக வன்முறை, தீவிரவாதம், குற்ற செயல்கள் மற்றும் சமூக அமைதிக்கு எதிரான செயல்களிலிருந்து மலேசியா பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். மாணவர்கள் மற்றும் கல்விக்காக மாணவர்களுக்கு நல்ல கல்வி, ஞானம் மற்றும் நல்ல எதிர்காலம் கிடைக்க ஜெபிப்போம். போதைப் பொருள் மற்றும் தீய பழக்க ங்களிலிருந்து வாலிபர்களுக்காக போதைப் பொருள், மதுபானம், சூதாட்டம் மற்றும் அழிவை ஏற்படுத்தும் பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய வழியில் நடக்க ஜெபிப்போம். மிஷனரிகள் மற்றும் சுவிசேஷ ஊழியர்களுக்காக மலேசியாவில் ஊழியம் செய்யும் அனைவருக்கும் பாதுகாப்பும் தேவையான ஆதரவும் கிடைக்க ஜெபிப்போம். மலேசியாவின் எதிர்கால தலைமுறைக்காக சத்தியம், நீதி, அன்பு, பரிசுத்தம் மற்றும் தேவ பயத்துடன் வாழும் தலைமுறை எழும்ப ஜெபிப்போம். மலேசியாவின் முழுமையான இரட்சிப்பிற்காக மலாய், சீனர், இந்தியர், சபா, சரவாக் மற்றும் மலேசியாவில் வாழும் அனைத்து இனத்தினரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்படவும், தேசத்தில் சமாதானம் நிலைக்கவும், மலேசியா கர்த்தருடைய தேசமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசத்துடன் ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, மலேசியா, மியான்மர், இஸ்ரேல், நாங்கள் பிறந்த தேசம், வாழ்கின்ற தேசம், எங்களை சுற்றி இருக்கின்ற தேசம், தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, தேசம் ஆசீர்வாதங்களுக்காய், நமக்கு தெரிந்த எல்லா நாடுகளுக்காகவும் ஜெபிப்போம். ஜெபிக்கின்றதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: ப்ரைஸ் லார்ட் ஐயா,
1: ப்ரைஸ் லார்ட் ஐயா, ப்ரைஸ் லார்ட்.
0: இந்த பாட்டு உங்களுக்கு கேட்கலையா?
1: பாட்டு கேட்குது, அதான் நான் கேட்டேன். நீங்கள் உங்களை கூப்பிட்டு பார்த்தனான்னு
0: காணையில் உங்களுக்கு தான் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டியல் அப்படியே நில்லுங்கள் ஐயா.
1: சரி, ஓகே ஓகே,
0: ஒன் செகண்ட் நில்லுங்க. அருமையான ஒளி, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜியமன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் வேத பாடத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கத்துடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் நிறைவேற்றி கொடுப்பாராக. வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். வேத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளெஸ் யூ.
1: ஆமே. நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. நன்றி ஐயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் துணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே, இந்த நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் இந்த 9 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 10வது மாதத்துக்குள்ளே இந்த நடத்தி வருகிற தேவனுக்கு நாங்கள் சோத்திரத்தை செலுத்துவோம். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவர் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இந்த நடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏன் பண்ணுவோம், இரக்கத்தில் உள்ள இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த 4 ஆண்டு வரை கர்த்தாவே உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஐயா, வழிநடத்தி அருளும்படியா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி. இன்றைய நாட்களிலே நாங்கள் கடந்த சில தினங்களாக இந்த நாட்களிலே விசுவாசத்தை குறித்தும், அந்த விசுவாசத்தின் மூலமா இந்த நாட்களிலே ரட்சிப்புரிய விசுவாசத்தை குறித்தும் இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பகுதியிலே பார்த்த வேளையிலே பாருங்கள், நான் நேற்றைய நாட்களிலே கூட இந்த நாட்களிலே பார்த்து 6வது பகுதியை முடித்து விட்டோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் வேறொரு பகுதிகளில் இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த நாட்களிலே பாவ பரிகார நாள் என்று சொல்லி அந்த தலைப்பிலே பேசும்படியாக இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறேன். அதாவது எப்படி என்று சொன்னால், பாவத்தினுடைய அதாவது பிரியாச்சித்தம் செய்வது அவசியம் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதத்திலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே லேவியராக புத்தகம் 16வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக, லேவியராக 16வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே 32வது வசனத்திலே 33வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, அபிஷேகம் பெற்றவனும் ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவிர்த்தி செய்ய கடவான் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபூடத்துக்கும் பிரயாச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்ய கடவான் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கணும். இப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இங்கே ஒருவரை குறித்து இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் என்றால், இந்த நாட்களிலே பாருங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது ஆசாரியர் என்று சொல்லி, ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர் தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற மொழியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் ஆசாரிய ஊழியமும், அந்த அதாவது ஊழியத்தை செய்கிறவும் பிரதிஷ்டி பண்ணப்பட்டவரும், அவர் அந்த இடத்திற்கு அந்த வேலைக்காக இந்த நாட்களிலே பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தான் அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதை குறித்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இடத்திலே அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த பாவநித்திய செய்கிறவர் பரிசுத்த செலத்துக்குள் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிரியாச்சித்தம் செய்து ஆசிரியர்களுக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவாரத்தினை செய்ய வேண்டும் என்பதை தான் குறித்து வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்படியானால் இங்கே என்ன காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்றால், ஒரு பிரியாச்சித்தம் இந்த நாட்களிலே செய்வது அவசியமாக இந்த நாட்களில் இருந்தது. எப்பொழுது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நாட்களில் இருந்ததே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு இப்ப எப்படி என்று பார்க்கிற வழியிலே, இந்த பாவ நிவிர்த்தி செய்தால், அங்கே பாவ நிவிர்த்தி என்று சொல்லப்படுகிற காரியம் கப்பர் என்று சொல்லியும், அங்கே எபிரேய சொல்லில இந்த நாட்களில் வந்த அதாவது கிப்பூரிம் என்னும் இந்த நாட்களில் சொல்லால் இந்த நாட்களை குறிப்பிடப்படுவதன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இதனுடைய பொருள் எப்படி என்று சொல்லி சொன்னால், மூடி மறைத்தல் என்பதுதான் இச்சொல்லினுடைய காரணம் என்பது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற மாதிரி கத்துடப்பில்லை. அப்ப பாவத்தை என்ன செய்யறாங்க, மூடி மறைக்கிறாங்க அந்த நாட்களில், பாவ நிவாரண பலி என்று சொல்லி. அப்ப அதற்கு நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அங்கே பாவத்துக்கு சமனான பிரயாசித்தம் மீட்கும் பொருள் அங்கே, அல்லது பிணைத்தொகை அல்லது ஒரு தொகையை செலுத்தி இந்த நாட்களிலே பாவத்தை மூடி மறைத்து விடுவதாக ஒரு கருத்து உள்ளது. இதற்கு செயல்பட்ட பாவத்திற்கு தகுந்த ஈடு செலுத்திவிட்டு ஒரு பொருள் செலுத்திவிட்டு ஒரு பொருளை கொள்ளுகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை அங்கே குறித்து இந்த நாட்களை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த பழையற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்கள் எப்படியாக அந்த காரியத்தை செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் அங்கே ஒரு மூடி மறைப்புக்குள்ளே இந்த நாட்களே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரரை அங்கே பாருங்கள், இந்த நாட்கள் இந்த வேத பகுதியில எப்படியாக அவர்கள் செயல்படுகிறார்கள் சொல்லி பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேல் புத்திரர்களை அங்கே யாத்ராமம் 30 அதிகாரத்துல 12 வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை அங்கே எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாத படிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் அங்கே எண்ணப்படும் சமயத்தில் தந்தன் ஆத்துமாவுக்காக, வேதம் சொல்லுறது அப்படின்னா தந்தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவான். அப்ப பாருங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு ஆத்துமா விடுதலைக்காகவும் ஆத்துமா மீட்புக்காகவும் அங்கே என்ன செய்ய வேண்டும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே செலுத்தப்பட வேண்டும். என்ன செலுத்தப்பட வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும், ஒரு பொருள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்கள் அந்த எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொரு பரிசுத்த ஸ்தலத்திலும் சேர்க்கல் கணக்கின்படி அரை சேர்க்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேர்க்கலுக்கு 20 கேரா கத்தருக்கு அங்கே செலுத்துவது அரை சேர்க்கல் என்று சொல்லி நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இன்றைக்கு அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அந்த நாட்களிலே இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னென்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களிலே ஒரு மூடி மறைக்கிற தன்மை என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறவர்களே அப்படி அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இலவசமாய் பெற்றோம் என்று சொல்லுகிற விதமாக நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக அவர் இந்த நாட்களில் தான் மரித்தது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நமக்கு அந்த பரலோராட்சியத்துக்குரிய காரியத்தை இலவசமாக அந்த நாட்களை செய்தார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:1 பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்குமா. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது இந்த பாவ நிமித்திக்கு என்ன செய்கிறார்கள் இவர்கள், இந்த யாத்ரா 30:12 பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களிலே ஒரு கணக்கை கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு சர்க்கிள், அதாவது நிறுத்து அந்த நாட்களில் பாருங்கள், அந்த நாட்களில் அப்படியாகத்தான் அவர்கள் கணக்கு பார்ப்பார்கள். எப்படின்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே ஒரு பணமா இருந்தாலும் என்ன காரியம், நிறுத்து தான் இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லித்தான் அதை கொடுத்து காரியங்கள் செய்கிறது பாருங்கள். அப்ப இந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், எண்ணாகமத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளும் என்னோட கூட இந்த நாட்களிலே எண்ணாகம புஸ்தகத்துக்கு, இந்த எண்ணாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், 35 நாங்கள் வருவோம். இந்த நாட்களிலே 35 அங்கே 31 வசனம் சொல்லுகிறது இப்படியாக, இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம், இங்கே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், சாகிறதற்கு ஏற்ற குற்றம் சுமந்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை அவனுடைய அங்கு மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது, அவன் தப்பாமல் கொலை செய்யப்படவன். இப்ப பாருங்கள் ஐயா என்ன நியாயம் என்று பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப சாகிறதுக்கு ஏதுவான குற்றம், அதாவது குற்றம் சுமந்தப்பட்ட கொலைபாதகன் என்ன செய்யணும் என்றால் அவன் கட்டாயம் சாக வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய நியமனங்கள். அதைத்தான் நாங்க பாக்குறாங்க நாட்களை நாளடைவில் வருது என்ன சொன்னால் கல்லறிஞ்சு கொள்ளுகிற காரியம். இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுகளை வருகிற வழியிலே எங்க முதல் முதலாக மறித்த சீசரண்டு பார்க்கிற வழியிலே ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொண்டாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவ பாருங்க இரத்த சாட்சியா மறிச்சார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், சாகிறதற்கு ஏற்ற குற்றம் சுமத்தின கொலைபாதனுடைய ஜீவனை மீட்க அங்கே நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது, அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் தன் அடைக்கல பட்டணத்துக்கு அவன் ஓடி போனவன் ஆசாரியன் மரணமடையாததுக்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நிபந்தனையும் பழைய ஏற்பாட்டுடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இங்கே சொல்லப்படுகிற இந்த காரியத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த பிரயாச்சித்தம் நாட்களில் செலுத்துவது அவசியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், முதலாவது நாங்கள் பார்த்த பகுதியிலே பணங்களாகவும் இந்த நாட்களில், அதாவது பிணைக்கு தொகையாகவும் இந்த நாட்களில் கட்டி இந்த நாட்களில் எல்லா காரியத்தையும் இந்த நாட்களில் மூடி மறைக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோட கூட இந்த நாட்களில் அங்கே சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 49வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 49வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், ஒருவனானவது தன் சகோதரனை அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை இந்த நாட்களை மீட்டுக் கொள்ள அவன் நிமித்தம் இந்த நாட்களை மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க கூடாது. அப்ப என்ன காரணம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், வித்தியாசமான காரியம். அப்படி என்று சொன்னால், ஒரு குற்றம் செய்தால் இந்த நாட்களே அவனுக்கு அந்த மன்னிப்பு என்ற காரியம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்கள் என்னவென்றால் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி, அது மட்டுமல்ல உன் சத்ருவை சிநேகிதி என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இங்கே இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற வேளையிலே இங்கே என்ன காரியம் நடக்கிறோம்னு சொல்லி சொன்னால், சத்ருவை சிநேகிதிக்கிறதல்ல, சத்ருவை அழிக்கிற காரியமாக இருந்தன. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். கண் பல்லுக்கு பல். இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை எடுத்து பாருங்கள், இன்றைய கூட இந்த நாட்களில் அவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்திலாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் பாருங்க, இன்னைக்கு அவர்களை இஸ்ரவேல் தேசத்தோடு நீங்கள் போய் யாரும் முண்டி பாருங்க, உடனே அவங்க முண்டினா அந்த நாட்களை முதல் பேசாமல் இருப்பாங்க. இப்போ இந்த அடிக்க வலிக்கிட்டாங்கன்னு சொன்னா கம்ப்ளீட்டெல்லாம் முடிச்சு போட்டுதான் அந்த நாட்களோட பாருங்க, கடந்த யுத்தங்களை பார்த்தீங்களா? அப்போ அதான் அந்த காரியங்கள், ஏன்டா பழிக்கு பழி வாங்குற மாதிரி அந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. இந்த மன்னிக்கிற காரியம் இந்த நாட்கள், ஏனென்றால் அது பழைய ஏற்பாட்டினுடைய முறையின்படி இந்த நாட்கள் அந்த காரியம் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய உள்ளவர்கள், அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், இந்த சங்கீத புஸ்தகத்தில் சங்கீத 49 சொல்லப்பட்ட காரியத்தின்படி அங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், 7வது வசனத்திலே ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி இன்றைக்கு என்றென்றைக்கும் இந்த நாட்களில் உயிரோடு இருக்கும்படிக்கு எவ்விதத்திலாலும் அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட அந்த நிலையிலே இந்த நாட்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அப்போ ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 43 அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 43வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். இப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் சொல்லுகிறார், எங்களை மீட்கும்படியாக அங்கே என்ன செய்கிறார் சொன்னால், எகிப்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், உலகம், உலக ஆசைகள், இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே விக்கிரக ஆராதனை, இதைத்தான் குறிக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க. அடுத்த 2வதாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் இந்த நாட்களை கொடுத்தேன் சொல்லப்படுது. இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், ஏன் அப்படியாக இந்த வார்த்தை சொல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பழைய ஏற்பாட்டுல பாருங்கள் எப்படியாக பேசுறாருன்னு சொன்ன அடுத்த வசனத்திலே, நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கும் பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை கிழக்கிலே இருந்து வரப்பண்ணி உன் மேற்கிலே இருந்து உன்னை கூட்டு சேர்ப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்றார். இப்ப பாருங்க, இவங்களுடைய வார்த்தைக்கும் இந்த ஏசாய தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் அநேக வித்தியாசங்கள் இந்த நாட்களில் இருக்கு. இங்க தேவன் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஈடாக தன்னையே கொடுத்து இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், நம்மை இந்த நாட்களிலே மீட்டுக் கொள்ளுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து ஜீவனை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே கொண்டு போய் இந்த நாட்களிலே நமக்காக இந்த நாட்களை பணயம் வைத்து நம்மை வீட்டுக்கு மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த இடத்திலே நமக்கு கிரியை செய்கிறார். ஆனால் இங்கே இவர்களுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே அந்த காரியத்துக்கும் இதுக்கும் வெகு தூரமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் பாருங்கள், அந்த நாட்களிலேயே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே பாருங்கள், ஜனங்களே இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், அநியாயமா இந்த நாட்களை பாருங்கள் சில குற்றங்களை செய்தால் உடனே இந்த குற்றத்தில வந்து அவங்கள் விசாரித்து அவங்களுடைய பார்வைக்கு சரின்னு சொல்லி சொன்னால் அவரை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கல்லெறிஞ்சு கொள்ள விடுவாங்க, அல்லது இந்த நாட்களை அவர்களை சரீர தலையை வெட்டுவாங்க, இப்படியான காரியம் நடக்கிறது. இன்றைக்கும் அந்த சவுதி அரேபியால அந்த காரியங்கள் இருக்கு. இன்னும் கவனிச்சு பாருங்க, இந்த நாட்களை சவுதி அரேபியால நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5, 6, 7, 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்பிள்ள பிள்ளை இந்த நாட்களை பாருங்கள், இளம் பிள்ளை உண்டு. அந்த தேசத்துக்கு இந்த நாட்கள்ல வேலைக்கு போயிருந்தது. ஆனா வேலைக்கு போயிருந்த இடத்துல பாருங்கள், அந்த பிள்ளை அங்கே வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல பாருங்கள், அந்த பிள்ளை அதாவது பேபி சிட்டராக இருந்தது. அந்த சொந்த தாயார் இந்த நாட்கள் அவர்கள் அந்த பிள்ளைக்கு இந்த கடைசியாக அந்த காரியங்கள் வெளிப்பட்டது. அந்த சொந்த தாயார் இந்த நாட்கள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், பால் ஏதோ கொடுத்த வேலையிலே அவர்கள் அந்த திக்குமுக்காடி அந்த புள்ளை அந்த நாட்களே மறிச்சிட்டு செத்த உடனே இந்த நாட்கள் என்ன செய்தார்னு சொன்னால் அதை மூச்சடக்கி விட்டது. அப்போ அந்த புள்ளி அந்த கடத்த வேண்டிய இடத்துல கடத்தி விட்டு இந்த நாட்களே போய்விட்டார். அவர் வெளியால் போகிற மாதிரி போயிட்டார். ஆனால் அந்த இந்த பராமரிப்பு யாருன்னா இந்த புள்ளை தான் பராமரிக்கும். அப்போ இந்த புள்ளை தூக்கின வேலையிலே அந்த புள்ளை ஒரு மூச்சு திணறாதபடி குளிர்ந்த நிலையில் இருந்த இடையில அந்த புள்ளை போய் கடைசியாக இவர்கள் கூப்பிட்டு தின்னோடனே உடனே இவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த புள்ளை தான் அந்த புள்ளையை சாக்காட்டிட்டான்னு சொல்லி. அதுக்கு பின்பாக அந்த பிள்ளைக்கு அருமையான கத்திரை பிள்ளைகளே சிறை தண்டனை கொடுத்தார்கள் அவங்களுடைய சட்டத்தின்படி. ஆனால் எந்த விதமான சாட்சிகளோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களே அவர்கள் இல்லை. நீ கொலை செய்து விட்டான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை தீட்டி இந்த நாட்களே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய தேசத்தில் இருந்து கூட அந்த நாட்களே அரசாங்கம் அந்த காரியத்தை அங்கே அவர்களுக்கு ஒரு தயவு காட்டும்படியாக எழுந்தது. ஆனால் அதற்கு அவர்கள் எந்த விதமான முடிவும் இந்த நாட்களை சொல்லவில்லை. அருமையான கத்திரை பிள்ளைகளே முடியாத விதமாக அந்த நாட்களை சொன்னார்கள். கடைசியாக அந்த புள்ளி என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் சனங்களுக்கு தலை வெட்டுவார்கள். இந்த குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த புள்ளியை கொண்டு வந்து இந்த நாட்கள் அந்த அந்த நிலைக்கு இந்த நாட்களை ஆளாக்கி விட்டார். பின்பாகத்தான் அந்த காரியங்கள் தெளிவாக இந்த நாட்களை வெளிப்பட்டு வந்தது. பாருங்கள், அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய நியாயம் எங்கே? இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற சில சில இடங்களில் இருக்கிற காரியங்கள் அவர்களுடைய நியாயம் எங்கே? இன்றைக்கு அவர்கள் நியாயம் இல்லாத முறையில தான் ஜனங்களை இந்த நாட்களை தண்டிக்கிறார். அவர்கள் தங்களுடைய நியாயத்தையும் தங்களுடைய காரியத்தையும் இந்த நாட்களை மிகமைப்படுத்துகிறார்களே ஒழிய மற்றவர்களுடைய காரியங்கள் மற்றவருடைய நியாயத்தை இந்த நாட்களே அவர்கள் முன்வைப்பதில்லை. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நான் செய்கிறதான் சரி என்ற ரீதியில தான் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கே ஒழிய இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவன் செய்திருப்பாரோ 4 சாட்சியில விளங்கி அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து இந்த நாட்களை விடுவோமோ என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே இல்லை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், சகோதரனா இருந்தாலும் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே அவனை அப்படியே விட்டுவிடு, அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்போ பாருங்கள், யோசேப்பருடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். யோசேப்பை குழியிலே போடுகிறார். எப்படிப்பட்ட குழி? தண்ணீர் இல்லாத குழியிலே இந்த நாட்களை போடுகிறார். ஆனால் யோசேப்பு தண்ணீர் இல்லாத குழியிலே போடப்பட்ட வேளையிலும் அருமையான கத்துடைய பிள்ளை ஏன் அப்படி போடுகிறான்னு சொல்லி சொன்னால், யோசேப்பு சாக வேண்டும் என்றுதான் அதனுடைய நோக்கம். அந்த இடத்துல பாருங்கள், அவங்க சௌரங்களா இருந்தாலும் ஒருவனுக்கு தான் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு மனிதாபிமானம் இருக்கிறது. பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க இந்த நாட்கள் இவன் நமக்கு சுதந்திரவாளி, இவனை சாக்காட்டிட்டு சொந்த சகோதரம் ஐயா. ஆனா கடைசியா என்ன நடக்குன்னு சொன்னால், ஒருவன் சொல்லுவான், சி அப்படி இல்லையா, இந்த இவங்க வாராங்க எகிப்திலேருந்து அடிமைகள் கொண்டு போறதுக்கு வாராங்க இந்த நாட்கள், அவங்ககிட்டயாவது வித்து போட்டு அவனை அனுப்பிவிடாமல் எங்கேயாலும் பிழைச்சி கொள்ளட்டும் என்று சொல்லி. அப்போ பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அவங்களுடைய சுபாவம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாட்கள் இருக்கிறதே பார்க்கிற மாதிரி மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அது யாரா இருந்தாலும் அங்கே கொல்லப்பட வேண்டும் என்பது தான் இன்றைக்கு இன்றைக்கு அவங்களுடைய காரியத்தை பாருங்கள், எல்லாத்துக்கும் கத்தி எடுப்பாங்க. அதுதான் அந்த முக்கியமான காரியம் இன்றைக்கு பாருங்கள். இன்றைக்கு அநியாயமான காரியங்கள் இன்றைய பாருங்கள், தேசங்கள்ல அநேக இடங்கள் இப்போ இன்றைக்கு நம்முடைய தேசத்தில கூட இந்த தேசத்தில கூட இப்படி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அநேகரை இன்றைக்கு பாருங்கள் திடீரென்று கத்தியால பஸ் ஸ்டாண்ட் வழியை குத்துறது இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை செய்து சிறையிலே போடப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அவங்களுடைய நாட்டில் அந்த காரியத்தை செய்தால் அவனுக்கு உடனே சேர்ந்து தலைவிட்டுப்படும். இதான் முக்கியமான, அதை இங்கே வந்து செய்கிறாங்க. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அதே விதமாகத்தான் இன்றைய பார்க்கிற வேளையிலே இவங்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த பாவ பரியனுடைய காரியத்திலே அங்கே பிராய சித்தம் அவசியமாக அந்த நாட்களை காணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய அந்த பிராய சித்தத்தின் படி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே யாத்ராமத்திலேயும் எண்ணாகமத்திலேயும் நாங்கள் சங்கீதத்திலேயும் வாசிக்கிற வேளையிலே கொலை செய்யப்பட வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த நாட்களை அருமையான கத்தோடுகளே பிராய சித்தம் செய்தவன் அவசியம் இஷ்டவேலரே இந்த நாட்களே பாவங்களுக்கு பரிகாரம் இந்த நாட்களே காணப்படாவிட்டால் அவன் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதால் அங்கே நேரிடும் என்பதால் ஏற்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்தோடுகளே இப்ப பாருங்கள், இதுல ஒரு புதிய காரியம் ஒன்று வருகிறது. இப்ப பிராய சித்தம் செய்தவன் எப்படி என்று சொல்லி சொன்னால், பிராய சித்தம் செய்தவன் அவசியம் இஸ்ரவேலரின் பாவங்களுக்கு பரிகாரம் காணப்படாவிட்டால் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப அதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில அருமையான கத்துடவர்களே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லேவியராம புஸ்தகத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அருமையான கத்துடவர்களே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. லேவியராம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லேவியராகமம் 16 அதிகாரத்திலே 30 வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் 30 வசனம், கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை அங்கே தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டாக உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும் என்பதை குறித்து வேதம் நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு இந்த நாட்களை ஆளாக நேரிடும் என்பதால் ஏற்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ரோமர் 18 வசனத்திலே வாசிக்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 2:18 வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் பாருங்கள், எப்படியாக புதிய ஏற்பாடு சொல்லப்படுது என்றால், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா பக்திக்கும் அநியாயத்திற்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலே இருந்து வெளிப்படுகிறோம் சொல்லி இந்த நாட்களே ரோமருக்கு எழுதுகிற நிறுவனத்திலே இந்த நாட்களை பவுலடிகள் இந்த நாட்களை எப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்கள். கத்தவர்களே, அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, இவர்கள் இந்த நாட்களே சத்தியத்தை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அதை இந்த நாட்களே அடக்கி வைக்கிற விதமாக இந்த நாட்களை அடக்கி வைக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே ஒரு நீதியான காரியமோ நீதியான செயல்பாடோ இந்த நாட்களே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, அதைத்தான் இந்த ரோமருக்கு நிறுவனத்திலே பார்க்கிறோம். கொலோசியரின் புத்தகம் 3 நாங்கள் வாசிக்கிறவர்களே, நான் எடுத்துக்கொள்ளும் இந்த நாட்களை கொலோசியரின் புத்தகத்துக்கு நாங்களை திருப்பி கொள்ளுங்கள். கொலோசியரின் புத்தகத்திலே 3 கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். குலோசியர் 3 அங்கே 5 வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை இந்த நாட்களை அழித்து போடுங்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பழைய ஏற்பாட்டிலே வித்தியாசமாக சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களை என்ன சொல்லப்படுற பாலோடிகள், அப்படியான சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போக வேண்டாம், அப்படிப்பட்ட அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறவர்களிலே பாவங்களை இந்த நாட்களிலே அறிக்க செய்து விட்டு விடுகிறதில்லை. அந்த பாவங்களை அறிக்க செய்கிற விட்டு விடுகிறது என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தான் வருது. தன் பாவங்களை அறிக்க செய்து விட்டுகிறவுடன் எப்படிப்பட்டவனா வாழ்வடைவானாம் என்று புதிய ஏற்பாடு சொல்லப்படுது. ஆனா பழைய ஏற்பாட்டில பாவங்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால் மூடுகிறார்கள். வருமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப என்ன காரியத்தினால் மூடுகிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து இந்த நாட்களில் பாவங்களை மூடி மூடி மூடி மூடி இந்த நாட்களிலே தாங்கள் பாவிகள் இல்லை என்று சொல்லி. இன்றைக்கு நேற்று நாட்களில் கூட இந்த நாட்களில் நேற்று முந்தைய நாட்களில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். இந்த நாட்களில் ஒரு சொன்ன காரியத்திலே பார்க்கிற வழியிலே ஒரு சகோதரர் சொன்னாராம், இந்த நாட்களிலே நாங்கள் பாவிகள் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். அவரும் எனக்கு கத்துடைய பிள்ளைகளை, நாங்கள் பாவம் செய்கிறவர்களே பாவிகள் இல்லை என்று சொல்லி சொன்னார். அப்போ வாருங்கள், அந்த வார்த்தையை கேட்கிறவர்களே அந்த கேட்டவர் இந்த நாட்களிலே ஒரு திகைப்பவர்கள் இந்த நாட்களை வந்து விட்டு தென்னண்டு பேர் இந்த நாட்களில் இப்படியா மனுஷன் பூமியில இருக்கிற மனுஷன் எல்லாரும் இந்த நாட்களில் பாவத்திலே தான் பிறக்கிறார்கள், பாவத்திலே வாழுகிறார்கள், பாவத்திலாம் மறிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அவர்களை பாவங்கள்லேருந்து அவர்களை மீட்கிறது. அது மட்டுமல்ல, பாவமே இல்லாத ஒரு மனுஷன் அண்டா அண்டை பூமியில பார்க்கிற வழியிலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இந்த நாட்களே பாவியான மனுஷர்கள் என்பதை தான் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை, பாவியை நேசிக்கிற தேவன் பாவிகளை விடுவிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த வார்த்தையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே சில குழப்பங்கள் இந்த நாட்களில் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே அவர்களுடைய அந்த பழைய காலகட்டத்திலே பழைய ஏற்பாட்டுடைய நியாய காரியங்களின் படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாவங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் அந்த ரகசியமா இந்த பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவத்துக்கு இந்த நாட்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பரிகாரம் என்ற காரியத்திலே வருகிற வேளையிலே அந்த இடத்திலே பார்ப்போமா இருந்தால் அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது காரியத்தை இந்த நாட்களிலே செய்து கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு அந்த நாட்களிலே பாருங்கள் நம்முடைய தேசத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் சில ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேயோ கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணோட இந்த நாட்களை ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை தவறுதலாக செய்துவிட்டு அந்த பாவத்தை இந்த நாட்களை மூடும்படியாக என்ன செய்வார்கள் சொன்னால் அவருக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்து இந்த நாட்களை அந்த காரியத்தை சமாளிப்பார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அந்த அந்த பெண் என்ன செய்ய மனுஷன், அந்த பாவத்தை சுமந்து கொண்டு திரிய வேண்டும். அதான் அந்த முக்கியமான காரியம். மறுமையான கத்திர பிள்ளை இப்ப பாருங்கள், இதுதான் அந்த பழைய காலத்தில் இந்த நாட்களில் நடக்கிற காரியமாக இருக்கு. ஏனென்றால் அவர் அந்த பாவத்துக்கு தண்டனை இந்த நாட்களே பெற்றுக் கொள்ள மாட்டார். அவர் இந்த நாட்களே தன்னுடைய பணத்தினுடைய செல்வாக்கினால் அந்த காரியத்தை இந்த நாட்களே மூடி மறைத்து இப்படியான காரியங்களை இந்த நாட்களை செய்து கொள்வார். அந்த அந்த நாட்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த பண்ணை ஏற அப்படியான ஆட்கள் இந்த நாட்களில் பெரிய கொஞ்சம் அதாவது அந்த நாட்களில் பெரிய கணக்கு வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்களில் கிராமத்தில் வழி இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் துணிகரமான பாவங்களை செய்துவிட்டு இந்த நாட்களிலே தப்பித்துக் கொள்வதற்கு வழிந்து விடுவார். அருமையான கத்திரப்பிள்ள இங்கே 1 தெசலோனிக்கே 2:16 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. இப்படியாக பாருங்கள், எப்படி என்று சொன்னால், புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். பாருங்கள், அப்ப இந்த வார்த்தையை பார்க்கிறவர்கள் ஏன் அப்படியா சொல்லப்படுது சொன்னால், இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள், அவர்கள் மேல் கோவாக்கினை பூர்ணமாய் வந்திருக்கிறது. இப்ப புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். யார் தடை பண்ணுகிறார்கள்? இந்த ஒரு சில ஜனங்கள் தான் இந்த காரியத்தை செய்ய பாருங்க. இன்றைக்கு ஏன் இந்த ஜனங்கள் இந்த நாட்களை இன்றைய சுயசம் சொல்லுகிற வழியில் அந்த சுயசத்தை சொல்லாபடி இந்த நாட்களை செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த பாவத்தை மூடி மறைக்கிறது நிமித்தம்தான் இந்த சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி. அப்படியாக ஆண்டவற்ற காரியம் சொன்னால் அந்த நாட்களை கூப்பிடாமல் பிடிச்சி அடிச்சு ஆளை இந்த நாட்களை என்ன செய்யறது, ஏதாவது குற்றத்தை சாட்டி இந்த நாட்களை கொண்டு கொண்டு போவாங்களே, இதை காரியம் செய்திருப்பாங்க. இன்றைக்கு எத்தனையோ போதவர்மார்கள் இப்படியாக அந்த நாட்களை கொலை செய்யப்பட்டிருக்கு. அதற்குரிய காரியத்தை நீங்கள் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இடங்களில் நடந்த காரியத்திலே போய் யார்கிட்டையாவது அந்த காரியத்தை கேட்டு அந்த நாட்களே அதற்கு இந்த நாட்களில் யாரும் தெரியாதுன்னு சாட்சி சொல்லுவாங்க. அறிமையில கத்திரப்பிள்ள அவனை நின்று அதில் அடிச்சிருப்பான். அந்தாலும் அந்த ஊழியக்காரரை அடிச்சு இந்த நாட்களை சாக்காடி இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நாட்களை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதபடி இந்த நாட்கள் ஏன் சொல்லி சொன்னால், அவங்க அந்த பாவத்தை செய்து டக்குனுடனே மூடி மறைக்கிறாங்க. ஒரு பெரிய கொலை ஐயா, இந்த கொலையை செய்து விட்டு மூடி மறைக்கிறாங்க. இப்ப பாருங்கள், தாவீது ராஜாவை எடுத்து பாருங்கள். தாவீது ராஜாவுடைய காலத்திலே பாருங்கள், அங்கு தாவீது என்ன செய்யறா, அங்கு அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பட்சபாலோடு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ரகசியமா இந்த நாட்களே தன்னுடைய அதாவது இச்சை நிமித்தம் பாவத்திலே ஈடுபடுகிறார். அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக செய்கிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய கணவனார் வருகிற வேளையிலே கணவனார பாருங்கள், அவருடைய காரியத்தை பாருங்கள். அவன் தாவீது ராஜா மேல இனியில் என்ற நம்பிக்கை இந்த நாட்களை வச்சுக்கிறார். இவ சொல்லுறா, நீ போய் வீட்டில் போய் என்னுடைய மனைவி பிள்ளைகளோட இந்த நாட்களை இருந்துட்டு வா, என்ன பாவம் செய்துட்டாரு, அருமையான கத்துடல், அந்த பாவத்தை பரிகாரம் செய்யணும் தானே. ஆனால் இந்த நாட்களை அவன் போகவில்லை. அருமையான கத்துடல் அப்படி இருந்து கடைசியாக என்ன செய்கிறான்னு சொன்னால், போர்ல போய் நிற்கிற வேளையிலே தன்னுடைய ஊழியக்காரர்கள் அழைத்து இந்த நாட்களே அவரை ஒரு இடத்திலே வைத்து கொல்லும்படியாக இந்த நாட்களை செய்கிறார். அப்ப பாருங்கள், முதலாவது பாவம் செய்கிறார், ரெண்டாவது அந்த பாவத்தின்க்கு பரிகாரமாக ஒரு கொலையும் செய்யப்படுது. இப்ப அந்த இடத்துல அவர் அந்த காரியத்தை செய்துவிட்டு அந்த பாவத்துக்கு அவர் பரிகாரம் தேடவில்லை. பாருங்க அருமையான, ஏனண்டா மூடி மறைத்து விட்டேன். ஆனால் பாருங்கள், ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி வந்து இந்த நாட்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், இவருக்கு அந்த காரியம் விளங்கவில்லை. அவர் இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், ஒரு கடைசியாக ஒரு கதையாக சொல்லுகிற வேளையிலே இவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவனே இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற விரிதியில் இந்த நாட்கள் சொல்லுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார். அந்த நாட்கள் அந்த காரியத்தை செய்து நீ தான பாடு சொல்லி இந்த நாட்கள் சொல்லி அந்த காரியத்தை முடிக்கிறதை பார்க்கணும். பாருங்கள் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் இந்த நாட்களிலே வளர்ந்து வந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு பின்பாக இந்த நாட்களே வந்து ஆண்டவுடைய காலத்துக்குள்ளே இந்த நாட்களே வருகிற வழியிலே எல்லாம் இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் சொல்லுறது இவ்வாறு பாவ பரிகார நாளிலேயே நோக்கம் இந்த நாட்களே பாவ பரிகார நாட்களின் நோக்கம் முந்தின வருடத்தில் இந்த நாட்களே பலிகளின் மூலமாய் அங்கே பரிகாரம் காணப்படாத அனைத்து பாவங்களுக்காகவும் ஒரு பூரண பொதுவான பாவ நிவாரண பலி அங்கே செலுத்துவதே ஆகும். இதன் மூலமாக மக்கள் அனைவரும் தங்கள் கடந்த வருடம் முழுவதும் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற்றிருப்பார்கள். அவர்கள் மீது தேவன் கொண்டிருந்த கோபம் விலகி இருக்கும். அவர்கள் இதன் மூலமாய் தேவனுடைய நெருங்கிய உறவு கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் ஏவி ராமத்தில் இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த நாட்களே எபிரேயர் 9:7 இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்களது நாக்கத்திலே 9:9 நாங்கள் பார்க்கிற வழியிலே நான் வாசிக்கின்றேன். 9:7 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், 2 கூடாரத்திலேயே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஏனென்றால் அதனாலே முதலாம் கூடாரம் நிற்குமளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறார், தெரியப்படுத்துகிறார். இப்ப பாருங்க, இரண்டாம் கூடாரம் முதலாம் கூடாரம். அந்த முதலாம் கூடாரம் இரண்டாம் கூடாரம் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த நாட்கள் இருக்கிற இடத்தை தான் குறிக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்தில். அப்ப அந்த இடத்திலே பாருங்களேன், இந்த பாவ நிவாரண பணி செலுத்துகிற வழியில கூட எல்லாரும் இந்த நாட்களை போகக்கூடாது, போக முடியாது. அதைத்தான் இந்த ஏற்கனவே நான் இங்க லேவிராமத்துல இந்த நாட்களை லேவிராமத்துல இந்த நாட்களை வாசித்தோம். அப்போ எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே போகிறவர்கள் அந்த ஆசாரியர், அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஆசாரியர் வருஷத்தில் ஒரு தரம் தான் போய் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் அவரும் போய் செய்கிற வழியிலே அவரும் ஒரு பரிசுத்தம் உள்ளவராய்த்தான் அந்த இடத்திலே போய் அந்த காரியத்தை செய்ய முடியுமே ஒழிய, பரிசுத்தம் இல்லாமல் அந்த இடத்திலே போகிற வழியிலே அவரு அங்கே இந்த நாட்களே மறிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த நாட்களை வரும் என்பதை தான் கத்துடைய வேத ஆவந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களே அவர்கள் அங்கே தேவனுடைய ஒரு நெருங்கிய உறவு கொள்வார்கள். அதன் மூலமாய்த்தான் இந்த நாட்களே இப்படிப்பட்ட ஒரு இரத்தத்தை தெளித்து இந்த நாட்களே பழைய பாட்டிலே காரியங்களை இந்த நாட்களை செய்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த நாட்களே தேவன் இஸ்ரவேலரை ரட்சிக்கவும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தம்முடன் ஒப்புரவாகி கொள்ளவும் விரும்பினபடினால் அவர் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வழியை அருளினார். அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய இடத்திலேயே ஒரு குற்றமற்ற உயிரை இந்த நாட்களே ஏற்றுக்கொள்வதாக, அதாவது அப்படி என்று பார்க்கிற வழியிலே பழுதற்ற ஒரு மிருகத்தை, அப்படி உயிராக இருக்கிற அந்த மிருகத்தை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அறிவிக்கிறத அந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த மிருகம் அவர்களுடைய குற்றத்திற்கும் குற்றங்கள் யாவையும் தன் மீது இந்த நாட்களை ஏற்று அவர்கள் இந்த நாட்களை அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை அங்கே பெற்று அனுபவிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த அதிகாரத்தை, இந்த காரியத்தை நாங்கள் கொண்டு வந்து இந்த நாட்களை எங்கு இணைக்க வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி மேட்டில் இந்த நாட்களை அடிக்கப்பட்ட காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உயிரோடு இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை என்ன செய்தார், கல்வாரியில சிலுவையில் அடிக்கப்பட்டார். சாக்காடி போட்டு அடிக்கவில்லை, உயிரோடு. அதே விதமாக தான் இங்கே இவர்களுடைய பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற வழியில் பழுதற்ற, அதாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பூரண புருஷன், பழுதற்றவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த பழுதற்றவரை இந்த நாட்களே கொண்டு வந்த நாட்களே தங்களுடைய காரியங்களுக்காக இந்த நாட்களே ஜனங்களுடைய பாவங்களுக்காக இந்த நாட்களே சிறையிலே இந்த நாட்களை விடுகிறதை பார்க்கிறோம். லேவியராம் புஸ்தகம் 14 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே, அருமையான கத்துடைய பிள்ளைகளை வாசிப்போம். இந்த நாட்களிலே லேவியராம் 14 அதிகாரத்திலே நான் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்கள். 14 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்கிறது 11 வசனம் இப்படியாக அந்த நாட்களை சொல்கிறது எப்படி என்றால், மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவித்தி செய்கிறது ரத்தமே என்பதை பாருங்களேன். அப்ப என்ன காரணம், ஆத்மாவுக்கு பாவ நிவித்தி செய்கிறது, ஆத்மாவை இந்த நாட்களை விடுவிக்கிறது ரத்தம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிற வேளையிலே கண்டு குட்டிகளையும் மிருகங்களையும் கடாக்களையும் கொண்டு வந்து அடித்த இந்த நாட்களே தங்களுடைய பாவம் நிவித்தி செய்யும் நிவித்தி செய்யப்படும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த நோக்கத்தோடு இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வருஷத்திலே ஒரு தரம் இந்த நாட்களே வந்து பலிகளை செலுத்துவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இன்றைக்கு பாவத்துக்கு இந்த காரியத்தை செய்து விட்டாலே இந்த பாவம் கழுவுப்பட்டு போகும்னு சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம். ஆனால் அதை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுடுகிறவன் வாழ்வடைவான் சொல்லி சொல்லப்படுது. ஆனால் அந்த பாவத்துக்கு பாருங்கள், இங்கே சொல்லப்பட்ட ஒரு குற்றமற்ற பழுதற்ற மிருகம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பழைய ஏற்பாட்டிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, அதாவது உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப இது ஒரு சொம்போல், ஒரு அடையாளம். இப்ப பழைய ஏற்பாட்டு ஷெடோ அருமையான கத்துடைய பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களை பார்க்கிற வழியில அங்கே ஒரு நிஜமாக அந்த நாட்களை காண்பிக்கிறதை பார்க்கும். இப்போ பாருங்கள், ஆதிகாமத்திலே அங்கே ஆபிரகாம் மோரியா மலையிலே இந்த நாட்களை கொண்டு போய் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னார், பலியிடுகிற. அப்ப அந்த மோரியா மலையிலே கொண்டு போய் இந்த நாட்களை பலியிடுகிற வேளையிலே அங்கே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விடப்பா நிப்பாட்டு, யாரை கொண்டு போய், அங்கு ஈசாக்கை கொண்டு போய் பலியிடுற வழியை நிறுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களே நீ அவரோடு உடன்படிக்கை செய்கிறார். அதே வேளையிலே சொல்லுகிற பாருங்கள், வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு புதருக்குள்ளே அந்த நாட்களை சிக்கி கிடந்த ஒரு ஆட்டுக்கடாவை இந்த நாட்களே என்ன செய்கிறார்கள், அந்த ஆட்டுக்கடாவை பலியிடும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறதை பார்க்கணும். அப்ப அந்த ஆட்டுக்கிடா அந்த நாட்களே பலியிடப்படுது. இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம் என்பதற்காக அந்த ஷெடோ நிழலை இந்த நாட்களே பார்க்கணும். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஷெடோ அந்த நிழல் புதிய ஏற்பாட்டில நிஜமாக வருகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே தன்னைத்தானே பலி கொடுக்குற. இப்ப அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி விருப்பத்தோட சாக போகவில்லை. பாருங்க அருமையான கத்து, ஆடு புடிச்சு ஆட்டுக்கு என்ன ஒரு இது இருக்குமா, என்ன ஒரு மனுஷனை போல ஒரு காரியங்கள் இந்த நாட்கள் இருக்குமா, ஒன்றுமே இருக்காது. அது கொண்டு வந்து அப்படியே ஒன்று கழுத்தை வெட்டி காரியங்கள் செய்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருக்கு எல்லா காரியம் மறந்திருக்கிறார். பாருங்கள், அவர் வியாகுலப்படுகிற இப்படியான காரியம் நமக்கு நடக்க போறதே என்று சொல்லி. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னையே இந்த நாட்களே பலியாகித்தான். என்னையும் உங்களையும் இந்த நாட்களே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களே மீட்டுக் கொண்டார் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை, அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மீட்டுக் கொள்ளாவிட்டால் இன்றைக்கு நாங்களும் இந்த பழைய பாட்டில் இருந்த மாதிரி என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், பெரிய பாவங்களை செய்துட்டு சரி ஒரு ஆட்டை கொண்டே கொடுத்தால் அது புறா குஞ்சம் கொடுத்த நாட்கள் நிச்சயம் இதை பறிடுங்கப்பா இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்லி. ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்படாத அதான் நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்போ பறியிடுறாங்க சரி இல்லை என்று இல்லை, ஆனால் அந்த நாட்களை பார்க்கிற வழி அது எப்படியாக அந்த நாட்களே ஆகும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஒன்றுமே தெரியாத அந்த மிருகங்களை பறவைகளை பறியிடுகிற வழி. ஆனால் அதுதான் பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களே சில காரியங்களை இந்த நாட்களை தெளிவாக அந்த நாட்களை சொல்லப்படுவதை பாருங்கள். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 அதிகாரத்தில் 4 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து, மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்கள் எப்படியா அந்த வார்த்தை சொல்லுதோம் சொல்லி. இப்போ நாங்கள் நினைச்சோம் இந்த நாட்கள்ல ஏதோ ஆண்டவர் தான் இந்த நாட்கள்ல அவரே இந்த நாட்கள்ல அப்படியே செய்ய வேண்டும்னு சொல்லி இந்த நாட்கள்ல அங்கே அந்த சம்பவத்தில் இந்த நாட்கள் வருகிறான்னு நினைச்சோம். அரு அப்படி அல்ல. அதுக்கு 5 வசனம் சொல்வது பாருங்கள், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், என்னுடைய உங்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர் முதலாவதாக என்ன செய்தார், காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே இந்த நாட்களே வந்தது, அவருடைய தழும்புகளினால் இந்த நாட்களே குணமாகும். அருமையான கத்துடைய குழுவில், அப்ப பாருங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் இந்த காரியங்களுக்காக ஆண்டவர் நொறுக்கப்படுகிறார். அந்த மீறல்களை நாங்கள் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த தண்டையை நாங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகவும், அதே போல நம்முடைய அக்கிரமங்களை இந்த நாட்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்கள் பாதாளத்திலே போகாதபடிக்கும் அதற்காக தேவன் இந்த நாட்களை காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே ஒரு சமாதானம் உள்ளவர்களாய் இந்த நாட்களே அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லியும், ஆக்கினை இந்த நாட்களே நம்மளே வரக்கூடாது என்பதற்காகவும் அவர் இந்த நாட்களே நமக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்பொழினாலே இந்த நாட்களே நாங்கள் சுகப்பட்டோம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் 6 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்றால் நாம் எல்லாரும் ஆடுகளை போல் இந்த நாட்களை என்ன செய்தோமா, வழி தப்பி திரிஞ்சோம். ஆடுகளை இப்பா நீங்க பாருங்க, ஆடுகளை ஒரு கூட்டமா ஆடுகளை மேய்க்கல, அந்த ஆடு ஒரு நாளும் இந்த நாட்களை பாருங்கள் ஒழுங்கா நிற்காது. என்ன ஒன்று அங்க நிக்க, ஒன்று ஒரு 10 போய் அந்த புல்ல மேஞ்சொன்று இருக்கும், இன்னொன்று நிற்கும் இஞ்சால வேலிக்கிறல போய் நிற்கும், இப்படியா நிற்கும். இப்ப பாருங்க இன்றைக்கு இந்த நம்முடைய தேசத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த சில இடங்களில் பாருங்கள், குறிப்பிட்ட இடங்களில் பார்க்கிற வழியிலே பெரிய அந்த ஆடு மாடு அந்த பண்ணைகள் இருக்குது. அப்போ அந்த ஆடு மாடு பண்ணைகளுக்கு இந்த நாட்களை பாருங்கள் என்ன செய்வார்னு சொன்னால், அந்த ஆடுகள் கிட்டத்தட்ட ஒரு 50-100-150 ஆடுகள், அந்த ஆட்டை இந்த நாட்களிலே மேய்க்கிறதுக்கு அந்த அந்த ஆட்டுக்குரியவர் இந்த நாட்களை வருவார் மேய்ப்பார். ஆனால் அவர் 2 நாய்களை கொண்டு வருவார் அந்த இடத்துல பாருங்கள், அந்த நாய்கள் ஷெப்பர்ட் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த நாய்கள் வந்து இந்த ஆடுகள் இப்படி பாருங்கள் அங்கே நாமெல்லாம் ஆடுகளைப் போல் வழிதப்பி திரிஞ்சோம் என்ற பிரகாரம் அதுகள் அங்கும் இங்குமாக வழிதப்பியே திரியும். அருமையான கத்துடைய குறுக்கு மறுக்காக ஓடும். ஆனால் அந்த நாய் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தபடினால் அது அப்படியே கணக்கா அப்படியே கிட்ட போக இவையெல்லாம் எல்லாம் ஒன்றடி மண்டடியா அப்புறம் நடுவுக்கு வந்து நிப்பிடும், அசைய மாட்டணும். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், சில வேளையில நான் பார்க்கறேன் போய்களே ரோட்ல கடக்கணும், அப்போ ரோட்ல கடக்குறேன்னு சொன்னா இப்ப 1-2 ஆடு இல்லை, அவ்வளவு ஆடு 150-200 ஆடும் கடந்து போறதுன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட அநேக நேரம் செல்லும். ஆனால் இந்த 2 நாய்களும் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அப்படியே வலது பக்கம் இடது பக்கம் இந்த நாட்களை நிற்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அசையாமல் அப்படியே நேரே அப்படியே மார்ச் பாஸ் மார்ச் பாஸ் செய்து கொண்டு அப்படியே ரோட்டை கடந்து போகிற மாதிரி அப்படியே போவார். பின்னால் என்ன செய்வார்னு சொல்லிச்சேன்னா, இந்த மேப்பன் நாட்களில் பின்னால் பார்த்து கொண்டு போவார், ஏதாவது மிஞ்சி எதுவும் இருக்கான்னு சொல்லி அப்படியே கொண்டு போய் தங்கள் சேர வேண்டிய இடத்துல சேப்பாரு நடக்குது. அதே போல தான் இன்றைக்கு நாங்கள் வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கத்தரோ நாம் எல்லாரும் அக்கிரமத்தை நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விளப்பண்ணினார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே வழிதப்பி திரிந்தோம் என்று சொல்லி சொன்னால், அக்கிரமத்தை செய்யும்படியாக பாவத்தை செய்யும்படியாக அந்த நாட்களே, அதாவது நாட்களே பாருங்கள், அப்படியா ஒரு துணிகரமான காரியத்தோடு இந்த நாட்களே திரிந்தோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த அக்கிரமங்கள் எல்லாம் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்மேலே விளப்பினார் என்று சொல்லிப்பாங்க. ஏனென்றால் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயில் அங்கே வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலோ அவர் தன் வாயை இந்த நாட்களிலே திறவாதிருந்தார் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், இப்ப பாருங்கள் என்ன சூழ்நிலையில இந்த நாட்கள் இந்த காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த 11வது வசனம் 53வது அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியானவர், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமத்தை தாமே இந்த நாட்களிலே சுமந்து கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே வேதம் நமக்கு சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அங்கே அந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் பாருங்கள், இந்த இடத்திலே பழைய ஏற்பாட்டிலே இந்த மிருகம் இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த மிருகம் இந்த நாட்களில் அவர்களுடைய குற்றங்கள் யாவையும் தன் மீது இந்த நாட்களில் ஏற்று அவர்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அங்கே பெற்று அனுபவிக்கிறது. அந்த மிருகம் இந்த நாட்களில் கொல்லப்படும் போது சிந்தப்படும் ரத்தம் அந்த மனிதர்களின் பாவத்தை பாவங்களை இந்த நாட்களை மூடிவிடுகிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை அவர்கள் அந்த சடங்காரத்தின்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ரத்தம் சிந்துகிற வழியிலே நிற்கிறார்கள், பலி கொடுக்கிற வழியிலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்லி, ஆனால் அது உண்மையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இது எழுதப்பட்ட காரியமாக அந்த நாட்களை இருக்கிறபடினால், ஆனால் அங்கே அந்த உண்மையாக அந்த ஒரு மனசுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால் அதற்கு ஒரே ஒரு திறவுகோல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தவிர வேறு எந்த விடத்திலும் அங்கே பாவங்கள் மன்னிக்கப்படாது. இப்போ இன்றைக்கு பாருங்க, இப்போ ஆண்டவருடைய இந்த வருகையில பாருங்கள், அந்த நாட்களில் பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நாட்கள் எல்லாரும் இந்த நாட்கள் இருப்பார். இப்போ ரெண்டு காரியங்கள் இருக்கு. முதலாவது பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் அந்த முதலாவது விசுவாச பிரமாணம் நியாய பிரமாணம், அதற்கு பிறகு பாருங்கள் இந்த நாட்களை பார்க்கவில்லை, அவர்களுக்கு 10 கற்பனைகள் 10 கட்டளைகள் இந்த நாட்களை இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை கொடுத்து இந்த நாட்களை செயல்படுத்தினார். ஆனா இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே நம்முடைய காலத்திலே எங்களுக்கு ஒரே ஒரு காரியம் இந்த நாட்கள் இருக்கிறது என்னென்னா கிருவை தான். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த கிருவையிலே இந்த கற்பனைகள் வருது, கிருபையோடு சேர்ந்து 2 கற்பனைகளாகத்தான் இந்த நாட்களை வருது. என்ன கற்பனைன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளையும் 2 கற்பனை கடக்கி இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த கிருபையின் காலத்திலே நம்முடைய பாவங்களை இந்த நாட்களை நாங்கள் செய்கிற வேளையிலே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய கிருபையினாலே இந்த நாட்களை மன்னிக்கப்படுகிறது. ஏனென்றால் கிருபையின் காலமா இருக்கிறது. அப்ப கிருபையின் காலத்தை உருவாக்குறது எதென்று பார்க்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களை அந்த கிருபை இந்த நாட்களை நமக்கு போடுது. அவருக்கு பேர் கிருபையின் ஆவியானவர் என்று சொல்லி சொல்லப்படுது. பாருங்கள், பலமுள்ள ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், விசேஷித்த ஆவியானவர், இப்படி அநேக பேர்கள் இந்த நாட்களை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபையின் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்வார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை இந்த நாட்களிலே கிருபையா இந்த நாட்களிலே மன்னிக்கும்படியாக நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்துவார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் இந்த நாட்களை கழுவப்பட்டு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து பாவங்களை விட்டுவிட்டு ஞானஸ்தானம் எடுத்து இப்படியான காரியங்கள் வருகிற வழியிலே நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் செய்கிற வழியிலே நாங்கள் பாவம் செய்ய தூண்டுகிற வழியிலே நம்முடைய சிந்தனையிலே இந்த நாட்களை நமக்கு அந்த காரியங்களை உணர்த்தி இந்த நாட்களை என்ன செய்வார், மகனே நீ போக வேண்டிய தூரம் அங்கே தவறான தூரமாக இந்த நாட்களை, பாதை தவறான பாதையாக இருக்கிறது, அதனால இந்த நாட்களை நீ மனந்திரும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லு. அப்ப பாருங்கள், அந்த கிருபையினுடைய காரியங்கள் நாங்கள் சில வேளை தவறுதலாக செய்கிற பாவங்களை அப்படியே மன்னித்து மன்னித்து மன்னித்து கொண்டு போகிறது அருமையான கத்திரிவிடும். ஆனால் அதற்காக நெடுங்கலும் இந்த நாட்களை நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. இன்றைக்கு பாவம் செய்து ஒருக்கா பாவம் அறிக்கை செய்த நாட்கள் ஆண்டோட சமூகத்தில் வந்துட்டோம்ன்றதுக்காண்டி என்ன ஆண்டவற்ற கிருபை இருக்குன்னு சொல்லி போட்டு நான் என்ன செய்வோம், தொடர்ந்து இந்த நாட்களே பாவத்தை செய்து கொண்டிருந்தா பரவாயில்லை, ஆண்டோட கிருபை இருக்குதானே சொல்லி சொல்லி போட்டு செய்து கொண்டிருந்தோம் என்றால் திடுகண்டு நாங்கள் மறிப்போமா இருந்தால் நம்முடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே ஒரு நினைவு இருக்கும் இந்த நாட்களே, என்ன நாங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டோம்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்கள் நியாயம் தீர்க்கிற ஆண்டவர். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவனவன் கணக்கு கொடுக்க வேண்டும். அதை கூட அந்த நாட்களை வேதம் தெளிவாக சொல்றது. எத்தனை கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருந்தாலும், எந்த ராஜாவா இருந்தாலும், எந்த பெரிய ஐஸ்வர்யமா இருந்தாலும், அவனவன் அந்த காரியத்துக்கு எல்லாவற்றுக்கும் கணக்கு இந்த நாட்களை கொடுத்தே தேவனிடத்திலே ஆக வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனாலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப நான் அறிந்த ஆண்டவர் அறிந்த நாட்களே நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எத்தனை வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் செய்கிறோம். அப்போ செய்கிற வழியிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே சில வழிகளிலே சில பாவங்களை இந்த நாட்களை செய்கிறோம். என்ன ரகசிய பாவங்களை செய்கிறோம், அல்ல அந்த நாட்களில் ஏதாவது சின்ன காரியத்தை செய்கிறோம். செய்துவிட்டு இந்த நாட்களில் அது என்னுடைய பார்வைக்கு எனக்கு சரியாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் கிருபை உள்ளவர். இன்றைக்கு அனைவருடைய பிரசங்கம் அப்படித்தான், ஆண்டவர் கிருபை உள்ளவர். அப்பா நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னித்து விடுவார்னு சொல்லுவார். அது தவறான காரியம் அருமையான கத்தோட உள்ளது. அப்படியானால் ஆண்டவர் அந்த கிருபை உள்ளவர், அது உண்மையாக ஒற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனாலும் இந்த நாட்களே அவர் நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிக்கப்பட்டால் அந்த ஒவ்வொரு கிருபை நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை சிலுவையிலே மறுபடியுமாய் நீங்களை அறையிறீங்கள் என்பதைத்தான் நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எத்தனை தரம் அறையப்பட வேண்டும்? ஆண்டவர் ஒரே ஒரு தரம் தான் அறையப்பட வேண்டும், ஒரே ஒரு தரம் தான் மறிக்க வேண்டும், ஒரே ஒரு தரம் தான் உயிர்த்தெழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 10 தரம் அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 10 தரம் அவர் அந்த நாட்களே சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மறுபடியும் ஒரே ஒரு தரம் இந்த நாட்களில் எப்படியாக வரப்போகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தராக அந்த நாட்களில் வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அந்த ரகசிய வருகையில் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய தூதர்களை விட்டு இந்த நாட்களில் என்ன செய்வாராம், அங்கே பரிசுத்த வான்களை இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள், அதாவது கோதுமையில இருந்து அது களையில இருந்து கோதுமைகளை பிரித்து எடுக்கிறது போல பிரித்து இந்த நாட்களை அவர்கள் அறிவாளோடு வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அந்த பரிசுத்த வான்களை இந்த நாட்களிலே பாருங்கள் அப்படியே வெட்டி எடுத்துக்கொண்டு ரகசிய வரைகளை இந்த நாட்களை சேர்ப்பார், கலைஞர்களை சேர்ப்பார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்திரப்பிள்ளைகளை.

யூதர்களின் வருஷத்திலே மிகவும் புனிதமான நாளாகவும் இந்த நாளிலே பிரதான ஆசாரியன் முதலாவது தான் தண்ணீரில் குளித்து சுத்திகரித்து பரிசுத்தமான இந்த நாட்களை ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவான். பின்பு மக்களுக்காக பாவ நிவிருத்தி செய்வதற்கு முன்னர் அவன் இந்த நாட்களிலே தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு காளையை அங்கு என்ன செய்வானாம், பரிசெலுத்த வேண்டும். அந்தபடியாக அவன் ரெண்டு ஆட்டு கடாக்களை கொண்டு வந்து அந்த அவற்றின் மேலே சீட்டு போடுவான். அவற்றில் எதன் மீது சீட்டு விழுகிறதோ அது இந்த நாட்களே பலியிடப்படும் மற்றது இந்த நாட்களிலே போக விடப்படும். லேவியராகம் 16 8 வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படியானால் முதல் அந்த ஆட்டை அவன் கொன்று அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு திரைக்கு பின்னாலே இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்வான். அங்கு இந்த நாட்களிலே பிரியாச்சித்தம் செய்து அந்த இரத்தத்தில் கிருபாசனத்தின் மேல் தெளித்து பின்னர் அந்த இரத்தத்தை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கும் கற்பனை பறையலுக்கும் இடையிலே வைப்பான். கற்பனைகள் அங்கே முன்னால் இந்த நாட்களே அவர்களால் இந்த நாட்களே மீறப்படும். இப்பொழுது இந்த நாட்களே பலியின் இரத்தம் பூசி இந்த நாட்களே பூசப்பட்டுள்ளதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்திரிகளே. இவ்வாறு தேச மக்கள் அனைவரும் பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்து முடிக்கப்படும் என்று சொல்லி தேவராமத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுது. கடைசியாக உயிரோடு இருக்கும் வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து அதன் மேல் இஸ்ரவேலின் புத்திரர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள், அக்கிரமங்களையும் இந்த நாட்களே சுமத்தி அவர்களுடைய பாவங்களையும் இந்த நாட்களே மீறுதல்களையும் அறிக்கையிட்டு தந்த ஆட்டை இந்த நாட்களே வனாந்தரத்திலே கொண்டு போய் விடும்படி அனுப்பி விடுவார்கள். அந்த அதை இதன் பொருட்டு இஸ்ரவேல் இந்த நாட்களே பார்க்கிறவர்களிலே பாவம் இஸ்ரவேல் மக்கள் அனைவருடைய பாவங்கள் அனைத்தும் அந்த ஆட்டின் மூலமா இந்த நாட்களே நகரத்துக்கு பாளையத்துக்கு புறம்பே இந்த நாட்களே அனுப்பப்பட்டு அவை வனாந்தரத்திலே மறைந்து போகும் என்பதாகும். பாருங்கள், இந்த வசனத்திலே சொல்லப்படுது. லேவியராகம் 16 அதிகாரத்திலே வாசிச்சு பாருங்க, 21-22. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறம்பாக இந்த நாட்களிலே சிலுவையிலே அறையப்பட்ட இதுதான் இங்கே பாளையம் என்று சொல்லப்படுது. இந்த பாளையத்துக்கு புறம்பே என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறது சொன்னால், அதாவது எருசலேமுக்கு வெளியிலே என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய அர்த்தத்தில். அப்படியானால் பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி மேடு இந்த நாட்களை பார்க்கவில்லை, எருசலேமுக்கு புறம்பாக தான் இந்த நாட்களை வருகிறார். கொல்கதா அண்டா மண்டியோடு கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு தான் கொண்டு வந்து இந்த நாட்களில் அடிக்கப்படுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அப்படியானால் பாருங்கள், அதே விதமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு ஆட்டை இந்த நாட்களை எடுத்து அந்த ஆட்டை இந்த நாட்களே பாவங்களை சுமத்தி அந்த ஆட்டை அப்படியே இந்த நாட்களை அனுப்பிவிடுறார்கள். அப்படியே எங்க போது, பாளையத்துக்கு புறம்பு என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் பாளையத்துக்கு வெளியிலே அந்த அவருடைய அந்த குறிப்பிட்ட இடத்தை விட்டு அந்த எல்லையை விட்டு இந்த நாட்களை தானே அனுப்புகிறார். அது அப்படியே காணாம போகுதுன்னு சொல்லி சொன்னால் அது இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியாது. அருமை எனக்கத்தில் உள்ளது. அதே விதமாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பாக அந்த நாட்களை என்ன செய்தார், அடிக்கப்பட்டார், நுறுக்கப்பட்டார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே இந்த பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியங்களையும் புதிய ஏற்பாட்டிலே உள்ள காரியங்களையும் நாங்கள் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற வேளையிலே சரியாக எல்லாம் இந்த நாட்களே தெளிவாக அந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துட பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அவர்கள் ஒரு நிழலாட்டமாக அந்த நாட்களே அந்த பாவ பலியை பாவ காரியத்தை இந்த நாட்களை செய்தார்கள். ஆனால் அதை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொன்னால், நிஜமாகவே தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே பலியாக இந்த பூமியிலே தந்து ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே என்ன செய்தார்னு சொல்லி சொன்னார், மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கத்தப்பட்டு அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்ப பாவ பரிகாரம் செய்யப்படும் ஒரு நாள் ஒரு அமைதியான கூடுதலாகும். அந்த நாளிலே மக்கள் யாவரும் உபவாசம் பண்ணி அங்கே தங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக பணிவுடன் காணப்படுவார்கள். இது பாவத்தின் இந்த நாட்களே கொடூரத்தையும் மக்கள் பூர்ணமான நிலையையும் இந்த நாட்களே விசுவாசம் நாட்களே உள்ளவராய் மனம் திரும்பி இருதயத்துடன் பல பாவ அறிக்கை செய்து தன் பிள்ளைகளை உணர்த்தும் போது தேவனிடம் பாவ பரிகாரம் செய்யும் திட்டம் இந்த நாட்களிலே பயனுள்ளதா இருக்கிறது என்பதை காட்டுகிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே 8:23-31 லேவியராகம் 23:37 8:15-30 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே இந்த காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கு. அப்போ பாருங்கள், அடுத்ததாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த பாவ பரிகார நாளிலே முந்தின வருஷத்தின் பலிகள் மூலமாய் பாவ நிவிருத்தி செய்யப்படாத அனைத்தும் பாவத்திற்கு அங்கே பூர்ணமான பிராயச்சித்தம் செய்யப்பட்டு பாவ நிவிருத்தி

0: உண்டாகும். இதே முறையிலேதான் ஒவ்வொரு வருஷம் நடந்து நடத்தி நடத்தி கொண்டு வருகிற பாவ பரிகாரம் சொல்லி இன்றைக்கு. அப்ப ஒவ்வொரு வருஷம் அந்த பாவ பரிகாரம் சொன்னால் அதே அவர்கள் இந்த நாட்களிலே இந்த ரீதியில தான் இன்று வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் இன்றைக்கு கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர்கள் சொந்த ரட்சியாக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பகுதியில் அந்த நாட்களை இருந்தாலும் ஆனால் ஒரு இஸ்ரவேல் தேசம் முழுமையாக அந்த நாட்களை அறிந்து கொள்ளவில்லை. அதைத்தான் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இந்த கடைசி நாட்களிலே என்ன நடக்கும், எல்லா யுத்தங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் வந்து இவர்கள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கிற படுகிற அளவுக்கு இந்த நாட்களை வருவார்கள், ஓடுவார்கள். அருமையான கர்த்தர் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இன்னொரு தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு இருக்கு. சகரியா 14 அதிகாரத்திலே ஆண்டுடைய பாதங்கள் உலுவமலையிலே படுகிற வழியில உலுவமலை இரண்டாக பிளக்கும் சொல்லி அந்த நேரத்திலான் இவர்கள் ஓடுவார்கள். என்னென்னு சொன்னால் இங்கால யுத்தம், இங்கால நெருக்கங்கள், துன்பங்கள். அந்த நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற வழியில் தான் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த விடுதலையை கொடுப்பார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அதாவது இதே முறையிலே தான் ஒவ்வொரு வருஷமும் அங்கே வருஷமும் அங்கே நடத்தி கொண்டு வருவார்கள் பாவ பரிகாரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்த்த காரியங்கள் பாவ பரிகார நாள் என்பதை குறித்து நாங்களே பார்த்தோம். அத பாவ பரிகார நாள் மட்டுமல்ல, அந்த பரிகாரத்துக்குரிய பிரியாச்சித்தம் செய்வது அவசியம் என்பதையும் பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். விளக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, லேவியராம் 16:32-33 சொல்லப்பட்ட பிரகாரம் பாவ பரிகார நாள் என்ற தலைப்பிலே பேசும்படியாக நீங்கள் தந்தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமை அக்கத்தால். ஆண்டவரே இந்த வார்த்தை ஊடாக ஆண்டவரே பேச தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை ஒலிபரப்பு மறு ஒழிப்பிலே கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் நீர் இந்த நாட்களிலே ஆண்டவர் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு விளங்கி உணர்த்தும்படியாக அந்த வழியிலே ஜெபிக்கிறனே கர்த்தாவே. அடியனை மறைத்து இந்த நாட்களை வெளிப்படுத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உங்களோட பாத தண்டையிலே வைக்கிறேன். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உங்களொருவருக்கே இந்த நாட்களை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்திருக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுடையா.
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக பாவ பரிகாரத்தை குறித்த செய்தி கூடாக வழி நடத்துகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வழியில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஐயா, ஆமேன்,
0: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாளைய நாளில் பைபிள் கோர்ஸ் இருக்கா ஐயா?
1: நாளைய பைபிள் குயிஸ் ஐயா? ஐயா
0: இருக்கா? ஓகே. அதுக்கு பிறகு முடிஞ்சா நான் இந்த ஆண்டவுடைய இந்த பகுதியில் இரண்டாவது கிறிஸ்துவனுடைய காரியத்தை குறித்து கத்திரி சித்தமாக பார்க்குறேன் ஐயா.
1: ஓகே, ஓகே,
0: நன்றி. ஓகே, தேங்க்யூ ஐயா.
1: காட் பிளஸ். ஆமே,
0: காட் பிளஸ் ஐயா.
1: ஆமே. நிறைவேறவர்களை இதுவரை நேரம் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியில் ஊழியர் சுசேட்டின் பாணர் அவர்கள் வழிநடத்தினார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கத்தரை இடத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கத்தடி நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக எடுத்துள்ள ஊழியரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
0: நன்றி,
1: நன்றி.
2: Recording stopped. Recording in progress.

0: ஒன்று நாளாகமம் 15 அதிகாரம். அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலையெல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும் மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும் கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும் எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும் எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரராகிய 80 பேரையும் ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அமினதாபையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடிவர பண்ணினான். பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியேல் அசாயா யோவேல் செமாயா எலியேல் அமினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும் மிராரியின் புத்திரனான தங்கள் சகோதரரில் குசாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும் இவர்களோடு கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா தேன் யாசியேல் செமிரமோத் எகியேல் உன்னி எலியாப் வெனாயா மாசேயா மத்தித்யா எலிப்பலேகு மிக்னேயா ஓபேத் ஏதோம் எயேல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். சகரியா ஆசியேல் செமிரமோத் எகிலியேல் எகியேல் உன்னி எலியாப் மாசேயா பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள். மத்தித்தியா எலிப்பலேகு மிக்னேயா ஓபேத் ஏதோம் ஏஏல் அசசியா என்பவர்கள் செமனித் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். செபனியா யோசபாத் நெதனையேல் அமாசாயி சகரியா பெனாயா எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராயிருந்தார்கள். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டு வர போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுகிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள் பூரிகைகளின் கைத்தாளங்களின் துணியோடும் தம்புறுகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் எசேக்கியேல் 27 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனாகிய நீ இப்போது தீருவின் பேரிலே புலம்பி சமுத்திர கரை துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய். கடல்களின் நடு மையத்திலே உன் தாவரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். சேநீரிலிருந்து வந்த தேவதாரு மரத்தால் உன் கப்பற்பலகைகளை செய்தார்கள். பாய் மரங்களை செய்யும்படிக்கு லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். பாசானின் கர்வாலி மரங்களினாலே உன் துடுப்புகளை செய்தார்கள். கித்தீம் தீவுகளிலிருந்து வந்த ஆசூர் மரத்தால் உன் வாரி பலகைகளை செய்து அதிலே யானை தந்தம் அழுத்தி இருந்தார்கள். எகிப்திலிருந்து வந்த சித்திர தையலுள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாயிருந்தது. எலிசா தீவுகளின் இளநீலமும் இரத்தாம்பரமும் உன் விதானமாயிருந்தது. சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாயிருந்தார்கள். தீருவே, உன்னிடத்தில் இருந்த உன் சாஸ்திரிகள் உன் மாலுமிகளாயிருந்தார்கள். கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாயிருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளில் உள்ள கப்பற்காரரும் உன்னோட தொழில்துறை வியாபாரம் பண்ணுகிறதற்காக உன்னிடத்தில் இருந்தார்கள். பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரராயிருந்து உனக்குள் கேடகமும் தலைச்சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள். அர்வாத் புத்திரரும் உன் இராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் கம்மாத்தியர் உன் கொத்தளங்களிலும் இருந்தார்கள். இவர்கள் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள். சகலவித பொருள்களின் திரளினாலும் தர்சீஸ் ஊரார் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். யாவான் தூபால் மேசேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாயிருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். தேதான் புத்திரர் உன் வியாபாரிகளாயிருந்தார்கள். அநேகம் தீவுகளின் வர்த்தகம் உன் வசமாக சேர்ந்தது. யானை தந்தங்களும் கருங்காலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள். சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருள்களின் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும் சித்திர தையலாடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி மின்னீத் பன்னாக் என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல பொருள்களின் நிமித்தமும் சகலவித பொருள்களின் திரட்சியின் நிமித்தமும் உன்னோட வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்சரசத்தையும் வெண்மையான ஆட்டு மயிரையும் உனக்கு விற்றார்கள். தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானரும் துலக்கப்பட்ட இரும்பையும் இலவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில் துறையில் விற்றார்கள். ரதங்களுக்கு போடுகிற மேன்மையான இரத்தன கம்பளங்களை கேதானின் மனுஷர் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். சேபா ராமா பட்டணங்களின் வியாபாரிகள் உன்னோட வர்த்தகம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் சகலவித இரத்தன கற்களையும் பொன்னையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்தார்கள். ஆரான் கன்னே ஏதேன் என்னும் பட்டணத்தாரும் சேபாவின் வியாபாரிகளும் அசீரியரும் கில்மாத் பட்டணத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளை இள நீல பட்டுகளும் விசித்திர தையல் ஆடைகளும் அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டியிருக்கும் கேதுரு மர பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். உன் தொழில் துறையில் தர்ஷீஷின் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்துக் கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலே கொண்டற்காற்று உன்னை உடைத்து போட்டது. நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில் துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னில் உள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விழுவார்கள். உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும். தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்களும் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு ரெட்டுடுத்திக் கொண்டு உனக்காக மனம் கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீர்வுக்கு சமமான நகரம் உண்டோ? உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய். உன் ஆஸ்தியின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினாய். நீ சமுத்திர திரைகளினாலே ஆழங்களில் உடைக்கப்பட்ட போது உன் தொழில் துறையும் உன் நடுவில் உள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார். தீவுகளின் குடிகள் எல்லாம் உன் நிமித்தம் திகைப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாயிருப்பார்கள். சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள். நீ பயங்கரமாவாய். இனி ஒரு போதும் இருக்க.
1: லூக்கா 24 அதிகாரம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை நிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவர் இடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலீலியாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதைக் கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அந்தியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கருப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன்.

0: வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய வாரத்தின் முதல் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பினாலே எங்கள் பாவத்திற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமக்கும்படியாய் திட்டம் செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக, ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரயாணங்களிலே உடைய கிருபைகள் போதுமானதாக இருந்தது, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கையிட்டு செய்த பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் தேர்விலே வெற்றி பெற்று பணியிலே உயர்வு பெற்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பொறுப்படுத்திருக்கிற புதிய இடங்களிலே உமக்கு சாட்சிகளாய் திகழ உதவி செய்யும், அந்த புதிய பொறுப்பை சிறப்பாய் செய்ய தேவையான ஞானத்தை தாரும். ஆண்டவரே, தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களை சரியாய் புரிந்து கொண்டு எல்லாரும் இணைந்து நேர்த்தியாய் தங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல குடும்பங்களிலே உண்டான புதிய சமாதான சூழ்நிலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே காணப்பட்ட பிளவுகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி உம்முடைய அன்பினாலே அந்த குடும்பத்தை நிரப்பி உம்முடைய ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் குடும்ப உறவுகள் சரியானதாக அமையவில்லையே என்ற துக்கத்தோடு இருக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் தலையிட வேண்டும் என்று கேட்கிறோம். வேத வசனத்தை அறிந்த ஒவ்வொருவரும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்தர்களும் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடி ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் பற்பலமான பாவங்களிலே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய தூய ஆவியின் வல்லமையை அந்த உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த வாரம் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ பாவத்தை ஜெயிக்க நீரை உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பற்பலமான பிசாசின் பிடியிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் கிரியையை ஜெயிக்கும்படியாக நீர் இந்த உலகத்திலே வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய சமூகத்திலே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் பிடியில் இருப்பவர்களை கர்த்தர் விடுதலை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தங்களுக்கு பயனுள்ளதாய் சொந்தமாக்கிக் கொள்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலருக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துகிறவர்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. புதிதாய் இந்த நிகழ்ச்சிகளை இந்த வாரத்திலே கேட்க துவங்கியிருக்கிற இந்த குடும்பங்களையும் உம்முடைய சன்னிதானத்திலே நினைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, புதிதாய் குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்திருக்கிறவர்களை உம்முடைய சமூகத்திலே நினைக்கிறோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த குடும்பமாய் கர்த்தர் காத்துக்கொள்ளும். இந்த நாட்களிலேயும் ஆஸ்பத்திரியிலே பற்பலமான வியாதிகளுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளிலே பலவீனமாய் படுத்திருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாய் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவிகளாய் எங்கள் மேல் நீர் கிருபையாய் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வியாதி ஆண்டவரே எப்படிப்பட்ட வியாதியாயிருந்தாலும் உம்முடைய திரு இரத்தத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே அவர்களை குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்ட இதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா, இரண்டு பேர் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் உம்முடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு இருக்கும்பொழுது நீர் அதை எங்களுடைய வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இறங்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் குணமாக்கும். தங்களுடைய சரீரத்திலே பலவீனப்பட்ட பகுதிகளிலே தங்களுடைய கரங்களை வைத்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் தேர்வு எழுத ஆயத்தப்படுகிறவர்களுக்காக, தேர்வு எழுதுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும் ஐயா. அவருடைய வாழ்க்கையில உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும். விவசாய பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பணியை சிறப்பாய் செய்ய தேவையான பண சகாயத்தை தாரும். உண்மை உள்ள வேலையாட்களை தாரும். தேவையான தண்ணீர் வசதியை தாரும். கர்த்தர் தாமே அந்த நிலங்களை உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தினசரி கூலி பெற்று பணி செய்கிற அருமையான சகோதர சகோதரிகள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுவிட்டு தங்கள் பணிக்கு ஓடுகிறவர்கள் உண்டு. அந்த வசனங்களை வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னமும் பற்பல பிரச்சனைகளின் நிமித்தமாக ஆண்டவரே தனி நபர்களாக குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற அருமையான சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளை உமக்கு பயப்படும் பயத்திலே உமை நேசிக்கிற அன்பிலே வளர்க்கக்கூடிய ஞானத்தை தாரும், நேரத்தை தாரும், பொறுப்பு உணர்வை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் கடினமான இடங்களிலே கர்த்தருடைய பணியை செய்கிற சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நினைக்கிறோம். அப்பா, கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்தாலும் உம்முடைய வல்லமையினாலே நிரப்பி நித்தியத்தை குறித்து அறியாத பலர் நித்தியத்தை குறித்து அறிந்து கொள்ளவும் திட்டவட்டமாய் நம்முடைய சமூகத்தில் வந்து சேர்முடியாய் வழி நடத்தவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்திலே துணிந்து செல்கிறவர்கள் உண்டு, எத்தனை பேர் சொன்னாலும் மனம் திரும்பாதவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்தித்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய இந்திய திருச்சபைக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் பற்பல இடங்களிலே மக்கள் தூரம் போவதை நாங்கள் பார்க்கிறோம். வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும் பூரணமாய் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் நடைபெறுகிற சிறப்பு கூட்டங்கள் ஒவ்வொன்றிலேயும் கர்த்தர் தலைவராயிருந்து வசனத்தை கேட்கும் மக்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வசனத்தை பகிர்ந்து கொள்கிறவர்கள் ஆத்தும பாரத்தோடும் சரியான ஆயத்தத்தோடும் அதை பகிர்ந்து கொள்ளவும் அநேகருடைய உள்ள உமக்கு நேராய் திருப்பப்படவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்துமை போற்றுகிற மக்களோடு கூட நாங்களும் இணைந்துமை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளை நினைத்து அவர்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் நன்றி உணர்வுள்ளவர்களாய் புதிய ஆண்டிற்குள்ளே கடந்து செல்லவும் கர்த்தர் அருள் புரியும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இன்றும் இந்த மாதத்திலேயும் ஆண்டவரே, குழந்தைகளை பெற்றெடுக்கிற அருமையான சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து தேவையான பலனை தந்து நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். எல்லா சிக்கல்களையும் இக்கட்டுகளையும் கர்த்தர் மாற்றி போடும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான நேயர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இங்கே ஜெயம் கொள்ளுகிறவன் என்று பார்க்கிறோம். இவன் தனது சுய பலத்தினாலோ அல்லது தனது சுய திறமையினாலோ தனது அறிவு திறமையினாலோ அல்லாமல் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் பெறுகின்றவன். அதனைத் தொடர்ந்து புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு பகுதியை சொல்கிறார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்கிறார். வேத புத்தகத்திலே வம்ச வரலாறுகளில் 2 குறிப்பிடப்படுகிறது. ஒன்று ஆதாமின் வம்ச வரலாற்றை கூறுகின்ற புத்தகம். இது ஆதியாகமம் 5:1 நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாருமே அந்த புத்தகத்திலே இருக்கிறோம். ஆனால் அது மரண புத்தகம். இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு கூறுகின்ற புத்தகம் மத்தேயு 3:1 முதல் வாசிக்கலாம். வம்ச வரலாறு புத்தகம் என்பது சாதாரணமாக சொல்லப்படாத வார்த்தையாகும். ஆதாமுடன் தொடர்புடையதாகவும் இயேசுவோடு தொடர்புடையதாகவும் மாத்திரமே இது காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு கூறுகின்ற புத்தகம் ஜீவ புத்தகம். கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள விசுவாசத்தினாலே நாம் அந்த புத்தகத்திலே இடம்பெறுகிறோம். அப்படியானால் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட பின்பு அது கிறுக்கி போடப்படுமா? நாம் ரட்சிப்பை இழந்து விடுவோமோ என்ற கேள்வி எழும்புகின்றது. அப்படியானால் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று யோவான் 10:28 இயேசு கூறியிருக்க மாட்டார். திரும்பவும் திரும்பவுமாக வேதத்திலே நமது ரட்சிப்பை குறித்த நிச்சயம் கூறப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. டாக்டர் ஜான் வால்வோர்ட் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதல் என்ற புத்தகத்திலே இந்த வசனத்திற்கான விளக்கத்தை இவ்விதமாக கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவர்கள் தவிர மற்றவர்கள் பெயர் கிறுக்கி போடப்படும் என்று கூறலாம். இதன் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது ஜீவ புத்தகம் என்பது கிறிஸ்து யார் யாருக்காகவெல்லாம் மரித்தாரோ அவர்கள் அத்தனை பேரின் பெயரும் அதிலே இடம்பெற்றிருக்கும். அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதோ அல்லது புறக்கணிப்பதோ என்ற வளர்ச்சியடைந்த நிலைக்கு வரும்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் பெயர் கிறுக்கி போடப்படுகிறது. இல்லை என்றால் அவன் பெயர் நிரந்தரமாக ஜீவ புஸ்தகத்திலேயே காணப்பட்டு பிதாவிற்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். இது ஒரு சரியான விளக்கமாகவே தெரிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஜீவ புத்தகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, 17:8, 20:12-15 மேலும் 21:27, 22:19 இத்தனை வசனங்களிலேயும் நாம் ஜீவ புஸ்தகம் என்ற பெயரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களிலே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுபவர்கள் யார் யார், எழுதப்படாதவர்கள் யார் யார் என்பதை பற்றி விளக்கத்தை கூறுகிறது. இதனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 நாம் விவரமாக பார்க்கலாம். சிலர் வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 இரண்டு புஸ்தகங்கள் சொல்லப்பட்டுள்ளதாகவும் அடையாளப்படுத்துகிறார்கள். அவைகள் கிரியைகளின் புத்தகமும் அறிக்கையின் புத்தகமும் ஆகும். அறிக்கையின் புத்தகத்திலே இருந்து பெயர் கிறுக்கி போடப்பட்டாலும் கிரியைகளின் புத்தகத்திலிருந்து பெயர் எடுபட்டு போவதில்லை என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார், அனைவருடைய பெயரும் முதலிலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும், ஆனால் சில பெயர்கள் அதிலிருந்து எடுத்து போடப்படும் என்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யாதது, ஏற்றுக்கொள்ளாததின் அடிப்படையிலே மரண வேளையிலே அவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு போகும் என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டு கருத்துக்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் குறை கூறக்கூடியதாகவும் இருக்கிறது. சர்தே சபையிலும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களில் சிலரின் பெயர் கிறுக்கி போடப்படாமல் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் என்று கூறுகின்றார். ஜீவ புஸ்தகத்திலே நமது பெயர் எழுதப்பட வேண்டும் என்பதே முக்கியமானது. ஒரு மனிதன் ஒருமுறை ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்னர் அவன் அதனை இழந்து போவதில்லை என்றே நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:6 பார்ப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இங்கே மீண்டுமாக கிறிஸ்துவானவர் சபைகளுக்கு சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை காதுகள் திறக்கப்பட்டவன் மாத்திரமே கேட்க முடியும் என்பது சொல்லப்படுகிறது. பிலதெல்பியாவில் உள்ள சபைக்கு கிறிஸ்துவின் கடிதம் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. பிலதெல்பியாவில் உள்ள சபை 19வது நூற்றாண்டின் துவக்கம் முதல் இயேசுவின் ரகசிய வருகை வரையிலுமாக காணப்படுகின்ற எழுப்புதலின் சபையை குறிக்கிறதாயிருக்கிறது. இதற்கு இந்த பிலதெல்பியா சபை பிரதிநிதி போன்று காணப்படுகிறது. இது தேவனுடைய வார்த்தைகளின் பக்கமாக திரும்பிய சபை. இன்று புராட்டஸ்டன் சபையினரிலும் ரோம கத்தோலிக்க சபையிலிருந்தும் ஏராளமானவர்கள் தேவனிடமாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மக்கள் வாஞ்சையாக பசியோடு இருக்கிறார்கள். இதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த காலங்களை பிலதெல்பியா சபை கூறுகிறது. பிலதெல்பியா பட்டணம் இன்றும் செழிப்பான ஒரு துருக்கி பட்டணமாய் காணப்படுகிறது. கடலிலிருந்து 125 முதல் 150 மைல்கள் தொலைவிலே உள்நாட்டிலே அழகிய ஒரு பள்ளத்தாக்கிலே இது அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கு வடக்கு தெற்காக காணப்படுகிறது. ஹெர்முஸ் நதியின் கிளை நதியாகிய கொஹாமிஸ் நதி இந்த பள்ளத்தாக்கை செழிப்பாக்குகிறது. இந்த பட்டணம் 4 அல்லது 5 மலைகளின் மீது கட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது இது மிகவும் பெரிய பட்டணமாக, துருக்கியர்களின் ஒரு முக்கியமான பட்டணமாக காணப்படுகிறது. பிலதெல்பியா பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகின்ற பகுதியிலே அமைந்துள்ளது. பூமி அதிர்ச்சியின் காரணமாகவும் யுத்தங்களின் காரணமாகவும் அங்கிருந்த ஜனத்தொகை இப்பொழுது மிகவும் குறைந்துவிட்டது. டாமர்லன் போன்ற புரஜாதியாரை சேர்ந்த பெரும் வீரர்கள் கிழக்கிலிருந்து இங்கே வந்தபொழுது அங்கு இருந்தவர்கள் அனைவரையும் கொண்டு போட்டார்கள். எனவே இப்பொழுது அங்கே ஆதியிலேயே குடியிருந்தவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனாலும் எப்போதும் இந்த பட்டணத்திலே மக்கள் குடியிருக்கிறார்கள். பிலதெல்பியா பட்டணம் ஒரு கிரேக்க பட்டணமாகவே கருதப்பட்டது. அந்நாட்களிலே கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் அல்லாதவர்களை நாகரிகம் இல்லாத காட்டு மிராண்டிகள் என்றே கூறினார்கள். இங்கு முதலாவதாக லிதிய மொழி பேசப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலர்களின் காலத்தில் கிரேக்க மொழி பேசப்பட்ட கிரேக்க பட்டணமாகவே காணப்பட்டது. பிலதெல்பியா ஆசியா மற்றும் அனடோலியா சூழ்நிலையிலே இருந்தாலும் கிரேக்க பட்டணம் போன்றே காணப்பட்டதால் இதனை சிறிய அத்தேனே பட்டணம் என்று கூறினார்கள். எபேசு, சிமிர்னா, பெர்கமு ஆகிய பெரிய பட்டணங்களை கைப்பற்ற வருகின்ற பகைவர்களை மறைந்திருந்து தாக்குவதற்கு வசதியாக பிலதெல்பியா பட்டணம் காணப்பட்டது. இந்த 3 பெரிய பட்டணங்களும் அரணான பட்டணங்களாகவும் தங்கள் பட்டணங்களை நோக்கி வருகின்ற
2: எந்த பகைவர்களையும் நிறுத்தவும் அவர்களை தாமதப்படுத்தவும் கோட்டையில் வீரர்களை நிறுத்தியிருந்தார்கள். பிலடெல்பியாவில் எப்போதும் நிலச்சரிவு ஏற்படும். இங்குள்ள மண் வண்டல் மண்ணாக மிகவும் செழிப்பானதாக காணப்படுகிறது. மரங்களும் மலர் செடிகளும் செழித்து வளர்கின்றது. பிலடெல்பியா திராட்சரசத்திற்கு பெயர் போன ஒரு இடமாகும். மலையை சுற்றிலும் திராட்சை தோட்டங்கள் காணப்படுகிறது. வேதாமத்திலிருந்து இந்த பட்டணத்திற்கு இந்த பெயர் கொடுக்கப்படவில்லை. பெர்கமு பட்டணத்தின் அரசனாகிய இயூமென்சின் மீது அவன் சகோதரனாகிய இரண்டாவது அட்டாலூஸ் என்பவன் கொண்டுள்ள அன்பினாலே இந்த பட்டணம் பிலடெல்பியா என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 17வது ஆண்டிலே ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த பட்டணம் முழுமையும் அழிந்துவிட்டது. இந்த நிலநடுக்கத்தினாலே இந்த பகுதியைச் சேர்ந்த சர்தை மற்றும் பல லீதியர்களின் பட்டணங்கள் யாவும் அழிந்துவிட்டது. அப்பொழுது சக்கரவர்த்தியாக விளங்கிய திபேரியு என்பவன் பெரும் அழிவு பணத்தை இதற்காக செலவழித்து திரும்பவுமாக இந்த பட்டணங்களை கட்டினான். சிமிர்னாவிற்கு அடுத்தபடியாக இந்த சபையை குறித்து ஆண்டவர் எவ்வித குறைகளையும் கூறவில்லை. ஏனென்றால் இந்த சபை தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்த ஒரு சபையாய் இருந்தது. கர்த்தர் இந்த இரண்டு சபைகளை குறித்தும் எந்தவிதமான குறைகளையும் சொல்லவில்லை. அருமையானவர்களே, இந்த இரண்டு சபைகளும் மறைந்துவிட்டாலும் இந்த இரண்டு பட்டணங்களும் இன்னமும் காணப்படுகிறது என்பது ஆர்வத்தை தூண்டும் ஒரு காரியமாயிருக்கிறது. இருந்தபோதிலும் அங்கே பைசன்டன் சபையின் அழிவுகள் காணப்படுகிறது. இதன் மூலம் அங்கே சபையானது 12 அல்லது 13ஆம் நூற்றாண்டு வரை செயல்பாட்டில் இருந்திருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. அங்கே இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். இங்கே அந்த பைசன்டைன் சபையின் அழிவுகள் காணப்படுவதில் ஒரு தூண் காணப்படுகிறது. ஆனால் இது 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள தூண் அல்ல. இது அங்கே காணப்பட்ட விளையாட்டு அரங்கத்தின் ஒரு தூண். இதை துருக்கிய அரசாங்கம் அழித்ததால் இந்த ஒரு தூண் மட்டும் மீதியாயிருக்கிறது. 1922வது ஆண்டில் துருக்கியர்களும் கிரேக்கர்களும் பிலடெல்பியாவில் போரிட்டனர். இப்பொழுது இங்கு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதால் சில ரகசிய கிறிஸ்தவர்கள் மாத்திரம் காணப்படுவதாக கூறப்படுகிறது. பிலடெல்பியா சபை 13வது நூற்றாண்டிலும் தொடர்ந்து இருந்தது என்று தெரிகிறது. இது ஒரு மிஷனரி சபையாகும். பிலடெல்பியா சபை தேவனுடைய வார்த்தைகளுக்கு திரும்பி தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பதினால் இது எழுப்புதலின் சபை என்றும் அழைக்கப்படுகிறது. பிலடெல்பியா சபை வேத வசனங்களை அறிவிக்கின்ற சபையாக காணப்பட்டது. எனவே இது புதிதல்ல. ஆனால் கடந்த நூற்றாண்டு முதல் வேதாகமம் கற்றுக் கொடுப்பது வளர்ந்து இப்பொழுது பிரபலம் அடைந்திருக்கிறது. வேத வசனங்களை போதிக்க வேண்டும் என்றே நம்முடைய வானொலி நிகழ்ச்சிகளும் ஒலிபரப்பப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வாருங்கள், வாசிக்கிறேன். பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்கே பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்கிறார். தூதன் என்பது சபையின் போதகரை குறிக்கின்றது. அனைத்து சபைகளிடத்தும் தேவன் இவ்விதமாகவே கூறுகிறார். தொடர்ந்து பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தொடர்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் கொடுக்கப்படுகின்ற செய்தியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ள நமது பிரதான ஆசாரியனாகிய தேவனுடைய மகிமையின் காட்சியின் ஒரு பகுதியை இயேசு இணைத்து கூறுகிறார். இங்கு தாம் பரிசுத்தமானவர் என்பதை கூறுகிறார். கிறிஸ்து தனது பிறப்பில் மரணத்தில் இன்று அவரது ஆசாரிய பணியில் பரிசுத்தமுள்ளவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பின் போதும் தேவதூதன் மரியாளிடத்தில், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலேயும் கூறுகிறான். கிறிஸ்து தனது மரணத்திலும் பரிசுத்தமானவராகவே இருந்தார். கவுனிங்கள் அப்போஸ்தலர் 2:27 என்ன சொல்கிறது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். கிறிஸ்து தனது மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பரிசுத்தமானவராகவே காணப்பட்டார். இன்று தனது ஆசாரிய பணியிலேயும் அவர் பரிசுத்தமானவராகவே இருக்கிறார். கவனியங்கள் எபிரேயர் 7:26 வாசிக்கிறேன். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 அவரை குறித்து சொல்லும்பொழுது அவர் சத்தியம் உள்ளவரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 இயேசுவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். சத்தியம் என்பது பரிபூரணமான உண்மையை குறிக்கிறது. மோசே ஜீவ அப்பத்தை கொடுக்கவில்லை, கிறிஸ்துவே ஜீவ அப்பம் என்று யோவான் 6:32-35 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 பின்பகுதியிலே தாவீதின் திறவுகோலை உடையவரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 பார்த்த பாதாளம் மற்றும் மரணம் ஆகிய திறவுகோலில் இருந்து வேறுபட்டது. இந்த பூமியினை ஆளுவதற்கு ராஜ உரிமையை உடையவர் அவரே என்பதை இது தெரியப்படுத்துகிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன், லூக்கா 1:32-33. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை எண்டெண்டைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். 1000 வருட அரசாட்சியிலே அவர் தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார். ஆனால் இன்று பகைவர்களை தனது பாதப்படியாக்கி போடும் வரையிலுமாக அரசனாக பிதாவின் வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 இறுதியிலே ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்துவே திறக்கிறவரும் பூட்டுகிறவருமாய் இருக்கிறபடியினால் அவர் நமக்கு ஆறுதலை தருகிறவராய் இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 28:18 வாசிக்கிறேன், கவனியங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறது போல அவரே சகல அதிகாரத்தையும் உடையவராயிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவரே எந்த ஒரு கதவையும் பூட்டவும் எந்த ஒரு கதவையும் திறக்கவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அந்த வல்லவரின் கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படாதபடி நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். அவர் சத்திய

0: அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஒரு காரியத்தை மிகவும் தெளிவாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன? நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக, ஜீவ புஸ்தகத்திலிருந்து நாம் பெயர் கிறுக்கப்படாதவர்களாக இருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆவியானவர் உங்களோடு கூட உறவாடும் பொழுது உங்கள் காதுகளை கொடுத்து அவர் வார்த்தைகளை கேளுங்கள். அவர் சொல்லும் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை எந்த ஒரு காரியத்திலே நீங்கள் சோர்ந்து போய் தோல்வி அடைந்தவர்களாய் காணப்பட்டாலும் அவருடைய பாதத்திலே வந்து தெளிவாக உங்கள் நிலையை விளக்கி கூறுங்கள். எந்த காரியத்திலே நீங்கள் விழுந்து போனீர்களோ அதை சிந்தனை செய்யுங்கள். அதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன், எந்து, எவ்வாறு, எப்படி என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தையிலே முதலாவது ஒரு தெளிவான வெற்றி வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்பொழுது உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமாக அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டதாக, ஜெயம் கொள்கிறவர்களாய் உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக.
1: அன்பான நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை சிலர் கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள், அநேகர் நீங்கள் தெரிவிப்பதில்லை. தயவாக உங்கள் கருத்துக்களை ஓர் தபால் அட்டையிலோ அல்லது தொலைபேசி மூலமோ எங்களுக்கு தெரிவித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் கெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யோபேல் 2:32. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் கெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யோபேல் 2:32.

0: recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தையானது அற்புதமானது. சபை கூடிவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் ஏழு வகையான கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்க போறோம். எத்தனை வகையான?

0: நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல, எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு இயேசுவின் பெயர்ல வாழுகிற ஏழு வகையான கிறிஸ்தவங்களை குறித்து நான் அறிந்து கொண்டேன். நான் தெளிவடைந்த உணர்வடைந்த அந்த காரியத்தை சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏழு வகையான கிறிஸ்தவர்கள். நாம யாருங்கிறத அறிந்து கொள்ளணும், சாத்தான் யார் என்பதை அறிந்து கொள்ளணும், உண்மை கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளணும், பொய் கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளணும், பெயர் கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளணும். இயேசு என்ன சொல்றாரு, பூமியிலே ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க ஆண்டவர் நம்மளை ஏத்திருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தாராளமா சாப்பாடு கொடுக்க கூடாது, இஷ்டத்துக்கு துணிமணி எடுத்து கொடுக்க கூடாது, இஷ்டத்துக்கு பண உதவி செய்யக்கூடாது. சில பேர் வாரது இருக்காது, அதுக்காகவே வருவாங்க, சாப்பாடு கிடைக்குமா துணி கிடைக்குமா. ஆனா இயேசுவை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, இயேசுவை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்படிய மாட்டாங்க, வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. அதை நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நாம விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க முடியும், வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க முடியும், நம்ம பணத்தை பொருளை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க முடியும். தேசிய திருக்கதரிசி புத்தகம் 62:8 சொல்லப்பட்டிருக்கு, இனி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் அந்நியன் புசிப்பதில்லை. ஆமென் சொல்லுமா. நம்ம கர்த்தர் நமக்காக கொடுக்கிற பணத்தை, நமக்காக கொடுக்கிற ஆகாரத்தை அந்நியனுக்கு கொடுக்க கூடாது, அந்நியனுக்கு கொடுக்க கூடாது. ஏழைக்கு கொடுக்கணும், தரித்திரனுக்கு கொடுக்கணும், ஒடுக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணும், என்ன மனம் திரும்புகிறவனுக்கு கொடுக்கணும், அல்லேலூயா, நல்லா வாழ விரும்புகிறவனுக்கு கொடுக்கணும். அதனால இன்னைக்கு ஒரு ஏழு வகையான கிறிஸ்தவத்தை குறித்து நாம பார்க்க போறோம். கவனமா கேளுங்க. முதல் கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள், மனம் திரும்ப மாட்டாங்க. ஆண்டவர் மத்தேயு 4:17 சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கின்றாரு. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படியாப்பட்டவங்க, சினிமா பார்ப்பாங்க, டிவி சீரியல் பார்ப்பாங்க, களியாட்டங்கள் பார்ப்பாங்க, நாள் பார்ப்பாங்க, சகுனம் பார்ப்பாங்க, உலக பிரகாரமான எல்லா காரியத்திலையும் தலையிடுவாங்க. ஆனால் சபைக்கு வருவார்கள், ஆனால் சபைக்கும் வருவாங்க, ஆராதனையில கலந்து கொள்வாங்க, சபை கட்டுவதற்கு நன்கொடை கொடுப்பாங்க, ஊழியக்காரருக்கு பணம் கொடுப்பாங்க. என்னது, சபைக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஆராதனை இருப்பாங்க, கைதட்டுறது மாதிரி எல்லாம் கைதட்டுவாங்க, தவறுறது மாதிரி எல்லாம் தவுவாங்க, கீழே விழுந்து உருள கூட செய்வாங்க. ஆனா காணிக்கையும் போடுவாங்க, ஊழியக்காரருக்கு பணம் கொடுப்பாங்க, சபை கட்டுறதுக்கு பணம் கூட நன்கொடைகள்லாம் தாராளமா கொடுப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க,
1: காரியம்
0: மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இயேசுவின் வார்த்தையின்படி வாழ மாட்டார்கள். கலாத்தியர் எடுத்துக்கொள்வோம், கலாத்தியர் 5:19-20 கலாத்தியர் 5:19-20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறட, அவையவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, புள்ளி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படியாப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு
1: படித்ததிலிருந்து
0: கிறிஸ்தவ மக்களை, உண்மை கிறிஸ்தவ மக்களை கவனிங்க, படிக்க வேணாம், பைபிளை முடிச்சுட்டு சொல்றத கவனிங்க. உண்மை கிறிஸ்தவர்களை, உண்மையான கிறிஸ்தவர்களை, உண்மையான ஊழியர்களை கிறிஸ்தவை விட்டு பிரிக்கிற காரியங்கள் நிறைய நடக்குது. கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக கர்பல் லைஃப் ஒரு கம்பெனி உலகம் முழுவதும் செயல்படுது. அது என்னடா, வெயிட்டை குறைக்கிறது, உடைய எடையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுல சேர்றது, அதுல சேர சொல்லி நீங்க பிசினஸ் பண்ணா நல்லா முன்னேறலாம், பிசினஸ் பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அப்ப நம்மள என்ன பண்ணலாம், சம்பாதிக்கிறது தானே, ஏதாவது எங்க பொண்ணு லீதியாளுக்கு அதுல அந்த துறையில சேர்த்து விட்டோம்டா, நம்மளும் சப்போர்ட் வந்தா, தொழில் பண்ணா, மழை சம்பாரிச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் அங்க உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டா அங்க நோக்கம் என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வரணும். என்னது, ஞாயிற்றுக்கிழமை அங்க கட்டாயம் வரணும், மீட்டிங்ல அட்டன் பண்றோம். பெரிய மீட்டிங் வச்சா ஞாயிற்றுக்கிழமை தான் மகால இருந்து அதுல அட்டன் பண்ணணும், அதுல அட்டன் பண்ணணும். அதெல்லாம் அட்டன் பண்ணி கத்துக்கிட்டா தான் நீங்க பிசினஸ் பண்ண முடியும், பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும். சரி ஓகே, கற்றுக்கொள்ளலாம். அப்ப நாங்க ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு ஆராதனை முடிச்சுட்டு 10 மணிக்கு கிளம்பி அவசர அவசரமா போய் என்னதான் நடக்குது கத்துக்கணும் சொல்றாங்கள என்ன பல ஒரு மகாலுக்கு போயிட்டோம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுங்க விசில் அடிக்கிறது களியாட்டங்கள் கும்மாளங்கள் கூத்தாடித்தனம் ஆடுறாங்க சினிமா பாட்டை போட்டு ஆடுறாங்க சினிமா பாட்டை பாடி ஆடுறாங்க எனக்கு வருத்தம் தெரியுமா கஷ்டப்படுறேன் வேதனையா இருக்கேன் பாஸ்டர் எனக்காக சோம் பண்ணுங்க சோம் பண்ணுங்க சோம் பண்ணுங்கன்னு சொன்ன விசுவாசிகள் கூட இன்னைக்கு
1: அந்த இரவு முழுக்க அந்த நிலைகளை
0: சினிமா பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க வரிசையில் உண்டு டிஷர்ட்ட போட்டு பொம்பளைங்க பொம்பளைங்க விசுவாச பொம்பளைங்க டிஷர்ட்ட போட்டு பேண்ட போட்டு அந்த கற்பலைப்புக்குள்ள போனா அப்படித்தான் இருக்கணுமா நல்ல விசுவாசிங்க நான் வறுமையில இருக்கிறேன் தரித்திரத்தில் இருக்கிறேன் கடன்ல இருக்கிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்ன விசுவாசிகள் கூட கூத்தாடித்தனமா இருக்கு அதான் களியாட்டுக்கள் பவுல் சொல்றாரு இவங்க எல்லாம் விபச்சாரிகள் வேசித்தனம் பண்ணுகிறவர் சொல்லப்பட்டிருக்கோம் அல்ல இல்லையா உடனடியாக இது நம்ம போட்ட பணம் முதலீடு இல்லாம போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து கத்துக்கிட்டதான் 3-4 வருஷம் ஆகும் அல்ல இல்லையா சொல்லுவோமா அல்ல இல்லையா அந்த மாதிரியான காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அங்க என்ன சொல்லப்படுகிறது ஒன்னியவான் திருப்புங்க ஒன்னியவான் உலகத்திலும் உலகத்துலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் புதாவின் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்துள்ளவைகள் எல்லாம் புதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் கரங்களை கட்டி கத்திரங்க படுத்துவோம் அல்லேலூயா தேவன் விரும்புகிற காரியம் என்ன தேவன் விரும்புகிற காரியம் என்ன தேவனுக்கு பிரியமான காரியம் செய்தால் அவர் உடுத்தி வைப்பார் வீட்டை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் எந்த புட்டையும் எந்த மருந்தை சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்கிற அவசியம் கிடையாது அல்லேலூயா அவர் கிருபை கொடுப்பாருங்க அவர் அழகை கொடுப்பார் அவர் சுகத்தை கொடுப்பார் அவர் பலத்தை கொடுப்பார் அப்ப என்னது மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பிய கிறிஸ்தவர்களும் அந்த மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களோடு இணைகிறார்கள் இணைக்கப்படுகிறார்கள் சினிமா பாட்டை பாடுறாங்க சினிமா பாட்டு அந்த கூட்டத்துல போய் பார்த்து நொந்து போனேன் நல்லா வேண்டாங்க வந்தோம் சொல்லி பாவ அறிக்கை பண்ண போயிட்டு வந்து ஆண்டவர் இதுக்குள்ள போயிட்டு வந்த பாவத்தை மன்னிங்க உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவுங்க அப்படின்னு சரி ரெண்டாவது பெயர் கிறிஸ்தவர்கள் ரெண்டாவது பெயர் கிறிஸ்தவர்கள் இவர்கள் என்ன தெரியுமா இவங்க ஆராதனைக்கு வருவாங்க எல்லா கூட்டங்களுக்கும் போவாங்க எல்லா பிரசங்கத்தையும் கேட்பாங்க யூடியூப்ல பிரசங்கம் கேட்பாங்க செய்தியாளர்களுக்கு சபத்தை கேட்பாங்க உபவாச கூட்டத்துக்கு போவாங்க திறப்பின் வாசல் கூட்டத்துக்கு போவாங்க அங்க போவாங்க இங்க போவாங்க ஆனா வேத புத்தகத்தை வாசிக்க மாட்டார்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க மாட்டாங்க இவங்க உபவாசம் இருந்து செபிக்க மாட்டாங்க சபைக்கு லேட்டா வருவாங்க சபைக்கு லேட்டா வருவாங்க ஆனா கூட்டம் கூட்டம் கூட்டம் எங்க வேண்டாலும் போவாங்க எல்லா பாஸ்டரோட தொடர்பு வச்சுக்கிருவாங்க பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க செபிக்க மாட்டாங்க இவங்க உபவாசம் இருக்க மாட்டாங்க இவங்க என்ன செய்ய மாட்டாங்க வசனத்துக்கு கீழ்படிந்து வாழ மாட்டார்கள் இவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா மிஞ்சின நீதிமான் மாதிரியே இருப்பாங்க ரோமர் 12:2 என்ன சொல்ல பார்ப்பாங்க 12:2 என்னது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள் அல்ல இல்லையா இவங்க மறுரூபமே ஆக மாட்டாங்க இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை தர மாட்டாங்க சரிங்களா ஒத்த வேஷம் தரிப்பார்கள் மாய்மலம் ஏமாத்து வேலை வஞ்சிக்கப்படுகிறது எப்படியாப்பட்ட காரியத்துல இவங்க முதலீடு பண்ணிட்டு அல்லால் பட்டு அழைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போய் அங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க ஆனா ஆராதனைக்கு போக மாட்டாங்க சபைக்கு போக மாட்டாங்க லேட்டா வருவாங்க, கடைசியா வருவாங்க, பாட்டு முடிஞ்ச பிறகு வருவாங்க, ஆராதனை முடிஞ்ச பிறகு வருவாங்க, செய்தி நடக்கையில வருவாங்க, சாப்பாடு போடுங்க சபையில, செய்தி முடிஞ்ச பிறகு சாப்பாட்டு நேரத்துக்கு வருவாங்க, வந்து சாப்பி போக்கலாம் சொல்லுவாங்க. பாஸ்டர் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன், அந்த தோழி இந்த தோழி தட பாஸ்டர், சாத்தான போட்டு உருட்டா, சாத்தான் மேல ஒரு பழிய போட்டுறது, நீயே சாத்தான் அறந்துகிட்டு பழி எங்க போடுறது, சாத்தான் மேல போடுறது. இவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள், ஆபிரகாம் பேர் இருக்கும், சார்லஸ் பேர் இருக்கும், யோவான் பேர் இருக்கும், மோசைன்னு பேர் வச்சிருப்பான், ஆனா என்ன செய்வான், வசனத்தின்படி வாழ மாட்டான், வேதத்தை வாசிக்க மாட்டான். இவர்கள் தான் பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு. மூன்றாவது காரியம், ரகசிய கிறிஸ்தவர்கள், ரகசியமா வாழ்வாங்க. ஏன்னா வெளிய குடும்பத்துல தெரிஞ்சா பிரச்சனை, நண்பர்களுக்கு தெரிஞ்சா அசிங்கம், சபைக்கு பைப்பில் தூக்கிட்டு சபைக்கு போனா நம்மளை கேவலமா பேசிடுவாங்க, கேவலமா பார்த்துருவாங்க சொல்லி ரகசியமாக வாழுகிற ஒரு கிறிஸ்தவர்கள். இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், ஞானசினமும் எடுக்க மாட்டாங்க. பாஸ்டர் ஞானசினம் எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, அது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை மாதிரி ஆயிருக்கும்போது தெரியுது. எடுக்கணும்னு ஆசை பண்ண, எனக்கு எடுக்கத்தான் பாச ஆசை, நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆயத்தமாவெல்லாம் இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஞானஸ்நானத்துக்கு ஒரு காலம் எடுக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, பைபிள்லாம் வாங்கிடுவாங்க, பாச்சா எனக்கு ஒரு நல்ல பைபிள் கொடுங்க, நல்ல தமிழ் பைபிள் கொடுங்க, நல்ல இங்கிலீஷ் பைபிள் கொடுங்க, வாங்குவாங்க. நம்ம பாச இருந்த காணிக்கையெல்லாம் போட்டவங்களுக்கு பைபிள்லாம் வாங்கி கொடுப்போம், ஆனா பைபிள் படிக்கிறீங்களான்னு கேட்டேன், எங்க பாஸ்டர் அங்க வேலை இங்க வேலை, வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலை, ஆபீஸ் வேலை, அக்கா வீட்டுக்கு போனேன், தங்கச்சி வீட்டுக்கு போனேன், அங்க போனேன் இங்க போனேன், எங்களை விடமாட்டோம்ன்றாங்க பாஸ்டர், நான் இல்லைன்னா ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதனால எங்க பைபிளை படிக்கிறது, பைப்பிள கையில் எடுக்கிறதுக்கே நேரம் இல்லை பாஸ்டர், செபிக்க நேரம் இல்லை, உபவாசிக்க நேரம் இல்லை என்பார்கள். ஆனா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இவங்க பாஸ்டருக்கும் ரகசியமா பணம் கொடுப்பாங்க, கவனிக்கிறீங்களா, காணிக்க கொடுப்பாங்க, பாஸ்டருக்கும் காணிக்க கொடுப்பாங்க, இந்தாங்க பாஸ்டர் காணிக்க. ஏன் ஏன் காணிக்க கொடுக்குறாங்க, இவங்க வேத வாசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக நம்ம வேத வாசித்து ஆலோசனை சொல்லணும், இவங்க உபவாசிக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம உபவாசித்து ஜெபிக்கணும், இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு இவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், இவங்க பணம் கொடுப்பாங்க, இதுக்காகத்தான் பணம் கொடுப்பாங்க. இவர்கள் எப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள், ரகசியமான கிறிஸ்தவர்கள். அது இல்லையா, ஊருக்கு தெரிஞ்சா கேவலம், சபைக்கு போறது ஊருக்கு தெரிஞ்சா கேவலம், ஞானஸ்தானம் எடுக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சா கேவலம் பிரச்சனை, உறவினர்கள் மூலம் பிரச்சனை, நண்பர்கள் மூலம் கேவலம், வேலை பார்க்கிற இடத்துல நம்மள கேவலமா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வட்டத்துக்குள் வாழுகிற ரகசிய கிறிஸ்தவர்கள். சரிங்களா, சரி. மூன்றாவது கிறிஸ்தவர்கள், கனி இல்லாத கிறிஸ்தவர்கள். கனி கனி இருக்காது, கனி இல்லாத கிறிஸ்தவர்கள். மத்தேயு 21 எடுத்துக்கொள்வார், மத்தேயு 21 எடுத்து வச்சுக்கோங்க, மத்தேயு 21, மத்தேயு 21 அதிகாரம். கனி இல்லாத கிறிஸ்தவர்கள், இவர்கள் மனம் திரும்பியவர்கள், நல்லா கவனிங்க, மனம் திரும்பியவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், உபவாசிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, தசமோகம் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, கனி இருக்காது, அன்பு இருக்காது, கீழ்ப்பிடுதல் இருக்காது, தாழ்மை இருக்காது, இரக்கம் இருக்காது, நன்மை செய்ய மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள், வசனத்தின்படி வாழ மாட்டாங்க, வசனத்துக்கு பயப்பட மாட்டாங்க, வசனத்துக்கு நடுங்க மாட்டாங்க, வசனத்தை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. மத்தேயு 21:18-19 என்ன சொல்லுது, 18:19 காலையில இயேசு நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று, அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதுல இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகிறதற்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு வர்றாரு, அங்க ஒரு அத்தி மரம் இருக்கு, ஆனா தள தள தள தளன்னு கொப்புகளே தெரியாம இலையா இருக்கு, உள்ள போய் இலைகளை பிரிச்சு பாக்குறாரு, அவர் பழம் சாப்பிடுவே பழம் இல்லை, அப்ப பழம் நல்லா அழகா இருக்கு, கனி இல்லாத மரம் இது வேஸ்டா இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி சபிச்சு போறாரு. கனி இல்ல. அப்ப கனி என்றால் என்ன சொல்லப்படுகிறது? கனின்றா என்ன? அப்ப நம்ம ரச்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கணும்? கலாத்தியர் ஐந்தா இருக்க மறுபடியும் ஒரு களியாட்டுகளை பத்தி பார்த்தோம், அடுத்து கனியை பத்தி பார்ப்போம். கனின்றா என்ன? கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம், கலாத்தியர் ஐந்து எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்தாச்சா? ஆமா, 20, 21, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படி அப்பட்டவர்களுக்கு விரோதமான புறமானம் ஒன்றும் இல்லை. தவிக்கிறீங்களா? அன்பு இருக்கணும். அன்புதான்.
2: ஹலோ,
1: பேசலோட்டம்மா? உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். எவ்வளோ வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேலையிலும் எவ்வளோ வேலைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா.
2: காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அப்போ காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் கிருபையின் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி கற்பனே. இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்து உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க, உங்களோட நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. ஆர் மறந்தாலும் உங்கள் எங்களோட பிள்ளைகளாக எங்களை நீங்கள் ஒருவர் மறக்காமல் இருக்கிறதுக்காக, உள்ளங்கையில் விரைந்து வெத்து விழுந்து விடாதபடி காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே கூட சுத்த கிருபையா, கூட கிருபதானங்களை தாங்குகிறது, கூட கிருபதானங்களை நடத்துகிறது. எங்களோட பலவீனத்திலும் உங்களோட பிளன் பூரணமாக விளங்குற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ஐயா, நாங்கள் பெருந்தூசியும் உங்களோட அன்பில்லாவிட்டால் நாங்கள் புள்ள போல இந்த பூவை போல உதிர்ந்து போயிருப்போம். இன்றைக்கு நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா, அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அப்பா மாறாதவரே, மாமனர் என்ற மாச்சிமனர் என்ற எங்கள் அன்பின் தேவனே, உங்களுக்கு நன்றி. உங்களை போல் அன்புள்ளவர்கள் ஒருவருமே இல்லையா. உங்களுடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் ருசித்து ருசித்து என்னும் மென்மேலும் உங்களுக்குள் உறுதியாக நாட்டப்பட்ட உலகமரக்கன்றுகள் போலும், கனபர்தரம் பிராட்சச்செடி போலும் உங்களை பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருதரம் ஈவிக்கத்தக்கதாக உங்களை கிருவியை ஊட்டி எங்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, உங்களால் வழிநடத்த முடியும். இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழியில் நினைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க விண்ணப்பங்களை ஒப்படைக்க நன்றி செலுத்த எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற அந்த உரிமைக்காக நன்றி ராஜா. இந்த உரிமையை நாங்கள் போட்டு அடித்து விடாதபடி எங்களாவியாத்மா சரண் சிந்தனை செய்ய பேச்சோ என்றையும் எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா, இடகட்டி கொள்ளுங்கோ. இந்த ஆண்டவர் இந்த அழிந்து போற சரீரத்துக்கு நாங்கள் மகோடு காமல் எங்கட ஆத்மாவை எந்த நிமிஷமும் உங்களுக்கு செழிப்புள்ளதாக நிலநிற்கத்தக்கதாக உங்களோட கிருபையை செய்து எங்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே, உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியலிய காலம் தொடங்கி காலம் தொடங்கி இது வர நேரமும் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி, நன்றி. உங்களோட பிள்ளைகள் ஆறாறு கூடாக இதில் ஐக்கியப்பட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த வரங்கள் கனிகள் உங்களோட மேல்வத்திற்கு அன்பு விசுவாசம் நம்பிக்கை உறுதி கூடாக உங்களை மாமப்படுத்த கிடைத்ததோ அவர்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக ஐக்கியப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களோட நாமத்தை உயர்த்தி அவர்கள் உங்களை மாமப்படுத்துறதுக்காக கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை ஆண்டவரே மனதில் கொடுத்து ஆண்டு 365 நாளும் இந்த உங்களோட சுத்த வார்த்தையை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக வாசிக்கத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வார வழிநடத்தலுக்காக கொடுத்த அந்த ஆலோசனைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்க ஆண்டவர் எங்கட கைகளில் ஏந்த எங்கட இறுதிய பலகையில பதிக்கத்தக்கதாக எங்களோடு கூட இருக்கிற பெருசத்தாவியானவரே, கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக நீங்க தான் உணர்த்தி உணர்த்தி என்ன மென்னும் உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி உங்களால் நடத்த முடியும். இந்த வார்த்தைகள் பரிசுத்தப்படுத்த பரிசுத்த வார்த்தைகள் ஐயா ஆண்டையர், இந்த வார்த்தைகளால் கேட்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு பொல்லா பொன்னாக விளங்க வைக்க உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். நீங்க நல்லவர் ஐயா, நீங்க வல்லவர், நீங்க போதுமானவர். உடனீட்டி அபயம் உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். செலவின உள்ள ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களுக்கு நன்றி. நல்ல ஆர்மையிலும் போல ஆர்மையிலுக்கும் சூரியனை உதிக்க சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் ஐயா, மழையை பெய்ய பண்ற தேவன் அதுக்காக நன்றி. அதே பேர் உங்கள் மே உங்களுடைய அன்பையும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் நேசிக்கிற தேவன் ஐயா, ஆண்டு மனம் திரும்பி மறுவப்பட வேணும் என்று வாஞ்சியோடு இருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உறங்காமல் தூங்காமல் காத்து கொள்ற தேவனே உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, திரவச காலமாக இந்த சங்கம மொழியலியை சந்தோஷத்தோடும் உண்மையோடும் தாழ்மையோடும் நடத்தி கொண்டு வார உங்களோட பிள்ளைகளுக்காக, கைகோத்தவனம் நடத்தி கொண்டு வார சகோதரனுக்காக சகோதரிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவளுக்கு கொடுத்த நேரம் சோகல தைரியம் உங்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அன்பு உறுதி ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா, நன்றி. புன்சிரிப்போடு எல்லாருக்கும் பதில் கொடுக்கத்தக்கதாக உங்களோட பிரதானமான குணமான உண்மையின் தாழ்மையை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவர்களை ஆசீர்வதித்து இந்த சங்கமம் ஒளியலைக்குள்ளால் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டு இருக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எங்க ஐக்கியப்பட்டாலும் ஆரோடு பேசினாலும் இரவோ பகலோன்றாதபடி இந்த உலகத்தில் இருந்து இந்த சங்கம் உலகத்தில் தோரெடுக்கும் பொழுது கதிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த எல்லா அசிரும் விசேஷமாக உங்களோட தாழ்மையான உண்மையான குணங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து கூட பாதத்தில் வந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க விண்ணப்பிக்க இவர்களை கூட எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சௌதரியின் சௌதரியம் ஆசீர்வதிங்க ராஜா, முடிசூட்டுங்க அலங்கரிங்க உங்களோட வரங்களை எல்லாம் என்ன முடிசூட்டி அலங்கரித்து ஆரோடு அக்கியப்பட்ட ஆழ்வாயில மத்தியில் குடும்ப மத்தியில் அன்பான மத்தியில் சப மத்தியில் சமுதாய மத்தியில் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் சங்கம மொழியில் இணைந்திருந்து உங்களை உங்களை மகப்படுத்துவோர் மத்தியிலும் உங்களோட அன்பை இவர்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா, நன்றி. சந்ததி சந்ததியுமே ஆசீர்வதித்திருக்கிறீங்க. கொடுத்த மகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம், அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி, அவங்கள் மேத்துவத்திற்கு அன்புக்காக நன்றி. ஆண்டவரே அவையின் நீங்கள் தெரிந்தெடுத்து ஒரு பாத்திரமாக அணைந்து உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு அவையும் ஆண்டவர் ஒரு ஆயுதமாக நீங்கள் பாவித்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. சந்ததி சந்ததி ஆசீர்வேற்ற தேவனே, அந்த பேர பிள்ளைகளையும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை மட்டும் வளர்த்து போகுது. வாலிப வயதிலும் நீங்கள் கூட இருந்து பலதத்தி போகாதபடி பல பக்கமோ பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களோட காக்கும் கரத்தினால் நீங்கள் அவர்களை காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. என்னத்துக்கு படைக்க வேணும், எதுக்கு படைக்க வேணும், எதில் படித்து முன்னேற வேணும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ அதுக்கு வேண்டிய வழிகளை திறந்து ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக வைக்கலாம். உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக ஆண்டவரே, உங்களால் கட்டி எழுப்ப முடி நாமம் மகப்படுத்தக்கதாக உங்களால் கட்டி எழுப்ப முடியும். கட்டி எழுப்ப வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனையும் மருமகளையும் ஆசீர்வதிக்கும் ராஜா, அவருடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிக்கிறது அவனே நன்றி. ஆண்டவரே அவர்கள் போக்கிலும் பெறத்திலும் இருத்தலும் நீங்க கூட இருந்து அவர்கள் ஓடும் வாகனங்கள் வாசம் பண்ணும் கூடாரம், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, சோதரன் சோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், இந்த சங்கம மொழிகளிய நடத்தும் ஸ்டூடியோ, அவர்களும் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் அப்பா உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து கொள்ளுங்க, காற்றோ சொல்லோ வந்து அண்ணுகாதபடி, ஆண்டவரே சங்காரத்துடன் கிட்ட வராதபடி உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு மட்டும் காத்து போல் என்னும் காத்து உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என் பிரியாசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் அதை 1000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைக்காக ஆசீர்வதிக்கிறவரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணராக தராயிருக்கிறவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாஞ்சுகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறது இவனே. என்ன இந்த சங்கம மொழிகளே என்னென்ன விதமாக உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக உங்கள் ராஜ்யம் வளரத்தக்கதாக என்னென்ன விதமாக புது புது விதமாக ஆண்டுகளை நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழிவசதிகள் ஞானம் அறிவு ஒவ்வொன்றையும் நீங்க தவந்து கொடுத்து நீங்க உங்களோட நேரத்தில் எல்லைகளை பெரிதாகி உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தொடர்ந்து கொண்டு கேட்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இறுதிய வாஞ்சலை நிறைவேற்றுங்கள் தகப்பனே, உங்களுக்கு நன்றி. நாங்கள் பணத்தையோ பொண்ணையோ வெள்ளியோ நாடி வரவில்லை ஐயா. உங்களோட ராஜ்யம் வளரணும், எல்லா முழங்காலும் முடங்கணும், எல்லா நாமும் ஜேசுவன் அறிக்கை செய்ய வேணும் என்று உங்களோட வார்த்தையை ஐயா, உங்களால் தான் இந்த சங்க மொழியிலே காலம் நிறைவேற்ற முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன இந்த நேரத்தில் ஐயா என்ன நீங்களா என அன்பானவர்களோ இன்ன மத்திய தூரத்தில் இருப்போர் ஆர் ஆர் உங்களை என்ன அறியாமல் ஆண்டவர் சிஷ்டிப்புக்களை மணங்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு தெரியும் அறியாமல் ரொம்போடு சிஷ்டிப்புக்களை வணங்கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே அவர்களை உங்களால் தொட்டு குணமாக்க முடியும். சிருஷ்டி கத்தரார் என்பதை அறிய உங்களுக்கு கொடுக்கிற மகனையும் துதியும் கொடுக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா, செய்ய முடியும். அதுக்காக உங்களை வருகிறோம். என் ஆண்டவரே உங்களது அற்புதத்தை செய்தவன் இந்த இலங்கை தேசத்தில் போராட்டத்தை காலத்துக்கு முதல் உண்டாகி சிங்களவர் தமிழ் மக்கள் உண்டாக்கி அதுக்குள்ள மக்களை சிதறடிக்க பண்ணி நீங்களே உலகம் முழுவதும் சிதறடிக்க பண்ணி நீங்களே ராஜா சிதறடிக்க பண்ணின கூடாக விசேஷமாக இந்த கனடா தேசத்தில் எத்தனை கோடி மக்களை கொண்டு வந்து உங்கள பிள்ளைகளாக தொட்டீங்களே, அதுக்காக நன்றி நன்றி. தொட்டது மட்டுமில்ல அபிஷேகம் பண்ணி உங்களோட ஊழியத்தை அவர்கள் செய்யத்தக்கதாக எங்கட கண்கள் முன்னால் இந்த அற்புதத்தை கண்டு உங்களை நாங்கள் துதிக்கத்தக்கதாக செய்ததுவனே உங்களுக்கு நன்றி. இப்படி அற்புதத்தை செய்ததுவனே என்னும் இப்படியாக வாழ வசதி இல்லாமல் இந்த தேசத்தில் வந்திருந்து இருமாப்போடு தலை வணங்காமல் உங்களுக்கு உங்களை வணங்காமல் என்னும் சிருஷ்டிப்புகளை வணங்கின்றிருக்கும் ஆண்டு சந்ததிக்காக உங்களை வருகிறோம் ஐயா. இந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று பெயர் பெற்று பெயர் பெற்றது இப்ப எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டுற ஐயா. மல்டி கல்ச்சரத்துக்கு இடத்தை கொடுத்து உலக மக்கள் எல்லாரும் வந்திருந்து தங்கட தங்கட சொந்த சொந்த ஆண்டவர் பாஷையில் உங்களை பாஷையில் ஆண்டவரே இந்த நாட்டில் பாஷைகளை படிக்கத்தக்கதாகும். பாஷையில் ஆண்டவரே அவர்கள் விக்கிரங்களை ஆராதிக்கத்தக்கதாகும். விக்கிர தோப்புகளை எழுப்பி ஆண்டவரே எழுப்பதற்கதாக இந்த தேசமிடம் கொடுத்து ராஜா பாழாய் போய் கொண்டிருக்கிறதை நீங்க வெறுக்கிறதவன் அல்லவா, விக்கிர தோப்புகளை வெறுக்கிறதவன் அல்லவா, உங்களால் இதுகளை நிர்மூலமாக்க முடியும். இந்த தேச தலைவரோடு பேசுங்க ராஜா, இதுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே இருக்கத்தக்கதாக இவரோடு இந்த தேச தலைவரோடு பேசுங்கோ. ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று பெயர் பெற்றது இப்படி எல்லாம் மறைக்கப்பட்டு விடுற ஐயா. இதை பார்த்து நாங்கள் ஆரிடத்தில் கேட்க முடியும், உங்களிடத்திலாக நாங்கள் வருந்து மன்றாடுகிறோம் ராஜா. என்னும் இப்படி விக்கிற தொகுப்புகளும் பாதபடியும் வருங்கால சந்ததி குழப்பமடையாதபடியும் வலிதப்பை போய்விடாதபடியும் ஆண்டவரை உங்களால் காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள முடியும் ராஜா. இதுக்குள்ள நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை போட்டெடுத்து விடாதபடி உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து உங்களை மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் உங்களை ஊழி அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியான விரைவில் கட்டுங்க ராஜா. அப்பா அன்பின் எப்படியே சே நீங்க நடந்து நடந்து ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீங்கள் ஐயா. ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்தினீங்கள். அதே போல் உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் ஆண்டு தாழ்மையோடும் உண்மையோடும் பணத்துக்கு இடம் கொடுக்காதபடி, பதவிக்கு இடம் கொடுக்காதபடி, பேருக்கு இடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்று உங்களோட நாம ஒன்று மகிழப்பட வேணும், மாமப்பட வேணும் என்று வளர ராஜ்யம் வளர வேணும், உங்களோட நாமம் மாமப்பட வேணும் என்று ஒற்றே நோக்கத்தோடு ஆண்டவரே ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கத்தக்க ஆக அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த ஊழியக்காரர் எந்த பாஷையில் செய்தாலும் ஒவ்வொருவரையும் விடகட்டுங்க ராஜா. வார்த்தையை போட்டடை விடா போட்டெடுத்து விடாதபடியும் வார்த்தை வார்த்தையாக உங்களோட வார்த்தையை புரட்டி போடாதபடி வார்த்தை வார்த்தையாக உபதேசம் பண்ணி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் நடக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். தாழ்மையோடும் உண்மையோடும் அன்போடும் கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அப்பா உங்களுக்கு அப்பா கிருப்பி உணர்த்தி ஊற்றி உங்களால் நடத்த முடியும். கண்ட தேசத்தில் நடக்கும் 60 தமிழ்ச்சபைகளுக்காக உங்களிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த 60 தமிழ்ச்சபைகளை நீங்கள் தொடக்கின தேவனே, நீங்கள் தான் இதுக்கு மெய்யான தலைவராயிருந்து இவர்களுக்கு உண்டாகும் ஐக்கியத்துக்கூடாக என்ன நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக ஒருவர் ஒருவரை தூக்கி எடுக்கிறவர்களாக இருக்க இருந்து உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக தாழ்மையோடும் உண்மையோடும் செய்யத்தக்கதாக ஆண்டவரே பொருளுக்கு ஆசைப்பட்டு பேருக்கு ஆசைப்பட்டு பெருமை கொள்ளாதபடி ஒவ்வொரு சபைத்தவர்களையும் தமிழ் சபை தவறு தலைவர்களையும் பொறுப்படுங்க ராஜா. பொறுப்படுங்கோ எல்லைகளை பெரிதாக்குங்கோ ராஜா. இந்த ஆண்டவரே ஒளியாயிருங்கள் உப்பாயிருங்கள் என்று சொன்னதுவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒளியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்கள் இயேசுவே. ஒளி அந்த ஒளியை கண்டு இந்த இரு சூழும் மக்கள் உங்களிடத்தில் ஓடி வரத்தக்கதாக ஆண்டு உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு சபைகளையும் ஒளியாக வைத்து நடத்தும் ராஜா. உங்களால் தானே செய்ய முடியும், செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வருஷம் போடாதபடி காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிறோம் அன்பின் தேவனே, நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம். அந்த தேசத்தில் நிலைத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ என்னும் அபிஷேகத்தினால் நிரப்பி அந்த மட்டக்குள்ள ஊழியக்காரன் ஆண்டவரே ராஜேந்திரா அம்மா அப்பா அப்படியான ஊழியக்காரன் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க அவர்கள் சந்ததிகளும் தொடர்ந்து உங்களோட பாதையில் நடக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உங்களால் ஆசீர்வதித்து நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம் தேசம் ஆண்டவர் தேசத்தில் அந்த ஆண்டவரே தலைவரை பொறுப்படுங்க ராஜா. என்ன பொறுப்படுங்கோ அந்த கண்ணை திறந்து உங்களை அவர்கள் அறியத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும். இதற்கு எதிராக என்ன அந்தகார சக்தி இருந்தாலும் உங்களால் நிர்மூலமாக்க உங்களால் முடியும் ராஜா. விடுதலை நாயனே வெற்றி வீரனே உங்களால் முடியும். அந்த தேசத்தில் உங்களோட மக்கள் உங்களோட பிள்ளைகள் சமாதானத்தோடும் பயம் இல்லாமல் உங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம் என்னும் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் விடகட்டி வல்லத்துங்க ராஜா. ஆண்டு வழிநடத்தி அந்த தேசத்தில் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட நாமம் ஆமப்படத்தக்கதாக, அந்த விக்கிர தோப்புகள் ஒவ்வொன்றையும் முட்டெடுத்து அந்த அழகான தீவை உங்களோட சிலுவக்குடி பறக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, சுத்திருக்கிறோம். என்னமா இல்லாடாகிய தேசத்துக்காக உங்களை வேண்டியதாக இருக்கிறோம் ராஜா. அந்த தேசத்தில் நடக்க மாட்ட எங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த தலைவர் மோடிய பொறுப்படுங்க ராஜா. அந்த கண்ணை துறவுங்கோ. எல்லாவற்றுக்கு மேலாக உங்களோட பிள்ளைகளை ஆண்டு வரைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்காதபடி உங்களோட ஊழியத்தின் செய்யும் பிள்ளைகள் விடுதலையோடு உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக, சுதந்திரத்தோடு செய்யத்தக்கதாக ஆண்டு வரே இந்த கஷ்டம் கொடுக்காதபடி ஆண்டு நீங்கள் ஆனந்த மொழியோடு பேசி உங்களால் நடத்த முடியும். அங்கிருந்து அந்த சந்ததியாக ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டு முன்ன பெரம்புகரத்தினால் சாங்கி பரலோக ஆசீர்வாதம் அபிஷேகத்தினால் நிறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, நிறைத்து காத்துக்கொள்ளுங்கோ. காக்க வல்லது வினே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சமாதானத்தின் பிறவே சந்தோஷ ஒளியே, சந்தோஷ ஒன்னொழியே ஆண்டு ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் எதிராக எழுமினிக்கும் பொல்லாத சக்திகளையும் உங்களால் அடக்க முடியும். உங்களை ஆண்டவரே பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் உங்களை சுதந்திரமாக ஆரவிக்கு நீங்க தான் ஐயா. அந்த பொல்லாத சக்திகளை காலுக்கு கீழ் போட்டு அட்டிக்கு நொட்டிக்கு தகர்க்க முடியும். அந்த நைகிரியா தேசத்து மக்களுக்கு விடுதலையை கொடுங்கோ ராஜா. ஆண்டவரே ஒடுங்கி நடுங்கி பயந்து கொண்டிருக்க மக்களுக்கு விடுதலை கொடுக்கும். உங்களை பிள்ளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை அழைக்க வந்த அந்த ஹர சக்தியை உங்களோட காலுக்கு கீழே போட்டு உங்களால் நசுக்க முடியும் ஐயா, நசுக்க முடியும். பயத்தோடும் நடக்கத்தோடும் ஒளிப்பிலும் மறவிலும் இருந்து வணங்கும் உங்களோட பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு ஒரு விடுதலையை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து காத்துக்கொள்ள உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். என்பதே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். அஞ்சப்பத்தே ரெண்டு மீனே ஐயாயிரம் பேருக்கு போஷித்த தகப்பனே, பசினால் வாடும் மக்களுக்காக உணவில்லாமல் உடுப்பில்லாமல் தண்ணி குடிக்க இல்லாமல் வாடும் மக்களுக்கு நீங்க வேண்டிய வழியை துறந்து இருக்கும் நாளில் அவர்கள் ஜீவனோடு இருக்கத்தக்கதாக, பசியால் மடிந்து போகாதபடி, தாழ்த்தால் மடிந்து போகாதபடி, வைக்கப்பட்டு போகாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். இவர்கள் மத்தியில் போய் உடனே பெருமாறும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. அவர்களை நீங்க சுபத்திரமாக கூட்டிக்கொண்டு திரும்ப இடங்களுக்கு உங்களால் சுபத்திரமாக நீங்க என்ன அவர்களுக்கு கூடாக செய்ய வேணும், எங்களோட நாமம் அமப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அதை செய்து திரும்ப கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் ஐயா வளரணும், எல்லா அமப்பட வேணும், எல்லா நாமம் ஆண்டு விரை இயேசு என்று அறிக்கை செய்யும் என்ற வாக்கை உங்களால் தான் ஐயா நிறைவேற்ற முடியும். அதுக்காக உங்கள் வருகிறோம். எல்லா தலைவர்களுக்காக உங்களண்டில் வருகிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்கிறாயா. உங்களை நேசிக்கும் தலைவர்கள் தங்களை தங்கள தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக, பதவியை நினைத்து அந்த தேசத்துக்கு ஆண்டவரே உங்களோட நாமத்தை தூசிக்காதபடி நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவரே நீங்கள் நிகட்டி உங்களால் நடத்த முடியும். ஞானத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே அந்த தேசங்களை ஆளத்தக்கதாக நீங்க கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் பெருவே சந்தோஷம் நவியே சாந்த சௌதரிவியே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் ஆண்டு சமாதான குறவோடு போராட்டத்தோடு வாழும் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக உங்களிடையில் வருகிறோம். பிரிவினாவி அவர்களை அடிமையாக்காதபடி உங்களோட பாகத்தில் ஆண்டவரே கொடுத்த பொருத்தனையை நினைத்து உணர்ந்து அதுக்கு பொழுது நாங்கள் உண்மையாக இருக்க வேணுமென்றது ஆணுக்கு கீழ்படுவோடு நடக்க வேணும், உங்களோட அன்புக்கு கீழ்படுவோடு நடக்க வேணும் என்று ஒரு நேசித்து தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி மகமப்படுத்தி குடும்பங்களை கட்டி எழுப்பத்தக்கதாக, பிள்ளைகளுக்கும் சாட்சி உள்ள பெற்றாராக இருக்கத்தக்கதாக உங்களோட ஆள் நாமத்தினர் ஆண்டவரே நீங்கள் நினைத்த ஆசீர்வாத குடும்பங்களுக்காக உங்களுடைய வரும் பிரிவினர் ஆவி அவர்களை அடிமையாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. காக்க வல்லவரே உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கும். என்னும் ஆண்டவரே துணைக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய வருகிறோம். நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஐயா நீங்களை நல்ல பொறுமையை கொடுத்து உங்களை ஆண்டு உங்கள் சித்தத்தை அறிந்து அந்த துணை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பணம் பண்டம் பதவியை பார்க்க இல்லாமல் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் காட்டுவார் என்ற பொறுமையை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் பிரயாணம் பண்ணும் எல்லாருக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முடிவை ஆண்டவரே காண செய்த தேவனே ஆண்டவரே, இந்த பிரயாணம் பண்ணும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ. இங்கு போறார்களோ இங்கு வரணும் என்று ஆண்டவரையும் கூட வார்த்தையை கொண்டு போவார்கள். இருந்தாலும் கடமைக்கு போன பிள்ளைகள், பாடசாலைக்கு போற பிள்ளைகள், யூனிவர்சிட்டி போற பிள்ளைகள், ஆத்மாக்கு ஒவ்வொருவரையும் நீங்க சுபத்திரமாக திரும்ப அவர்கள கூடாரங்களுக்கு பிரியாண வசதியில கொடுத்து கூட்டிக் கொண்டு போய் பாதுகாப்போடு கூட்டிக் கொண்டு போய் சேர்க்க முடியும். உறங்காமல் தூங்காமல் ஒழித்த வண்ணம் நீதி உள்ளவனாக நியாயத்திருக்கிறதுவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எங்களுக்கு தந்த வாசம் பண்ணத்தக்க கூடாரத்துக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் சுதந்திரமாக ஆராதிக்க தந்த சுதந்திரத்துக்காக நன்றி ராஜா, நன்றி. இதை நாங்கள் போட்டெடுத்து விடாத முடிவுட பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் சாட்சியாக நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களை பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் நீங்கள் இடகட்டி வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கம மொழியலே உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சங்கம மொழியலே நீங்கள் தடதாமதமின்றி உங்களை பிள்ளைகள் கூடாக ஆண்டவரே உங்களோட நாமம் ஒன்றையும் அம்பப்படுத்தக்கதாக வார்த்தை கூடாகோ துதி கூடாகோ பாடலு கூடாகோ ஆறாருக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ அவர்கள் தந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து உங்களை உயர்த்தி உங்களை மாமப்படுத்தி தங்களை தாழ்த்தி அவர்களுக்கு கூடாக நீங்கள் வெளிப்பட்டு நடத்த போறதுக்காக வெற்றியோடு நடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக ஆண்டவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி எங்களுக்காக ஜீவனோடு இருந்து இந்த சங்கம மொழிகளுக்காக இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஒப்பு ஆண்டு முறை மகப்படுத்தும் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீங்க பெருந்து பேசிக் கொண்டிருக்கிற வல்லமுள்ள நாமம் ஒன்றுக்கே நாங்கள் நன்றியே துதிகனமாய் செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் சாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: 아멘.
1: நன்றியம்மா. இதுவரை நேரம் ஜெபித்து ஆசீர்வத்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் நாளை நாளை சந்திப்போம். இதே வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்து ஜெபங்களை கூட வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. பாதுகாப்பின் கரத்தில் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம், தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின்களே தேவசையை எடுத்து வருகிறார் சௌரி சசிகலா அவர்கள். கேட்போமா?
2: Recording in progress.
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 30th of September 2026, and the topic for today is Refuse to Compromise. The opening scripture is taken from Hebrews 10 verse 39. We are not like those people who turn back and get destroyed. We will keep on having faith. To compromise means to settle for something or to do something you didn't plan to do. The Bible says that in the last days, some people will choose to do wrong and ignore God's word because others are doing it. This is 2 Timothy 3 verses 1 to 5. That's why it's important for you to always stand for what's right. Sometimes others may try to make you follow the crowd or do something you know it isn't good. As God's child, always stand for what's right. Choose to do His word and do what pleases Him. A good example is Daniel in the Bible. Even when others around him did wrong, he chose to obey God and did not compromise. This is Daniel 1 verse 8. Like Daniel, always stand for what is right and let God's word guide your choices. Hallelujah. Let's look into another scripture from Colossians 1 verse 9. For this cause we also, since the day we heard it, do not cease to pray for you and desire that ye might be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding. Glory to God. Let's pray. Please repeat after me. Dear loving Father, thank you for your word in me. It guides me in all my choices and decisions. In all I do, I stand for what is right. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சமரசம் செய்ய மறுத்திடுங்கள். ஆரம்ப வசனமாக எபிரேயர் 10:39 பார்ப்போம். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். சமரசம் செய்வது என்பது சரியானது என்று உங்களுக்கு தெரிந்த ஒன்றை விட்டு கொடுத்து நீங்கள் செய்ய நினைக்காத ஒன்றை செய்வதாகும். கடைசி நாட்களில் சிலர் மற்றவர்கள் செய்வதை பார்த்து தவறான காரியங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பார்கள் என்று வேதாகமம் 2 Timothy 1:3-5 கூறுகிறது. அதனால்தான் நீங்கள் எப்போதும் சரியானவற்றிற்காக உறுதியாக நிற்பது மிகவும் முக்கியம். சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களையும் கூட்டத்தோடு சேர்ந்து செல்லும்படி அல்லது நல்லதல்ல என்று உங்களுக்கு தெரிந்த ஒன்றை செய்யும்படி தூண்டலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக எப்போதும் சரியானவற்றிற்காக நிலைத்து நில்லுங்கள். அவருடைய வார்த்தையின்படி நடக்க தீர்மானித்து அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். இதற்கு வேதாகமத்தில் தானியேல் ஒரு சிறந்த உதாரணம். அவரை சுற்றியிருந்தவர்கள் தவறானதை செய்த போதும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானித்தார். அவர் சமரசம் செய்யவில்லை. தானியேல் வசனம் 1:8 இது காண்கிறோம். தானியேலை போல நீங்களும் எப்போதும் சரியானவற்றிற்காக உறுதியாக நில்லுங்கள். உங்கள் எல்லா தீர்மானங்களிலும் தேவனுடைய வார்த்தை உங்களை வழிநடத்தட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். கொலோசேயர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணி நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் வேண்டுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, எனக்குள் இருக்கும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. அது என்னுடைய எல்லா தேர்வுகளிலும் தீர்மானங்களிலும் என்னை வழிநடத்துகிறது. நான் செய்யும் எல்லாவற்றிலும் சரியானவற்றிற்காக உறுதியாக நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை

0: ஒன்று நாளாகமம் 8 அதிகாரம். பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும் அஸ்பால் என்னும் 2 குமாரனையும் அகராக் என்னும் 3 குமாரனையும் நோகா என்னும் 4 குமாரனையும் ரப்பா என்னும் 5 குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புப்பான், ஊராம் என்பவர்கள் எகூதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மனாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகராயின் மோவாப் தேசத்திலே ஊசிம் பாராள் என்னும் தன் பெண்ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண்ஜாதியாகிய ஓதேசாலே யோவாபையும் சீபியாவையும் மேசாவையும் மல்காமையும் எயூசையும் சாகியாவையும் மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசிம் வழியாய் அவன் அகிதூபையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மீஷாம், சாமேத். இவன் ஓனோவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். அகியோ, சாஷாக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாயேல், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, ஏபேர், இஸ்மெராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். யாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியோனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபேர், ஏலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனுயேல் என்பவர்கள் சாஷாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, எரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர்.
1: எல்லா இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123.
0: கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீசை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கி சுவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால். மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பீனியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரீகாம், பொக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர். ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் ஏகுஸ் என்னும் 2 குமாரனும் எலிபேலேத் என்னும் 3 குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர்.
2: எசேக்கியேல் 21 அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமல்ல எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும். அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. நீ எதன் நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறதின் நிமித்தமே அதனால் இருதயங்களெல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தியங்கி முழங்கால்களெல்லாம் தண்ணீரை போல அலைவு பண்ணும், இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது, மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு. பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும். அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும். அதன் நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோட கை கொட்டு. பட்டயம் 3 தரம் ரட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம், அது கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள் அறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம். அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். ஆ, அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. ஏக பலமாய் வலது புறமாக வெட்டு, திரும்பி இடது புறமாகவும் வெட்டு. உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. நானும் கையோட கை கொட்டி என் உக்கிரகத்தை ஆறப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். 2 ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்துகொள். நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்துகொள். பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும், யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவில் நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறி பார்ப்பான். தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் யந்திரங்களை வைக்கிறதற்கும், மண்மேடு போடுகிறதற்கும், கொத்தளங்களை கட்டுகிறதற்கும், எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலது புறத்திலே உண்டாயிருக்கும். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும், ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும், உங்கள் செய்கைகளிலெல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும், நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன் போலிராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வறுமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி, கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோட கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு
1: அழைக்க வேண்டியவர்கள்
2: உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும், உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும், பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது, வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது. உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன். நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி, மிருக குணமுள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களுமாகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். நீ அக்கினிக்கு இரையாவாய், உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும், நீ இனி நினைக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய நான். லூக்கா 18 அதிகாரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பல்லவத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் பனிருவரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும், எப்படி எனில் அவர் புற ஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார், அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும்

0: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் உலர்ந்து போன சூழ்நிலைகளை துளிர்க்கும்படி செய்து ஆசீர்வதிக்கும்படி வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் சோதனைகள், ஊழியத்தில், குடும்பத்தில், உறவுகளின் மத்தியில் என்று அவைகளினால் சோர்ந்து போய் ஆத்துமாவிலே விடாய்த்து நன்மை செய்தும் தீமையே விளைகின்றதே என்றும், போட்டிகளும் பொறாமையினாலும் நெருக்கப்பட்டு ஆசீர்வாதங்களும் முன்னேற்றங்களும் தடைப்படுகிறதே என்றும், வறண்டு போன நிலையில் எழும்பி நிற்க முடியாதபடி இருக்கின்றவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் தம் பிள்ளைகளின் வாழ்வில் சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், முதலாவதாக உலர்ந்து போனதை துளிர்க்கச் செய்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதில் போட்டிகள் பொறாமைகள் எழும்புகின்றது. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். யாருடைய கோல் துளிர் விடுகிறதோ அவரை தெரிந்து கொள்ளும்படி உத்தரவு இடுகிறார். அப்படியாக அங்கே உலர்ந்து போயிருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டது. அது மாத்திரமல்லாமல் அது பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, இடையூறாக சத்ரு உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பினாலும், என்ன கண்ணிகளை சூழ்ச்சிகளை செய்தாலும், அவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், தப்புவித்து உங்களை கனப்படுத்துகின்றார். ஆரோனிடம் இருந்தது சாதாரண உலர்ந்து போன ஒரு கோல்தான். ஆனால் அதில் கர்த்தர் தம் வல்லமையை மகிமையை விளங்க பண்ணி தம் சித்தத்தை நிறைவேற்றி கனம் பண்ணினார். அப்படியாகவே இன்றைக்கு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகள் ஆகிய சரீர பலவீனத்தில், வியாதியில், பொருளாதாரத்தில், பணியிடங்களில், ஊழியத்தில், குடும்ப உறவுகளில், ஆசீர்வாதங்களில் துளிர்க்கச் செய்கிறார். துளிர்ப்பதோடு மாத்திரமல்ல, கனிதரும்படியாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் செய்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக, மரித்து போனதை உயிர்ப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், அவள் வயது சென்றவளாயும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்றவளாயும் காணப்படுகின்றாள். அப்பொழுது கர்த்த தூதன் மூலமாய் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு பண்ணுகிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அவளும் சாட்சி கொடுக்கிறதை வாசித்தருகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் கர்த்தர்க்குரிய வார்த்தைகளை விசுவாசியாதபடி சூழ்நிலைகளையே பார்த்த வண்ணம் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்ளாது போய்விடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வார்த்தை விசுவாசிப்பீர்களானால், எவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போய் காணப்படுகிறதோ, எந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் முடியாது என்றும், முடிந்து போயிற்று என்றும் சொல்லுகிறார்களோ, அவைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர் பெறச் செய்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த, உயிர்த்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை எல்லா பாவ சாபங்களிலிருந்து விடுவித்து, நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றி உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கச் செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய சேரக்கடவோம். எபிரேயர் 4:15-16. பிரியமானவர்களே, தேவன் ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்பவர். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்காமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிறார். கிறிஸ்து பிரதான ஆசாரியராக தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்ன தேவனே அவரை மகிமைப்படுத்தினார். குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பின் காரணராகி தேவனால் பிரதான ஆசாரியர் என்று நாம் தற்பிக்கப்பட்டார். ஆகையால் சோதனைகளின் மத்தியிலும் கவலைப்பட வேண்டாம். நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராகிய இயேசு இருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் நமக்கு சகாயம் செய்ய காத்திருக்கின்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:28 வசனம் வாசிக்கலாமா? உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பலத்தை கட்டளையிட்டார். பலம், பலம் எல்லாம் ஒரே மீனிங்ல தான் வரும். ஸ்ட்ரென்த், மை பவர், ஸ்ட்ராங், இதெல்லாம் அதே மீனிங்கில் தான் வரும். இங்கே வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கன்னா, பலத்தை கட்டளையிட்டாரா? யாருக்கு ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கொடுத்தார்? இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற, இவ்வளோ பலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அன்னைக்கு வந்து அதெல்லாம் எல்லாமே ஆதிபிதாக்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தண்டாக இருந்தாங்க. காரணம் என்ன? அது வார்த்தையில் நின்று இருந்தாங்க, வார்த்தையில் ட்ராவல் பண்ணாங்க, வார்த்தையிலே வாழ்ந்தாங்க. அதனால தான் அப்படி அவங்களால ரொம்ப எப்படிப்பட்ட போராட்டம் வந்தபோதும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தன் அவங்களால் நிற்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்களேன், ஆப்ரஹாமுக்கு வந்து அதிகம் 22 அதிகாரத்தில் ஈசாக்க பலியிட சொல்றாரு. இது வந்து எப்படிப்பட்டதான ஒரு பலவீனமான விஷயம் இவருக்கு, இந்த பலன் போகிற அளவுக்கான ஒரு விஷயம். பேசிக்கலி நம்ம தமிழ் பைபிளில் பலியிடு அப்படின்னு இருக்கோம். ஈம்ரு பைபிளில் உன் மகனை மோரிய அமலைக்கு கொண்டு வா, என் மகனை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு இருக்கும். ஈப்ரு பைபிளில் அப்படி தான் இருக்கும். பட் நம்ம தமிழ் பைபிள் லிட்ரலாக வாசிக்கிற நாம அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவரை பழியிட சொல்லும்போது அவருடைய பலனெல்லாம் போயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப தள்ளாடி கூனி குறுகி அப்படிதான் வந்து மொரியமலைக்கு போனாரு. அங்கே போயிட்டு அழுதுபடியே பலியிட்டாரு. இந்த ஃபிலிம்ஸ்லாம் அப்படிதான் காட்டுறாங்க இல்லையா? அப்படி கிடையாது, அது கிடையாது. அவர் ஸ்ட்ரென்தண்டா போனாரோ, அவர் ரொம்ப பலனா போனாராம். காரணம் என்னன்னா, அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. அதனாலதான் இயேசுக்கு சொல்லும்போது ஆபிரகாம் இந்நாளை பார்க்க ஆசையா இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு 50 கூட ஆகல, நீங்க என்னவோ வயதான மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு அங்க குடியிருந்தவங்களாம் கேட்கும் பொழுது அவர் சிரிக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகளே, அந்த ஸ்ட்ரென்த் எதுல வருது அப்படின்னா, வார்த்தையில தான் வந்தது. அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா முரியமலைக்கு ஏன் போனார், ரொம்ப ஸ்ட்ராங்கா போனார், ரொம்ப நம்பிக்கையோட போனார். என்னன்னா, அங்க யார தரிசிக்க போகிறாரு? இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசிக்க போனார். அதனாலதான் அப்படி ஒரு பலம் அவருக்குள்ள இருந்தது. நீ கத்துரி பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த பலத்துலதான் நிக்கணும். வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க உங்களை அசைக்க முடியாது. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், வார்த்தையில உங்க பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் கர்த்தர் வந்து நமக்கு கட்டளைட்டு இருக்காராம், நமக்கு கொடுத்துருக்கிறாராம். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் இதையே உங்களுக்கு திருப்பி தருகிறார். இதே பலத்தை வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு தருகிறார். எது எதை கண்டு எதை நினைச்சு நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே தலைக்கீழா மாத்திடுவார், உங்களுக்கு ஃபேவரா மாத்துவார், உங்களுக்கு தகுதியான காரியமா அது உங்களுக்கு மாறும். அதனால பயப்படாம வார்த்தையில் நினைச்சோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உன்னதத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பேசின வார்த்தைக்கான நன்றி. இந்த வார்த்தையில நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு பலனே நீங்க தானப்பா. அந்தவரே என் பலமே என் கோட்டை என்று நாங்கள் எப்பொழுதும் உண்மை தானே நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளி, ஆண்டவர் வீசுகிற புயல்கள், ஆண்டவரே போராட்டங்கள், கடன் பாரங்கள், கலங்கின இருதயம், இதெல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. ஆனால் இதற்கு நடுவில் பலத்தை கட்டளையிட்டேன் இருக்கேன் நோடு கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அதற்காக நன்றி. அது எல்லாம் இமை பொழுதில் மாறிடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கை மாறும், எங்களுடைய சூழ்நிலை மாறும், எல்லாவற்றையும் மாற்றித்தர உங்களால் கூடும். அதற்காக கோடான கூடி சோத்திரம். தொடர்ந்து கத்துடைய கரத்தில் அப்பா பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீரா. கிறிஸ்து நாமத்தில் பிதாவை ஆமென். God bless you all.

இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 22 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 ஆண்டு கர்த்தர்

0: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் 23 தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 2026 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் இன்றைய 24 தேதி இங்கே இந்த வார்த்தை நாக்களே இப்படியாக எழுத வியாழக்கிழமை 2026 அப்போஸ்தலனாய் பவுலடிகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யாக்கோபின் புஸ்தகம் 4:11 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்று. இன்றைக்கு அநேக இடங்களிலே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய வேதத்தை இந்த நாட்களிலே சுமக்கிற பிள்ளைகள் தான், வேத வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகள் தான். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு போவார்கள், எல்லா காரியத்தையும் இந்த நாட்களிலே செய்வார்கள், ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது என்ற பிரகாரம் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். காணாத காரியத்தை அவர்கள் இந்த நாட்களிலே யாரும் சொல்ல கேட்டு அந்த காரியத்தை திரித்து வேறு காரியமாக அந்த நாட்களில் பேசிக்கொண்டிருப்பார். அதை குறித்து தான் இங்கே இந்த நாட்களில் யாக்கோபு இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்றால் எச்சரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே யாக்கோபினுடைய புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 3 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ள சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதே நாவினாலே தான் ஆண்டவராகிய கர்த்தரை துதிக்கிறோம். இதே நாவினாலே தான் தேவனுடைய சாயலாலே உண்டாக்கப்பட்ட மனுஷனையும் சபிக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலே இருந்து புறப்படுகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார், ஒரே ஊற்றிலே இருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமோ என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். அதே யாக்கோபு தான் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் ஜனங்களுக்கு. எப்படி என்றால் சகோதரர்களே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு அங்கே அவர் சொல்லுகிற காரியம் ஒரு அறிவுரை என்னவென்றால், சகோதரர்களுக்கு விரோதமாக ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசாதிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, எதற்காக மற்றவர்களுக்கு விரோதமாக நாங்கள் இந்த நாட்களில் சில காரியங்களை பேச வேண்டும்? ஏன் தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் இந்த நாட்களில் நாங்கள் ஆளாக வேண்டும்? அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் யாக்கிரதையா இருந்த நாட்களே எதை பேசுகிறதா இருந்தாலும் அதை தெளிவாக அறிந்து நிதானித்து இந்த நாட்களே இந்த நாட்களே பேச வேண்டும். அநியாயமாய் ஒரு சகோதரனை குறித்தோ அல்லது ஒரு சகோதரியை குறித்தோ இந்த நாட்களே நாங்கள் அவதூறான காரியங்களை இந்த நாட்களே நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களே தேவனிடத்திலே நாங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களா இந்த நாட்களே இருப்போம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் யாக்கிரதையாய் இந்த நாட்களில் இருங்கள், உங்கள் நாவை அடக்குங்கள். வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்குகிற புருஷன் பூர்ண புருஷன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்ட பிரகாரம் சகோதரர்களுக்கு விரோதமாய் காரியங்களை பேசாதபடி யாக்கிரதையாய் இருந்து இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே காரியங்களை செய்யுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய காரியங்களை இந்த நாட்களிலே தேவன் வர்த்திக்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார் என்பதைத்தான் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, கடைசி காலமா இருக்கிறபடினால் யாக்கிரதையா இருந்தால், யாக்கிரதையா இருந்து எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் இந்த நாட்களை நாங்கள் செய்வோமாக. இந்த நாட்களை அப்படியாக செய்கிற வேளையிலே நாங்கள் அந்த குற்றங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசியுங்கள், ஆண்டவடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே அப்படி திரும்புகிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களை பாதுகாத்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: Recording stopped.

0: இந்த 24ஆம் தேதி 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02 காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இணைந்திருக்கிறோம். இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம்: நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமேன். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கூறப்பட்டிருக்கிற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். எரேமியா 15:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முறிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 நாளாகமம் 7, எசேக்கியேல் 20, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 17வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வயலில் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் இதன் மூலம் கர்த்தருடைய வசனத்திலே ஊன்ற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமீனத்தோடு வாக்குத்தத்தம், நச்சிந்தனை, ஜீவமன்னா, தேவனுடன் ஒரு நிமிடம், ஜீவ வார்த்தை, இவற்றை கூட நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர்தாமே அவற்றுக்கூடாகவும் உங்களுடன் வழி நடத்துவாராக, பேசுவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இப்படிப்பட்ட தாளந்து உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து அனுப்பி தாருங்கள். அவற்றை நாங்கள் வானொலியிலே ஒளிபரப்பு செய்து மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுப்போம். ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக அனுப்பி கொடுக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே அவற்றுக்கூடாகவும் வழி நடத்துவாராக. சிறிய ஊழியமாக நீங்கள் இதை செய்யுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் அரமணித்தியாலம் அபிஷேக ஆராதனையோடு இதை ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவே திருச்சபை டொரண்டோவிலிருந்து வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல ஆயத்தமாகவும் இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்துவார். காலை நேர அபிஷேக ஆராதனை, அந்த வகையிலே தேவ ஊழியரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியா அம்மா லண்டன் UKயிலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இலங்கை கிளிநொச்சி பகுதியிலிருந்து சௌரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பதுளை இலங்கையிலிருந்து இரவு வேளையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோர்டம்மா. ஆமேன். நினைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார். பிரைஸ் லோர்டம்மா, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: இந்த வேளையிலே கூட சங்கீதம் 91 இந்த வேளையிலே நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே எங்களை மூடுவார். அவருடைய சிட்டகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கீடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரே உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேங்க்யூ அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. தகப்பனே துதிக்கிறேன் ஐயா ராஜா. இந்த சங்கீதத்தை குறித்து நேற்றைய நாளில் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒருவருக்கு சர்ஜரி குறிக்கப்பட்டது, அங்கே டாக்டர்ஸ் ஏதோ காரியங்கள் இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு சர்ஜரி குறித்த வேளையிலே அந்த சகோதரர் வந்து இந்த 91வது சங்கீதத்தை அவர் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை படிக்க தொடங்கினாரா. படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு பிற்பாடு திரும்ப அந்த டாக்டர்ட செக் பண்ணுகின்ற வேளையிலே அந்த வியாதியின் அறிகுறி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஹாலேலூயா. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குற தேவன். ஹாலேலூயா. அனுபடினால் இந்த சங்கீதத்தை இந்த நாளிலே நான் படித்தேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இதை அறிக்கை பண்ண தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன்.
2: உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசலாக்கியமே. அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர்.

எத்தனையோ தருணங்கள்லே நான் பார்த்திருக்கிறேன். சில வேளை நான் கத்தி எடுத்து வெட்டுவேன், ஏதாவது வெட்டுகின்ற வேளையிலே நான் கொஞ்சம் வேகமா காரியங்களை செய்ய வேணும்னு சொல்லி விரும்புவேன். எப்படி அந்த கைக்கு வந்து அப்படியே அந்த கையில இருந்து சறுக்கி கொண்டு போறதுன்னு தெரியாது. ஒரு தரம் இல்லை, எத்தனையோ தடவை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். ஹாலேலூயா! தேவ தூதர்களை எங்களுக்கு பணிவிடை ஆட்களாக தேவன் தந்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும், உங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. ஹாலேலூயா! ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல தெய்வத்தை ஆண்டவராகிய தகப்பனே, நீர் ஆண்டவரே தேவனே எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உயிருள்ள தேவனை பாராச்சா, உயிருள்ள ஆண்டவரை பாராச்சா. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்திலே ஏறாச்சா, எங்களை தாழ்த்தி ஒப்பு தருவோம். தகப்பனே ஆண்டவரே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. பாலுதோறும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் ஐயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே அப்பா, ஆண்டவரே நிறங்களை காண்கின்ற தேவன் அப்பா ராஜா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் விட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்ற தேவனே அப்பா. நீர் அதிசயங்களை காண செய்த தேவன். இம்மட்டும் எங்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே உடைய கிருபையால் எங்களை வழிநடத்துகிற தெய்வமே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்க உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே உமக்கு சூத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி

ஹல்லேலூயா, நீரங்களை காண்கின்ற தேவன பாஜா, ஹல்லேலூயா, மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஹல்லேலூயா.

ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பே என்று சொன்ன தேவனே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே நீர் சேர்ந்து மகத்துவமானவரப்பா, ஆலோசனையில ஐயா ராஜா நீர் பெரியவரப்பா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. என் பேல நீரே அன்பு கூறுவேன் மகளு.

ஜீவன் நீரே அவ்யானவரே மூவரே எங்களை ஆசீர்வைத்து எங்களை பெருக பண்ணுகிற தேவனப்பா. ஆண்டவரே, எங்கள் தமிழ் திருச்சபைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா, திருச்சபைகளை பலுக பண்ணும், பெருக்கமாக்கும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, ராஜா ஆண்டவரே, திருச்சபைகள் ஆண்டவரே தேவனே உமக்கு சாட்சியாக எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருச்சபைகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சாட்சியாக எழுந்து நிற்கட்டும் ஐயா ராஜா. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே, திருச்சபைகளிலே ஆண்டவரே ஒருவர் கூட தாங்கள் வியாதியா இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை அப்பா ராஜா. அவளுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறது. கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறேன். திருச்சபையில ஏற்ற காலத்திலே மழை பெய்கிறது அப்பா. திருச்சபை மக்கள் கடன் வாங்குறதில்லை, அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகள களவோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே, இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எங்கள் வாழ்வை செழிக்க வைப்பதே. இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எங்கள் வாழ்

அந்த காரம்

0: ஆண்டவராகிய தேவனே, மீண்டுமாய் ஐயா ராஜா ஆண்டவரே, யூரோப் தேசங்களுக்காக, இந்த கனடா அமெரிக்கா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் வாழ்ந்த தேசம் அப்பா, பரிசுத்தவான்கள் ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா, அவருடைய சந்ததிகளை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, அந்த சந்ததிகள் எங்கே இருக்கிறார்களோ ராஜா, அவர்களை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர்களை வைத்திருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னும் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த தேசங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சியம் விடுதலை பண்ணும் ஐயா. விசேஷமாக ராஜா தகப்பனே, எங்கள் தமிழ் வாலிப பிள்ளைகள் அப்பா, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்கள் மேல் உடைய கிருபையை ஊற்றும் ஐயா ராஜா. தகப்பனாகிய தேவனே ராஜா, போதமிருந்து விற்கிற ஒவ்வொருவரையும் இனம் கண்டுகொள்ள உதவி செய்யும் ஐயா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்கூலுக்கு ஆண்டவரே போய் வர உதவி செய்யும் ஐயா ராஜா. என் தகப்பனே, உடைய உதவி அந்த பிள்ளைகளுக்கு தேவையப்பா ராஜா. வட மாகாணம் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம் ஐயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் சொல்லப்படுகிறது ராஜா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே, எங்கள் தமிழ் பிரதேசங்கள் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. பவனியா, கிளிநொச்சி பகுதிகள் ஐயா ஆண்டவரே, முல்லைத்தீவு பகுதிகளப்பா, வடமராட்சி பகுதிகளப்பா, யாழ்ப்பாண பிரதேசங்களப்பா, அனுரா அனு ஆண்டவரே அப்பா, பிதாவே ராஜா, தேவனே தகப்பனே ராஜா, மாத்தளை ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே, மக்கள் சோத்திரம், கண்டி பகுதிகளப்பா, கொழும்பு பகுதிகளப்பா, மத்திய மாகாணம், கீழ் மாகாணம், மேல் மாகாணம் ஆண்டவரே தேவனே தகப்பனே, மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மத்தியில வருவீராக ராஜா, குற்றங்குறைவுகளை மன்னிப்பீராக. என்ன ஆவியானவரே அப்பா, பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது ஐயா, குறைவுள்ளதா இருந்தது அப்பா, ஆனாலும் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசவாடி நீர் ஐயா ஒழுங்குகளை நிறவாக்கினீரப்பா. இலங்கையிலே அசவாடும் ஐயா, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு நீர்தான் ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினீரோ அப்பா ராஜா ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. அன்றாதபுரத்தில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீ ரட்சியும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தேசங்களிலே இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவர் உம்முடைய வல்லமை நான் நிரம்புவதாக, ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் வல்லமை நான் நிரப்புவீராக, விசுவாச குடும்பங்களை உடைய வல்லமை நான் நிரப்புவீராக ராஜா. என் தகப்பன் ஆகியது இவனே, மீண்டுமா ஐயா ராஜா, அமெரிக்கா தேசத்துக்கும் கனடா தேசத்துக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று, யூரோப் தேசங்களுக்கும் அமெரிக்கா தேசங்களுக்கும் இடையிலே இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினதற்காக சோத்திரம் ஐயா. அந்த டெரிஃப் காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைக்கும்படி செபிக்கிறோம். ட்ரம்மோடு நீங்க இடம்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களிலே பகைகள் மாறட்டும் ஐயா, யுத்தங்களை ஓய பண்ணுவீராக, ஈட்டிய முறிப்பீராக ஆண்டவரே. சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக ராஜா ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம். மீண்டுமாய் ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவராகிய தகப்பனே. அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள் வந்து ஐயா ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் சுகம் பெற உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே உம்முடைய கரத்தை வையும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்தியுங்கள். அபிஷேக ஆராதனை கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த புதிய நாளுக்காக புதிய ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யாராக. போக்கிலும் வரத்திலும் அதே வேளையில் குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியார்வன் நாமத்தினாலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே கத்திரை சித்தமான இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்தார்கள், அபிஷேக ஆராதனை நடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் தவற விட்டவர்கள் நாங்கள் யூடியூப்பிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், அவருடைய அந்த அபிஷேக ஆராதனையிலே இணைந்து கொள்ளுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்குள்ள இருக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே போய்ப்போம். ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்லுகின்ற பொழுதும் கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சி நேரம். இன்று 24 9 மாதம், 24 அப்பசி மாதம், 24 செப்டம்பர் மாதம், 2026 ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஜபிக்க இருக்கிற, அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
2: 514-819
1: வரவேற்கிறோம். கத்தரி கரத்தில் இந்த நாளை ஒப்புவிப்போம். இப்பொழுது முதல் இரவு 10 வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, வேத தியானத்துக்கூடாக, அது மட்டுமல்ல பைபிள் குயிஸ் கூடாக கடந்து செல்வோம். அந்த வகையிலே நண்பர்கள் உறவினருக்கும் அறிவுப்படுத்துங்கள், இணையுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் 10:30 வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அல்லது இணைந்து வழி நடத்துங்கள். ஆமேன், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமேன். எரேமியா 15:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் சாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பலவந்தப்படுத்துகிறார்கள். ஆமேன். பலர் பல காரியங்களுக்கு பலவந்தப்படுத்துகிறார்கள். ஆமேன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். எனக்கு எங்களுடைய ஒரு நாடு ஒன்று இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு கிட்டவாக இருக்கிறது. அந்த நாட்டிலே ஒரு சகோதரி, இன்றைய நாளிலே பார்த்தேன், ஒரு சகோதரி ஏதோ பிழை செய்து விட்டார். அவருடைய கையை வெட்டி விட்டார்கள். ஆமேன், கையை வெட்டி விட்டார்கள். அப்படியாக நாடுகள் கொலை நடக்கிறது. ஒரு சிறு குற்றம் செய்தால் அவர்களை தலையை துண்டித்து விடுவார்கள். அப்படியான நாடு, இந்த நாடுகளுக்கு போவதை தவிர்ப்பது தான் நல்லது. ஆமேன். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. மன்னிப்பு என்ற அந்த காரியம் அந்த நாட்டிலே இல்லை. அதனாலே ஆண்டவர் மன்னிக்க சொல்லி கூறியிருக்கிறார். எல்லா மதங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது, ஆனால் நடைமுறையிலே இல்லை. ஆமேன், ஆமேன். அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 1 7 எசேக்கியேல் 20 இன்றைய நாளிலே வாசிக்க வேண்டிய அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 17 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, நற்சிந்தனை, வாக்குத்தத்தம், தேவனுடன் 1 ஜீவ வார்த்தை, இவற்றை நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே இந்த வசனங்களுக்கு கூட வழி நடத்துவாராக. அவற்றை தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே உங்களுக்கும் அப்படிப்பட்ட தாளந்து இருக்குமானால், சிறிய சிறிய தாளந்துகளோடு ஆரம்பிக்கின்ற பொழுது கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். ஆமேன். பாடலோடு, ஜபங்களோடு, துதிகளோடு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கத்தர் உங்களை பெரிய காரியத்துக்கு வழி நடத்துவார். செய்திகளை கொடுக்க வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வரவேற்று கொண்டு எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் யுகையிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் பாஸ்டர் தனசேகரன் பதுலை இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி சுஜாதா ஆனந்தராஜ் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையில் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்படுவார்கள். கத்திரதாமே, இந்த ஜெபங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட முன்னதாக கேட்டுக்கொண்டார். தொகுத்து வழங்குகிற சகோதரி அவற்றை தொகுத்து வழங்க முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். இந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களை கூட கடந்து செல்வோம். ஊழிய சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெபங்களை தொகுத்து வழங்குவார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லோட்டமா.
0: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை வேதத்தின் ஊடாக பார்த்துவிட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 128:3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரின் திராட்சை செடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருங்கள் அங்கு தாவீது ராஜா சங்கீதம் 52:8 சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுடைய கிருபையை நாங்கள் எப்பொழுது நம்பி இருக்கும் போது நாங்கள் பச்சையாய் செழிப்புள்ளவர்களாய் அங்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் பசுமையான கனிதர மரத்தை போல அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்பொழுது சங்கீதம் 104:12 சொல்லப்படுகிறது, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்ற விழிச்சத்தின் கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீத்த அரண்மனை மூளைக்கல்லை போலவும் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இது தாவீது தனது சொந்த நலத்துக்காகவோ அல்லது சொந்த வெற்றிக்காக மட்டும் பார்க்காமல் எல்லா பிள்ளைகளும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் செழிப்பையும் அமைதியையும் காண வேணும் என்று சொல்லி அந்த குமாரத்திகள் விருட்சத்தின் கன்றுகளைப் போல நிரந்தரமான தன்மை உடையவர்களாயும் தேவனுக்கு பயனுள்ளவர்களாயும் அழகை குறித்து இந்த வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த குமாரத்தி எப்படிப்பட்ட அழகை உடையவளாய் இருப்பாள் என்று சொல்லி ஒரு குடும்பத்திலே எப்படி அந்த பிள்ளைகளின் அழகு உண்டாகும் என்றும் இந்த இடத்திலே அங்கு குமாரத்திகளின் அழகு பயனுள்ளதாயும் நிரந்தர தன்மை உள்ளதாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 19:10 நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதுமாக தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தால் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அமெரிக்கையோடு என்று சொன்னால் அமைதியோடு அல்லது நலமானதோடு அப்படி என்ற கருத்தை அங்கு வருகிறது. ஆகவே அந்த திராட்சை செடியாய் இருக்கிறவள் யார் என்றால் அங்கு ஒரு பெண்ணாய் இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நல்ல விளக்காய் இருக்கிறாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் அங்கு குடும்பம் கண்டு கொண்டு இருக்கும் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து காணக்கூடியதா இருக்கிறது. என்னாக்கல்லே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருகிற தடைகள் எல்லாம் நீக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் சியோனில இருந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், எருசலேம் வாழ்வை நாங்க காண வைக்கிற தேவன், இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துற பொல்லாத சத்துருவின் கிரிகளும் நம்முடைய சுபாவங்களும் தடியாயிருக்காதபடி கர்த்தர் தாமே மாற்றி அமைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் இந்த உலகத்தை படைத்த தேவன், நீர்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் ஆவி ஆத்துமா ஒவ்வொரு மனிதனையும் படைத்த தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. எல்லாம் எல்லாம் நீர் படைத்தவைகள். ஆண்டவரே, உம்மை நம்பி பெறுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாவற்றை நீர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் இருக்கும் பொழுது எங்களுடைய ஒவ்வொரு எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எருசலேமின் வாழ்வை நீர் காண செய்கிற தேவன், இப்படியாக இந்த ஆசீர்வாதங்களை தடைப்படுத்துகிற பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் போகும்படியாக, நாங்கள் போகும் பொழுது நாங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக போகும்படியாக, எங்களுடைய ஆசீர்வாத தடைகள், உம்முடைய ஊழியத்தின் தடைகள், ஒவ்வொரு தடைகளை நீர் நோக்கி நீக்கி போட்டு எங்களுடைய ஆசீர்வாதங்களை நீர் தருகிற தேவனாக இருக்கிறீர். பரலோகத்தில இருந்து பரலோக கதவுகளை திறந்து நீர் இந்த பூமியை ஆசீர்வதிக்கிற தேவன். மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே உடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் எங்களை ஆசீர்வதித்து விட்டு திரும்புகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர் குறைவில் இருக்கிறார்களோ உம்முடைய பரிபூரணத்தில இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு குறைவும் நிறைவாக மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு குறைவுகளை நீர் நிறைவாக்கி உம்முடைய ஊழியத்தில உம்முடைய அவர்களுடைய ஆசீர்வாதத்தில நீர் ஒவ்வொரு மக்களும் உம்மை தேடி உம்மை தேடும் பொழுது நீர் அவர்களுடைய தேவைகள் தேவனாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் கொடுக்கப்படும். பாருங்கள், காட்டு புஷ்பங்களை நீங்க அழகுபடுத்துற தேவன், இப்படியாக மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் உணவு கொடுக்கிற தேவன் எங்களுக்கு உணவு தராமல் இருப்பாரோ? இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நாங்கள் உண்மையாக உத்தமமாக பின்பற்றும் பொழுது நீர் எல்லாவற்றையும் எங்களை சந்தித்து எங்களை நிறைவாக வாழ வைக்கிற தேவன். ஒவ்வொரு தண்டைகளும் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரிகைகள், ஆசீர்வாதத்து குறைவுக்கான கிரிகைகள் எல்லாம் கட்டப்பட்டவர்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பண ஆசையை நாங்கள் தேடாதபடி நீர் எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லிஸ்டா குடும்பத்தை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் நீர் அவர்களுடைய வாழ்வில அவர்களுடைய தேவைகளில் எல்லாவற்றிலே நீர் தடைகளை நீக்கி போட்டு நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஜன சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன் நீர். தொடர்ந்து ஞானத்தை புத்திய அறிவை புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து தொடர்ந்து வழி நடத்துகிறார்கள். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தபடியாக தனசேகரன் பாசனுக்காக ஜெபிக்கிறேன், சாந்தி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், சுஜாதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஐரினுக்காக இப்படியாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பலத்திலே பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பரிசுத்த ஆவி வரும்பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவன் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரத்தில இருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் பரத்தில இருந்து வந்து எங்களை நிரப்புகிறார் என்ற உணர்வோடு உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தூதே கன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும். ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்,
2: ஆமென். God bless you sister, God bless you everybody.
0: ஆமென், ஆமென், ஆமென். நாங்க பாஸ்டர் தனசேகரம் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் திருச்சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருப பெருகவும் பச்சையான ஒளிவ மரங்களாய் அவர்கள் நிலை நிற்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: நன்றி ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவில் உள்ளவர் சர்வ வல்லவருடைய நிலையை தங்குவேன் என்று சொல்ல வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சுவாமி ஆண்டவரே, நீ நல்லவர், நீ பரிசுத்தர், நீ கிருபையுள்ளவர், நீ எங்களை நடத்தினபடினால் இந்த மாலை பொழுதிலே கூட சுவாமி இந்த கூடுகையிலே சேர்ந்து ஆண்டவரே திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி ஞானத்தோடு தெளிந்த புத்தியோடு வழி நடத்த வேண்டும்படியாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக எல்லாவற்றிலும் அவர்கள் ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரே திருச்சபையிலே வந்து கேட்கிற ஒரு வேத வார்த்தையின்படி அவர்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை எழுப்பி பிரகாசிக்க நடப்பதற்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக இந்த கூடுகையே ஆண்டவரே நீங்கள் எங்களை சந்தித்து கொடுத்த நல்ல கிருபைக்காக ஜெபிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். உமாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உமாலே நீங்கள் நல்லவராயிருந்து என்னை இந்த கூடுகையிலே இணைத்து நான் விளவீனத்திலே இருந்தாலும் ஆண்டவரே என்னை தேற்றி எனக்காக ஜெபிப்பதற்கு இந்த நாளிலே ஆண்டவரே துயரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு சரி பலவீனத்தோடு இருக்கிற நேரத்தோடும் குறைந்து ஆண்டவரே எங்களை நீங்க செவிப்பதற்கு கிருபை பாராட்டுவதற்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே விசேஷமாக எல்லா திருச்சபைகளையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் உண்மையாகவும் உத்தமமாகவும் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு போகின்ற தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தியமுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும்படியாக இந்த மாலை வேளையில இரட்சகரும் மீட்பரும் என் தேவானி தேவனும் சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து சகலவற்றையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே எனக்கு ஜெபிப்பதற்கு என் ஆவுகளை திறந்து உம்முடைய மகிமையுள்ள வார்த்தைகளோடு உம்மை சத்தத்தை கேட்பதற்கு நீ எனக்கு கிருபை பாராட்டி இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரே நான் நன்றி சொல்லி எல்லாவற்றையும் மகத்துவம் உள்ள சர்வலோகத்துக்கும் அதிபதியாயிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன் பிதாவே.
0: இருந்து எல்லா பலவீனத்திலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேவ சபையில் பெற்ற குமாரர்களுக்காகவும் குமாரத்திகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் ஓங்கி வளர்ற விருட்சங்களாய் அழகுபடுத்தக்கூடியவர்களாய் தேவனுடைய மகிமைக்குள்ளே நிற்கக்கூடியவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: சபை காண்டவரே கத்தாய் சோத்திரம், சோத்திரம், நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிற வேலையில ஆண்டவரே கத்தா அப்பா அப்பா தேவா அதி தேவா அப்பா அம்மா விமைப்படுத்துறோம் உண்மை ஆண்டவரே உண்மை உயர்த்துறோன் ராஜா உயர்த்துறோன் ராஜா உன்னதமானவராய் இருக்கிறேன் அப்பா அப்பா தகப்பனே நீங்க உன்னதமானது வேறப்பா உண்மையானவர் அப்பா நித்திய ஜீவனப்பா நீங்க எங்களுக்கு இந்த ஜீவனை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த ஜெப வேலை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்கான கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இதுல வந்திருக்கிற சகோதரிகள் யாவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் ஆண்டவரே அவங்களை பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆண்டவரே உங்க கரங்கள் இல்ல ஆண்டவரே ஏங்கி தூக்கி வச்சுக்கிறதுக்காக அப்பா தோல்ல சுமந்து நீங்க கொண்டு செல்லுகிறதுக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா அப்பா நீங்க எங்களை நோக்கி பாக்குறதுக்கு நாங்க கிருபை உள்ளவர்களா இருக்கிறோம் உங்களோட கிருபை எங்களை தாங்குறதுக்காக உங்களுக்கு சோத்திரம் சொல்லுறோம் அனைவரையும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிறவர்கள் நடத்துறவர்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கிருபை தாங்குகிறப்பா கிருபை தாங்குகிறவங்களை ஆண்டவரே அப்பா இந்த தேவ குமாரத்தியல் ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே இன்னுமா நிலைத்து நிக்குமா படி அவர்கள் அதே இடத்துல நிக்காம ஆண்டவரே இன்னுமா இன்னுமா தேவ குமாரர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக சபையலுக்கு ஆத்மாக்களை இன்னுமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஆண்டவரே தவப்பனே அப்பா கிருபையும் உம்முடைய ஞானத்தையும் நீங்க அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் தகப்பனே நீர் எல்லாமா இருக்கிற வல்லவரா இருக்கிற நல்லவரா இருக்கிறீர் அப்பா அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே இந்த குமார குமாரத்திகளை சபையிலே ஆண்டவரே நிலையாய் நிறுத்தி வைக்க ஆண்டவரே இன்னுமா நீங்க இன்னுமா தேவ குமார தேவ குமாரத்திகளை அப்பா கொண்டு வரதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா சோத்தரிக்கிறோம் ராஜா உமக்கு நன்றி நன்றி ராஜா நன்றி நன்றி தகப்பனே ஐயா கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குமார குமாரத்திகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா சபையில நீங்க ஆண்டவரே அபிஷேகம் செய்து வச்சுக்கிறவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து நடக்கும்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறீர் அப்பா வார்த்தையே நீங்கள் என்று சொன்னீங்க தகப்பனே அப்பா அந்த வார்த்தை ஆதியில இருந்தது என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தை ஆதியில இருந்தது வார்த்தையே தேவனாய் இருந்த அப்பா எங்களுக்கு நீங்க எல்லாமா இருக்கிறவர் உங்க வார்த்தையால எத்தனையோ பேர் குணம் கொண்டவரும் ஆண்டவரே வருத்தங்கள்ல இருந்து ஓடி எழும்பி வந்தவர்களுமாய் முடவர்களை ஆண்டவரே ஓடி நடக்க பண்ணினவராய் இருக்கிறீர் அப்பா குருடர்களுக்கு கண் பார்வையை கொடுத்தவராய் இருக்கிறீர் அப்பா செவிடர்களை கேட்க செய்த தகப்பன் எவ்வளவு அதிசயம் செய்த தகப்பன் அப்பா உண்மை சோத்தரிக்கிறோம் அப்பா அதே அதிசயங்களையும் அற்புதங்களை எங்களோட வாழ்க்கையிலையும் நீங்க செய்தீங்க நாங்க பைபிள்ல வாசிச்சு வேதாகமத்துல நாங்க வாசித்த அற்புதங்களையும் விட எங்களுக்கு இன்னுமா இன்னுமா ஒவ்வொருவருக்கும் நீங்க அதிசயமும் அற்புதமும் இந்த தேவ குமாரர்களுக்கு ஆண்டவரே குமார்த்தியலுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாப்புல வைத்துக்கிறதுக்காக அதிசயம் அற்புதம் செய்து ஆண்டவரே இன்னுமா கொண்டு வரத்துக்காக இன்னுமா ஜனங்களை கொண்டு வரதுக்கு சபையில ஆண்டவரே சபையில நாங்க கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கட்டளை தருகிறவராய் இருக்கிறீர் அப்பா ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல வச்சு ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா நீர் ஒருவராய் இருக்கிறீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுறமே ராஜா உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா நீர் நல்லவரும் வல்லவருமாய் அப்பா ஆலயத்துல எழுந்தருளி இருக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா அப்பா எழுந்தருளி இருக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா அங்க வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா அப்பா தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா நன்றி சொல்லுகிறோம் ராஜா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி இதுல லேசி பிரதரை அண்ணாவை ஆண்டவரே உங்க கருத்துல தருகிறோம் அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற அந்த அண்ணாவை ஆண்டவரே அப்பா சுகத்தோடய பலத்தோடய எங்களுக்கு தந்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறீங்க அவர் சிஸ்டரையும் ஃபேமிலி குடும்பம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா சுஜாதாவை ஆண்டவரே தனம் அவர் அவர் நேற்று எனக்கு அடிச்சிருந்தார் ஆண்டவரே தனக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவரே நாங்க ஜெபத்துல அவரையும் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா பூரண சுகம் கொடுக்கிறவர் அப்பா உம்மட்ட வந்தவர்கள் வெக்கி போகாதபடி ஆண்டவரே தோத்து போகாதபடி நாங்க ஏமாந்து போகாதபடி ஆண்டவரே எங்களை அப்பா நினைவு கோருங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் நினைவுல வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் தகப்பன். நீர் எவ்வளவு நல்லவர், உண்மையானவர் அப்பா. அப்பா நீ நல்லவரா இருக்கிறீங்க. இன்னுமா அறியாத ஜனங்களும் அறிந்தும் உமக்கு கிட்ட நெருங்க முடியாம இருக்கிற ஜனங்களை நீங்க இரக்கத்தினாலே உங்களோட அன்பினால கொண்டு வரதுக்காக நன்றி ராஜா. உங்க இரக்கம் பெரியது ராஜா. அப்பா உங்க இரக்கம் பெரியது. உங்க இரக்கத்தாலும் அன்பாலும் எங்களை மீட்டு கொண்டீரையா. எங்களை பாவத்தினின்று நீர் எங்களை மீட்டு கொண்டீரப்பா. உங்க காயங்களால எங்களை மீட்டு கொண்டீரையா. அப்பா நீங்க பாடுபட்டது நிமித்தம் நாங்க உயிர் வாழ்கிறோம் ராஜா. ஜீவனை தந்து எங்களுக்கு ஆண்டவரை மீட்டெடுத்தவரா இருக்கிறீரப்பா. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி சோத்திரப்பா. அப்பா இந்த சங்கம நாளில் சங்கம வானொலியில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரே அவங்க வீட்டுல நீங்க வாசம் செய்யறதுக்காக சோத்திரம் ராஜா. அவங்களுடைய தேவைகளை அப்பா காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவரே. அவங்க பிள்ளைகளை நீங்க பராமரிக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா நாங்க சும்மா இருக்க சொன்னீங்கள ஆண்டவரே. நீங்க யுத்தம் செய்யறன்னு சொன்ன எங்களுக்காக ஆண்டவரே. நீங்க யுத்தம் செய்யற தேவனா இருக்கிறீங்க தகப்பனே. உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுறோமாப்பா. ஜெனசிஸ்டரே ஆண்டவரே அவ செய்யற அந்த ஊழியங்களை ஆண்டவரே அப்பா அந்த ஊழியங்களை அப்பா கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. அவ பொத்தி பாதுகாத்து அப்பா உங்களோட செட்டைக்குள்ள அவ வச்சிருக்கும்படியாக அவருடைய பிள்ளைகள் கணவரே அப்பா உங்க கரத்துல வச்சுக்கிறோம். உங்க பாதுகாப்புக்குள்ள வச்சிருங்க தகப்பனே. அவங்களை வழி நடத்துறவர் அப்பா. அவங்க தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறீரப்பா. வல்லவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே அப்பா உமக்கு சோத்திரம். ஜெகவாரப்பா சுகம் தருகிறவரே அப்பா. அந்த தனபிரசாக்கு ஆண்டவரே அந்த அவருக்கு தாரதற்காக உமக்கு நன்றி ராஜா. சுகம் தருகிறதுக்காக நன்றி. கவி கவிதாவை உங்களோட கரத்துல வைத்திருக்கிறோம் அப்பா. மீண்டுமா இந்த ஜெபத்துல வந்து நீண்டுமா எங்களுக்கு ஜெபிக்க ஆண்டவரே அவர்களை கொண்டு வரத்துக்காக சோத்திரிக்கிறோம். இதுல வராதவர்களை உங்களோட கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. வினோத்தை உங்களோட கர வினோதக்கு உங்களோட கரத்துல தருகிறோம் ராஜா. அந்த சகோதரியை மீண்டுமாய் சுகமாக்கி கொண்டு வரத்துக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. இன்னுமா வராத ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நன்றி அப்பா. அவர்களுடைய தேவைகள் ஒன்றையும் தந்தீங்க ராஜா. ஒவ்வொரு அப்பா உலகத்துல இருக்கிற புஜுத்த போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உமா அறியாம வேதனையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீர் கரத்தை கொண்டு நினைவு கொண்டு பாதுகாக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிறேன் நல்ல தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி.
5: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு சோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோர்ட். சிசிலி அம்மா
6: பிரைஸ் லோர்ட்.
5: எல்லா குடும்பத்துக்கும் வேண்டிய சமாதானத்தை என் தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேணும். இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குறைவுகள் வராதபடி எல்லாவற்றிலும் அவர்கள் ஆரோக்கிய பலன் சுகத்தோடு இருக்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, அன்பான தகப்பனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுடைய இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே இந்த சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே எங்கள் ஜெபங்களை கேட்டு உதவி செய்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு கோடான கோடி கோடி சோத்திரம் அப்பா. அப்பா என்று கூப்பிடுகிறேன் தகப்பனே. அப்பா உமை கூவி அழைக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானொலி நடத்துகிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கண்ணீரோடு கேட்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வியோ அவற்றை பெற்றுக் கொடுங்க தகப்பனே. ஆவியானவையோ ஒருதரும் செஞ்சலப்படக்கூடாது. நோய் நொடி இல்லாமல் இருக்க வேணும் என்று உண்மை இழந்து கேட்கிறேன் தகப்பன். ஆவியானவரே நீர் உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே உமது ரத்தத்தால் அவர்களை மீட்டவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமை கூவி அழைக்கிறேன் தகப்பனே. இந்த சிங்கமவாருடைய ஆசீர்வதியும் அப்பா இதிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அத்தனை பேருக்கும் உமது கரம் அவர்களோடு இருப்பதாக அப்பா. அவர்களுக்கு என்னென்ன தோல்வியோ அவற்றை பெற்றுக் கொடுந்த தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா.
7: கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நான் கூவி அழைக்கிறேன் தகப்பனே, எங்கள் சத்தத்தை கேளு தகப்பனே. எல்லோரும் அப்பா உமக்காக ஒலி எழுப்ப செய்தல் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சபைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய சபைகள் தகப்பனே. அப்பா உமத நாமத்தை உச்சரிச்சு அப்பா உமது சபையில் சேர உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவர்கள் இனியாவது நான் இயேசுவின் பக்கம் அப்பா அவற்றை சாட்சிகளை நான் பரப்ப வேண்டும் என்று அவர்களுக்கு நல்ல உறுதியை கொடுத்த தகப்பனே. அப்பா எங்கள் பிள்ளைகளும் அதே மாதிரி தகப்பனே, எங்கள் பிள்ளைகளும் தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே, மாற்றும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க நீர் வழி செய்யும் தகப்பனே, உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்காகவும் நீங்கள் ஜபியும் போது அப்பா நான் ஜபிக்கிற ஜபம் கேட்கப்படும் தகப்பனே. உங்கள் எல்லோருக்காகவும் நான் இறந்து கேட்கிறேன் தகப்பனே, எங்கள் ஜபத்தை கேளுந்த அப்பா. நாங்கள் தன்மையில் இருந்து இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை நீர் அறிகிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்களின் தேள்விகளை சந்தியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அபிராபேகன் ஆசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்கள் தேள்விகளை நீர் அறிகிறதுவனப்பா. அப்பா இந்த பிள்ளைகளை நீரே எல்லாவற்றிலும் இருந்து வழி நடத்தும், அவர்களும் நல்ல சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவ எங்க போனாலும் ஜபிக்கும் போது அவக்கு கூட இருந்து நீர் அவர்கள் வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்,
5: ஆமென், ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து நீங்க படுகிற உபத்திரத்தை அவர் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம். உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு விளங்குகிறது. அவருடைய கனவினாலே அவருக்கு அதிக வேலைகள், அதிக கஷ்டங்கள், அதிக உபத்திரவங்களை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். அவக்காகவும் தாங்கிக் கொள்ளுங்கள் எல்லாரும் ஜெபத்தோடு கூட. நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு இன்னும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அவர் கிருபை செய்து நடத்துவாராக. ஆமேன்.
7: உங்களோடு இருப்பாராக.
5: ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க ஹயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தாய்மார்கள் பெண்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் காக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் திராட்சை செடியாக எழும்ப வேணும், கனி கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தேவனே சுவாமி, மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர்கள் கர்த்தாவே, ஜனாதிபதி முதல் கர்த்தாவே, மந்திரிமார்கள் வரை ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களும் கூட கர்த்தாவையும் ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல ஆலோசனை, நல்ல சிந்தனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா விசேஷமா இலங்கை தேசத்திலே இருக்கிறதான கர்த்தாவை அப்பா பெண்கள் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் கர்த்தாவே அப்பா உமக்கண்டு எலும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு எஸ்தராக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு நகோமி போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கேட்ட பெண்களாய் மாற தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மரியாதை போல தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பெண்களும் கர்த்தாவே அப்பா கீழ்ப்ப இப்படி உள்ளவர்களா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே இந்த நாட்களே அதிகப்படியான பெண்கள் கத்தாவே இந்த போனுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க தகப்பனே, அதுல இருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தின் தலைவிகள் கத்தாவே, அப்பா குடும்பத்தை எடுத்து நடத்துறவர்கள் கத்தாவே அப்பா, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவருக்கு எப்படி உள்ள மனைவியா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக குடும்பங்களிலே கர்த்தாவே அப்பா கீழ்ப்படிவில்லை, பொறுமை இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை ஆண்டவரே அப்பா. அப்படியான குணங்களை கொண்ட பெண்களினாலே தான் குடும்பங்களிலே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களுக்கும் கர்த்தாவே உம்முடைய ஆவியின் கனிகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஒவ்வொரு பெண்களையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு பெண்களும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசுவாச பெண்கள் கூட இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா வழி தவறி போகிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பெண்களை தேவன் தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு கத்தாவே அந்த பெண்களை கத்தாவே அப்பா நல்ல வழியிலே நடத்த தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே இந்த நாட்களிலே டிக்டாக் பேஸ்புக் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் இப்படியாய் போயிட்டு கத்தாவே அநாகரிகமான வீடியோக்களை போட்டு கத்தாவே அப்பா குடும்பங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த குணங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை கிட்டி சேர உதவி செய்ய தகப்பனே. உம்முடைய பாதத்தினை அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கத்தாவே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெண்களுடைய தொழில் வாய்ப்புகளை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விதவைகள் அப்பா அனாதையா இருக்கிற அநேக பெண்கள் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பெண்களை எல்லாம் தேவன் கத்தாவை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய அன்னான தேவைகளை எல்லாம் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரபு தேசங்களிலே போய் வேலை செய்யற பெண்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ கஷ்டம் கவலைகள் கண்ணீர்களின் மத்தியிலே கத்தாவே அப்பா அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்புற பணங்களை கத்தாவே அப்பா அந்த கணவன்மார் குறித்து அழிக்கிறாங்க தகப்பனே அப்பா. அப்படியான காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. அந்த பெண்கள் அநேகமாய் மன உளைச்சல் பாரங்களுக்கு ஆளாகிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இருந்தெல்லாம் அந்த பெண்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் நாளிலே கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. நல்ல பொறுப்புள்ள பெண்களா இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்திலே கத்தாவே பெண்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா திருச்சபைகளிலே கத்தாவே எத்தனையோ தாளந்துகளோடு கூட கத்தாவே அநேக பெண்கள் கத்தாவே அப்பா பின்மாற்றத்துல இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அவங்க முன் வந்து எதையுமே ஏற்றுக்கொண்டு செய்கிறதில்லை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபைகளிலும் கத்தாவே அப்பா பெண்களுக்கான கத்தாவை காரியங்களை செய்ய கத்தாவே ஒவ்வொரு பெண்களையும் கத்தாவை எடுத்து பயன்படுத்த அங்க இருக்கிறதான அப்பா ஊழியர்களுடைய இருதய தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுடைய சொந்த பந்தங்களை மாத்திரம் அதுல எடுத்து பயன்படுத்தாத படிக்க கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களையும் எடுத்து பயன்படுத்தி கத்தாவே உங்களுடைய சுவிசேஷத்துக்காய் மிஷனரி ஊழியத்துக்காய் கத்தாவே பெண்களை எடுத்து தேவன் நீங்க பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக வியாதியோடு இருக்கிற பெண்களை கூட நாளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விமலா சகோதரி எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐசில இருக்கிற அந்த மகளை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. மீண்டுமாய் வந்து எங்களோடு ஊழியத்திலே பங்கெடுக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்துல இருக்கிற பெண்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உற்சாகமாய் இருக்க கத்தாவே தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களுக்கும் கர்த்தாவே அப்பா நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது கர்த்தாவே அவர்கள் அதை சில நேரங்களில் ஏற்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியானவர்கள் கர்த்தாவே அவங்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பெண்கள் அந்தரங்கமாக உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. கணவருக்கு பயந்து கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு பயந்து, உற்றார் உறவினர்களுக்கு பயந்து கர்த்தாவே அப்பா ஞானஸ்தானம் எடுக்க முடியாத படிக்கு கர்த்தாவே, ராபூஜன பந்தியிலே பங்கு கொள்ள முடியாத படிக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா இவங்களுக்கு எல்லாம் தேவன் வழி வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பெண்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த நாட்களிலே பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக துஷ்பிரயோகங்கள் வழிபர் வழியிலே போக முடியாத படிக்கு கர்த்தாவே இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தாவே தேவன் உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மக்கண்டு உம்முடைய ஊழியத்துக்கு உம்முடைய கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஊழியத்திலே எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் அப்படி எடுத்து அப்பா அந்த இலங்கை தேசத்திலே இருக்கிற பெண்களை எடுத்து தேவன் பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சங்கமம் ஊடகத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. லெஸ்லி அண்ணா சகோதரி ரீட்டா, இன்னும் பிள்ளைகள் பெயர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், தேவானவெளியிலே இணைந்து ஊழியம் செய்கிற கர்த்தாவே அப்பா, வார்த்தையை கொடுக்கிற ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான பிள்ளைகள் இதுல வந்து கலந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

0: ஜபாரையில இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஜன சகோதரிக்காய், கணவர் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற எல்லா ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் சீர்வழிச்சு கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களையும் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: என்னங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி.
1: நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர்,
1: ஓகே. நீங்கள் இந்திய நாட்கள்லே தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாருக்குள்ளேயும் எல்லா ஆத்துமாக்குள்ளேயும் வர வேணும் என்று சொல்லியும், இந்திய பிரச்சனைகள், இந்திய இயற்கை அழிவுகள், இதில் இருந்து மக்கள் எல்லாரும் விடுதலை அடையக்கூடியதாய் அந்த தேவ பயம் அவர்களை நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான அதிகாலை மதியம் மாலை வேளையும் ஆண்டவரே என் அன்பான உறவுகள் எந்தெந்த தேசங்களில் இருந்து ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்றேன். மறுபடியும் ஆண்டவரே அழைத்த கிருபைக்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராஜாவே, உம்முடைய கரத்துல சுவாமி எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேசங்கள் வாதைகளினால நிறைந்து காணப்படுகிறது தகப்பனே. துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் சுவாமி நீர் படைத்த அத்தனை மனிதர்களையும் நீர் அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி வருகிறீர், காத்து வருகிறீர். இயற்கையினால சுவாமி எவ்வளவோ அனர்த்தங்கள் வந்தாலும், எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், அதிலிருந்து எம்மை நீர் பத்திரப்படுத்தி பாதுகாத்து வருகிறீர் தகப்பனே. பிதாவே, இந்த தேசம் நீங்க ஆண்டவரே உருவாக்கிய தேசம் ஆண்டவரே, மிகவும் அழகாக உள்ளதென்று நீர் படைத்த இந்த தேசத்திலே சுவாமி சத்துருவானவன் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுமை செய்வதற்காக ஆண்டவரே எவ்வளவோ எவ்வளவோ துன்பங்கள் துயரங்களை ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில் கொண்டு வந்து உம்முடைய அன்பிலே இருந்து பிரிப்பதற்காக ஆண்டவரே நீங்க படைத்த ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து பிரிப்பதற்காக ஆண்டவரே அவன் சத்துருவானவன் கொண்டு வந்து ஆண்டவரே ஒவ்வொரு பாவக்கரைகளை விதைத்து வைத்திருக்கின்றான். குடும்பங்களை ஆண்டவரே நிம்மதியாக வாழ விடாமல், ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில் அன்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பெற்றோர்களுக்கு வாலிபர்கள் கீழ்ப்படியாமைய ஆண்டவரே போதை வஸ்தைக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர் யுவதிகள் கீழ்படியாமையும், பிள்ளைகள் ஆண்டவரே சிறுவர் துஷ்பிரயோகம் உள்ளாக்கப்படுகிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே பல விதமான கொலைகள் கொள்ளைகள் என்று அநேகம் அநேகம் ராஜா, வேதி விபத்துக்கள் அநேகம் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே பெரியோர்களுக்கு கீழ்ப்படியாத அந்த நான் என்ற ஆணவத்தினால் ஆண்டவரே மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. பிதாவே இவை யாவையும் மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள் தகப்பனே. பிதாவுக்கும் எங்களுக்கும் உறவு பாலமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்க, ரத்தம் சிந்தினீங்க தகப்பனே. உம்முடைய தூய திரு ரத்தத்தினால எங்கள் எல்லா பாவ கரைகளையும் சுத்திகரீங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை சுத்திகரீங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முரட்டாட்டமான இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தயவை காண்பீங்க. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே பிள்ளைகள் இந்த உலகத்திலே நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க தேவையான சுகம் வெல ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க சுவாமி. பிள்ளையாண்டான் கைகளில் ஆண்டவரே நாங்கள் கை போடாவிட்டால் அவன் பாவத்துக்கு உள்ளாக்கப்படுவான் என்று நீங்க வேதத்தினூடாக எங்களுக்கு தெரிவுபடுத்திக்கிறீங்க தகப்பனே. எங்கள் பிள்ளையாண்டானே ஆண்டவரே நாங்கள் ஏற்ற நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையிலே நடாத்தி செல்ல உம்முடைய கிருபையை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கொடுங்க சுவாமி. உம்முடைய ஞானத்தை கொடுங்க சுவாமி. அன்று நீர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானத்தை, சிம்சோனுக்கு கொடுத்த பலனை ஆண்டவரே எங்கள் வாலிப யுவதிகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் கொடுங்க சுவாமி. சுவாமி.

0: எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே எவ்வளவோ எவ்வளவோ ஆபத்துக்கள் மத்தியிலும் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் வளர்த்தெடுக்க உம்முடைய கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுங்க சுவாமி. தேசத்திலே ஆண்டவரே எனக்கு ஆதரவு தர யாரும் இல்லையே, அன்பு காட்ட யாரும் இல்லையே, என் பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலைமையில் நான் முதியோர் இல்லங்களில் வசிக்கின்றேன், எவ்வளவோ சிறுவர் இல்லங்கள் ஆண்டவரே அநேகம் அநேகம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் நீங்களாக இருக்கிறீங்க, ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தவிப்புகளை நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க. எத்தனை மனிதர்கள் இருட்டிலே கண்ணீரோடு கண்ணீரோடும் வேதனைகளோடும் பாரத்தோடும் இருக்கிறார்கள். நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா ஆண்டவரே, இந்த துன்பத்தில இருந்து எனக்கு வேதனை விடுதலை கிடைக்காதா, இந்த துயரத்திலிருந்து என்னை விடுவிக்க யார் வருவான் என்று ஏங்கி ஏங்கி இருக்கிற ஒவ்வொரு அப்பாவி ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை விட்டு பிரிந்த நாங்கள் சுவாமி மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே உங்களை நாங்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பிதாவே உம்முடைய திருரத்தினால எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் உம்முடைய ஆசியினால நிரப்பப்பட வேண்டும். உச்சி முதல் கண்டு உள்ளங்கள் வரைக்கும் இயேசப்பாவின் ரத்தம் ஆண்டவரே எல்லாரையும் சுத்திகரிக்க வேண்டும். உம்முடைய வாசல் வழிகளால ஆண்டவரே நாங்கள் பிதாவின் வாசஸ்தலத்துக்கு நாங்கள் செல்ல ஆண்டவரே எங்களுடைய நாமங்கள் யாவும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சாட்சி பகர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. சிறுவர் தொடக்கம் வாலிபர் முதியோர்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகளையும் நீங்க சந்திங்க தகப்பனே. பிதாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நடாத்துகின்ற ஜிஸ்லின் அண்ணா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மற்றைய ஊழியர்கள் எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பம் குடும்பமாக பிள்ளைகள் பிள்ளைகளாக பொறுப்படுங்க ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க அப்பா பிதாவே. உம்முடைய புது புது கிருபையை ஆண்டவரே மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும் இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே பிசாசானவன் என்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உற்சாகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. மின்னும் இன்னும் ஆண்டவரே புது புது அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருவருடைய கண்களிலும் தயவு காண செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசை எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூடவாக இருக்க வேண்டும். இந்த ஜபத்தை இணைத்து நடாத்துகின்ற அந்த சகோதரியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. இன்னும் இன்னும் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உமோடு உறவாடிய ஒவ்வொரு அன்பான உறவுகள் ஊழியர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்கள் ஊழிய பாதையிலே ஆண்டவரே கரடுமேடுகள் இருந்தாலும் அந்த கரடுமேடுகள் முற்பாதைகள் இருந்தாலும் சுவாமி அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போட்டு செவ்வையான வழிகளில் நீங்க வழி நடத்தி செல்லுங்க தகப்பனே. இன்னும் இன்னும் ஆண்டவரே இன்னும் விண்ணப்பங்களை கொண்டு வருகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதரர்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க. இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே சங்கம வானொலியில் இணைந்து இருக்கின்ற அத்தனை பேர்களையும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்கள் யாவரையும் எங்கள் மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவரே மிருக ஜீவன்களாக பறவைகளாக எதுவாக இருந்தாலும் உம்முடைய கரத்தில இருந்து உருவாக்கப்பட்ட எல்லா ஜந்துக்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிச்சு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக அதை சுற்றி இருக்கிற முஸ்லீம் தேசங்களுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள். இவர்களை கர்த்தராமே பொறுப்பேற்று அவருடைய
2: சொல்லுங்க,
1: இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் நாடுகளுக்காக.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. கும்பமயனோ ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம் தயவை நோக்கி பார்க்கிறோம். நீர் பெரியவரும் நல்லவருமாய் இருந்த ஆண்டவரே அப்பா, இமட்டுமாய் காத்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கூறி ஸ்தோத்திரம் அப்பா. நீரே ஆண்டவரே பெரியவராய் இருந்து இமட்டுமாய் காத்து வழி நடத்தின தேவன், இனியும் ஒரு கர்த்தர் தாமை பெரிய காரியங்களை செய்து வழி நடத்திவர் என்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இம்மட்டும் காத்தவர் இனியும் எங்களோடு கொடுத்து வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை உண்டாக்கியவரும் உருவாக்கியவரும் இந்த உலகத்திலே ஆண்டவரே சிவனோடு வைத்திருக்கிறோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம். ஒரு சிறிய தேசமாய் இருக்கிற அந்த பட்சத்திலே ஆண்டவரே அந்த அந்த தேச மக்களுக்கு நீர் துணையாயிருந்து ஆண்டவரே, இதோ ஆண்டவரே 1948 வருடம் துவங்கிய இஸ்ரவேல் தேசம் ஆக்கப்பட்டது ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் ஆண்டவரே அக்கம் பக்கம் எதிரிகள் நிறைந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதில் மேல் ஆண்டவரே குரோத கண்களை வைத்து ஆண்டவரே பார்க்கிறபடியால் கர்த்தர் தாமே எந்த விதமான ஆண்டவரை எதிர்ப்பு வந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் அந்த தேசத்தை ஒருபோதும் கைவிடாமல் காத்து ஆண்டவரை வழி நடத்துகிறீரப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எத்தனை பொல்லாப்பு வந்தாலும், எத்தனை ஆண்டவரே எதிரிகள் சூழ்ந்து கொண்டாலும், தேவன் தேவனுடைய நகரமாகிய இஸ்ரவேலே ஆண்டவரே நீர் காக்கிற தயவு மிக பெரிதாயிருக்கிறது. இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கவர்களே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே அங்கிருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே களைகளை எல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அங்கும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை நம்பிய உம்மை நம்பாமல் ஜீவிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். கர்த்தர் என்பது யார் என்றே தெரியாமல் அநேக ஜனங்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம் அப்பா. உண்மையான தேவனை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உணராமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேசத்திற்கு ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இம்மட்டும் ஆண்டவரே எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டவரே அதை சூழ பாயிரம் 14,000 பேர் உன் பக்கத்தில் வந்தாலும் அது உனை சேதப்படுத்தாது என்று சொன்னது நிமித்தமாக ஆண்டவரே அந்த தேசத்திற்கு நீ தகப்பனாயிருந்து நீரே பாதுகாப்பாயிருந்து நீரே அரணான கோட்டையாயிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை மட்டுமாய் பாதுகாத்துக் கொண்டு வருகிறீரே கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆண்டவரே சிறிய நாடாய் இருந்தாலும் பெரிய பலமும் பெலனும் ஆண்டவரே நீர் இருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காத்து வருகிற தயவுக்கு உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரே இந்த ஆண்டவரே தேர்தல் நடக்கிற ஒரு காலமா இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நடந்த மாதத்திலே அங்கே தேர்தல் நடக்க இருக்கிறது அப்பா. அந்த தேர்தலிலே ஆண்டவரே நீர் எந்த தலைவரே ஆண்டவரே அந்த தேசத்திற்கு நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீரோ அவர் மூலமாக ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகை செய்யவும் அந்த தேசத்தின் மக்களுக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவரே தரவும், அதே நேரத்திலே ஆண்டவரே அந்த தேசத்திற்கு எதிர்ப்பாய் செயல்படுகிற அந்த அநேக சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கிய ஆண்டவரே தேவன் பிறந்த அந்த தேசத்திலே தேவன் மனிதனாக வந்த அந்த தேசத்தை தேவ மக்கள் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த இடத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த தேசத்திற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வராதபடிக்கு தேவன் நீரே அவர்களை இம்மாட்டமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறாரே அப்பா. அவர்களுக்கு நீர் துணையா நில்லும். அந்த தேசத்துக்கு எதிர்ப்பாய் ஆண்டவரே எந்த தேசங்கள் வந்தாலும் அதை நிர்மூலமாக்கும்படியாய் சிபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அந்த தேசங்க மக்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல விவேகத்தையும் நல்ல அறிவையும் தந்து ஆண்டவரே நீர் மட்டமாய் வழி நடத்தி வருகிறீர். ஒவ்வொரு எதிரிகளையும் எப்படி தாக்க வேண்டும் என்பதை நீர் அறிவுறுத்திக் கொண்டு வருகிறீர். அவர்களுக்கு நீரே பரத்தினுடைய ஞானத்தினால் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே துணை நிற்கிற போது ஆண்டவரே யார் வந்தாலும் ஆண்டவரே அவங்க ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆசாவுக்கு அநேக ராஜாவாகிய ஆசாவிற்கு ஆண்டவரே அப்பா எதிரிகள் வந்த போது ஆண்டவரே உம்மை துதித்த மாத்திரத்திலே அந்த ராணுவத்திற்கு முன்பாக உம்மை துதிக்கிறதான வேளையிலே அந்த எதிரிகள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அது போல ஆண்டவரே அந்த தேசத்திற்கு எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் ஆண்டவரே தேவன் நீர் நின்று உம்முடைய பட்டயத்தினால் ஆண்டவரே அநேக எதிரிகளை ஆண்டவரே நீ வீழ்த்த வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அதை ஆண்டவரே ஆளுகை செய்கிறது ஆன ஆண்டவரே பெஞ்சமின் நெத்தாகுவை ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவருக்கு கீழிருக்குதான அநேக அதிகாரிகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ராணுவ ஆண்டவரே அதிகாரியும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ராணுவ படையையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்த அவளோடு கொண்டிருந்து நீர் யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறபடியால் அந்த தேசத்திற்கு வளமையும் செழிப்பும் ஆண்டவரை கட்டளை இட்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறிய தேசம்தான் ஆண்டவரே ஆனால் அவர்களிடம் இருக்கிற அந்த பலன் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை அந்த மக்கள் ஒரு போதும் ஆண்டவரை மறந்து போகாதபடிக்கு தேவனிடத்தில் வந்தவர்களை அவர் ஜீவனோடு வைப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே அந்த தேசம் இன்னால் வரையிலும் ஆண்டவரை வெளுத்தப்படாமல் இருக்கிறபடியால் கர்த்தராமே அந்த தேசத்திற்கு தகப்பனாயிருந்து வழி நடத்தும்படி ஆய் சுபிக்கிறோம்ப்பா. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அங்கு வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே தேவன் இருக்கிறார் என்று அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தேவனே அறிந்து கொண்டு ஆண்டவரே ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சுபிக்கிறோம். அப்பா அப்படி ஆய் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த தேச மக்களோடு கூட இருந்து அந்த தேசத்தை காத்து வழி நடத்த போவதற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்பா. எத்தனையோ ஆண்டவரை கஷ்டங்கள் மத்தியிலும் கண்ணீர்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர அப்பா வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த வித இடர்பாடுகள் இருந்தால் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தால் ஒருவேளை கண்ணீர்கள் இருந்தால் பற்றாக்குறை இருந்தால் இவைகள் எல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வைத்து விட்டு போன அந்த சமாதானத்தை தந்து ஆண்டவர அந்த சமாதானத்தை அவர்களுக்கு தந்து வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இருக்கட்டும். கர்த்தர் அப்படி ஆய்வு செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இனி கூட கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொரு காத்திருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே இம்மட்டமாய் ஆண்டவரே அவர்களை வழி நடத்தின தேவன் இனி கூட கர்த்தாவே அவர்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆண்டவரே அப்பா நீரே ஆண்டவரே தேவன் என்பதை நிரூபித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா இந்த வேளையில சங்கம மூடகத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் வருகிறார்கள் ஆண்டவரே, அநேக ஜனங்கள் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, கொஞ்ச நாள் செபிக்கிறார்கள் கர்த்தாவே, மறுபடியும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவதில்லை. இப்படி ஆண்டவரே இந்த ஊடகத்துக்கு வருவதும் போவதுமாயிருந்து நிரந்தரமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே தேசங்களுக்காகவும் வியாதிப்பட்டவர்களுக்காகவும் அப்பா நிந்தையில் அவமானத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் செபிக்க ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல இதயங்களை நீர் தந்திருக்கிறபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஊடகத்தை மறந்து ஆண்டவரே அப்பா கடந்து செலுக்கிற சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வாங்கப்பா. மறுபடியும் இந்த ஜப வேலை என்பது ஆண்டவரே அது நீடிக்கத்தக்கதாக அநேக காரியங்களுக்கு ஜபிக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகள் எல்லாம் மறுபடியும் இணைந்து ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தவும் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் அழைத்து வந்து சேர்க்கும்படி ஆய் ஜபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுத்த நேரத்தில் ஆண்டவரே சங்கம மூடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. வித்யா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மத்தியில் இருந்து நீர் இப்படியாய் ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை செய்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்ப இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் மூலமாக ஆண்டவரே அவர்கள் செய்கிறதான அந்த ஊழிய பணி என்பது அது ஆண்டவரே பெரிய காரியமா இருக்கிறது. கர்த்தாவே, உலகத்திலே பல இடங்களிலேயே ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கவும் பல தேசங்களிலிருந்து உமோடு கூட ஆண்டவரே எங்கள் உறவோடு கூட ஆண்டவரே நாங்கள் உருவாக ஆண்டவரே ஒரே குடும்பமாக ஆண்டவர் சேர்ந்து உழைக்கவும் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை ஆண்டவரை சொல்லி மகிழ்ப்படுத்தவும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சங்கம ஊடகத்தை நடத்தி வருதான இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்கப்பா. இவர்கள் வாழ்கிறதான இடத்தில் இவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு தாங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவன் இவர்களுக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிங்க, இவர்கள் சொந்த மன்னங்களை ஆசீர்வதிங்க, இவர்கள் நினைத்திருக்கிற காரியங்களை ஈடற்றுங்க, இவர்கள் ஆண்டவர் கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க அப்பா. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கிறதான நடத்தில் ஆண்டவரே உம் தயவு இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆய்கொடு கர்த்தாவே இந்த ஜப வேளை ஆண்டவரே. அப்பா எத்தனையோ மனிதர்கள் வந்து போனாலும் ஆண்டவரே நிரந்தரமாய் ஆண்டவரே அப்பா அங்கேயே தாவரித்தி ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த சங்கம ஊடகத்திலே ஆண்டவரே இந்த செப வேளையை ஆண்டவரே அப்பா நடத்தி வருகிறதான ஆண்டவரே தொகுத்து வருகிறதான சேனட் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறப்பா. அந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்க. அவர்கள் செய்யறதான ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க துணை நின்று வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கணவனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த அருமையான குடும்பத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அப்பா உமக உண்மையில் ஆண்டவரை பற்றுதலாக இருந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை இவர்கள் ஒவ்வொரு நாளும் உச்சரித்து அநேக ஜாதி ஜனங்கள் முன்பாக உம்முடைய நாமத்தை ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரா நல்ல துணையா இருந்து இவர்கள் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதித்து இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை நினைவத்தி செய்து வழிநடத்தும்படி ஆய் சொல்லிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் செய்யறதான வேலையை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் செய்கிறதான்படுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இந்த யுத்தத்தினால் காயப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் ஒவ்வொரு நாட்டினருக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். வியாதியிலே வேதனையிலே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உபத்திரத்திலே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நினைத்திருள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு எல்லாம் தேவன் நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து ஜபிக்கிறோம்ப்பா. ஜபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த நாளிலே முது சமூகத்திலே நாங்கள் திறப்பிலே தேசங்களுக்காக எல்லா தேசங்களுக்காகவும் ஆண்டவரே மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் வந்து சமது சமூகத்திலே நிற்கிறோம் கர்த்தர். எங்களுடைய எல்லா ஜபங்களையும் கேட்டு தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலே யுத்தத்திலே யுத தேசங்களுக்காக ஜபிக்கிறோம்ப்பா. யுத தேசங்களிலே ஏற்பட்டதான எல்லா சேதங்கள் அன்றுவரே எல்லாம் மாறணப்பா. அந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவரே நீ திரும்பி கொடுக்கவும் அதற்கு அந்தந்த தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து மறுபடியும் அந்த தேசங்களை கட்ட உதவி செய்யுங்க. அந்த யுத்தத்திலே இழந்து போன எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. சொந்த பந்தங்களை இழந்து, வீடு வாசல்களை இழந்து, எல்லா உடைமைகளையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள், அனாதிகளாய் நிற்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோப்பா. ஒரு விசை நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. மக்கு சோத்திரம், அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தேவன் நேர்கூட்டி தாங்கப்பா. மற்ற நாடுகளில் இருந்து போகும் எல்லா உதவிகளும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர கர்த்தர்கிருபை செய்வீராக. அது வழியிலே எந்த ஒரு மனுஷனாலும் அது அபகரிக்கப்படாத படிக்க ஆண்டவரே, எல்லா மக்கள் வேண்டிய மக்களுக்கு அது கண் சென்றடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. இந்த நாடுகளிலே இருக்கிறதான எல்லாம் வேண்டாதவைகளை அப்பா, யுத்தத்தினாலே வந்த எல்லா வேண்டாதவைகளை விலக்கி போடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மக்கு சூத்திரம். மற்றபடியா கூட அந்த யுத்தத்தினாலே வியாதிப்பட்ட பிள்ளைகள், தொற்றினாலே வியாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளின் வேதனைகள் எல்லாம் நீங்கி கர்த்தர் நீ சுகமாக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாயாக என்ற வார்த்தையின்படி அவர்கள் வியாதிகளை எல்லாம் தொட்டு நீங்க சுகமாக்குங்க கர்த்தாவே. ஏற்கனவே நீர் சிலுவையிலே எங்களுடைய எல்லா பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், நோய்கள் ஆண்டவரே எல்லா வேண்டாதவைகளையும் நீ சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறீரே. அந்த ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக நாங்கள் எல்லோரும் மாற கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக கூட கர்த்தாவே, எந்தெந்த மக்கள் இப்ப ஏற்பட்ட உபத்திரங்களிலே சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுடைய சிறையிருப்பை எல்லாம் நீங்க திருப்புங்கப்பா. உபத்திரவட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் அவன் வேண்டுதலுக்கு நீ செவி சாய்க்கிறவருமாயிருக்கிறபடினாலே கர்த்தாவே, ஏற்பட்ட உபத்திரத்திலே இருக்கிற மக்களை எல்லாம் விடுதலை ஆக்குங்காண்டவர். அவர்கள் சிறையிருப்பை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு வேண்டிய எல்லா சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட யுத்த நாடுகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், நீர் ஈட்டியை முறித்து வில்லை ஒடுக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. அப்படியாக அந்த தேசங்கள் மீது ஆண்டவரே உமது சமாதானம் உண்டாகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இது எல்லா தேசங்களிலும் சமாதானத்தை நீர் நதியாய் ஊற்றும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் செய்து இந்த நாடுகளில் இருக்கிறதான எல்லா மக்களையும் அவர்களுடைய போராட்டங்களை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு மாற்றி சமாதானத்தோடு மக்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட கர்த்தாவே, இந்த சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிற தானே தேவதாசன், லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு சேர ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவனையும், மகனையும், மகளையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். ஜெபிக்க வர தடைப்பட்ட மக்களுக்காக கூட சோத்திரம். வருகிற நாட்களிலே அவர்களும் வந்து இணைந்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்வீராக. அப்படியாக எல்லாவற்றையும் பாதப்படியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். தொடக்கத்திருந்த முடிவேரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கம வானொலிக்காய், லேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், வீடுகளுக்காய், அவருடைய தேவைகளுக்காய், வாஞ்சிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அவை எல்லா வெற்றியும் சந்திக்க வல்லவர் ஐயா. உபத்திரப்படுகிற பிள்ளைகளின் உபத்திரத்தை நீர் அற்பமாய் எண்ணாத தேவனையா, உமை ஸ்தோத்தரித்து துதித்து நீக்கிறேன் ஆண்டவரே. என்னமாய் தகப்பனே, நாங்கள் எங்கள் ஜபங்கள் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் மக்கு நீராய் நீத்தியாய் இருக்கவும் கத்தாவே. உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே கத்தாவே, நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்களுக்கு வேண்டிய கத்தாவே, உமக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு நீதி உண்டாக கர்த்தாவே நீர் உதவி செய்யும். தங்கள் தங்கள் நாட்டை ஆண்டவரே சரியாக ஒழுங்காக சமாதானமாய் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆண்டவரே கர்த்தாவே இறுதி அங்க விருப்பங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஐயா. யுத்தங்கள் ஓயட்டும் இல்லை முறிக்கிற தேவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அவருடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்திலே இருக்கிறது கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
4: சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமீன். அதே நேரத்தில் இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் இணைந்திருந்தது இலங்கை, இந்தியா, உலக நாடுகளுக்கான ஜப வழியிலே கடந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து ஜபித்தார்கள். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் காண்கிறார், வழிநடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்திர தாமை வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர்கள் இணைவார்கள் என்று சுவாசிக்கிறோம். கத்தடி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இருப்பது ஜப வேளையிலே மங்கோலியா நாட்டுக்காக தினமொரு தேசம் ஜபம், மங்கோலியா நாட்டுக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அந்த நாட்டுக்காக ஜபிப்பதற்கு வழி நடத்துகிறார் ஊழியர் சகோதரி ஐரீன்.
5: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
4: இணைவோம், ஜெபிப்போம். ஆமேன். ஆமேன். மங்கோலியா நாட்டுக்கான ஜெபம்.
6: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 24/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் மங்கோலியா. மங்கோலியாவின் மக்கள் தொகை சுமார் 35.7 லட்சம். பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் வறுமை, பணவீக்கம், வேலைவாய்ப்பு, சுரங்க வளங்களை சார்ந்த பொருளாதாரம், எரிபொருள் விநியோக சிக்கல்கள் போன்றவை முக்கியமான ஜெப தேவைகளாக உள்ளன. தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். 2020 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மதத்தை சேர்ந்தவர்களில் பெரும்பான்மையினர் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். கிறிஸ்தவம் சிறுபான்மை மதமாக உள்ளது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். ஜனத்தொகை மங்கோலியாவில் வாழும் சுமார் 35.7 லட்சம் மக்களுக்காகவும், நகரங்கள், கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தேவனுடைய பாதுகாப்பும் கிருபையும் இருக்க செவிப்போம். தேசத்தின் குடும்பங்களுக்காக குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைக்கவும், பொருளாதார சிரமங்கள் குடும்பங்களை பிரிக்காமல் இருக்கவும் ஜெபிப்போம். வறுமையில் வாழும் மக்களுக்காக, வறுமையில் இருக்கும் மக்களுக்கு உணவு, உடை, வீடு மற்றும் தேவையான அடிப்படை வசதிகள் கிடைத்து அவர்களின் வாழ்க்கை தரம் உயர ஜெபிப்போம். பொருளாதாரத்திற்காக மங்கோலியாவின் பொருளாதாரம் நிலையான முறையில் வளரவும், சுரங்க வளங்களை மட்டுமே சார்ந்திராமல் பல்வேறு துறைகளில் பொருளாதாரம் விரிவடையவும் ஜெபிப்போம். பணவீக்கம் மற்றும் விலைவாசிக்காக உணவு, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்படாமல் குடும்பங்களின் வாங்கும் திறன் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். எரிபொருள் பற்றாக்குறைக்காக தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக சிக்கல்கள் விரைவில் தீர்ந்து போக்குவரத்து, விவசாயம் மற்றும் தொழில்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஜெபிப்போம். வேலை வாய்ப்புகளுக்காக இளைஞர்கள் உட்பட வேலை தேடும் அனைவருக்கும் நல்ல மற்றும் நிலையான வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் புதிய தொழில்கள் உருவாகவும் ஜெபிப்போம். வாலிபர்களுக்காக மங்கோலிய இளைஞர்கள் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்ளவும் கல்வி தொழில் மற்றும் நல்ல வாழ்க்கைக்காக வாய்ப்புகளை பெறவும் ஜெபிப்போம். இளைஞர்களின் ஆவிக்குரிய எழுச்சிக்காக தேவனை தேடும் ஒரு புதிய வாலிபர் தலைமுறை மங்கோலியாவில் எழும்பி சத்தியத்தையும் நீதியையும் தேடி வாழச் செவிப்போம். மாணவர்களுக்காக மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கவும் ஆசிரியர்களுக்கு ஞானமும் பலமும் கிடைக்கவும் கல்வி மூலம் இளைஞர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய செவிப்போம். குழந்தைகளுக்காக மங்கோலிய குழந்தைகள் வறுமை, பசி, நோய் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளிலிருந்து காக்கப்பட்டு ஆரோக்கியமாக வளர செபிப்போம். கடுமையான குளிர்காலத்திற்காக மங்கோலியாவின் கடுமையான குளிர்காலம் மற்றும் டெசர்ட் போன்ற காலநிலை சூழ்நிலைகளால் கால்நடைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழக்கும் குடும்பங்களுக்கு தேவையான உதவி கிடைக்க செவிப்போம். கால்நடை வளர்ப்பவர்களுக்காக கிராமப்புறங்களில் கால்நடைகளை நம்பி வாழும் குடும்பங்கள் கடுமையான குளிர், வறட்சி மற்றும் மேய்ச்சல் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் நிலைக்க செவிப்போம். விவசாயம் மற்றும் கிராமப்புறங்களுக்காக கிராமப்புற மக்களுக்கு நல்ல நீர், மேய்ச்சல், நிலம், கால்நடை, மருத்துவ உதவி மற்றும் சந்தை வாய்ப்புகள் கிடைக்க செவிப்போம். அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஞானம், நேர்மை மற்றும் பொறுப்புணர்வு கிடைத்து மக்களின் நலனுக்காக செயல்பட செவிப்போம். நல்ல நிர்வாகத்திற்காக அரசாங்கத்தில் பொறுப்புணர்வு, வெளிப்படை தன்மையையும் அதிகரித்து மக்களுக்கான திட்டங்கள் முறையாக நிறைவேற்றப்பட செபிப்போம். ஊழலுக்கு எதிராக ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்து நாட்டின் இயற்கை வளங்களும் அரசாங்க வருவாயும் மக்களின் நன்மைக்காக நேர்மையாக பயன்படுத்தப்பட செபிப்போம். இயற்கை வளங்களுக்காக நிலக்கரி, செம்பு மற்றும் பிற கனிம வளங்கள் நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கும் மக்களின் நன்மைக்கும் பயன்படுத்தப்படவும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படவும் செவிப்போம். தனியார் தொழில் வளர்ச்சிக்காக காஷ்மீர் உற்பத்தி புதுப்பிக்கத்தக்கதாக ஆற்றல், முக்கிய கனிமங்கள் மற்றும் பிற துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக ஜெபிப்போம். சுகாதாரத்திற்காக மருத்துவமனைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைத்து குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் நல்ல மருத்துவ சேவை கிடைக்க ஜெபிப்போம். காற்று மாசுபாட்டிற்காக குறிப்பாக நகரில் குளிர்காலத்தில் ஏற்படும் காற்று மாசுபாடு குறைந்து குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சுவாச நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட செவிப்போம். வீடுகள் மற்றும் நகர வாழ்க்கைக்காக நகரங்களில் வீட்டு வசதி, வெப்பம், மின்சாரம், தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகள் மேம்பட்டு ஏழை குடும்பங்கள் பாதுகாப்பான வீடுகளில் வாழச் செவிப்போம். சபைக்காக மங்கோலியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகள் எண்ணிக்கையிலும் ஆவிக்குரிய வல்லமையிலும் வளர்ந்து தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிலைக்க செவிப்போம். போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக மங்கோலிய கிறிஸ்தவ போதகர்கள், சுவிசேஷர்கள், மிஷனரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு ஞானமும் பலமும் பாதுகாப்பும் கிடைக்க செவிப்போம். சுவிசேஷ பணிக்காக மங்கோலியாவின் நகரங்கள், கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சென்றடையவும் பல கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் செபிப்போம். புத்த மத பின்னணியில் வாழும் மக்களுக்காக புத்த மதம் மற்றும் பாரம்பரிய ஆன்மீக நம்பிக்கைகளை கொண்ட மக்களின் இருதயங்கள் சத்தியத்தை தேடும் வகையில் திறக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அவர்களிடம் அன்புடனும் ஞானத்துடனும் சாட்சியாக வாழ செபிப்போம். கிறிஸ்தவ சபைகளின் ஒற்றுமைக்காக மங்கோலியாவில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ சபைகள் பிரிவினைகளை தாண்டி கிறிஸ்துவில் ஒன்றுபட்டு தேசத்திற்காக இணை ஜெபிக்க ஜெபிப்போம். சபையின் சமூக ஊழியத்திற்காக ஏழைகள், அனாதைகள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் தேவையுள்ள குடும்பங்களுக்கு சபைகள் அன்போடு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை செயலால் வெளிப்படுத்த ஜெபிப்போம். வாலிபர் ஊழியத்திற்காக வாலிபர்களுக்கான கிறிஸ்தவ முகாம்கள், கூட்டங்கள், மாணவர் ஊழியங்கள் மற்றும் சிஷ்யத்துவ பணிகள் வளர்ந்து புதிய ஆவிக்குரிய தலைவர்கள் உருவாக ஜெபிப்போம். குடும்பங்களில் இரட்சிப்புக்காக கிறிஸ்துவை அறியாத குடும்பங்களில் இரட்சிப்பின் கதவுகள் திறக்கப்பட்டு
5: 8494
6: கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் தேவனை அறிந்து கொள்ள ஜெபிப்போம். தேசத்தின் சமாதானத்திற்காக மங்கோலியாவில் பெரிய அளவிலான உள்நாட்டு யுத்தம் இல்லாவிட்டாலும் சமூக மோதல்கள், குற்ற செயல்கள் மற்றும் பதட்டங்கள் அதிகரிக்காமல் மக்கள் அமைதியாக வாழ ஜெபிப்போம். அண்டை நாடுகளுடனான உறவுகளுக்கான சீனா, ரஷ்யா மற்றும் பிற நாடுகளுடனான உறவுகள் அமைதியாகவும் பரஸ்பர நன்மையுடனும் அமைய எந்த பதட்டமும் மோதலாக மாறாமல் இருக்க ஜெபிப்போம். தேசத்தின் எதிர்கால தலைமுறைக்காக மங்கோலியாவின் அடுத்த தலைமுறை கல்வி, தொழில், நல்ல நிர்வாகம் மற்றும் சமாதானத்தின் அடிப்படையில் வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க ஜெபிப்போம். தேசத்தின் ஆவிக்குரிய மாற்றத்திற்காக புத்தமத மற்றும் பாரம்பரிய ஆன்மீக பின்னணியில் வாழும் மக்களிடையே கிறிஸ்துவின் நற்செய்திக்கான சிறந்த கதவுகள் திறக்கப்பட்டு மங்கோலியாவில் ஆவிக்குரிய எழுச்சி உண்டாக ஜெபிப்போம். மங்கோலியா தேசத்திற்காக மங்கோலியாவின் ஒவ்வொரு குடும்பத்தையும், வாலிபரையும், குழந்தையையும், அரசு அதிகாரியையும், சபையையும், நகரத்தையும், கிராமத்தையும் தேவன் தமது கரங்களில் எடுத்து பொருளாதாரத்தில் நிலைத்தன்மையையும், வறுமையிலிருந்து விடுதலையையும், சமாதானமும், ஆவிக்குரிய எழுச்சியும் இந்த தேசத்தில் பெருக ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

with all glory to our Lord and Savior Jesus Christ. Let's look into our word meditation for today. Today is Thursday, 24th of September 2026, and the topic for today is Let Your Life Be an Example. The opening scripture is taken from Matthew 5, verse 16. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. The moment you were born again, God gave you a special job to share His love and tell others about Him. But do you know something? Your friends or colleagues or your family members don't just listen to what you say. They also watch how you live. Your actions can speak even louder than your words. If you tell others to be kind, you must be kind too. If you say Jesus is loving, your life should show love. The Bible says in 2 Corinthians 3 verse 6, God has made us ministers to serve Him. That means He helps you live the right way. Hallelujah. As you study and do God's word, it changes your character. Then when people see you, they'll see the love, joy, and goodness of Jesus shining through you. Let's look into another scripture from 2 Corinthians 5 verse 18. And all things are of God, who hath reconciled us to Himself by Jesus Christ, and hath given to us the ministry of reconciliation. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear precious Lord, in all I do, your love, goodness, righteousness and kindness I express through my words and actions to everyone in my school, neighborhood, in my workplace, in my family and community. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. മോർണിംഗ് ആണ്ടവരും രക്ഷകരുമാകിയ യേശു ക്രിസ്തുവുക്ക് എല്ലാ മഹിമയും ചെലുത്തി ദൈവ സിദ്ധത്തിൻപടി ദേവനുടം ചില നിമിടങ്ങൾ എൻ്റെ இந்த വേദ வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு உங்கள் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5:16 பார்ப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நிமிடத்திலேயே தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷமான பணியை கொடுத்தார். அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதும் அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதும் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் நண்பர்களும் உங்கள் வேலைத்தளத்தில் உள்ளவர்களும் உங்கள் குடும்ப அங்கத்தவர்களும் நீங்கள் சொல்வதை மட்டும் கேட்பதில்லை, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதையும் கவனிக்கிறார்கள். உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் செயல்கள் இன்னும் அதிகமாய் பேசக்கூடும். மற்றவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நீங்களும் அன்பாக இருக்க வேண்டும். இயேசு அன்பானவர் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையும் அந்த அன்பை காட்ட வேண்டும். தேவன் நம்மை அவருக்கு பணி செய்யும் ஊழியக்காரர்களாக ஆக்கியிருக்கிறார் என்று வேதாகமம் 2 Corinthians 3:6 கூறுகிறது. அதாவது சரியான விதத்தில் வாழ அவர் உங்களுக்கு உதவுகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படித்து அதன்படி நடக்கும் போது அது உங்கள் குணத்தை மாற்றுகிறது. அப்போது மற்றவர்கள் உங்களை பார்க்கும் போது இயேசுவின் அன்பு, சந்தோஷம் மற்றும் நற்குணம் உங்கள் மூலமாக பிரகாசிப்பதை அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 Corinthians 5:18. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பும் அருமையுமான கர்த்தாவே, நான் செய்யும் எல்லாவற்றிலும் உம்முடைய அன்பும் நற்குணமும் நீதியும் தயவும் என் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மூலமாக என் பள்ளியிலும் என் வேலைத்தளத்திலும் என் குடும்பத்திலும் நான் இருக்கும் எல்லா இடங்களிலும் என் சமுதாயத்திலும் உள்ள அனைவருக்கும் வெளிப்படுகின்றன. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
Amen. God bless you all. See you tomorrow.

0: Recording stopped.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து, அதாவது மிஸ் அக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். கத்தடை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த ஜபங்கள் ஏறெடுக்கின்ற பொழுதும் அவருடைய இருதயத்திலிருந்து புறப்படும் முன்னதாக கத்தர்தாமை அறிந்திருக்கிறார். அவற்றுக்கான பதிலை தந்து விட்டார் என்ற இந்த விசுவாசத்தோடு இவங்களுக்கு ஊடாக வழி நடத்த தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரேசலோடமா ஆமே. இந்த வேளையில் முடிந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே.
2: துதிக்கிறோமையா காலை உழைக்கா நிகழ்வுகளைக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்ல மாத்திரமான உங்களை உங்களை கிருபை எங்களை தாங்குகிற சுவாமி மட்டும் தாழ்த்துறோம் சாமி. உங்களை பாடுபடியும் வந்திருக்கிறோம் சுவாமி. இவங்களுக்காகவும் இன்னப்பங்களுக்காகவும் இறக்கங்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் சுவாமி மாத்திரம் கட்டாள் உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம். கிருபைதான் அப்பா, கிருபை அப்பா, தகுதியற்ற மக்களுக்கு கிடைத்திருக்கிற கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை உங்களோட கிருபைதான் மட்டுமா எங்களை தாங்கி வழி நடத்துறது. எங்களுடைய வளத்தினாலும் அல்ல, எங்களோட சுயத்தினாலும் அல்ல சுவாமி, உங்களோட கிருபை ஆண்டவர், உங்களோட கிருபைதான் எங்களை நடத்துகிற சுவாமி. தெய்வகளைக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். உங்களோட பாதபடிகளிலிருந்து ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா, இரக்கம் செய்யப்பா. இந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் சாமி. வேண்டிக்க மன்னிப்போல இரக்கங்களை உங்களுக்கு தானப்பா உண்டு அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணக்கூடாதவள் சேரக்கூடாதவள் சேராவீங்கள் சேரா கேராவீங்கள் பரிசுத்தவான்கள் தூதர்கள் மத்தியில் வாசம் செய்யறதாக அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். ஐயா அந்த ஜனங்களுக்காக, இந்த காலங்களில் வாழ்கிற ஜனங்களுக்காக, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற காரியங்களுக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அன்னை போல இறக்கங்கள் உங்களுக்கு உண்டு சுவாமி, உண்டு சுவாமி, உண்டு சுவாமி. அப்பா எத்தனையோ முறை மன்னிக்கிறதவன் சுவாமி. சகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரும் ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப உங்களோட வருகையின் காலத்தை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும். ஆண்டவரே அக்கிரமங்கள் அப்பா, அநீரப்பா, கொடிய கொடிய செய்திகள் அப்பா, செய்கைகளப்பா, ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. இந்த காலங்களுக்காக ஆண்டவரே உங்களிடத்தில் மன்னிப்போல இரக்கங்களை மேணி சுவாமி, மேணி சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும். விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களில் சத்தியத்தை கேட்கிறவளாய் உட வசனம் உண்டு சுவாமி, உட வார்த்தை உண்டு சுவாமி, எங்கும் உண்டு சுவாமி, வீடுகளில் உண்டு சுவாமி, கரங்களில் உண்டு சுவாமி, தப்பா சபைகளில் உண்டு சுவாமி. ஆண்டவரே ஜனங்களை கேட்டு கீழ்படிந்து நடக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு சம்பிரதாயங்களை விட்டு ஐயா மனம் திரும்பி கூட வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். யுத்தங்கள் அப்பா, யுத்தங்களில் அல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே, யுத்தங்களை எல்லாம் அதினதின் காலத்தில் ஆண்டவரே நீங்க நடத்தி வருகிற தேவன் சுவாமி. உங்களோட சித்தம் இல்லாமல் எதுவும் நடப்பது இல்லை சுவாமி தகப்பனே. ஆனாலும் உங்களுடைய இரக்கத்துக்காக உங்களோட கிருபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. யுத்தங்களை எல்லாம் பண்ணுற தேவன் நீங்க ஆண்டவரே, நீங்க ஆண்டவர். இந்த ஜனங்களுக்கு ஒரு விசை இறங்குங்கப்பா. மிக யுத்தத்தில் அலப்படுற ஜனங்களுக்கு ஒரு விசை இறங்குங்கப்பா. கண்ணீரப்பா, வாழ்வாதாரம் இல்லாமல் அறிவுற மக்கள் அப்பா உயிரிழப்போலப்பா. பரிதாபமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் செய்த யுத்தத்திலே இருக்கிற மக்கள் எங்கெல்லாம் தவிக்கிறவர்களோ சுவாமி அவர்களுக்கு ஒரு இறக்கம் ஒரு தயவு உண்டு கொள்ளும்படியாக வேண்டிக்கிறோம் அப்பா. இறக்கத்தின் தேவன் நீங்க, தயவன் தேவன் நீங்க என்று சொல்லி வாழ்வாதாரத்தை அழிக்கிற தேவன் நீங்க, யுத்தத்தை ஓய்வு பண்ணுற தேவன் நீங்க அந்த சொல்லி ஆண்டவரே எங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி. உங்கள் மதத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. அப்பொழுது தாப்பனே நீங்கள் ஜனங்களுக்கு அருள் செய்கிற தேவனாயிருப்பீங்க சுவாமி. எங்களுக்கு வருகிறவர்களே தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவர், அப்படியான தேவன் ஆண்டவரே இருக்கிறவரா இருக்கிறீங்க சுவாமி. அநாதி காலம் முதல் இதுவரைக்கும் ஆண்டவரே ஐயா நீங்க இருக்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. அவர்களுக்கு ஆவந்தி கல்லூரும் யாதியப்பா, யாதி என் கொடுமை ஆண்டவரே. யாதியில் அல்லப்படுகிற ஞானங்கள் எங்கும் வியாதியின் பெருக்கமப்பா. வியாதிக்கு காரணமான சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்குமாக நீங்க சிலுவையிலே ஆண்டவரே சுமந்தீங்க சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவரே இவர்கள் கீழ்ப்படிய வேணும் சுவாமி. கீழ்படிய வேணும் தங்களுடைய வியாதியையும் ஆண்டவரே தங்கள் சாபங்களையும் நீக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி தங்களை தாழ்த்தி உங்களுமாய் திரும்புவார்களாக, திரும்பி சுகத்தை பெற்றுவார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. வியாதிகளை காண்கிற தேவன் நீங்க சுவாமி. கூப்பிடவையும் கூப்பிடுகிற வியாதிகளுக்கு சங்கொடுக்கிற தேவன் சுவாமி. அப்பா உங்களுக்கு வந்த வியாதியஸ்தர்கள் தப்பனே அந்த நாட்களில் ஆண்டவர் குணம் பெற்று போனார்கள் சுவாமி. ஒருவர் தானும் பெருமையாய் போனதில்லை சுவாமி. அப்படியான தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும், வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும், கேள்வியட்டும் சுவாமி. உதவி செய்யுங்கப்பா, அறக்கும் செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவர் அநாதரவாய் ஆண்டவரே கிடைக்கிற முதியோர்கள் வியாதி படுக்கையில் வைத்தியசாலையை நிரம்பி விடுற முதியோர் பட்டாவை உதவி செய்யுங்கப்பா, இலக்கம் செய்யுங்கப்பா, இவர்களையும் தாங்குங்கப்பா. வா அப்பனே இந்த வியாதியஸ்தர்கள் கண்டாவே கைவிடப்பட்ட நிலையில் மரண தருவாயில் இருப்பார்களானால் சுவாமி தகப்பனே அவருடைய ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா ஆண்டவரை மீட்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. மீட்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம். இவர்கள் அந்த காலத்து அந்த நேரத்தில் ஆவது தகப்பனே தங்களுடைய ஆத்துமாவே தகப்பனே தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாத்தையும் உங்களோட பாகத்தில் ஒப்புவித்து மன்னிப்பு பெற்று ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கட்டும் தான் குழப்பங்களும் உண்மையில்லாத காரியங்களும் போராட்டங்களும் தகப்பனே ஐயா தேவனே இந்த தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா ஒரு தேவ பயம் உண்டாவதாக ஒரு தேவநீதி உண்டாக வேணும் என்று வைக்கிறோம் சுவாமி. அப்பா அங்கெல்லாம் கூடுகிறார்கள் அந்த இடத்துல எல்லாம் தகப்பனே அவங்களோட நீதிக்கு பயந்தவர்களாய் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கணும் தேசத்தை எல்லாம் ஆள வைத்த தலைவர்களை வைத்த தேவன் நீங்க ஆண்டவர். ஜனங்களை ஆண்டவரே தேசங்களில் குடியமர்த்தி ஆளுகைக்கு தலைமைத்துவத்தை கொடுத்த தேவன் இவர்களெல்லாம் நன்மைக்கு இதுவாக இருக்கட்டும். இந்த தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு தேவதம் ஆண்டவரே இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. இருக்கட்டும், கிறக்கட்டும். வேதத்தை பார்க்கிறவர்களாய், வாசிக்கிறவர்களாய், உணர்வுகளாய், அதன்படி ஆண்டவரே நடக்கிறவர்களாய் மாறட்டும் சார். இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட கடைசி நாட்களில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தேசத்திலே ஆண்டவரே ஜனங்களோடு கொடுக்கப்படுகிறவர். நீதி இல்லாமல் நீதி ஸ்தலங்களிலும் ஆண்டவரே தனிப்பட்ட முறையிலும் ஐயா ஒடுக்கப்படுகிறா நாங்கள் ஆண்டவரே கண்ணீராப்பா. நீதி என்றவன் நீங்க ஒடுக்கப்படுகிறவர்களுக்கெல்லாம் நீதி செய்கிறதேவன் நீங்க ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே அப்பா நீதி செய்கிறவர்களாய் இந்த ஆளுகை ஆண்டவரே நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வண்டிக் கொள்ளுவார் அதிகாரத்தில் உள்ள ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள் தேசத்தை எல்லாம் காக்க வைத்த ஊழியர் இவர்கள் ஆண்டவர் தேசத்தை காப்பதில் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரை உணர்வு உள்ளவர்களாய் தேசத்தில் நிக்கட்டும் எங்கெங்கெல்லாம் நிலையிலோ நிற்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா கவனம் உள்ளவர்களாய் ஆண்டவரை ஆயத்தம் உள்ளவர்களாய் இவர்கள் நிக்கட்டும் சுவாமி. இவருடைய காலங்கள் எல்லாம் அவங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி எப்பொழுதும் ஆண்டவர் இவர்களுடைய ஆத்மா ஆயத்தமாயும் இருக்கத்தக்கதாய் இவர்களை

தாழ்த்தி தாழ்த்தி எங்களுடைய வார்த்தையை தேடி கூக்குறட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் சுவாமி. ஆண்டவர் வறட்சி நீக்கிற தேவன் நீங்க, சாபத்தை நீக்கிற தேவன் நீங்க, தகப்பனே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நீங்கன்னு சொல்லி இவர்கள் மனம் திரும்பட்டும் சுவமத்தை பெற்றுக் கொள்வார்களா? உங்களுடைய முகத்தை தேடி சுவமத்தை பெற்றுக் கொள்வாரா? ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஆண்ட பாசியம், பசியின் கொடுமை நாங்கள் ஆளுகிற குழந்தைகள் ஆண்டவரை முதியோர்கள் என்று சொல்லி, அப்பா பசி பசி பசி தகப்பனி இருக்கும் சிங்கப்பா, இருக்கும் சிங்கப்பா, இருக்கும் சிங்கப்பா, அப்பா ஐயா நீங்க இவ்வளவு இருக்கும் உள்ளதேவன். ஆனாந்திரத்துல கூட ஆண்டவரே எங்களிடமாய் தங்கி இருந்த ஆண்டவர மக்களுக்கு ஐயா பசியினால் நீங்க அனுப்பிவிடாத தேவன் சுவாமி, பசியின் தாக்குதையெல்லாம் அந்த தேவன் அவர்கள் வழியிலேயே சோர்ந்து போவார்கள் சொல்லி அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் அறிந்த தேவன் சுவாமி, தகப்பனே இந்த நாட்களும் அப்படியான மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி, சோர்ந்து போயிருக்கிற மக்களாயிருக்கிறார்கள், பசியின் கொடுமையினால் தவிக்கிற மக்களாயிருக்கிறார்கள் சுவாமி, இறக்கம் செய்யுங்க சுவாமி, போஷிக்கிற தேவன் நீங்க ஆண்டவர், சாபங்கள் பாவங்கள் வறட்சியல் எல்லாம் நீக்கிற தேவன் நீங்க ஆண்டவர், கீழ்படிய வேணு ஆண்டவர், எங்களோட வேதமே ஆசீர்வாதம் அகப்பனை கீழ்படிய வேணும், கீழ்படிய வேணும், கீழ்படிய வேணும், கீழ்படிவுதான் அப்பா ஆசீர்வாதம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் அப்பா, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் அப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவர் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்கெல்லாம் ஊழியர்கள் நிற்கிறார்களோ ஆண்டவரே உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறவளாய், உங்களோட நாமத்தை மகத்துவப்படுத்துகிறவளாய் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நிலை நிறுத்துங்க சுவாமி. எவ்வளவு முக்கியமான காலம் ஆண்டவரே, முக்கியமான முதன்மையான ஊழியம் ஆண்டவர், அகப்பனே நல்ல ஸ்தானாதிபதிகளாக ஊழியத்தை செய்கிறவளாய் ஆண்டவரே, தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி, தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி, தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி, தகப்பனே நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் தகப்பனே, சபைகளுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பா, அப்பா உங்களோட வருகையின் காலத்தில் ஆண்டவரே அப்பா இந்த சபைகளை எடுத்துக் கொள்ளத்தான் அப்பா வாரி கவிதான் அப்பா உங்களுடைய சம்பத்து அப்பா, அந்த சபைகளுக்கு ஆண்டவரே எங்களுடைய சமூகத்திலே கொண்டு வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, கொண்டு வரும்படியாய் கொடுத்தவர்களே அதிகமா ஆண்டவர், சத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் ஆண்டவர், நீங்களே சபைக்கு தலைவராய் இருக்கிறீங்க சுவாமி, சபைகள் எல்லாம் விருமணமும் அன்பும் உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்களாய் தகப்பனே, ஒருவரை ஒருவர் நேசித்து சபையை கட்டுகிறவளாய், கீழ்படுகிறவளாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையும் இருக்கட்டும், சபையில் இருக்கிற போதால் மறுபடியக்காரர்களை நடத்துங்க, சபையை நடத்தக்கூடிய ஆண்டவரை ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி, அன்புள்ளவர்களாய் மேய்க்கிறவர்களாய் நல்ல மேய்ப்பர்களாய் ஆண்டவர் சபையை நடத்தட்டும், வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை கொடுங்க, இப்படியாவோ சபைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கடையாந்திரங்கள் எங்கெல்லாம் கூட சபை இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் கூட கருவை தயவு ஆண்டவரை இந்த நாட்களில் அதிகமாய் ஊற்றப்பட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரை, அகப்பனே ஊழியத்தை விட்டு மறுத்த போன ஊழியர்கள் விசுவாசத்தை விட்டு போன மக்கள் வச்சுப்பையும் ஆண்டவரை இழந்து கொண்டு போயிருக்கிற மக்கள் ஆண்டவரே, இவர்களெல்லாம் இந்த நாட்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் உணர்வடியட்டும் சுவாமி, உணர்வடியட்டும் சுவாமி, உணர்வடியட்டும் சுவாமி, மகத்துவமான ஊழிய மகத்துவமான ரட்சிப்பு ஐயா விசுவாசம் இவர்களே ஆண்டவரை திரும்பவும் அவர் காத்துக் கொள்ளுகிறவளாய், எங்கெல்லாம் விழுந்துவிட கால சுவாமி அவர்கள் உணர்ந்தவர்களாய் அப்பா, அவங்களோட முகத்தை பார்த்து உங்களுடைய திரும்பட்டும் சுவாமி, மன்னிப்பு இருக்கும் முகத்தில் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், சத்ருவான ஆண்டவரே அப்பா சந்தோஷப்படாதபடி ஆண்டவரே இவர்கள் திரும்பவுமாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து சேரட்டும் சுவாமி, சேரட்டும் சுவாமி, சேரட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நல்லா ஐயா வேலையிலும் சுவாமி.

0: அப்பா விழுந்து போன ஊழியர்கள் எல்லாம் தாங்கப்பா, கலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. தகப்பனே, ஆச்சியத்தின் சிசுசால ஜாதிகளும் அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் சொன்னதான். அந்த முடிவு காலத்துக்குள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஒருவர் தவிர கூட வருகை யாரும் அறிய முடியாது என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் எந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட வருகை இருக்கலாம் சுவாமி. காலங்களும் நேரங்களும் சூழ்நிலைகளும் அப்படியா இருக்கிற சுவாமி. ஆனாலும் தகப்பனே, ஆனாலும் கூட கிருவை கிருவை கிருவை ரட்சணியம் ரட்சணியம் ரட்சணியம் ஆண்டவரே, ரட்சிப்பு ரட்சிப்பு ஆண்டவரே. இந்த நாட்களில் நீங்க கொடுத்து கொண்டே வாரீங்க சுவாமி, கொடுத்து கொண்டே வாரீங்க சுவாமி. இந்த காலங்களை ஆண்டவரை ஞானங்கள் கண்டுகொள்ளுவோம், கண்டுகொள்ளட்டும், திரும்பட்டும் சுவாமி, ஆயத்தமல்லவர்களாய் மாறட்டும் சுவாமி. எங்கும் ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவோம், நான் நன்றி சொல்லுறோம். எவ்வளவு நல்ல சேவனப்பா, ஒருவர் தானே கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி எங்கூட சித்தமாயிருக்கிற சுவாமி, சித்தமாயிருக்கு அப்பா. அதுக்குரிய காலத்தை இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள் தந்திருக்கிறீங்க. எவ்வளவோ ரெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வேகமாய் வார்த்தைகள் செல்லுகிற சுவாமி. ஜனங்களை எழுப்பி கொண்டு வாரீங்க சுவாமி, ஆண்டவரை ஊழியர்களை எழுப்பி கொண்டு வாரீங்க சுவாமி. அப்பா சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனி, இன்னுமா எடுக்கப்பட்ட இரண்ட தேசங்களெல்லாம் திறக்கப்படுவோம், நன்றி நன்றி. ஆண்டு இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளை ஐயா நீங்க நடத்துறபடி நாள் நன்றி ஆண்டவர், தாங்குறபடி நாள் நன்றி ஆண்டவரே. இவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவோம் நாள் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நன்றி தானப்பா நாங்க சொல்லுறோம், நன்றி தானப்பா சொல்லுறோம். உங்களுடைய எல்லாம் நீங்க கேட்கறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி ஆண்டவரே. அதுக்குரிய காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி, வைத்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த இடத்து மக்கள் எல்லாம் ரசிக்கப்பட வேணும், ரசிக்கப்பட வேணும், ரசிக்கப்பட்ட மக்கள் தகப்பனே. ஒவ்வொருவரும் உடைய காரர்களாய் தங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவரை காண்கிற மக்களுக்கு உங்களுடைய அன்பை சொல்லக்கூடியவர்களாய் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொல்லி அந்த நாட்களில் சீசர்களுக்கு சொன்ன தேவனே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே அறுவடை மிகுதியா இருக்கிற காலம் ஆண்டவரே. இந்த காலத்திலே ஆண்டவர் ஒவ்வொருவரும் உடையக்காரராய் மாறட்டும் ஆண்டவரே. மிஷனாரிகள் ஆண்டவரே, கத்தாவே எல்லாரும் அலும்பட்டும் சுவாமி, எங்கெல்லாம் அலும்பட்டும் சுவாமி. இருந்த தேசங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் சுவாமி, பெரிய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி, தடைகள் எல்லாம் போடுங்க சுவாமி. தடையாயிருக்கிற ஒரு காரியங்களையும் நீக்கி போடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜனங்கள் மனந்திரும்பட்டும், மனந்திரும்பட்டும், மனந்திரும்பட்டும் ஐயா. இந்த நாட்களில் கடைசி நாட்களில் இருக்கிற காலம் ஆண்டவரே, அன்பு தணிந்து போன காலம் ஆண்டவர், அன்பு தணிந்து போனும் இறக்கமற்ற காரியங்கள் ஆண்டவரே. பெற்ற தாய் தகப்பனெல்லாம் கண்ணீர் உள்ள காலம் ஆண்டவர், கணவன் மனைவி ஆண்டவரே பிள்ளைகள் இறக்கமற்ற காரியங்கள் எல்லாம் துன்பப்படுகிற காலங்களும் அன்பில்லை அப்பா, அன்பில்லை. அன்பிருந்தால் சாலத்தையும் தாங்கும், சாலத்தையும் சாய்க்கும் அப்பா. அந்த அன்பு வேணும் சுவாமி. இந்த கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு மக்கள் மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும். உங்களோட அன்புதான் அப்பா சாலத்தையும் தாங்கும், சாலத்தையும் சாய்க்கும் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவர் எப்படியான அன்பு இவர்களை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள் மத்தியில் நிரப்பட்டும், பெற்றோர்கள் மத்தியில் நிரப்பட்டு, பிள்ளைகள் அப்பா வாலிபர்கள் மத்தியில் நிரப்பட்டு சுவாமி, நிரப்பட்டு நிரப்பட்டு ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வண்டிக்குள்ளூரங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறார்கள், எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் சுவாமி. என் தகப்பனை மாற்றிக் கொள்ளுங்க சுவாமி. இந்த வாலிப வயது வாலிப வயது உங்களோட ராஜ்யத்தின் புத்திரிகளால் பெற்றோருக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் கொடுத்த சுதந்திரங்கள் அப்பா ஐயா திருப்பி கொண்டு வாங்கப்பா, இறக்கும் செய்யப்பா, மீட்டுக்கொள்ளும் பொல்லாங்கன் கையில் இருந்து மீட்க வல்லவர் நீங்க ஒருவர் மாத்திரம் தான். மீட்க வல்லவரும் மன்னிப்போட இறக்கங்களும் இவர்களுக்கு வேணும் சுவாமி. மன்னிங்க சுவாமி, இறக்கம் செய்யுங்க சுவாமி, தூக்கி விடுங்க சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்க வார்த்தையிலும் அறிவிக்கப்படுகிற சுவாமி. வீடுகளில் உண்டு சுவாமி, கரங்களில் உண்டு, சபைகள் உண்டு, கேட்கிறவங்களா கேட்படுகிறவர்களை மாறட்டும் சுவாமி. மாறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பனே ஒரு விஷயம் கூட அன்பு ஆண்டவரே எங்களோட வருகைக்கு முன்பாக பரிசுத்தாவியானவர் அன்பு இந்த மக்கள் மத்தியில் ஊட்டப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருவர் ஒருவர் நேசித்து பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று இருக்கிற உற்சாகம் அப்பனேவர்களுக்கான ஐயா தேசங்கள் எல்லாம் இரண்ட தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணவேணி சுவாமி அந்த நாட்களில் நீங்கள் சொந்த இடமெல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அதே பிரகாரம் சுவாமி கூட வார்த்தை எங்கெல்லாம் செல்லுகிறதோ எந்த தேசங்கள் எல்லாம் செல்லுகிறதோ தகப்பனே பெரிய வெளிச்சம் உண்டாவதால் ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வர வேணும் சுவாமி இருளின் ஆதிக்கங்களும் அந்தகாரங்களும் நீங்க தேசம் வெளிச்சத்தை காண வேண்டும் இருக்கிறது அதன் காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி வார்த்தை சொல்லப்படுகிறோம் சுவாமி அதை நவீன காலத்தில் நேர்த்தியா செய்கிறதேவன் சுவாமி எல்லாவற்றையும் நீங்க நடத்தி கொண்டு வரீங்க சுவாமி இப்படியாக தேசங்களுக்காக தேசங்களுக்காக வேண்டிக்கொள் கனடா தேசத்துக்காக வேண்டிக்கொள் அப்பா இந்த தேசத்தை ஆண்டவரே அப்பா நீங்க காண்கிறீங்க சுவாமி இந்த தேசம் ஆண்டவர் பரிசுத்தப்பட வேணும் பரிசுத்தப்பட வேணும் நடக்கிற ஆண்டவரை பாவங்கள் அருவறுப்புகள் விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரே தேசத்தை விட்டு நீங்க தேசம் பரிசுத்தப்படும் தேசம் உங்களுடைய தேசம் என்று அறிவிக்க வேண்டும் ஒரு சுவாமி ஊழியர்களாலும் மிஷனரிகளாலும் நாட்களில் கண்ணீரால் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர் நினைவு கூறுங்கப்பா நினைவு கூறுகிறீர்கள் அப்போ அந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம் தேசத்தில் ஆளுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்றோம் தேசத்தில் ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டி எல்லாரிடத்திலும் ஒரு தேவ பயம் தேவ நீதி கிருப்படி உண்டாகட்டும் சுவாமி வார்த்தை உண்டு சுவாமி வார்த்தை உண்டு சுவாமி வேதம் உண்டு சுவாமி கிருப்படி அட்டு சுவாமி கிருப்படி எவ்வளவு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி இப்படியாவது கனடா தேசத்துக்காக வேண்டி எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே இந்த தேசத்துல வந்து ரசிக்கப்பட்டாலும் நன்றி சொல்லுவோம் இன்னும் ஆண்டவர் கீழ்படி இந்த ரசிக்கப்பட வேணுமடி இருக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களை உறவுகளுக்காக எல்லாம் உங்களுடைய மக்கள் இருக்கிறோம் எல்லா மக்களும் இந்த காலங்கள் இந்த காலங்கள் இந்த காலம் இந்த கொடிய காலங்கள் அப்ப அந்த கடைசி காலங்கள் இந்த சூழ்நிலையான காலங்களில் உணர்வுள்ளவர்களாய் மாறட்டும் உணர்வுள்ளவர்களாய் மாறட்டும் அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே அவர் கடினப்பட்டு கொண்டு போகாதபடி ஆண்டவரே இன்றைக்கே ரசித்தினால் இன்றைக்கே ரச்சனையத்தின்னால் என்று சொல்லி ஆண்டவரே மனம் திரும்புறவளாய் மாறட்டும் சுவாமி சகபனே நன்றி சொல்லுறோம் எங்களுடைய இலங்கை தீவுக்காக வேண்டிக் கொள்றோம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி எங்களுடைய இலங்கை தீவு நீரில் நாதிக்கம் நீங்க வேணும் சுவாமி நீங்க வேணும் சுவாமி வெளிச்சம் நீங்க வர வேணும் உங்களோட வார்த்தையில தேசத்தை ஆளுகை செய்ய வேணும் தகப்பனே எங்களை இலங்கை வருகை செய்யறங்க எங்களுடைய காலத்திலாவது ஆண்டவரே தேசம் ஆண்டவரே ஒரு விடிவைக்க ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக வண்டிக் கொள்ளும் அங்குள்ள எல்லாரும் ஒரு போல உங்களுடைய வந்த அறுவரு போல ஆண்டவர் விக்கிரக ஆராதனைகள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்கி ஆண்டவர் தேசம் ஒரு பரிசுத்தமான தேசமாக மாற வேண்டும் அப்படி விற்கிறோம் அப்பொழுது தேசம் ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே தேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம் வேண்டிக் கொள்றோம் வேண்டிக் கொள்றோம் அவங்களுக்கு பிரபுகள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட வேணும் எங்கெல்லாம் நீதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட வேணும் சுவாமி ஜனாதிபதிக்காகவும் அவரோடு இருந்து மந்திர சபைகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம் பாதுகாத்துக் கொள்ளுவோம் எல்லா மக்கள் மருமக்களாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இப்படியாக தேசங்களுக்காக இருந்த தேசமாக இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் அந்த தேசத்தின் மக்கள் கோடி மக்களாக தேசம் ஆண்டவர் குருட்டாட்டங்கள் நீங்கி ஆண்டவரே கப்பா அவர்களுடைய செவிட்டு கால்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே எங்கட வார்த்தையை கேட்கிறவர்களா எங்கட திருவையை காண்கிறவங்களா இறைச்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவா மாற வேணும் அடி விக்கிறோம் இந்திய தேசம் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும் ஆண்டவர் தங்கள் ஊழியர்களின் அந்நீரின் ஜபத்துக்கு பதில கொட்டுங்க சுவாமி கொடுங்க கத்தாவே நன்றி சொல்லுவோம் நன்றி சொல் எப்படியாலும் அனைத்து தேசங்கள் அனைத்து தேசங்கள் ஐயா அவங்களோட பார்வைக்கு முன்பாக இருக்கிற சுவாமி முன்பாக இருக்கிற சுவாமி தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும் மக்களுக்காக வேண்டி பண்ணிக்கொள்வோம். அப்பா உங்களுடைய வருகையிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவர் தான் ஆண்டவரே அப்பா பாதாளத்துக்குள் போய்விடாது பலவற்றில் சேர்க்கப்படும் முடியாத வேண்டிக் கொள்ளணும். எல்லாம் உங்களுக்கு கிருபை தான் அப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாம். அப்பா பிதாவின் வலதுவாசத்தில் வீட்டிற்கு கொண்டு எப்பொழுதும் எங்களுக்காக வேண்டும் செய்கிறீங்க சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே கரங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்றோம். அதில் இணைந்து குடிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்றோம். குறைவாக்குங்கப்பா, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. அவருடைய பிள்ளை குடும்பங்களில் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே அவர்களுக்காக வேண்டிக்க வேண்டிய சுக வேலை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காட்டளையிடுங்கள். அப்பா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விதைக்கப்படுகிற இடங்களில் ஆண்டவரே ரேடியோவை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரை கேட்கட்டும் அப்பா, ஜனங்களுக்கு படிக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்துக்களாக ஒரு வார்த்தைகளும் கோரியோரப்பெற்றவர்களா ஜனங்களை போய் சேரட்டும் சுவாமி. சொல்லலுக்காக வேண்டி வேண்டிய சுகலத்துக்காக வேண்டிக்கொள்ளும் உங்களுடைய சித்தத்தின்படி அழுத்துங்க சுவாமி. அப்பா என்னுடைய பிள்ளைய குடும்பங்களுக்காக வேண்டிக்கு மட்டுமாய் தகப்பனே வினேசரே தயவு செய்தீங்கப்பா. இம்மட்டுமாய் தயவு செய்த வினேசன் நீங்க ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த காலத்தில் ஆண்டவரே அப்பா தகப்பனே இங்கே தானப்பா தஞ்சமாயவர்களை உங்களுடைய சட்டை நிலையில் மறைத்து கொள்ளுங்கப்பா, மறைத்து கொள்ளுறீங்கப்பா, மறைத்து கொள்ளுறீங்கப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி தானப்பா. ஆயிரம் கோடி நாவல் போதாதப்பா எங்களை தரை மட்டும்தான், எங்களை தரை மட்டும்தான் உங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். எல்லா கணமும் துதியும் மகிமை உங்களுக்கு தானப்பா, உங்களுக்கு தானப்பா, உங்களுக்கு தானப்பா. மனுஷருக்கு அல்லாண்டவரை எங்களுக்கு அல்லாண்ட உங்களுக்கு தானப்பா. லாக்கணமும் துணியுமாய்மை நீங்க தான் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய சித்தமான நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கோட் பிளஸ் அம்மா. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். உங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டே அந்த ஜபங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஊடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் நே இருப்பது வேதாக மக்கள் இவதில் நேரம். வேதாக மக்கள் இவதில் நேரத்திலே கத்தர் தாமே ஊழியர்களோடு முன்னைந்து வழி நடத்துவாராக. ஆயத்தமாகவும் கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். அவளையிலும் வேதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள்.
3: Recording in progress.
1: பேசுகிறோம் மகேந்திரன் ஐயா.
4: ஆமீன்.
1: இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீர்கள். கத்திரதாமி உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அதே வேளையிலே சௌரி ஜெனட் அவர்கள் இதுவரை நேரம் இலங்கை ஜபங்களோடு வழி நடத்தி இப்பொழுதும் வேதாக மக்கள் இவர்கள் நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறார்கள். கத்திரதாமி உங்கள் இருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஊழிய சௌரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டம்மா.
5: பிரைஸ்லோட்டண்ணா.
1: ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வேதாக மக்கள் இவர்கள் நிகழ்ச்சி பைபிள் குயிஸ்க்கு வரவேற்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். எங்களுக்காக மகேந்திரமன் அவர்கள் ஜபத்திலே வழி நடத்துவாராக.
4: ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அலிகாலை மதிய மாலை இரவு வேளையிலே சகமா வானொலியில் நடக்கின்ற இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை இன்று நீ ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக கலந்து கொண்ட பிள்ளைகள், கலக்கப்போகிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து இன்றைக்கு கஷ்டமான கேள்விகளை தொகுத்து வருகின்ற சிஸ்டர் ஜனத்தையும் ஆசீர்வதித்து வலியுறுத்த வேண்டுமா? எல்லாம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
5: ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, முதலாவது கேள்வி, மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளை கண்டவன் யார்? அவனுடைய மடியில் யாருடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள்?
4: ஆபிரகாம்
5: இல்லை,
1: யாக்கோபு
5: இல்லை,
1: யோபு
5: இல்லை,
1: அப்படி தாவீது.
4: மூன்றாம் தலைமுறை மட்டுமா?
5: மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளை கண்டவன் யார்? அவனுடைய மடியில் யாருடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள்?
4: காவிதா
5: இல்லை,
1: யோசேப்பு.
5: யோசேப்பு ஆதியாகமம் 50வது அதிகாரம் 23வது வசனத்திலே இருக்கு.
1: ஆதியாகமம் 53 யோசேப்பு எப்ராயீமுக்கு பிறந்த மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். ஆமே,
5: ஆமென், ஆமென்.
4: எத்தனை வசனம்?
1: 23
4: 23
1: பொட்டகிண்ட சிங்களத்திலே யோசிக்கிறீர்கள்.
4: ஆபிரகாம் வளர்க்கப்படலையோ?
5: என்னன்னா
4: ஆபிரகாமின் மடியில நாங்க இருக்கிறோம்.
5: அது நீங்கள், நீங்கள் ஆபிரகாமுக்கு கணக்க பிள்ளைகள் எல்லாம்.
4: யோசேப்பு மடியிலே வளர்க்கப்பட்டா, அப்ப மடியெல்லாம் மறந்துருக்கணும். சரி, அடுத்தவர்கள்.
5: இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் எவைகளை வெளியரங்கமாக்கினார்?
1: இயேசு கிறிஸ்துவின் என்ன
5: சுவிசேஷத்தினால்? இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினால் எவைகளை வெளியரங்கமாக்கினார்?
1: பரலோகத்தை, பரலோக தரிசனங்களை
5: இல்லை,
4: பாவங்களை
5: இல்லை, வேதவசனத்திலே இல்லை.
4: நான் சொல்றத நீங்க கேட்க வேணும்.
5: வேதத்தில் உள்ளபடிதான் செய்ய வேணும். ஒரு வசனத்தை கூட்ட கூடாது, குறைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார்.
4: மறுமலர்ச்சி ரட்சிக்கப்பட வந்த பாவத்தை போக்க பாட்டும் இருக்கு. ரட்சிக்கத்தான் வந்தார், வேற ஒன்றுக்கு வந்தார்.
5: சரி, ரெண்டு தீமேத்தி 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
1: ரெண்டு தீமேத்தையோ 2:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியாக்கினார்.
5: ஜீவனையும் அழியாமையும் அவர் வெளிப்பட்டார். ஓகேயா?
4: வந்த ரட்சிப்புக்கு தானே அது போல இது.
5: அது ரட்சிப்பு வந்து ஒரு ஒரு பக்கம், ரட்சிப்பு வந்து பாதுகாப்பு. அது ரட்சிப்புக்கு அர்த்தம் பாதுகாப்பு, உங்களுக்கு முழு பாதுகாப்பும் அவர் ரட்சிப்பு. இது ஜீவன். பிள்ளைகளை திடமாயிருக்க செய்யும் பெற்றோரின் ஒரு குணம் எது? திடமிழக்க செய்யும் பிள்ளைகளை திடம் இழக்க செய்யும் பெற்றோரின் ஒரு குணம் எது?
4: எரிச்சல் புறாம.
5: எரிச்சல் புறாம இல்ல, அல்லது எந்த இடத்துல இது இருக்குது?
4: பாகுபாடு பாக்குறது
5: இல்ல. இல்ல,
1: முன்மாதிரி இல்ல.
5: இல்ல, திடன் இழக்க செய்யற காரியம்.
4: பெற்றோர் திடம் இழக்க செய்ய சொன்ன அடிச்சோடு அவையடா அடிச்சோடு பின்பற்ற இல்ல வேணாம். ஐபோன் தான் வேறு என்ன? அதான் விடு.
5: என்ன
4: ஐபோன் தான்
5: இல்லை, அது இப்ப இது வேதாமத்தில் அது இல்லை, அந்த நாளில இல்லை.
4: திட்டம் இழக்க பண்ற பெற்றோர்
1: விசுவாசம். விசுவாசம்
5: அவைகளுக்கே விசுவாத குணம், வரக்கூடாத குணம்.
4: வரக்கூடாத குணம் என்றால் பொறாமையும் இல்லை.
1: திருவசனத்தை சொல்றேன், திருவசனத்தை அவைக்கு சொல்றேன். அதான்
5: இல்லை, கொலோசியர் 3:21 இருக்கு.
1: கொலோசியர்
5: 3:21
1: கொலோசியர் 3:21 பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபமூட்ட

0: பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோரின் கிரீடம். இந்த வசனம் இந்த புத்தகத்தில் இந்த வசனத்தில்
1: நீதிமொழிகள்ல
0: இருக்கு. வசனம்
1: நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
0: 17:6 இருக்குது. 40 வருஷம் குடியற்றிருக்கும் என்று சொல்லப்பட்ட தேசம் எது வேதத்தில்? 40 வருஷம் குடியற்றிருக்கும் என்று சொல்லப்பட்ட தேசம் எது?
2: அதான் லோத்து இருந்த இடம்
0: இல்லை.
1: இதுக்கு 40 வருடம் குறிச்சு வச்சு 40 குறிச்சு வச்சா பொருள் வாரம் அங்க குறிச்சு வச்சுக்கிறத பாப்போம். குறிச்சு வச்சான் ஒரு வாரம் 40 வருடம் பழைய ஏற்பாடு இல்ல என்னாமம் 14:34
0: இல்ல
1: என்ன கேள்வி?
0: 40 வருஷம் குடியேற்றிருக்கும் என்று சொல்லப்பட்ட தேசம் எது?
2: காசா.
0: கிட்ட வந்துட்டே. எசேக்கியல் 29:10-11 இருக்கு. 11 இருக்கு.
2: எசேக்கியல் 29
0: 2 வசனத்தில் அது இந்த தேசம் இருக்கு.
2: 29 மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுவதுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால்
0: 11 அதிகாரம்
2: 11:29 தேவனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை, மிருகஜீவனுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை. அது 40 வருஷம் குடியேற்றிருக்கும். எகிப்து தேசம்,
0: எகிப்து
2: தானே அப்படி இல்லையே இருக்கிற நேரம்.
0: 29:2 இருக்குது. எகித்து தேசம் தான் அது எனக்கு தெரியும். வடிவா எகித்து தான்.
2: அங்க 40 வருஷம் ஆக்கள் இல்லாம இருக்கிறேன் தானே?
0: இல்ல, 40 வருஷம் இல்லாம இருந்தது எந்த தேசம்? அந்த செங்கடலுக்கு முன்னுக்கு இருந்த இடம் அப்படி இருந்தது தானே அண்ணா? இது தீக்க தரிசனம் உரைத்த எசேக்கியல் தீக்க தரிசனம் உரைத்தவர். 40 வருஷம் குடியேற்றி இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல எகிப்தில.
2: ஏரியான்னு போட்டு கிடக்கு.
1: எகிப்து போட்டிருக்கோம்
2: ஐயா.
0: அது வாசிச்சப்ப அந்த அதிகாரத்தை வாசிச்சா தெரியும். அது எனக்கு தெரியும். அது
2: 10 வசனத்தை வாசிங்க. மிக்தேல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்கள் ஆக்குவேன். அந்த ஒரு பகுதியா
0: விலை மதிப்புள்ளவை 3, விலை மதிப்பில்லாதவை 3, அது என்ன?
1: பொன், வெள்ளி, தங்கம்.
2: தங்கமும் பொன்வள்ளியும் ஒன்றுதானே ஐயா, பொன்வள்ளி தகரம்
0: தங்கம் இல்ல, பொன்வள்ளி
2: பொன்வள்ளி கல்லு கல்லு
1: நீங்க மகையெல்லாம் இருக்காது,
0: வெளியேற பெற்ற கல்லு. சரி, மற்றது வில மதிப்பில்லாதது என்ன?
1: வெளியேற பெற்ற கல் என்ன கல்லு?
0: அது அப்படித்தான்
1: வெளியேற பெற்ற கல் என்ன? இந்த கல் மாணிக்கமா முத்தா
2: வைரம் வைரூரியம் வைரம் வைரம்
0: அதான், அது அந்த கல்லில இருக்கிற எல்லா பகுதியும் தான் வைரம் வைரம் வைதூரியம் அப்படி கிடக்கல,
2: ரத்தின கல் அது இதன் இருக்கலாம். கல் அண்டு சார், நான்
1: கல் தான் கட்டிங்க. கல் தான் அதை கட்டுவீங்களா? கல்லுன்னா எத்தனை வகையான கல் இருக்கு ஐயா?
2: அதான் வெளியேற பெற்ற கல்லுகள். வெளியேறப்பட்ட கல் ஐயா, சும்மா கல்லுகள் இல்லை.
1: வெளியேறப்பட்ட கல்லுன்னா பனைமரத்தை கடை சொல்லலாம்.
2: என்னத்தை? அது கல், அது கல் ஐயா. நீங்கள்
0: இது கல்,
2: அது கல் ஐயா. நீங்க கணக்க இது பாக்குறீங்கல்ல, என்ன தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸ்
1: வந்துட்டு,
2: தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸ்ல இப்ப கல் தான் நிக்குது முன்னுக்கு.
0: சரி, வில மதிப்பில்லாதவ என்ன?
2: வில மதிப்பில்லாதது என்னன்னு தெரியல.
1: வில மதிப்பில்லாத
2: கல்லு,
1: வைக்கோல்.
2: சும்மா கல்லு, சும்மா கல்லு.
0: ஓகே, வைக்கோல். ஓகே,
1: விறகு
0: இல்லை,
1: ஒன்று குறைந்தல் இருக்கும். வைக்கோலும்
0: ஒன்று குறைந்தியா? மூன்று பன்னெண்டுல இருக்கு.
1: ஆ, சொன்ன ஒன்று குறைந்தியெல்லாம் இருக்காது.
2: ஒரு கேள்வி நாங்கள் மறக்க முதல், பயன் இல்லாத செடி
0: என்னங்க?
2: பயன் இல்லாத செடி, பயன் பயன் பயன்டா, பிரயோஜனம் இல்லாத செடி.
0: வேதத்துக்குள்ள கேக்குறீங்களா இல்ல பொதுவா கேக்குறீங்களா?
2: வேதத்துலாம் சொல்லிருக்க,
1: பயன் இல்லாத கொடி.
2: செடி, செடி கொடி, செடி கொடி,
1: செடி.
2: ஆ, செடி கொடியா?
1: இது சூரச்செடியா?
2: இல்லை இல்லை, நல்ல செடி ஐயா. ஆனால் பயபிள் பைபிள் சொல்றது பயன் இல்லாத செடி என்னென்று தெரியல.
1: நல்ல செடின்றீங்க, அப்புறம் பயன் இல்லாத செடி யார் வச்சிருப்பான்? வெட்டியெல்லாம் அறிய வேணும், வெட்டி எல்லாம் அறிய வேணும்.
2: இல்லை, வெட்டியும் அறியல, அது
1: வெட்டியும் அறியல. இரும்பாள இரும்பான மரம் விளைச்சது, இரும்பான மரம் விளைச்சதோ
2: இரும்பாள? இல்லை இல்லை, அதுண்ட நல்லா இருந்தாலும் இந்த குணம் அப்படியா?
1: என்னோட சேர்த்து போம்,
2: சாகாது,
0: சுருங்கிப்போம்,
2: சுருங்கிப்போம்.
0: நாங்க முந்தி சின்ன பள்ளிக்கூடத்தால வரைய கூட அந்த கரையில நிக்கும், அத தட்டி போட்டு வாரது.
1: பயன் இல்லாத செடி வேதாமத்தில் இருக்கோ?
2: வேதாமத்தில் இருக்கோ, அதான் நானே பார்த்துட்டு எங்கி போனாதான் என் கேள்வியே நான் கொண்டாடுறேல.
1: ஆஹ்,
2: அந்த செடிக்கு மேன்மை இல்லையா? மேன்மை இல்லாத செடி,
1: மேன்மை இல்லாத செடி. செடி
2: அல்லது அந்த செடிக்கு மேன்மை இருக்கண்டு வைங்க, நான் மேன்மை உள்ள செடி என்று பார்ப்போம்.
0: பயனற்ற சிராஜ செடியா?
2: ஆமென், ஆமென்.
1: என்னது?
0: பயனற்ற சிராஜ செடி.
2: சிராஜ செடிக்கு பயன் இல்லையா? அவன் என்ன எந்த வசனத்துல இருக்கேம்மா?
0: ஓசியா 10:1 இருக்குது.
2: இது சேக்கியல் 15:2 இருக்கு. மேன்மையா?
0: அது என்ன? தீர்க்க தரிசனத்தின் ஒரு வடிவம்.
2: வடிவமா?
0: பயனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது.
2: ஓசியா
0: 10:1.
2: ஓசியா 10:1.
1: இது இஸ்ரவேலையில குறித்து சொல்லுது.
0: இது இஷ்டவேல குறிச்சு சொல்லுது. அண்ணா சொல்றது வந்து இது தீர்க்க தரிசன இதுல வருது.
1: இஷ்டவேல் பயனற்ற செடி என்று இஷ்டவேல குறிச்சு சொல்லு. திராட்சை செடியை பேர் சொல்லல.
2: ஐயா, திராட்சை செடியை தானே அதுக்கு உதாரணமா சொல்லி இருக்கு. இப்போ மகேந்திரன் ஐயா, மகேந்திரன் ஐயா விக்டோரியாவில் இருக்கிறேன்டா, விக்டோரியாவும் மகேந்திரன் ஐயா ஒன்று தானே.
1: அது எப்படி வேணும்? பலனற்ற திராட்சை செடி இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி இஸ்ரவேல தான் குறிக்குது, செடியே இல்லை.
2: ஐயா, திராட்சை செடியே அதுக்கு உதாரணமா சொல்லி இருக்கு ஐயா.
1: பலனற்ற திராட்சை செடி திராட்சை இல்லாட்டி திராட்சை பழம் பெறுமோ?
0: வேணாதுதான்.
2: மேன்மையும்
0: இருக்குத்தான். ஆனா கனி தராட்டிக்கு அது இந்த மேன்மை இல்ல. நெருப்பிலதான் போடப்படும் என்று சொல்லி
2: இசைக்கியல் 15:2 ஐயா, மனுபுத்திரனே காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன?
1: இல்ல, திராட்சை செடியில தானே திராட்சை பழமே வருது
2: ஐயா. காட்டுல, காட்டுல எல்லா செடியும் இருக்கு.
3: நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ
0: இசைக்கியல் எத்தனையா?
2: 15:2 ஐயா. காட்டுல திராட்சை முளைச்சானே என்ன முளைச்சானே ஒரு தரம் எடுக்க போறது இல்லை, அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதோ 4வது இருக்கு. இதோ அது அக்கினிக்கு இரையாக எறியப்படும், அதன் 2 முனைகளும் அக்கினி எரித்து போடும், அது நடுத்துண்டும் வெந்துவோம், அது எந்த வேலைக்காக உதவுமா? காட்டு செடிகளுக்குள்ள திராட்சை செடியை திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்பு கொடுத்து.
0: ரெண்டு மன்னா திரா இஷ்டவேல தான் மீன்படுத்தி சொல்லப்படுது.
2: ஆமா ஆமா.
1: ரெண்டு இஷ்டவேல தான் சொல்லிருக்கு. சரி, அடுத்த கேள்வி.
0: நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
1: இது வந்து நேற்றுதான் வாசனம். கொரிந்தியர்களே இருக்கு.
0: 1 Cor 3:23 இருக்குது.
1: வாசிச்ச ஞாபகம் இருந்தது.
0: சாலமோன் தான் கட்டின மாளிகைக்கு என்ன பேரிட்டான்?
1: சாலமோன் கட்டின மாளிகை தானே?
0: யா,

0: 내가 오늘에 그걸리 들고 가는 거?
1: சாலமோன் தான் கட்டின மாளிகைக்கு என்ன பெயரிட்டார்? மாளிகை
0: லீபனோன் வேணாமா?
1: யா லீபனோன் வேணாம். ஒன்று ராஜாக்கள் 7-2 இருக்கு.
0: ராஜாக்கள் 10-17 இருக்கு.
1: ஓகே. கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சாட்சி பெற்றவன் யார்?
0: யோசானன்
1: இல்லை,
0: தீமத்தேயு
1: இல்லை,
0: பவுல்.
1: பவுல் தான் சொல்றார். பவுல் தான் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார்.
0: மீத்துக்கா
1: இல்லை.
0: ஸ்ரீசேனுக்கு சொன்னார்
1: இல்லை.
0: சீமோனா
1: இல்லை.
0: அரிமத்தையூரான சீமோன் திருப்பி
1: கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சாட்சி பெற்றவர் யார்?
0: உண்மையான ஊழியக்காரன் ஸ்தேவானா
1: இல்லை.
0: உண்மையான ஊழியக்காரன்
1: 7000 பேரை தீக்கதர்சியில மறைச்சு வச்சு சாப்பாடு கொடுத்தவர் எலியா. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நான் இன்னும் 5000 பேரும் 7000
0: பேரும் எல்லாம் சொல்ற வசனம் சரிதானமா? கண்டு உலகம் அப்படி போயிட்டு உண்மையான ஊழியக்காரனும் அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாய் இருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்தீர்கள். என்னென்றால் அவர் ஊழியர்கார சொல்லிக் கொண்டிருந்தாரம்மா. மோசே ஒருவன் தான் அவ்வளவு ஜனத்தை நடத்தினான். எலியா ஒரு பிஜிய தீர்க்கதரிசியா இருந்தான், சரியானே. பவுல் ஒரு பிஜியாளா இருந்தான், ஒரு ஆள் தான், ஒரு ஆள். அப்படி ஒரு ஆளும் இப்ப இல்லையா?
1: அப்படி சொல்ல இயலாது, எங்களை இந்த மனுஷிகத்துல சொல்ல இயலாது. ஆண்டவர் யாரையாவது வச்சிருப்பார் அண்ணா.
0: யாரையாவது எழுப்ப வேணும், எழுப்புவார்.
1: யார் என்றாலும் எழுப்புவார், அவருக்கு முடியும்.
2: பேசுறோட ஐயா,
0: பேசுறோம் பேசுறோம். ஐயா வாரர் அவர்கிட்ட ஒரு கேள்வி வர முன்னாடி தலையடி ஒன்று கொடுத்துக்க ஒரு கேள்வி. ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் போய் ஆலயத்திலாம் பெற்றுக்கொள்ளவும் உண்டு, அது சரியா பிள்ளையா?
2: பவுலடிகள் ஜெபிக்கல, அவங்க பரிசுத்தாவியன் நிறைஞ்சாங்கன்னா ஜெபிச்சவங்க, அவங்க போய் நடத்துற கூட்டத்தில ஜெபிச்சவங்க.
0: அவர் என்ன சொல்றாருண்டா, உங்களுக்கு பரிசுத்தாவியான பெறாதவர்கள் போய் ஆலயத்துக்கு போய் பரிசுத்தாவியான பெற்றுக்கொள்ளுங்கள்ண்டு.
2: அப்படி இல்லையா, பரிசுத்தாவியானவரை வந்து நாங்கள் வந்து பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு கன இதுகள் இருக்கு ஐயா. ஆலயத்துல போய் பெற்றுக்கொள்ள வேணும் இல்ல, ஆலயத்துல போய் பெற்றுக்கொள்ள முடியாது ஐயா. பரிசுத்தாவியானவர் இவனவனுக்கு எந்த நேரத்துல அவர் நிரப்ப வேணும் நினைக்கிறாரோ அந்த நேரத்துல வந்து நிரப்பாரு ஐயா. அவர் மனுஷன் பக்குவப்படணும், முதலாவது மனுஷன் பக்குவப்படாத பரிசுத்தாவியான நிறைய ஒண்ணுமெண்டா கஷ்டம் ஐயா. சொன்ன மாதிரி பாருங்க, நார்மலா வந்து சொல்ற என்ன சொல்லி சொன்னா, நாங்க வந்து ஒரு சரியான ஒரு திருப்திக்குள்ள வந்த எங்கட பாத்திரம் சரியா இருந்தா தானையா பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது கஷ்டம் ஐயா. இப்ப ஏன் ஆண்டவர் சொல்றாரு வந்து பாருங்க, வசனத்தை பாருங்க, பெந்தகோஸ்து நாள் மட்டும் நீங்க பொறுத்துருங்க, ஆண்டவர் சொல்ற பரிசுத்தாவியான வரும் மட்டும் நீங்க பொறுத்துருங்க. அப்ப அந்த பெந்தகோஸ்து நாள் வந்தோடனே நாங்க பெற்றவை, அதுக்கு முதல் ஒரு நாளுக்கு முதலும் புற இல்ல, அரை மணித்தாளத்துக்கு முதலும் புற இல்ல, அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நாங்க பெற்றினோம் ஐயா.
3: எசபேலுக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் ஞானத்தை கொடுத்தவர், அது வரம் தானே.
2: ஓமையா இப்ப வந்து ஐயா, அதுல வந்து ஐயா வித்தியாசம் இல்லையா, ஏன்னு சொல்லி சொன்னாலும் ஐயா, இன்றைக்கு யாரா இருந்தாலும் ஐயா, இப்போ நான் ஒரு காரியத்தை கேட்கல வந்து ஆண்டவர் இல்லையன்னு சொல்ல மாட்டார், கொடுப்பேன். ஆனா வந்து அவங்க துர்ப்பிரயோகம் செய்யல வந்து ஒன்னும் செய்யலாது ஐயா. இப்ப வந்து சாதாரண பாருங்க, ஆண்டவர் அறியாதவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான் ஐயா, அப்படி அது எப்படி? அதே போல ஆண்டவர் அறிஞ்சவனும் அதே மாதிரி இருக்கிறான், அது எப்படி? அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா. இப்ப அவனும் வந்து பணக்காரவனும் வந்து பணக்காரன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆண்டவர் அறிஞ்சவனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கல வந்து என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னால், அவனுடைய காரியம் எல்லாம் சரியாக இருக்கும், அந்த காரியம் கொண்டு வீணா விரயம் போவாது. ஆனா அவன் என்ன செய்வான்னு சொல்ல, அந்த ஆண்டவர் அறியாதவன் அவன் நித்ர இல்லாதபடி இருப்பானே. இவன் பிரச்சனை, இவன் ஆண்டவர் அறிஞ்ச நித்ர உள்ளவன் படி வேணும்னு சொல்லி சொன்னால், கத்தர் சந்தார் கத்தரிப்பான். யோபு எடுத்து பாருங்க, யோபு கத்தர் தந்தார் கத்தரை எடுத்தான்னு சொல்லி போட்டு இருக்கிறார் ஐயா. இப்ப வந்து ஆனா வந்து அதே மாதிரி தானேயா, இன்றைக்கு வந்து இந்த என்ன காரியமா இருந்தாலும் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய கிருபையின்படி யார் யாரு கொடுக்கணும்னு சொல்லி, எந்த வேளையில இந்த நேரத்துல கொடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறார். அந்த நேரத்துல அந்த தேவன் அந்த காரியத்தை செய்வார்.
3: ஐயா மாணவையா
2: சொல்லுங்க,
3: மாணவையா யாத்ரா வசனம் 4:5 வாசிங்க, யாத்ரா 31:5
2: என்ன என்ன என்ன அதிகாரம் சொன்னீங்க? வாசிக்கிறீங்களோ,
1: சகலவித வேலைகளையும் யூகித்து செய்யறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால்
2: நிரப்பினேன்.
3: ஆவியான வந்திருக்கு முதல் முதல வேதாமத்துல.
2: ஓ ஐயா இப்ப பாருங்க, இப்ப ஆறு எங்களை ஆறு என்ன பேரு சொன்னா, இப்ப இவரே எடுத்து பாருங்க, அப்ப ஆறு என்ன பேரு டானியல் எடுத்து பாருங்க, அவருக்கு அந்த ஞானமும் புத்தி என்ற ஆவிய குறிச்சு அவர்கிட்ட சொல்லப்பட்டு, டானியல் புத்தகம் 4 சொல்லப்பட்டிருக்கு ஐயா. அவருக்குள்ள இருந்தது விசுவாசித்த ஆவி ஐயா, ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஆவியல் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு காரியங்களை கெஸ்ட் பண்ணி பிடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. பரிசுத்தாவியோட தன்மை ஐயா வித்தியாசம் வித்தியாசமான முறையில ஆக்களுக்கு செயல்படுது ஐயா. சரியா ஐயா,
1: பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுதான், ஆனா வரங்கள் வித்தியாசமா வெளிப்படும்.
2: ஓ வரங்கள் வித்தியாசமா வெளிப்படும், ஆனா அந்த அவருடைய செயல்பாடுகளும் வித்தியாசம் தானே.
1: அதான் வரங்கள் வித்தியாசம் வந்தா செயல்பாடும் வித்தியாசமா தானே இருக்கும்,
2: செயல்பாடும் வித்தியாசமா இருக்கும். அதைத்தான் நடக்கிறது வந்து ஒவ்வொருவருக்கும் பாருங்க. இப்ப ரெய்னார்ட் பொங்க என்ற ஊழியம் வித்தியாசமா இருந்தது, பெனிகின் ஊழியம் வித்தியாசமா இருந்தது, டிஜிஎஸ் ஊழியம் வித்தியாசமா இருந்தது, பில்லி கிராம் ஐயா ஊழியம் வித்தியாசமா இருந்தது. பில்லி கிராம் ஐயா ஊழியத்துல பாருங்க, அவர் வார்த்தை தான் வேர்ட் தான் கத்துடைய அதுல பாருங்க, அப்படியாக வார்த்தையினாலே சனங்களை ஆண்டவர் சமூகத்துல சேப்பர் வந்து. ஆனா ரெய்னார்ட் பொங்கின்ற ஊழியத்துல பாக்கல வந்து, அவர் வந்து இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் வித்தியாசமானவர்களை அவர் தடு அழைச்சி இந்த நாட்கள் அந்த இருக்கிற ஜனங்களை அந்த பாவத்தை விட்டு விலகிற அளவுக்கு கத்தரவர் கிருபை செய்தார். ஆனா அதே போல பெனிகன் என்ன செய்தார்ன்னு சொன்னால், அபிஷேகத்தினூடாக ஜனங்கள் நடத்தி கொண்டு வந்தார். இதானே அந்த வித்தியாசமான இது, ஒரே ஆவியானவர் தான் வித்தியாசமான கோணத்துல இந்த நாட்கள்ல நடத்துகிற.
1: பாடினார் உண்மையில எல்லாரும் அந்த இதுல இருந்து எல்லாரும் அழுகினான். அந்த லாத்துக்கு அவன் ஆவியில நிரம்பி பாடினான், நிச்சயமா எல்லாரும்
2: அழுகினான். இந்த நான் இந்த பாட்டு இந்த பாட்டு கேட்டா முந்தி ஒருக்கா பாத்தேன், கனகாலத்துக்கு முதல் வந்து ஒரு பொடியன் படிச்சது ஜெப்தாவோ இன்னொரு பேர் வந்து அவனு இந்த ஹோலி ஹோலி என்ற பாட்டு படிச்சது. அது சின்ன சின்னப்படியா தான் படிச்சவர் அப்படியே படிச்சு கொண்டிருக்கிறதுல வந்து எங்களே அந்த பிரச்சனை நிரப்புது வந்து அதான் அந்த காரியம் வந்து பாருங்க எப்படி இருக்கு மனுஷன் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அதுக்குள்ள இந்த சனம் முழுக்க அழுகு அந்த ஓகன் வாசிக்கல அழுகிறாங்க மற்ற அந்த ப்ரோக்ராம் நடத்தினவரே கட்டி பிடிச்சி நெஞ்சோட கட்டி பிடிச்சி அந்த பொடியில கட்டி பிடிச்சா அழுதோன்று இருக்கிற அப்படியே சில சில காரியங்கள் இருக்குது.
3: இப்ப ஐயா
2: சொல்லுங்க ஐயா,
3: தானியலுக்கு விசேஷித்த ஆவி ஒன்று இருக்கல்லோ?
2: ஆமா.
3: விசேஷித்த ஆவி என்றால் என்ன?
2: அது ஐயா நமக்கு தெரியாது. அது வந்து அந்த அது எக்ஸலன்ட் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்க ஐயா, எந்த ரீதியிலே என்ன மாதிரி விசேஷித்தன்னு சொல்லி நமக்கு தெரியாது. என்ன அப்படி போட இல்ல, கொமனா தான் விசேஷித்த ஆவின்னு சொல்லி போட்டிருக்கு.
3: விசேஷித்த ஆவின்னா மூன்று மூன்று குணங்கள் அதுக்குள்ள இருக்கு அவனுக்கு. ஒன்று மறுபொருளை வெளிப்படுத்துற ஆவி, ரெண்டாவது மன்றாடி ஜபிக்கிற ஆவி, மூன்றாவது மகிமான தரிசனம் இருக்கு. அந்த மூன்றும் சேர்ந்து விசேஷித்த ஆவி. மறைபொருளை வெளிப்படுத்தல் உண்டு, மன்றாடி ஜபிக்கிற ஆவி, மகிமை தரிசனத்தின் மூன்றும் அவனுக்கு இருந்தபடியா தான் விசேஷித்த ஆவி அவனுக்கு கிடைச்சது.
2: ஓம் ஐயா நீங்க சொல்ற சரி, நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா வந்து பாருங்க, இப்ப இதுல சொல்லப்படுது ஐயா இந்த இடத்துல எதிரேன்னு சொல்லி சொன்னால் எண்ணாமத்துல சொல்லப்படுது வந்து காலேப்பு வேற ஆவி உடையவன் சொல்லப்படுது ஐயா. அந்த வேற ஆவி என்றா என்ன ஆவி?
3: பபிலோன் ஆவி. பபிலோன் ஆவி இது ஆவி
2: காலேப்ப குறித்து சொல்லப்படுது வேற ஆவி உடையவன் சொல்லப்படுது. அதான் அந்த வித்தியாசம் ஐயா.
3: வேற ஆவிய பரிசுத்த ஆவியானவர்
2: என்ன சொல்றீங்க? பாருங்கள் வாசிங்க.
1: அவனுக்குள்ள உத்தமமாய் பின்பற்றின விசுவாசம் தைரியமும் நிறைந்த ஆவிதான் அந்த வேறே ஆவி. 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றினதினாலும்.
2: அடுத்த பாருங்க உபாகம் 1:36 எடுத்து வாசி பாருங்க. இல்ல முதல் நீங்க சொன்ன சரி அது வாசி சரி அது ஓகே. ஆனா உபாகம் 1:36 எடுத்து பாருங்க, அதுலயும் போட்டிருக்கு.
3: உபாகமும் 1:34
1: குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமனாய் பின்பற்றினபடியினால்.
2: நீங்க மகேந்திரவையா என்னாகவும் 14:24 நீங்க வாசிங்க. இருக்க
3: 14:24 இப்ப பாருங்க. வெண்ணாம் 14:24 சொல்லுது, என்னுடைய தாசனாய காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிற படியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர சேர
2: பண்ணுவேன்
3: சேர்ந்துக்கோ. அடுத்த வசனம்
2: அது அடுத்தவாதனா ஒன்று முப்பத்தாறு. இப்ப காலை அந்த அதாவது விச என்ன பாருங்க, வேற ஒரு ஆவிய உடையவன் சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க.
1: உத்தமமாய் பின்பற்ற,
2: சரியாம்மா உத்தம பின்பற்ற சரி ஓகே அது ஒத்துக்கொள்ற நாம தான். அதுக்குள்ள இன்னொரு காரியம் ஒன்று அடங்கி கிடக்கு, ஒரு ரகசியம் ஒன்று அடங்கி கிடக்கு.
3: அவன் போய் வந்த தேசத்துல என்ன அங்க அசுத்தாய் பிடிச்சு இருக்கும்
2: இல்லையா ஐயா? ஐயா பாருங்க, இப்ப கானான் தேசத்துக்கு யார் போனது முதல் முதல்?
1: காலேபும் இது யோசுவாவும்.
2: அதுதான் அந்த வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அவனுக்குள்ள அந்த நீங்க வாசிங்க அந்த வசனத்திலே சொல்லப்படுது வந்து அப்படின்னு சொன்னால், என் தாசனவை காலேபு வேற ஆவிய உடையவனா இருந்த உத்தமனா இருப்ப, அவன் போய் வந்த தேசத்துக்கு அவன் சொந்த என்னன்னு சொல்லி சொன்னால் அவனுக்குள்ள இருந்தது ஒரு தைரியத்தின் ஆவி. அதான் நீங்க சொல்லப்படுது பாருங்கள்,
1: விசுவாசமும் தைரியமும்.
2: அதைத்தான் அந்த வேறைய ஒரு ஆவியன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு வந்து அவனுக்கு தான் அந்த தேசம், அவனுக்கு அந்த அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் போகும்னு சொல்லி. அப்ப கழிஞ்ச பாருங்க, அப்ப எத்தனை சனங்கள் இங்க இருந்து வெளிக்கிட்டு வந்தவ யாரு, எகிப்தில இருந்து வந்தவ, அப்ப காலாக்கள் ரெண்டு பேருக்குள்ள எத்தனை லட்சம், அவ்வளவு சனத்திலே வந்து இவங்க ரெண்டு பேரும் தான். நாங்க மற்றவங்க என்ன
4: சொல்றாங்க,
2: ஒன்றுக்கும் பயப்படாம துணிஞ்சு விசேஷித்த ஆவிய உடையவன் துணிஞ்சு செயல்படுவான். அதான் அந்த காரியத்தை சொல்லப்படுது. சரியா?
3: அடுத்தது என்ன சொன்னீங்க?
2: ஒன்று முப்பத்தாறு ஐயா,
3: முப்பத்தி ஆறு,
2: முப்பத்தாறு.
3: குமாரனாக காலையை பார்த்து காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றப்படினால் அவன் மிதித்த தேசத்தை அவனுக்கு உலக கொடுப்பேன்.
2: முடிங்க, நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். சந்ததிக்கு போகுது. சரியா ஐயா?
3: இது ஆவியில சந்ததி தான் குறிக்கிறது ஐயா.
2: இல்லே ஐயா, நான் சொல்றது வந்து அவனுக்குள்ளே இருந்த ஆவி நிமித்தம் தான், அவன் செய்த இதன் படிதான். அப்ப ஆண்டவர் அவனையும் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார் ஐயா. நான் சொல்றேன் அவங்களுக்கு, இப்ப நீங்க சரியா இப்ப பாருங்க, நீங்கள் வந்து

0: வாய். சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு
1: கொள்ள கூடாது. இன்னும் கேட்டா நம்முடைய குறிக்கோள் வேற மாதிரி இருக்கணும். நான் எல்லாம் இருக்கிறது போல இருக்கவே மாட்டேன், வேதத்தில் சொல்லி இருக்கிறது போலதான் நடப்பேன் அப்படிங்கிற

0: இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தை நம்ம கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கணும். எப்பவுமே எதை எதை திரும்பி பார்க்கணுமோ அதை தான் நம்ம திரும்பி பார்க்கணும். எல்லாவற்றையும் திரும்பி பார்த்துட முடியாது. நம்முடைய நாம் விட்டு வந்த பழைய வாழ்க்கையை சில நேரங்களில் நம்ம திரும்பி பார்த்து ஆண்டவர் எப்படி நடத்தினார்னு நம்ம பார்க்கணும். ஆமென். நம்ம கடந்து வந்த நம்முடைய பழைய நாட்களை நம்ம திரும்பி பார்க்கணும். எப்பவுமே அப்படி திரும்பி பார்த்தா தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் அதெல்லாம் ஒரு பிரமாதமாக இருக்காது, சாதாரணமாக தெரியும். கஷ்டகாலத்தில், தரித்திரத்தின் காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி ஆண்டவர் இந்த பொருளாதாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். உதாரணமாக ஒரு வீடு கூட இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை தந்திருக்கிறார் சொன்னால், அந்த வீடு இல்லாத காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், வாடகை வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதை நீங்கள் திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். ஒன்று, அதே நேரத்தில் ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் நெருக்கத்தின் பாதையில் நம்ம நடத்தி வராரு, ஏன் இந்த வனாந்தரமான பாதையில் கர்த்தர் நடத்துகிறாரு, அது ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அதை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டாதான் அடுத்த படி, அதாவது அடுத்த படி என்னென்னா அடுத்த ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு பிரசித்தி பெற்ற சந்தோஷமுள்ள ஒரு ஆண்டாக இருக்கும். எங்கேயோ ஒரு மூலை தான் ஆமேன் தான், கையை ஓய்த்து சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. சிலர் சொல்கிறதா கேட்டிருக்கேன், என்னதான் இருந்தாலும் நடக்கிறதான் பிரதர் நடக்குது, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்களேன். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன், ஹலேலூயா. இந்த மாதத்தில் முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் உணர்த்தினார், நன்றி சொல்லிட்டோம். அடுத்தது, அடுத்த வருடத்தை நாம் பார்க்க வேண்டும், அடுத்த வருடத்தை எதிர்பார்க்கணும், அடுத்த வருடத்தை ஆவலோடு கூட பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கணும். ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதமாக நீங்கள் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது நிறைய போராட்டங்கள் தான் நீங்கள் சொல்லக்கூடும். ஏன்னா ஆண்டவர் செஞ்சதெல்லாம் நமக்கு மறந்துடும், மறந்துடும். ஆனால் அந்த போராட்டம் என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த போராட்டங்கள் அல்லது வனாந்தரமான பாதை, ஏன் முதலாவது இந்த வனாந்தரத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். வேதத்தை நீங்கள் திருப்புங்க, லூக்கா 15 அதிகாரத்தில், த காஸ்பல் அக்கார்டிங் சென்ட் லூக் சாப்டர் 15 அதிகாரம். இந்த விசேஷித்த கூட்டத்தை நீங்களும் நானும் மட்டுமல்ல, தூர இடங்களிலிருந்து அநேகர் பல கண்டங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். ஆமென். லூக்கா 15 அதிகாரம் 4 வாசிக்க கேட்போம்.
1: உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும்
0: வனாந்தரத்திலே விட்டு
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி திரியானோ.
0: நல்ல கவனிங்க, ஒரு ஆட்டுக்காக 99 ஆடுகளை அவன் என்ன செய்கிறான், வனாந்தரத்தில் விட்டுட்டு போகிறான், வனாந்தரத்தில் விட்டுட்டு போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தரத்தில் வருகிற பிரச்சனைகளை நான் உங்களோடு பேச பிரியப்படுறேன். இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. சில சவால்களிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடும், சில சவால்களில் நீங்கள் தோற்று போயிருக்கக்கூடும். சில பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டே வந்து கொண்டிருப்பீங்க. இந்த அதுக்கு தான் வனாந்தரம் பைபிள் சொல்லுது. இந்த வனாந்தரமான சூழ்நிலையில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஆடுகளை அவன் வனாந்தரத்தில் விட்டுட்டு போகிறான். வனாந்தரத்தில் ஆடுகள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆடுகள் காணாமல் போகிறது இந்த வனாந்திரத்தில் தான். இந்த ஆடுகள் கண்டுபிடிக்கப்படுகிறதும் எங்க தான், வனாந்திரத்தில் தான். கையை வைத்து அலையிலுயா சொல்லுங்க, அலையிலுயா. சில ஆடுகள் இந்த வனாந்தர மார்க்கமா போகும்போது எங்கேயாவது ஒரு புதருக்குள்ளே போய் சிக்கி அங்கு காயப்பட்டோம். இந்த ஆடுகள் என்ற வார்த்தையெல்லாம் பைபிளில் தேவனுடைய பிள்ளைகளை தான் குறிக்கிறது. அப்போ வனாந்தர மார்க்கமாய் நீங்களும் நானும் போகும்போது சில நேரங்களில் சில ஆடுகள் காணாமல் போய்விடுகிறது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்ட காலத்தை பொறுக்க மனதில்லாம, இந்த கஷ்ட காலத்தை சமாளிக்க முடியாம சிலர் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு போயிடுறாங்க. இந்த நான் இவ்வளோ ஜோம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், ஆனால் இந்த பிரச்சனையில் நான் நிற்க முடியாமல் போயிடுச்சு என்று இந்த வருஷத்தில் நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்க. நிறைய பேருக்குள்ள அந்த பழைய தைரியம் இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு. என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், என்னோடு கூட இருக்கிறார், அவர் நடத்துவார் என்ற தைரியம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. வர வர வர பார்த்தீங்கன்னா அந்த தைரியம்லாம் இன்னைக்கு போய் அதைரியம் அவர்களுக்குள்ளே வந்துருச்சு. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இன்றைக்கு நான் வாசித்தேன். 19 அதிகாரம் 4 வசனத்தை மட்டும் சகோதரன் வாசிப்பாங்க.
1: அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய் ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி.
0: போதும், நல்லா கவனிங்க. வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியில் கீழே உட்கார்ந்து தாம் வாழணும்னு அவர் சொல்லல, சாகணும்னு சொல்றாரு. இவர் யாரு? எலியா. சத்தமா சொல்லுங்க, எலியா. பெரிய தேவ மனிதன், ஆனா அவருக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத ஒரு தைரியம் இருந்தது. அவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது, அவர் மேல ஒரு அக்கினி இருந்தது, அவர் மேல கர்த்தரை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனா அந்த ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களின்படி யேசபேல் அவனை கொல்ல போகிறாள் என்ற அந்த செய்தி கேட்ட உடனே அந்த தைரியம் அவனுக்குள்ள போய் அதைரியம் வந்ததுனால அவன் எங்க போக வேண்டிய சூழ்நிலை, வனாந்திரத்துக்கு. அப்ப வனாந்திர மார்க்கமாய் போகிறவர்களுக்குள்ளே தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு வனாந்திரம் உங்க வாழ்க்கையை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கலாம், தைரியத்தை இழந்து போயிருக்கலாம். இது என்ன வந்துருமோ, அது நடந்துருமோ, இது முடிஞ்சிருமோ, அது வந்துருமோ, என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே என்றெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை இழந்து காணப்படலாம். இந்த தைரியம் இழந்து காணப்படுறீங்கன்னா நீங்க வனாந்திர வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உபாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்,
1: பாழான நிலத்திலும் ஊழை இடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி.
0: போதும், இந்த அடிக்கடி வீட்டுக்குள்ள சண்டையும் வீட்டுக்குள்ள உபத்திரமும் கூக்குரலும் வாக்குவாதமும் பிரச்சனையும் சில இடங்களில் நடக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வனாந்திர வழியா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், வனாந்திர மார்க்கமா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சங்கீதம் 55:7 தாவீது விதமாய் சொல்றாரு. சங்கீதம் 55:7 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படுகிறது?
1: நான் தூரத்தில் அலைந்து திரிந்து
0: வனாந்திரத்திலே தங்கி இருப்பேன். உங்க மனது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கு, அது அங்கு இங்கு அலைசடி பாயிடு. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வரும்போது கர்த்தரோடு வாழணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறணுங்கிற எண்ணம் வருது. ஆனா வீட்டுக்கு போனோடனே உலகம், மாமிசம், பிசாசு, நல்லா சாப்பிடணும், உடுத்தணும், நல்ல நிறைய சினிமா படங்களை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணும், நீண்ட நேரம் டெலிஃபோனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும், உலக காரியங்களை அறிஞ்சு கொள்ளணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும், என்று உங்க மனது அங்கு இங்கு அலைந்து திரிகிறது என்றால் வேதம் சொல்லுகிறது அது ஒரு வனாந்தர வாழ்க்கை, அது ஒரு வனாந்தர வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாக சில தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நடந்து கொண்டே வருகிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் உள்ளத்தில் பிரதர் இந்த 2015 இந்த 2015 வருஷத்தில் நிறைய வனாந்தரங்களை நான் பார்த்துட்டேன், நிறைய வெறுமைகளை பார்த்துட்டேன், நிறைய அவாந்தர வெளியை பார்த்துட்டேன். ஏன் இது இன்னைக்கு ஏன் என்று நீங்கள் சொல்கிறீங்கள, அந்த ஏன் என்ற கேள்விக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். ஏன் பிரதர் இது வருது, ஏன் இது ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, அல்லது ஏன் இந்த போராட்டம் வருது, ஏன் இந்த வனாந்தரம், எங்கள் வீடு ஒரு வனாந்தரமாக இருக்குது, எனக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை என் புருஷனுக்கு இல்லாதனால அவர் ஒரு வழியில் போகிறாரு, நான் ஒரு வழியில் போகிறேன், நிம்மதி இல்லாமல் சாப்பிட்றேன், நிம்மதி இல்லாமல் படுக்கிறேன், வெளியே பார்க்கறதுக்கு இப்படி வெளியே வந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும், வீட்டுக்கு போனால் வாயை கையை மூடிட்டு அமைதியாக இருக்க வேண்டியிருக்கு, ஒரு ஜெயிலுக்குள்ளே போன மாதிரி, ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே போன மாதிரி, என் வீடு இருக்கிறது, என் வீட்டில் நிம்மதியே இல்லை, ஒரே சண்டையும் குழப்பமும், விசுவாச வாழ்க்கை கிடையாது, கர்த்தரை தேடுகிற எண்ணம் கிடையாது, அல்லது என் மனது பல விதங்களில் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது, பல விதங்களில் என் மனது அலைப்பாய்ந்து பரிசுத்தமாக வாழ முடியாதா, பரிசுத்தத்துக்காக நிற்க முடியாதா, ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே வராதா, இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியாதா, இந்த வனாந்தரமாய் நான் போய் கொண்டிருக்கிறேனே, என்னால் ஜெபம் பண்ண முடியல, நீங்கள் சரிவர ஜெபிக்க முடியாமல், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க முடியாமல், ஏசப்பான்னு காலையில் கூப்பிட முடியாமல் இருக்கிறீங்கன்னா ஆன்மீக ஒரு வறட்சி, அது ஆன்மீக ஒரு வனாந்தரம். இப்படி அநேக வனாந்தரத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தா கடைசியாக உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்னென்றா, ஏன் ஆண்டவரே இந்த வனாந்தரம், எதற்காக இந்த வனாந்தரத்தின் வழியாக நான் வரணும், ஏன் இந்த வனாந்தரம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்பக்கூடும். வேகமாய் சுருக்கமாய் ஏன் இந்த போராட்டம் வந்தது, அதனுடைய ரகசியம் என்ன என்பதை மட்டும் நான் இன்றைக்கு காலையில் கர்த்தர் என் உள்ளத்தில் போட்டதை உங்களோடு நான் மிகுந்த பாரத்தோடு பேச பிரியப்படுறேன். வேதத்தை திருப்புங்க, யாத்திராகமத்தின் புத்தகம் 13 அதிகாரம், யாத்திராகமம் 13 அதிகாரத்தை தயவு செய்து எல்லாம் திருப்பிக் கொள்ளணும். நான் ஏன் நிதானமாக சொல்லிட்டு இருக்கிறேன்னா, எல்லாரும் அந்த புத்தக அந்த யாத்திராகமம் 13 அதிகாரத்தை திருப்பி 17-18 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்களை யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல்,
0: தேவன் அந்த மார்க்கமாய் அல்லாவிட்டால் அந்த வழியாய் நடத்தாமல்
1: சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர்
0: எகிப்து தேசத்தில் இருந்து
1: அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள்.
0: போதும். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துகிறார் பிரதர் சிஸ்டர் சகோதர சகோதரிகளே, நீங்க பல தரப்பட்ட வித்தியாசமான சபைகளில் இருந்து அல்லது எந்த சபைக்கும் போகாமல் ஏசப்பாவை அறியாமல் எந்த மதத்தை சார்ந்திருந்த சிலர் மற்ற மதத்திலிருந்து வந்திருக்கலாம். நம்ம பிரேயர் சென்டரை பொறுத்தவரையில் இந்த மதம் அல்லது இந்த சர்ச்சு இந்த குரூப்பு நம்ம அதை பற்றி பேசுறதே இல்லை. நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் ஆத்துமாக்கள், ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் அன்புக்குள்ளே வர வேண்டும். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஐயா இந்த வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, ஆண்டவருடைய இருதயத்தை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலையே, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஞானம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொல்லுங்க ஏன் இந்த போராட்டம் எனக்கு. போன வருஷம் அதாவது 2014 தான் பிரச்சனைனா, இந்த 15 பார்த்தீங்கன்னா வித்தியாசமான போராட்டங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். 17 வசனத்தில் சகோதரன் வாசித்தார், பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பிறகு பார்வோன் ஜனங்களை கட்டி வைத்திருந்தான், கட்டி வைத்திருந்தான். 430 வருஷங்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்த பிறகு பார்வோன் அவர்களை அனுப்புகிறான். அனுப்பும் போது அழகாய் சொல்லப்படுகிறது, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்திரியின் தேசத்தின் வழியாய் போவது சமீபமாய் இருந்தா கூட தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல், ஒரு ஷார்ட்கட் இருக்கு, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போவதற்கு. இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமைப்படி, இன்றைக்கு உள்ள நிலைமைப்படி எகிப்திலிருந்து, எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு பஸ்ல போனோம்னா மேக்சிமம் 5 மணி நேரத்தில் போயிடலாம், காரில் போனோம்னா 4 மணி நேரத்தில் போயிடலாம். அவ்வளோ இன்றைக்கு நல்ல நல்ல சாலைகள், நல்ல பயங்கரமான சீன் வனாந்தரம் தான். ஆனால் இன்றைக்கு அவங்க போட்டிருக்கிற அந்த சாலை மெயின் ரோட்டில் 4 hours, 4.5 hours போயிடலாம் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில். ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான், அந்த வேதத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தீரின் தேசத்தின் வழியா அவங்க போனாங்கன்னா பெலிஸ்தீரோடு அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டியது வரும். அந்த யுத்தத்தை அவங்க பார்த்தாங்கன்னா திரும்பவும் நாங்க எகிப்துக்கு போயிடலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அதனால வேதத்தில் வாசிக்கிறோம், 18 வசனத்தை பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, சுற்றி போக பண்ணினார். இன்னொரு முறை சொல்லுங்க, அதை நீங்க ரொம்ப யோசித்து பார்த்து சொல்லுங்க, சுற்றி போக பண்ணினார். நல்ல கவனிங்க. இப்ப நம்ம ஊர்ல இந்த ஆட்டோ டிரைவர்லாம் சுத்த வைப்போம், அது வேற, புரியுதா உங்களுக்கு? அது வேற, அது அவன் கள்ளத்தனமா பண்றது. சில நேரங்களில் ஆண்டவரே நம்மளை சுத்த வைப்பாரு, ஆண்டவர் நம்மளை அங்க சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போக வைப்பாரு. ஆனா ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாரு? ஷார்ட்கட்டா சீக்கிரமா இங்க தானே இஸ்ரவேல் தேசம் இருக்கு, இப்படி போறதை விட்டுட்டு ஏன் ஆண்டவர் இத்தனை வருஷம் நம்மளை சுத்தி செங்கடலின் வனாந்தரத்தின் வழியாக நடத்துறாரு? ஏன் பிரதர் இப்படி ஆண்டவர் சுத்தி சுத்தி சுத்தி நடத்தினார்னு கேட்டா, ஆண்டவர் அழகாக சொல்றாரு பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிஞ்சு எகிப்துக்கு திரும்பி போவாங்க. ஆண்டவருக்கு தெரியும் இஸ்ரவேல் மக்களை பத்தி, விசுவாசிகளை பற்றி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஏற்கனவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஆட்கள், அதனால இவங்க அங்க போய் பெலிஸ்தீரோடு யுத்தம் பண்ண போனா உடனே பயந்துட்டு திரும்ப அவங்க எங்க போயிருவாங்க? எகிப்துக்கு போயிருவாங்க என்பதை அறிந்து என் ஆண்டவர் அவர்களை சுற்றி போக, சுற்றி நடக்க பண்ணினார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படி சுற்றி போவது அதிக நாட்களாய் இருந்தாலும், சுற்றி போவது அதிக மணி நேரங்கள் எடுத்தாலும், சுற்றி போகிறதுனால அதிக களைப்புகள் சோர்வுகள் வந்தாலும், அவர்கள் பெலிஸ்தியர் நாட்டுக்குள் வழியாக போகாதது காரணம் என்னன்னா, தேவையில்லாத யுத்தங்களை சந்திப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. நல்ல புரிஞ்சுக்கணும், சில யுத்தங்களை நாம் செஞ்சாகணும், புரியுதா? சில யுத்தங்கள், உதாரணமாக இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம போராடி தான் ஜெபம் பண்ணணும். ஆனா சில தேவையில்லாத விஷயத்துல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. தேவையில்லாத விஷயத்துல போய் போராடுனா நம்ம பழைய வாழ்க்கைக்கு போவதற்கு அங்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று அறிந்து ஆண்டவர் பெலிஸ்தீரின் தேசத்தின் வழியாக போவது சமீபமா இருந்தா கூட தேவன் அவர்களை அந்த வழியா என்ன செய்யல? நடத்தல. கையை வைத்து கர்த்தரை மயப்படுத்துங்க, கையை வைத்து மயப்படுத்துங்க. இந்த வருஷம் ரொம்ப அலைச்சல் பிரதர், இந்த வருஷம் வீணான பிரயாணம், இந்த வருஷம் வீணான பண செலவுகள், இந்த வருஷம் இப்படி வீணா அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி நாட்களும் காலங்கள் எல்லாம் வீணா போயிருச்சு, ஏன் இது என்று நீங்க கேட்டா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் மறுபடியும் ஒரு யுத்தத்தை பார்த்தா அவங்க எகிப்துக்கு திரும்பி போயிருவாங்க. கையை உயர்த்தி அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி கையை உயர்த்தி வாய திறந்து, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார், சுற்றி சுற்றி சுற்றி போக பண்ணினார். ஆண்டவரே என் வாழ்க்கையில நிறைய முறை நான் சுற்றிட்டேன்ப்பா, வீணான என்னுடைய ஆவி, என் ஆவி நிறைய அலை அலை பாய்ந்தது, என் ஆத்துமா அலை பாய்ஞ்சிச்சு, என் ஆத்துமா சுற்றி திரிஞ்சது, என்னுடைய நானும் பல இடங்களுக்கு சுற்றி சுற்றி சுற்றி திரிஞ்சேன், கடைசியில் ஒன்றுமே நடக்கல, ஏன்ப்பா இது வந்துச்சு, எதனால வந்தது? ஆண்டவரே இன்னைக்கு நான் அறிஞ்சு கொள்றேன்ப்பா, இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு சுற்றி நடக்க பண்ணினதுக்கு காரணம் ஆண்டவரே, ஆண்டவரே ஜனங்கள் யுத்தத்தை கண்டா மனம் அடிஞ்சு போயிருவாங்க, அன்னவரே ஜனங்கள் யுத்தத்தை கண்டா மனம் அடைஞ்சு போயிருவாங்க என்பதை அறிந்து, என் ஆண்டவரே நீரே சுற்றி நடக்க பண்ணினீர், நீரே வனாந்தரத்தில் சுற்றி நடக்க பண்ணினீர். அதே போல இடத்துல எனக்கு வந்த எத்தனையோ போராட்டங்களின் நடுவில் ஆண்டவரே நீர் தான் என்னை நடக்க பண்ணினீர். அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வனாந்தர பாதை ஆண்டவரே, பக்கத்துல இஸ்ரவேல் தேசம் இருந்தாலும் 5 மணி நேரத்துல போகக்கூடிய இடமா இருந்தாலும் இத்தனை வருஷங்கள் நடந்து போவதற்கு ஆண்டவரே நீ சுற்றி நடக்க பண்ணினீரே. ஆனால் ஒன்றை கர்த்தருடைய பிள்ளைகளை அறிஞ்சு கொள்ளுங்க, அவர்கள் எவ்வளவு நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை, எவ்வளவு நடந்தாலும் அவர்கள் பின்வாங்கவில்லை, எவ்வளவு நடந்தாலும் அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. ஓ க்ளோரி க்ளோரி இயேசுவின் நாமத்தினாலே. சில நேரங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு வருகிற அநாசியமான அலைச்சல், அநாசியமான பண செலவுகள், இது நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது சம்பவிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று நாங்கள் நினைத்தாலோ எங்கள் ஆண்டவர் செய்கிற காரியத்தை இப்பொழுது எங்களுக்கு காட்டி கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உமை கரங்களை உயர்த்தி உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

0: progress.
1: ஆமீன். கர்த்தராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலிக்கூடாக மாலை நேர நித்திய ஒளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலேயே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் பாராட்டின கிருபை நாள், கிருபையின் தருணங்கள். அவர் இரக்கம் செய்திருக்கிறார். அந்த இரக்கத்தின் தாப்பனுக்கு நான் கூடி சோசம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். கிருபை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபித்து அவருடைய திருக்கரத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாங்களை ஒருமுகப்படுத்தவும் ஒருமனப்படுத்தவும் சங்கம் வானொலியை நீங்க தந்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக இந்த வானொலியை நீர் ஒரு திறப்பில் வாசலாம். எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. சங்கம் வானொலியும் வண்ணமாய் நீர் ஆசிரியத்துற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியத்தீங்களே, அதுக்காக சோஸ்திரம். அப்பா, இந்த வெளிச்சத்தின் பகுதியில அநேகர் வெளிச்சத்தை காணும், விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்க கிரிய செய்தீங்க அப்பா. கிருபை அளித்தீங்க அந்த தருணத்துக்காக, அந்த சலாக்கியத்தின் நேரத்துக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே, அந்த ஊழியரும் ஊழிய சாபகரும் ஆனந்தஸ்ரீ பிரதருக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். எல்லாம் ஊழியர்களை முடத்திருக்கிறதே ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பங்களா சபையாய் ஊழியர்களை ஆசிரியத்து வழி நடத்துகிறாங்க. அதே போல இந்த மாலை நீரணித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசிரியத்தர் முடியும் கருத்தில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வெளிச்சத்தில வெளிச்சம் காணணும் ஆண்டவர், விடுதலையின் வெளிச்சங்களாய் மாறணும், அது நித்திய வெளிச்சமாக எழும்பி பிரகாசிக்கணும். எல்லாமே பிரகாசிக்க கிருபஸ்தையும், எழுந்த பிரகாசிக்க கிருபஸ்தையும், இருளை அகற்ற வெளிச்சமாய் நீங்க உதித்தீங்களே. அந்த நித்திய வெளிச்சம் நீங்கப்பா, நித்திய சூரியன் நீங்கப்பா, நித்தமும் அந்த வெளிச்சத்தை காண. இந்த தேசத்துல நித்திய வெளிச்சமாய் மாலை நேரத்துல நீங்க எழும்பி ஐயா எழும்பினதுக்காக நன்றி செலுத்துற மாட்டேன். வெள்ள கருத்துக்களை வெளிச்சத்தை ஒப்பு கொடுக்கும். ஊழியரத்தை தொகுத்து வழங்குற மைந்தனையாக்கா நன்றி செலுத்துவோம். கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பதற்க நன்றி. அவரோடு இணைந்து ஊழியங்கள் செய்யலாம் ஊழியர்களுக்கா நன்றி செலுத்துவோம். அப்பா, அவருடைய கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறோம். கேட்டுக்கொள் அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம். மறுவழிப்பு கேட்கப்படும் அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் குடும்பங்களும் ஆசீர்வதியும். அதாவே உம்முடைய பிள்ளைகள் உமக்காக பணிக்கத்தக்கதாக நிலை நிற்கிற அபிஷேகத்தை நிலைப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பாவோட பிள்ளைகளை ஆசிரியர் இன்னும் எங்கெல்லாம் துவானோடைய அறியாய் சென்று அநேக ஆத்துமாக்களை கொள்ள பொருளை பங்கிட்டுக் கொள்ள உங்களுக்கு சித்தமாயிருக்கும். அந்த இடத்துல எல்லாம் அறுபடியை காண கிரியசை இயேசுவை நாமத்துல புகழ் செபிக்கிறோம். தகப்பனே, இதனால தொகுத்து வழங்கத்தக்க அடியாளுக்கும் சுகந்தாங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நோடு இணைந்து தொகுத்து வழங்கப்படுவீங்கக்கா நன்றி செலுத்துறோம். அவருடைய குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நாலுவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து ஞாபகத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலைநிறுத்த போற கிருபைக்கா நன்றி செலுத்தும். நல்ல கருத்து ஒப்பு கழிச்சிருக்கிறேன். நாளும் எல்லாம் இணைப்புகளை மடத்திருக்கிற தரகர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமா செய்து முடிக்கத்தக்கதா, உங்களை நாமும் மகிமைப்படுத்தக்கதா, இரவுளை வேறு பெருகணும் நாங்க சொல்லுகணும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நல்ல கருத்துவத்தை ஒப்பு கொடுத்து சபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக மாலை நீர் நினைத்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால நாங்கள் 7 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் துதிப்பாடல் செபங்களுக்குள்ளாய் கடந்து சென்று 7:30க்கு நாங்கள் சிறப்பின் வாசல் நிற்கப் போகின்றோம். கண்களை எரிடுப்போம். முத்தாசிவரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதி கூட கடன் செல்வோம். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடன் செல்வோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சமானது 8 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி என்பதை உங்களை அறிய தருகிறேன். இதனால முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்துல செய்தி எடுத்து வருகிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள். இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்துல சகோதரி சுபாலங்கு அவர்கள் எடுத்து வருகிறேன். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தை நிறுத்தத்தை செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் அன்ட்ரன் அவர்கள். முடிவாக நாங்கள் முடிவு ஜெபத்தோடு இணைவோம். அடுத்ததாக நாங்கள் தொடர்ந்து மறுவழிப்போடு இணைந்து நாளைய நிகழ்ச்சிகள் யாவையும் கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம், இணையுங்கள், அழையுங்கள். கர்த்தரே நாமத்தை ஒன்றாக நாங்கள் சங்கம் வானொலிக்கு சங்கமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பாராட்ட கிருபை பெரிது, அவர் கொண்ட இரக்கம் பெரிது, அவருடைய வல்லமை பெரிது. அப்படிப்பட்ட பெரிய தகப்பன் எனக்கும் உங்களுக்கும் துணையாயிருக்கிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க இந்த நாளை, இந்த வேளையை, இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிற தேவர். இதனால நமக்கு என்ன செய்கிறாராம்? அதாய முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இந்த வசனத்தை யோபின் புஸ்தகம் 5:9 நாங்கள் காணலாம். அப்படியாக அவர் ஆராய முடியாத காரியங்கள், இனி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட செய்கிற தகப்பன் நான் என்னோடு உங்களோடும் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்தும் பார்ப்பீர்கள்னு சொன்னால் அதே யோபுவின் புஸ்தகம் 9:10 இதே வசனம் இருக்கிறது. ஆராய முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதை நாங்கள் ஆராய முடியாது. அவர் இப்படித்தான், இது இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் எங்கள் பார்வையில, எங்கள் பேச்சில, எங்களுடைய செய்கையில, எங்கள் நடக்கையில இருந்தாலும் அதை ஆராய முடியாது, நம்மால் கணிக்க முடியாது என்று சொன்னால் அவ்வளவு அவருடைய கிரியைகள் பயங்கரமாயிருக்கிறது, வெளிப்படுகிறது, வெளிப்பாடாயிருக்கிறது. அப்படியாக அவருடைய தோற்றங்கள் நம்மால வர்ணிக்க முடியாதவர்களாய் இருக்கிறது. ஆமேன். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை துதித்து மகளை அழையுங்கள், இணையுங்கள். ஆராய முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார், செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். ஆமே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெபிப்போம், துதிப்போம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடு சோசரிக்கிறோம். அவ்வளவு நல்ல தகப்பன், ஆராய முடியாத பெரிய கார், எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க செய்கிறீங்களே அப்பா. உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தரே, பரிகாரியே, வல்லவரே, நல்லவரே, உமக்கு நன்றி. உங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, உமக்கு நன்றி. கிருபியாய் தந்த இந்த நல்ல வேலைக்காக சோஸ்ரம், இதுவரை நடத்தி வந்ததுக்காக சோஸ்ரம், இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வந்து நிற்கிறோமே அப்பா. நீ இருந்த 9 கண்ணின் மணி போலங்களை காத்தீரே கத்தா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.

உயர்த்திடுவீர், நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவீர் அப்பா. நன்றி ஆண்டவரே, மட்டும் நடத்தினே வினியேச, இந்த 9வது மாதத்தை மட்டும் நடத்தினீங்க அப்பா. ஏந்தி நீங்க சுமந்தீங்க, தப்புவித்தீங்க ஆண்டவர். அதுக்காக நன்றி ஆண்டவர், கோடி கோடி நன்றி ஆண்டவர். நாங்கள் வேண்டிக் கொள்ள நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடித்தோம். கரங்களின் கிரியல் அப்பா, அந்த கரத்தின் கிரியை நகல விடாதிருந்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவர், நம்முடைய கரத்தின் கிரியை உறுதிப்படுத்தினீரே அப்பா. நமக்கு சோஸ்ரம் எல்லா துதியும் எல்லா கனம் எல்லாம் மகிழ்ச்சியே தன் அமைதியான வேலையை பொருட்படும் ஆசிரியர் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இதனால நாங்கள் வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். இதனாலும் வார்த்தையின் தியானமாக 1 ஜோவானின் புஸ்தகம் 2 அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து தியானத்திப்போம். 1 ஜோவானின் புஸ்தகம் 2 அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவில் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமீன். இந்த 15-16 வசனங்களின் அடிப்படையில நமக்கு கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னு சொன்னால், நிச்சயமாக உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். அந்த அன்பு கூற வேண்டும், எதிலே அன்பு கூற வேண்டும்? அழிந்து போற அன்பிலே அன்பு கூறுறது அல்ல, அழியாத நித்திய அன்பிலே அன்பு கூற வேண்டும். ஏன் அழிந்து போற அன்பிலே அன்பு கூற வேண்டாம் என்று சொன்னால், இந்த அன்பு அழிந்து போய்விடும். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உலக ஓட்டம் முடிந்தவுடன் அது மறைந்துவிடும், அது தணிந்து போய்விடும். அந்த அன்பு என்னது? மாயமானது. ஆனால் தேவனுடைய அன்பு அது மறையாதது, அழியாதது, அது தேவனால் உண்டானது. அந்த அன்புதான் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதால அந்த அன்பு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி ரோமர்களது நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. அப்ப அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அப்ப அந்த அன்பு எத்தகைய அன்பு என்று சொன்னால், அது கண்களால் வந்த அன்பல்ல, கண்கள் இச்சையினால் வரல, மாம்சத்தின் இச்சையினால் வரல, ஜீவத்தின் பெருமையினால் வரல, உலகத்தில் உண்டா. அப்ப அந்த அழியாத அன்பு பிதாவிடத்தில் உண்டாயிருக்கிற அன்பு, அது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான அன்பு. அந்த அன்பு அந்த ஜீவனை கொடுத்தா வெளியேற பெற்ற அன்பு. கல்வாறு சிலுவையில் எனக்கு உங்களுக்காக தன்னே ஒப்பு கொடுத்த ஜீவ பலியாக, ஒரே பலியாக எனக்கா உங்களுக்கா, நானும் நீங்களும் பாவியலாயிருக்க, அந்த பாவியலுக்காக எனக்கு உங்களுக்காக ஊற்றப்பட்ட அந்த அன்புதான் வெளியேற

0: பெற்றது, அது அழியாதது, அது நேற்று முன்று மின்றும் மாறாதது, இருக்கிறவராய் இருக்கிறது அந்த அந்த அன்பு, அழியாத அன்பு, பிதாவினால் உண்டான அன்பு பெற்றுக் கொள்வோம். இந்த உலகத்தில் உலகத்தில் உண்டான அன்பிலும் அழிந்து போற அன்புனால நாங்கள் அழிந்து போகாத படிச்சு, அந்த மாயமான மாயஜாலமான அன்பில நாங்கள் மறைந்து போகாத படிச்சு, அழியாத அன்பில நித்திய வெளிச்சத்தின் அன்பில நிறைத்திருந்து அந்த அன்பை பெற்றுக் கொள்வோம். அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தனா ஒன்றே மகிமைப்படுவதா. நாங்கள் அடுத்ததாக ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சகோதரியர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்பை கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள். ஊழியர்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் உங்களோட ஒருமனப்படுவேன்.
1: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா தேவன், நமக்கு அடைக்கலமும் தலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர், நல்ல நல்லவரும் போதுமானவராக இருக்கிறேன் கர்த்தரே. நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன். நன்றி அப்பா இயேசுவே. இந்த நித்திய வெளிச்சத்தில் ஒளியாக எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு முன்பாக உங்களோட சமூகம் வந்து இருக்கிறதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கோணலானவைகளை அப்பா நீங்கள் அதை யூ வில் மேக் இட் ஸ்ட்ரெயிட். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் அவையிலிருந்து விடுதலையாக்கி எல்லா விதமான நிலபுரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன விதமான நிலபத்தில் இருந்தாலும் யாவற்றையும் நீங்க நேர்மையாக்கி கொடுக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி அப்பா. அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே தெரு தெருவாய் இயேசு நாமத்தை முழங்க அவருடைய நாமத்தை சொல்வதற்கு ஒரு கூட்டத்தார் எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. சபையில் எல்லாம் தூய்மையாக்கி சாட்சியாக வாழணும் என்று ஜபிக்கிறேன் அப்பா. அந்த சபையில சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் உள்ள சபையில் உள்ள அந்த மக்க ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே ஒரு மெனத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அவங்களோட குடும்பங்களுக்குள்ளேயும் ஆண்டைய ஃபேமிலிகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். வரப்போற ஊழியக்காரர் யாவரும் ஆண்டவரே புதிதான வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு எங்களை கொண்டு ஆசீர்வதிக்க போற கிருபைக்கு நன்றி. உடைய பரிசுத்தமான ஆவிக்காவனி நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒருமனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு ஜெபிக்கும் ஆவியலை உங்கள் ஜெப ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கத்தான் ஆண்டவரே போதுமானவராக எங்கள் மத்தியில் இருந்தே கிரியை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காவண்டி நன்றி. உங்களை நாங்கள் நம்பியிருக்கும் பொழுது நீங்க ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர்கள் ஆண்டவரே அப்பா. இந்த நாளே எங்களுக்கு புதிதான நாளாக இந்த மாசம் முழு இந்த கடந்த நாட்கள் முழுவதும் அப்பா இந்த முழு மாசமும் எங்களை நீங்க கண்ணோக்கி பார்த்து உங்கள் சிறையின் கீழே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வச்சு நீங்க வழி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி. மறுபடியாக புதிதான மாசத்துக்கு போறதுக்கு ஆண்டவரே உங்களோட சமூகம் எங்கள் முன்பாக போய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களே நீங்க பெரிதான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. யாவரையும் உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க சிஸ்டர் சுப்பாவையாண்டவரே. உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. எந்த விதமான தடையிலும் வராத மண்டமாக அப்பா. பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா மறைவில் செய்கிற இந்த ஊழியத்தை எங்கள் மாண்டவரே ஆசீர்வதிங்க. அவங்களே மாண்டவரே ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவங்க செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகையும் உங்களுக்கே ஒரு அந்த குறி. யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. நீங்க நல்லவர். நீங்க போதுமானபடியா உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். நன்றி அப்பா. நன்றி நன்றி இயேசுவே.

0: துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென் அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உங்களை துதித்து கொண்டிருப்பதற்கு தந்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்க ரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க இந்த இடத்தை, நீங்க ரத்தத்தினால மறைத்து இந்த அப்பா உங்களோட பரிசுத்தமான உங்களோட பிரசன்னத்தை ஒவ்வொருதும் கண்டறியத்தக்கதாக யாவரையும் உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய சத்துவத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வழிகள் எல்லாம் எங்களை காப்பதற்கு தூதர்களை அனுப்பி நாங்கள் எங்கள் கால்கள் பாதம் கல்லில் இடராத படிக்கு நீங்க காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமை படவேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஊழியருக்காக ஜெபத்தை எடுத்து அருமையான பாடலை பாடிதோ நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களையும் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். சங்க வானொலிக்குள் ஒன்றாக நாங்கள் சங்கமிப்போம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி சிஸ்டர். God bless you.
1: ஆமே, நன்றி. God bless you. ஆமே. நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க சிஸ்டர் எங்களோடு ரஞ்சினி அவர் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புக்கு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. God bless you.
1: ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you too. எடுத்து வாருங்கள் உங்களின் ஜெபத்தை வானொலி ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை ஏறெடுத்து வாருங்கள். உங்களோடு நான் ஒருமனப்படுகிறேன்.
2: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Thank you, Father, for this wonderful day, Lord, being a national holiday and a statutory holiday today, Lord. Father, even as we, Lord, remember, Lord, the day for our Aboriginal community, Lord, that has been, Lord, remembered today, Lord, and making it like a memorial day, Lord, on behalf of Lord Jesus, this community, Lord, we remember them, Lord, to bring truth and reconciliation, Lord. But we know, Lord, who brings us the real truth and peace and reconciliation between man to man, between human beings to human being. And that would be our Lord and our Savior, the Lord Jesus Christ alone. He's the only one who can make that truth and reconciliation to bring peace, Lord, between all of us, Lord, all communities to come together as one, Lord. Especially, Lord, on behalf of Canada, Lord, and this day, Lord, that we have set aside, Lord, to remember it, Lord. May it be, Lord, coming from you from heaven above with such a blessing, Lord, upon this Canada, Lord, this nation that you have sought out and you have brought out, Lord. Set aside, Lord, for your, Lord, for you and for your glory alone, Lord Jesus. Nothing can hinder it. Nothing can come against it. Nothing can, Lord Jesus, come against your promises that you have already, Lord Jesus, given to it, Lord, even from the 1700s, according to the Puritans, that they came and prophesied over Canada, Lord Jesus, about even, Lord, the 300 decades ago, Lord. Oh, God, we thank you, Lord, because that promise still stands true, Lord, and firm, and that foundation that has been laid down, Lord, even with, Lord, our very way in, Lord, that you have brought us, Lord, our constituents, Lord Jesus, that are standing, Lord, that we make, Lord Jesus, the supremacy of God and the rule of law are the two supreme way in which, Lord, we lead this country, Lord, that has been, Lord, our constituents, Lord, oh God. So with that, Lord Jesus, honor that, Lord Jesus, for this country, Lord, as you are, Lord, our God Almighty, has been, Lord, focused first, Lord, as the supremacy of God in the name of our Lord and Savior, Jesus Christ alone. So we thank you for that, my Savior. Now we pray, Lord, oh God, even as we, Lord, broadcast on a holiday like today, Lord, with this special day, Lord, we bring about, Lord Jesus, Nithya Valicham, Lord, across the nations of the world, oh God, across the land and the seas. Even as we, Lord Jesus, come together, Lord, as a team, Lord Jesus, as it been, Lord, focused upon it, Lord, we bring, Lord, Sister Subha, Lord, even as she is hosting it today, Lord, be with her leader and guider, right, Lord, from the beginning to the end, Lord, with your anointing resting upon her, Lord, and everything said and done, Lord, to honor and glorify you, Lord Jesus, and lift your name up, Lord, according to your promise that you would draw all people unto yourself. That is your promise also, my Father. And Lord, we thank you, Lord, for the ministry that has been already going on from Sister Dolly, Lord, praying for the workers and the worship and all that, Lord, that has been going on. Lord, we thank you for that blessing as well, Father, and also, like it's been already mentioned, Lord Jesus, for all that is going on in the background, Lord, With Brother Leslie and Sister Rita, especially with Brother Leslie, as we always remember, Lord, and we thank you for it, Lord, for all the recordings and all the rest of our media networks that go on with production and everything, and Sister Rita also working alongside, Lord, with all the coordination that takes place, Father. Bless them, lead them, guide them accordingly. Bless them and their families as well, Father. And all the teamwork that has been going on, Father, even as we also remember, Lord, Brother Mahendran, who had been faithfully working, Lord Jesus, through the network, Lord. Remember him and his family as well. And we thank you for that, Lord Jesus, for all the mercies, for all the loving kindness that is bestowed upon your teamwork. And also thank you for the workers that are coming, Lord, with their work, Lord, that has been going to go on with the word of the living God, that is going to, Lord, coming out of their lips with anointing power of the Holy Spirit, going forth into the people, Lord, as they are going, Lord, coming and listening, Lord, with 200 nations and 97 stations that are also joining, Lord, accordingly. Thank you for all of that blessing that is going to go forth, Lord, with your power and your might, according to the word that you have said, Lord, from Zechariah 4:6. Lord, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord, that this mountain will crumble and fall and become plain. That means any hindrance, any power that withstands, the power of the Holy Spirit will not be able to withstand. It will never be able to hinder it in the name of Jesus. So I thank you for that promise, Lord. And I thank you, Lord, for Sister Brinda and Sister Subha and Pastor Anton, who are going to come and bring up the word, Lord. Be with them, anoint their lips, Lord. Bring forth the word that you have prepared upon their hearts, Lord Jesus, and their spirits to come forth, Lord, in might and power and strength and hope and glory and witness as it goes through into the hearts of and the lives of people, O God, as they are listening to it, Lord. Make, Lord, the soil of their hearts prepared, Lord Jesus, as they receive it, Lord. Not a single word will fall down to the ground, but bring forth much fruit upon their lives, Lord. They will be obedient to the Spirit, Lord, and bring forth, Lord, that is which is of yours, Lord, the way you have intended it through the power of the Holy Spirit, Lord, to emanate into their hearts and lives, Lord. And they will, Lord Jesus, thereby, Lord, be blessed by it, Lord. That is where, Lord, the very power that comes through the Holy Spirit that works will abide and bring forth, Lord, the fruit of the Spirit to come through, Lord, upon their hearts and lives. And I thank you for that, Lord. Also thank you, Lord, for the listeners that they are listening, Father, even at this very moment, Lord, O God. 200 nations, Lord, in 200 nations, Lord, emanating, O Father, with the way that you have assigned them to come in. This is no accident, Lord, that you have brought them forth, Lord, into Nithya Balitsam at this time, Lord. Even as they are listening, Father, all that has been said and done, Lord, is to for them to know that you are a God who loves them, cares for them. And, Lord, you are a God, Lord Jesus, who would never leave them nor forsake them. Therefore, Lord, help them to, Lord Jesus, no matter what their circumstances, as we always say, Lord, despite of their conditions, despite of their circumstances, Lord, you care for them, you love them, you lift them up, Lord. Out of those circumstances, Lord, when that's why you have said, look unto me, the author and the finisher of your faith. Do not turn to the right or to the left. Therefore, Lord, I, Lord Jesus, stand in the gap, Lord, along with the team, Lord Jesus, right from Nithya Balicham, Lord. And we pray together, Lord, in the name of Jesus Christ, that, Lord, all their, Lord Jesus, calamities, distresses, anything that they have been bombarded by the enemy, Lord Jesus, of their souls, Lord, be eradicated, dissipated, cast out in the name of Jesus Christ, even at this very moment, as we, Lord Jesus, stand upon your promises. All your promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that, Lord. I also thank you, Lord, for touching them mentally, physically, emotionally, more than anything spiritually, Lord Jesus, as they grow forth, Lord, O God, as they come forth, Lord, O God, from the word of God, Lord, as they open up their hearts and they grow in it, Lord. See the enlightenment, Lord Jesus, that you bring forth the word upon their lives and hearts. There is a breaking forth of everything that is bound, Lord, shall be released and completely, Lord, unlocked and set free in Jesus' name. Every chains fall off, every, Lord Jesus, hindrance be removed, and they will find victory. We call out from the victory side because it is already finished. You called out from the cross of Calvary when you bore our sins and our sorrows and our curses upon you, that we might find, Lord Jesus, complete restoration and peace and love and joy. So we thank you for that, Lord, that we call out from the victory side on behalf of each and every person that are listening, that the way they came in, they will never leave, but leave, Lord, before the end of this segment, Lord, before the end of the segment, as all the words of the lips of the servants go forth, Lord, they will leave with much victory, much of your blessing upon their hearts and lives, with hearts, Lord, be full, Lord, with the glory and the power and the presence and the joy of the Lord. In the name of Jesus, I pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. Thank you for praying. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister.
2: Amen. Thank you. God bless you, Sister Suba.
1: Amen. God bless you. அம்மே, நாங்கள் இதுவரை நிறவும் தூதி பாடலை கூட கடன் சென்றோம். நாங்கள் அடுத்ததாக 7:30 to 8 வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியிலே நாங்கள் இணைந்து செபிக்கப் போகின்றோம். இணையுங்கள், அழையுங்கள். சிறப்பின் வாசலை நீக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக சிறப்பின் பகுதியை கத்த தந்ததுக்காக என்று ஆயுதவனை சோசரிக்கிறேன். என்னாலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேரான்ற பகுதியில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னாலும் முதலாவது நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். எங்கள் கனடா தேசத்துக்காக, இந்த தேசத்தினுடைய தெய்வீக பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். பல்வேறுபட்ட ஜனங்கள் வாழ்ற இந்த தேசம், பல் கலாச்சார சூழ்நிலைகள், பல்வேறுபட்ட மொழிகள் பேசுகிற ஜனங்களுக்குள்ள கத்தர்கிரிய செய்யும்படியா, அவருடைய ராஜ்யம் நீதியும் கட்டப்படும்படியா, ஜனங்கள் அவரை தேடுகிற உணர்வை மத்தர் கொடுக்கும்படி, ஆளுநர் உட்பட சாதாரண குடிமகன் வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஒரு வெளிச்சத்தை கத்தர் இந்த ரட்சிப்பை வெளியேறப்பெற்றது அந்த கொடுக்கும்படியாக தேசத்தின் திறப்பின் வாசல்ல ஜெபிப்போம். இந்த நாளை நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஒருமனப்படுங்கள். கனடா தேசத்துக்காக முதலாவது நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போம். சோஸ்ரோ மாண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. கிருபியா இந்த திறப்பின் வாசல் தந்தீரே, உமக்கு நன்றி. நன்றி கோடி கோடி சோஸ்ரம். பூமியில எங்கே இருவர் மூவர் என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குரைத்த தகப்ப, நீங்க வாக்கினால் சொன்னத கரங்களினால் நிறைவேற்ற தெய்வம் அல்லவா. இந்த நாளிலும் உங்கள் கனடா தேசத்தை நம்ம திருக்கரத்துக்குள்ள தருகிறேன் ஆண்டவரே. தேசத்தின் இல்லையங்க அப்பா, நீ ஆளனும் ஆண்டவரே. உங்க தெய்வீக பாதுகாப்பு உண்டாம்படியா செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த தேசத்தை ஆளுநர் ஒப்பு கொடு, அதிகாரிகள் ஒப்பு கொடுக்க, பதவியில இருப்போம் ஒப்பு கொடுக்க, எல்லா குடிமக்களையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரை பேர் பேரா நீர் பொறுப்படுக்க வேண்டுமடியா, அவளை வழி நடத்த வேண்டுமா, ரட்சிப்பை காண வேண்டுமா செபிக்கிறப்பா. உடைய கரத்தை நீட்டி ரட்சித்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பல்வேறுபட்ட ஜனங்கள் அப்பா, பல்வேறு மொழி பேசுகிற ஜனங்கள், பல்கலாச்சார ஜனங்களா இருக்கப்பா, இந்த ஜனங்களை உம்மாலதான் ஒருமனப்படுத்த முடியும். உம்மை தேடுவ இருதயத்தை உமக்கு கொடுக்க முடியும். நாளிலும் கத்தாவே, நீ அப்படிப்பட்ட ரட்சிப்பை, அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை இன் ஜனங்கள் காணும்படியா கிரிய செய்ய வேணுமா செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே, நாளிலும் தகப்பன் எந்த திறத்தால மூடி பாதுகாத்துருங்க. சத்ரு உட்புதலும் குடியோடிப்பா இல்லையென்ற வானத்து பழனியை திறந்த ஆசுவை கத்த ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்துக்கு என்ன தடையா இருக்கும், இந்த தடைகளை உங்களுடைய நாமத்தால் உடைக்கிறோம் ஆண்டவரே. அகப்பனே, கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க, விளைச்சல்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா தகப்பனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை செபிக்கிற தேசத்தை கத்தாவே, உம்முடைய ராஜ்யம் எழுப்புவதற்காக நன்றி செலுத்துறேனப்பா. இதனாலும் ஒப்பு கெடுக்கிறேன் கத்தாவே. அப்பா தேவிய சமாதானத்துக்காக செபிக்கிறோம். சமாதான குளத்துல கொண்டு வர்றேன் எல்லா சமாதானத்தை கெடுக்கிற சத்ருவின் திட்டங்கள் அப்பா எல்லாம் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய சமாதானத்தில் அவட்டு சென்று அந்த சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்டாவதாக. உன் அரங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக சொன்னீங்களப்பா. அந்த சமாசம் உண்டாமடியா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பனே, இந்த தேசத்துல எல்லா காவலோடும் எல்லாரையும் நீ பாதுகாக்க வேணுமா செபிக்கிறோம் அப்பா. வீட்டு இருக்கிற பிள்ளைகள், வெளியில போற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகள், அம்பேரி தேவைகளுக்காய் போற பிள்ளைகள், படிக்க போற பிள்ளைகள் கட்டாது, ஒவ்வொருதரையும் பேர் பேராய் பொருட்படுப்பீரான். உங்களுடைய கரம் கூட இருப்பதாக கத்தாது. எல்லா நாச மோச பட்டியங்களுக்கும் விலக்கி காத்து கொள்வீராக. கொள்ளை போதிலும் கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பீரா, கொள்ளை பாதகத்திலிருந்து பாதுகாப்பீரா. உம்முடைய கரத்தினால மறைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொள். என் தேசத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வைக்காதே போன்னு கட்டளை. மருத்துவ கோட்டைக்குள் ஒப்புக்கொடு. எதிரினுள்ளே அவனை பாதுகாப்பிலான விசுவாசத்தோடு நல்ல கருத்தை தந்து ஜெபங்க ஜெபத்தை கழுவி ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உங்கள் விண்ணப்ப சொல்றதை கேட்டவரே சோசரும் நீர் பலதரப்புற கிருபைக்காக நன்றி. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிவரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக அப்பா கண்களை ஏறெடுக்க உங்களோட சகோதரி டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அழைப்பு கொண்டு வருவோம். சிஸ்டர் டோலி கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிவரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இஸ்ரவேலுக்காக செவ்வீங்க. இஸ்ரவேல இன்னைக்கு அதாவது சட்டபூர்வமாக அக்டோபர் 27 அங்கே தேர்தல் நடக்க போறது. அந்த தேர்தலில் கத்தர் நல்லொரு ஆளுநர் எழுப்பி தர வேண்டும். இஸ்ரவேலை காக்கிற உறங்குவங்களை தூங்குவதும் இஸ்ரவேல தேவன் தான் ராஜா. அந்த ராஜாவை ரட்சிப்பை காணுது ஜூதர்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பை காணணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். விழுந்து போனதெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழணும். அப்படியாக தேசத்துக்காக செவியுங்க. உங்களோடு நான் ஒருமனப்படுறேன்.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசு. நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் கேட்கறதுக்கு முதலாக நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள் ஆண்டவரே எங்களுக்கு தேவைகளை. அப்பா நன்றி சாமி, நன்றி இயேசு, நன்றி அப்பா. அப்பா இயேசு ராஜா, உங்களால் மட்டும்தான் இவைகளை செய்ய முடியும். மனுஷரால் முடியாத காரியங்களை நீங்கள் செய்கிற தகப்பனாக இருக்கிறீர்கள் அப்பா. கூப்பிடு, நீர் பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குற தகப்பனே, இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்படி வருகிறேன் அப்பா. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மக்கள் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற அப்பா, அவர்கள் போற பாதையில நீங்க பாக்குறீங்கப்பா. அப்பா அவர்கள் போற அப்பா அந்த அந்த பாதையில் நீங்க அவர்களுக்கு முன்பாக போய் ஆண்டவரே, அவர் இந்த அவங்க அந்த அங்க உள்ள அந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே நீங்க எல்லா விதமான கோணலானைகளை நேர்த்தி கொடுக்கும்படியாக ஜபிக்கிற ஆண்டவர், எல்லாத்தையும் நேர்மையாக்கி ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜபிக்கிற அப்பா. எல்லா விதமான எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் மத்தியில் இருந்தாலும் அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. உலக இருப்பதிலும் எங்களுக்கு இருக்கிற பெரிய அப்பா தண்ணீரை கடந்து போடும் கடந்து போகும் பொழுது ஆண்டவரே உண்மையில் அவைகள் புலர்வதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே, அக்கினிக்குள்ளாக அவங்க போகும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்குள்ள அவங்க ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தின் தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் அறியக்கூடிய தக்கதாக ஆண்டவரே எல்லா தடைகளையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா நீங்க உங்கள் தூதரலை அனுப்பி ஆண்டவரே அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து அவர்களை அவர்கள் அவங்களை பாதுகாப்பதற்கானவரே அவங்களுக்கு ஒரு பெரிதான புட்ட வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்பா. உங்களால் மட்டும்தான் இது செய்ய முடியும். மனுஷரால் செய்ய முடியாதவர்களை நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தான் செய்ய முடியும். எங்களுக்காக வேண்டி மறித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர். அந்த உயிர்த்ததலை ஆண்டவரே அவர்கள் காணக்கூடியதாக அங்குள்ள தட்டைகளும் அங்கு நடக்க போற அந்த நேரங்கள் ஆண்டு அந்த நடக்க போற அந்த மீட்டிங்ஸ்லையும் ஆண்டவரே என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறதோ அதுக்குள்ள ஆண்டவரே நீங்க தான் பெரியவர் என்று சொல்லி நீங்க சரியான ஒரு மனிதரை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அவர்களை நடத்தக்கூடிய ஆட்களை ஆண்டவரே நீங்க நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. மனுஷரால் செய்யற காரியங்கள் அப்பா உங்களுக்கு இது இலேசானது காரியமா இருக்கப்படியா? நன்றி. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, உம்மால் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மனதுருக்கி கரம் நீட்டி அதிசயம் செய்யவரே. உங்களோட சித்தத்தின்படி அந்த நாடு சமாதானத்தின் தேசமாக சமாதானத்தின் நாடாக மாறுவதற்கு அப்பா உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை அனுப்பி அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவரே உங்களை தேடி வருவதற்கானவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்க உன்னதமான கத்தரே அப்பா, அவர்கள் உங்களுக்குடையவர்களாக தாமரமாக மாறக்கூடியதாக அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதே உன் கூடாரத்தை அணுகாத வண்ணமாக எல்லா விதமான பிசாசின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் அர்த்தட்டுகிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களுடைய நாமத்தின் மூலம் நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இப்பர்கள் நீங்கள் அவர்கள் தண்ணீர்கள் மூலமாக எந்த விதமான பிரச்சனையில் நடக்கும் பொழுது நீங்கள் அவர்கள் மத்தியில் இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, குருடர்களை பார்க்க செய்தீர், மூடவர்களை நடக்க செய்தீர். அப்பா, உம்மால காயத்தால் சுகமானேன் என்று கோடி ஆண்டவரே. அங்க கஷ்டத்துக்குள் இருந்த மக்களுக்குள்ள ஒரு சுகமான வாழ்வு வாழ்வதற்கு அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தையும் அவர்களை விடுதலையாக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. உன்னதமான மறைவில் இருக்கிறவரே, அவர்களும் கூட நிழலில் தங்கக்கூடியதாக அவர்களை பாதுகாத்து அவங்களை போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களை அப்பா பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உட நாமம் மட்டுமே மகிமை படுவனும் என்று கூறி அங்கு உள்ளவருக்கு அப்பா பெரிதான விடுதலை கொடுத்தபடி கொடுத்து அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டபடியா நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாடப்பட்டு ஜெபித்திருக்காக கண்டிப்பா அந்த விண்ணப்ப சத்தத்தை கத்தர் கேட்டார். ஜெபித்தவங்களையும் குடும்பத்தையும் குறித்து கத்த நிறைய ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம ஒன்றாக சங்கம் வானொலிக்க சங்கமிப்போம். நன்றி சிஸ்டர்,
3: நன்றி.
1: கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிரும் பருவத்துக்கு நேரான பகுதிகளை இணைந்திருக்கிறோம். நாளும் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். மத்தியகிழக்கு நாடுகளுக்காக அந்த ஆறு நாடுகள், அந்த ஆறு நாடு முஸ்லீம் நாடுகள், நாட்கள் யுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகள், வேதனையில கண்ணீரில கவலையில கஷ்டங்கள் உறவுகள் இழந்து தவிக்கிற அந்த தேச மக்களுக்காக ஜபிப்போம். கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன். என்னோட உருமனப்படுங்கள். சோசரமாண்டவரே, நன்றி தகப்பரே. இந்த நாளும் கத்தாவே இந்த ஜெப குறிப்பம் எடுத்திருக்கிறதுக்குள்ளாய் தருகிறேன். மத்திய கிழக்கு நாடுகளுக்காக வருகிறேன் கத்தாவே. கத்தாருக்காய் வருகிறேன், சவுதிக்காய் வருகிறேன், ஐக்கிய ராஜ்யத்துக்காய் வருகிறேன், ஓமானுக்காய் வருகிறேன் கத்தாவே. யசப்பா, ஹவுதி, சவுதி எல்லா தேசங்களையும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆறு நாடுகளை பொருட்படுத்தீரார் என் தகப்பனே. ஆளுக செய்வீர், ஆளுநர் அதிகாரிகளை பதவியில இருப்போற குடிமக்களை தருகிறேன் கத்தாவே. அப்பா, சீரான காலையை கொடுங்க ஆண்டவர், சீர்படுத்துங்க ஜனங்க ஜெபிக்கலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தாப்பனே சோஸ்ரம் சோஸ்ரம் உங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே சோஸ்ரம். பாதிரப்புற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. கண்களை ஏறெடு போங்கதாசுவரம் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் அஞ்சனி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் ஓ சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் லார்ட். தங்களை ஏறெடு போங்கதாசுவரம் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததி அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சரங்கள் என்று சொல்லும்படியாகவும் வாழும்படியாக, அப்படிப்பட்ட வழிகளை கற்றுக்கொள்ளும்படியாக, பத்திரிகை செய்யும்படியாக செவ்வீங்க. அன்றைக்கு உலக வழிகள், பாவ வழிகள், உங்க துன்மாக்களுடைய ஆலோசனைகள், பாவியல் வழியில பரியாசக்கருக்க உட்காராம எங்கள் பிள்ளைகள் தலைமுறையாக அவரை சேவிக்கத்தக்கதாக, பரிசுத்த ஜாதி என்று சொல்லி, ஆசீர்வாத சந்ததி என்று சொல்லி, நீ தேவனே இந்த ஜனங்கள் எனக்கு மேற்கொள்ளும் என்று சொல்லும்படியாக, அப்படிப்பட்ட கிரியை எங்கள் தலைமுறைகளை காண எத்தனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக்கொடு செவீங்க. உங்களோட ஒரு மனப்படுத்தி
2: ஆமேன். நான் ஜபிக்கும் முதல் இன்னொரு பெரிய ஒரு காரியம் ஒன்று நடந்தது. அதை நான் அவருக்கு பகிர்ந்து அதுக்கும் சேர்த்து ஜபித்து போட்டு ஜபிக்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்லியிருந்தார்கள் இன்னொரு 9/11 நடக்கக்கூடிய அளவுக்கு அங்கே துபாயிலிருந்து புறப்பட்ட ஒரு
1: ஃபிளைட்
2: ஒன்று, அது வந்து அந்த இந்தியன் பைலட் தான் பைலட்டும் துபாயில இருந்து ஒரு கோ பைலட்டும் சேர்ந்து போன நேரம் அந்த இந்தியன் பைலட்டை அந்த கோ பைலட்ட குத்துற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் குத்துப்பட்டுட்டார். ஆனாலும் அவர் அந்த காக்பிட்ட துறந்ததால வந்த அந்த நன்மை கத்தர் அவருக்கு கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் இருந்து அவர் அப்படி போய் அந்த 180 பேசஞ்சர்ஸ் அண்ட் 300 எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்குள்ள அந்த அந்த பேசஞ்சர்ஸுக்குள்ளே இருந்த பைலட் ஒரு ஆளே வந்து அது நோஸ் டைவ்ல போய் கொண்டிருந்தது, ஒரு 2000 பீட்டுக்கு மேல இருந்தது நோஸ் டைவ்ல போய் கொண்டு அந்த நேரத்துல அந்த ஒரு பைலட் ஒரு வேற ரெண்டு மூணு பேர் பைலட்ஸ் இருந்திருக்கணும் இருந்த கேள்வி. அதுல ஒரு பைலட் தான் போய் பைலட் பண்ணி அதை கொண்டு போய் திரும்பவும் துபாயில சேர்த்ததால பெரிய ஒரு ஒரு அற்புதமான காரியமா நடந்திருக்குது.
1: போக்குவரத்து துறைக்காக விசேஷமா ஜெபிப்போம். விமானத்துறைக்காக நீங்கள் இப்பொழுது ஜெபிங்க, நாங்கள் அடுத்ததாக ஜெபத்திற்கு எடுப்போம்.
2: ஆமென். தேங்க்யூ லார்ட் for this wonderful way, miraculously, Lord, you saved Lord Jesus, that flight, and also the pilot, Lord, despite of a serious incident, Lord, we pray for him, Lord Jesus, that you would save his life and completely recover him, make him recover, Lord, well, and also, Lord, all the passengers and the children that were saved, Lord, we thank you, Lord, it's a miraculous intervention that you came through, Lord, in Jesus' name. We also now pray, Lord, oh God, in the name of Jesus, even as, Lord, we come through, Lord, for this situation, Lord, for our children, Lord, the children, Lord, of each and every country that the listeners are listening to, Lord. They all have children that attend, Lord, right from, Lord, from the children that are very young, from preschool years to their school grade years to their university years, Lord, whatever situation they are in, Lord, in terms of schooling and being children or even going through, Lord, teenage years to adolescent to adults, Father, even in the university years, Lord, oh God, even as they have started school now, Lord, oh God, that the parents carry so much of their burden for their children, Lord, even as we stand in the gap, Lord, we pray, as we also are parents and we have had children and even to the point of grandchildren, Lord, oh God, we give these children into your hands, Lord, stand in the gap, Lord Jesus, and we pray, Lord, oh God, that you are their only protection, Lord. You are their only savior. You are their only one, Lord. Not only, Lord Jesus, academically, Lord, that you would give them wisdom, but you give them wisdom, knowledge and understanding to know how to maneuver, Lord, through the situations that they are in, oh God, no matter in school or within their social communities and, Lord, however they might be, Lord, interacting with people, oh God, wherever they might be going and wherever they might be coming in, Lord, that you would put your, Lord, hedge of protection around them. Plead the blood of Jesus Christ upon them, Lord, oh God. And, Lord, I pray, Lord Jesus, especially, Lord, in these days of the media influence, Lord, oh God, that they would be able to, Lord, divide the truth within themselves, Lord, oh God, that the parents would, Lord, know, Lord, how to maneuver these children, Lord, into the right paths, Lord, that they would not be, Lord Jesus, by deceived by any means, Lord, through any other ways, Lord, oh God, but follow, Lord, in the paths of righteousness, that the way only when the parents, Lord, are the responsibility, Lord, until the children, Lord, are under their wings, Lord, to guide them, Lord, in such a way, Lord. So I pray, Lord, for that wisdom that you would give the parents accordingly, Lord, opening their eyes of understanding, Lord, how to, Lord, maneuver through these situations, Lord, to keep their children, Lord, in that place, Lord, where they belong, Lord Jesus, with a way in which they can, Lord, give them such protection, Lord, oh God, not only, Lord, even as their children grow up, Lord, oh God, but even after that, what it's been instilled upon them is what it's going to take them through, Lord, because Lord, you have said, Lord, when they are brought up in the admonition of the Lord, what they receive upon their hearts and lives when they are young, it will not depart them from them when they are old. That is why, Lord, it is so important in the formative years, Lord, the foundation is laid properly upon their hearts and lives. Therefore, Lord, I pray, O God, that you would somehow, Lord, make them, Lord Jesus, to come together, Lord, in places, Lord. We are not only Christian parents, but other parents, Lord, would not also, Lord, see the truth in it, the power in it, Lord, when they come to the knowledge of their salvation, what they can, how they can impact their families, Lord, in this way, Lord. So I pray, O God, that you would, Lord, now for the younger children to be, Lord Jesus, raised in that manner, Lord. I thank you, Master. There's nothing impossible with you, my Savior. That you would, Lord, bring a Lord Jesus the way in which, Lord, only you can do it and none other, Lord. That is why it's so important, Lord, for the churches to stand in the gap in each and every community that they reside, that they represent, Lord, oh God, that they would, Lord, come between them and the people of their community, Lord, as the church that you have created them to be. It is not a building. It is not the pulpit or the pew. It's the people of God that are called his church, the body of Christ that are called his church, that become his weapon of warfare to carry on with the task that you instilled and you brought it upon them through the power of the Holy Spirit. That is why, Lord, that is the very weapon that you have produced, Lord, through the working of the power of the Holy Spirit, Lord, is the greatest weapon that they can carry into the community, because they are greater is he that is within us than the one that is in the world. And when their children, Lord Jesus, are also, Lord, are covered with that same power and presence upon their lives, Lord, they would carry that into their children, into their schools and into their surroundings that they are in also, Lord. Therefore, we pray that blessing upon them, pray that authority upon them, pray that protection upon them in the name of Jesus Christ. And I thank you, Lord, that there's nothing impossible with you, Lord Jesus. You would do this, Lord, in these communities and these people, I pray, and these parents and the children, I pray, Lord, mainly, Lord, upon this different years, different ages of these children, starting from very young years to the university years, Lord. Cover them all, protect them all, be with them all, lead them and guide them into, Lord Jesus, this new season they have started with school once again, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen, amen. Thank you, sister. Thank you for praying, powerful prayer. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister.
2: Amen. God bless you too, sister.
1: Amen, amen. Thank you. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையொரு பருவத்துக்கு நீரான்ற பகுதியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம், போக்குவரத்துறைக்காக ஜெபிப்போம். கத்த போக்கிலும் வனத்திலும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அடியா விசேஷமாக ஜெபிப்போம். கத்தான் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இப்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்னோட ஒரு மாண்டவை தகப்பினே, இதனாலும் இந்த ஜெப குறிப்பு கரத்தை தருகிறோம். கத்தாவே போக்குவரத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, விட்டு விட்டு வெளியில போற பிள்ளைகளுக்கு கத்தா ஒரு நிதானத்தோட அவதானத்தை பொறுமையை விட்டு கொடுக்க தன்மையை சிந்திய கொடுங்க ஆண்டவர். எல்லா காண்கிற கண்களும் தயவோட உண்டு பண்ணி கொடுங்க ஆண்டவர். நீங்க நல்ல மேய்ப்பனா இந்த முடிய கோவலும் தடி இவரோட தேர்ச்சி ஆற்றி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தினால இதனாலும் ஒப்பு கொடுக்கிறோம். பாதசாரிகளை, வாகன ஓட்டுநர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தா. விமான ஓட்டுநர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கட்டப்பட தளங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கப்பல் ஓட்டுநர்களை, என் தகப்பனே எதுவா இருந்தால் உங்களுடைய கரம் கூட இந்த வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தின் நாமத்தினாலே கத்தாவ அப்பா, எந்த ஆபத்தும் எந்த விபத்தும் எந்த நாச மோசங்களும் எந்த பட்டியங்களும் அப்பா அவளே ஒவ்வொருத்தரையும் மேற்கொண்டு தாதபடி கத்தாவ உடைய தெய்வீக பாதுகாப்பின் கரமாண்டவ கூட இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உடைய கரத்தின் நிழலால் மறைக்க வேண்டுமா செபிக்கிறோம், உன்னதமான மறைவுக்குள்ள வைக்க வேண்டுமா செபிக்கிறோம் இயேசுப்பா. உடைய கோலின் படியுமே உளாச்சி தேற்ற வேண்டுமா செபிக்கிறோம் இயேசுப்பா. என் தகப்பனே, இந்த மரணத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்றேனப்பா, உடைய வல்லமைக்குள்ளே ஒப்புக்கொடுத்தேனப்பா. என் தகப்பனே, இந்த விமான ஓட்டுற பயணிகளை உடைய திருக்கரத்தில் தழுவோம் விசேஷமாக ஒருபடுப்பீராக இயேசுப்பா. தகப்பனே, இந்த விமான ஓட்டுநர்கள் வரும்போதும் இறங்கும் போது விமான சரக்குகள் விபத்துகள் ஏற்படாதபடி, உதிரி பாகங்கள் தீபத்து ஏற்படாதபடி, எந்திர கோளாறுகள் வந்து விடாதபடிக்கு, பயங்கரவாதிகள் தீவிரவாதி உள்ளே நுழைந்து விடாதபடி சப்பா, அச்சுறுத்தலான மின்னஞ்சல்கள் அச்சுறுத்தலை கொடுத்து விடாதபடி என் தகப்பனே. நீராளுக செய்ய வேண்டுமா செவிக்கும் இயற்கையின் சீற்றமோ செயற்கையின் சீற்றமோ ஐயா மேற்கொண்டு விடாதபடிக்கு பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே, உம்முடைய கரந்தான இந்த போக்கிலும் வரத்திலும் கூட இருக்க வேணுமா செபிக்கும் கத்தரும் போக்கையும் வரத்தை இது முதல் கொண்டு ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே அப்பா. என் சமூகனுக்கு முன் செல்லும் நான் களைப்பா தட்டுவேன் மோசைக்கு சொன்னீங்களே அப்பா. இதனால் உடைய சமூகம் முன் செல்லும்படியா செபிக்கும் எசப்பா. கடந்த நாள் அந்த பயணத்தை அந்த விமானிகளை பயணித்த பயணிகளை நீர் பாதுகாத்திலே உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் நன்றி அப்பா. நீ போல தொடர்ந்து பயணங்களை இந்த விமான படைகளை பொருட்படுப்பீராக, ஓட்டுநர்களை பொருட்படுப்பீராக, பயணிகளை பொருட்படுப்பீராக, ஆழ்த்து ஓட்டுற ஓட்டுநர் பயணிகளை பொருட்படுப்பீராக, ஒவ்வொருவோடும் முடைக்கரம் கூட இருப்பதாக. என் தகப்பனே, நீரே இந்த போக்குவரத்துறையை காக்க வேண்டுமா செவிக்கிறோம். கத்த நகரத்தை காவாராய் அவரை விழித்திருப்பது விருதானு சொன்னீங்களா, நீங்க தான் இந்த பாதுகாப்பு கொடுத்து பாதுகாக்கும்படியா, பாதுகாவல நீங்க என்று நாங்க அறியும்படியா, நீங்க வெளிப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம் சிவதைகளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னாலும் கதாவே அப்பா, இந்த சிறப்பின் வாசனங்களுக்கு தந்த கிருபிகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் மூவர் இணைந்து உங்களோட சமூகத்தை நோக்கி அப்பா விண்ணப்பித்த எல்லா விண்ணப்பங்களுக்கு நீ ராமென்றும் ஆமீன் என்று பதிலப்புற கிருபைக்காய் நன்றி. சோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினோமே அப்பா, இந்த தய பாராட்டினேன் நேரத்துக்காக நன்றி. ஆண்டவர், இந்த ஸ்தலத்துல செய்யப்பட ஜெபங்களுக்கு உடைய கண்கள் நோக்குமாய் உடைய சபையால் திறந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். நாளிலும் ஆண்டவர், விசேஷமாக இந்த வியாதி பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளை நேர்ந்து செவிக்குமாய் துணியோ பிள்ளைகள் வைத்தியசாலி முட்டாங்கி விழும்ப முடியா, நடக்க முடியா, பார்க்க முடியா, பேச முடியாம, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம இருக்கிற உள்ளங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இழந்தவங்க என்ன ஆண்டவரே, வியாதி அண்ட எதிரி கையோங்க பாருங்க சொப்பா. நீங்க கண்ணை உருவாக்கினீங்க, காணாமல் இருப்பீங்களோப்பா. காலை உண்டாக்கினர், காணாமல் நீங்க இருப்பீங்களோப்பா. என் தகப்பின் நோய்களை எல்லாம் சில பேர் சுமந்து தீர்த்தவன் நீங்கப்பா. நாளிலும் விடுதலையே பேசுவோம், சுகம் வாழ்வு தொழில் கட்டுமாப்பா. ஒரு பிள்ளைகளுக்கு மறைந்து போய் மறைந்திருக்கிறத மறைந்து விடாத படிக்க அப்பா, அந்த மரணத்தின் ஆவியலை கண்டிந்து கொள்றேன் இயேசுவின் நாமத்தினால். மரணத்தை ஜெயித்த உயிர்த்தந்த வல்லமே பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால். உட வல்லமைக்கு முன்னாடி எதுவுமே இல்லப்பா. உலந்து எலும்பை உயிரடைச்ச தேவனுக்கு இது லேசான காரியம் அப்பா. நாளிலும் ஒப்பு கொடுக்கும் விடுதலை உண்டாவதா, வெளிச்சம் உண்டாவதா, இயேசுவின் நாமத்தினால கட்டவர் நல்ல கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் செபித்துக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாள் இந்த திறப்பின் வாசல் செபித்த டோலிக்கா நன்றி செலுத்துறோம். அவருடைய குடும்பத்து ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதே போல சுசரஞ்சனிக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அடியாளுக்காக நன்றி செலுத்துறது நேரத்தை கிருவைக்கா நன்றி அப்பா. குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நடந்து மங்களை வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புகளை செவிக்கிறேன். அகப்பனே, வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியும் ஒப்பு கொடுக்க ஆசீர்வதித்தாங்க வழி நடத்து. அப்படி நாம மாத்திரம் மொழிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சஸ்தி ஒப்பு கொடுத்து செவங்கும் செபத்திக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி டோனி சிஸ்டர்.